நேரம் காலை 5:33, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியிலே பாம்பே சகோதரிகள் பாடியுள்ள ஸ்ரீ யோக மீனாட்சி ஸ்தோத்திரம் கேட்கலாம்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 5:54, ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. இன்று சகாண்டு 1948, ஜெயிஷ்ட மாதம் 28 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆனி மாதம் 4 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 18 நாள் வியாழக்கிழமை. வந்தே மாதரம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது மிக முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளைச் சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவன அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் பள்ளி மாணவிகளுக்கு தொல்லை கொடுத்த 2 பேரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே 2009ஆம் ஆண்டு கோயில் காவலாளியை கொலை செய்த வழக்கில் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஒசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே விவசாயியிடமிருந்து கொள்முதல் செய்த நெல்லுக்கான தொகையை விடுவிக்க லஞ்சம் வாங்கியதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டனர். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
2: நேரம் 6:02, ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று காலை 10 மணிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கூட்டத்தொடரை தொடங்கி வைத்து ஆற்றும் உரையின் நேரடி ஒலிபரப்பு.

ஆரப்பத்துக்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை ரா நடராஜன் அவர்கள். 6:15 குரளமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25

ஐந்துக்கு சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை திரை இசை பொதறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 5 மணி, இரவு 10 மணி மற்றும் நாளை காலை 6 மணி. 7:50 தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை. 8:02 எளிமையின் இலக்கணம் கக்கன், கக்கன் அவர்களின் பிறந்த நாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் க. மணிகண்டன் அவர்கள். 8:50 இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.
2: காலம் என்னும் சொல் வடமொழியிலும் இருக்கிறது, தமிழ் மொழியிலும் இருக்கிறது. குறித்த நேரத்தில் குறித்த செயலை செய்வதையும் செய்து முடிப்பதையும் காலம் தவறாமை என்கிறோம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியர்கள் மீது கூறப்பட்ட குறைகளில் ஒன்று, இந்தியர்கள் காலம் தவறாமையை கடைபிடிப்பதே இல்லை என்பதாகும். இந்த குறை இந்தியர்கள் மீது சொல்லப்பட்டவுடன் இந்திய தலைவர்களுக்கும் மக்களுக்கும் கோபமும் வருத்தமும் ஏற்பட்டன. ஆனால் ஆங்கிலேயர் சொன்ன குறையில் உண்மை இருப்பதை கண்டறிந்து அதனை ஏற்றுக்கொண்டவர் மகாத்மா காந்தி ஆவார். ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமில்லாமல் இந்த குறையை நிவர்த்தி செய்ய காந்தியடிகள் உடனடியாக முயற்சிகள் மேற்கொண்டார். இந்தியர்களால் நடத்தப்படும் கூட்டங்கள் குறித்த நேரத்தில் தொடங்க வேண்டும் என்பதில் மிகவும் முனைப்பாக இருந்தார் காந்தியடிகள். காலம் தவறாமைக்கு தலைவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். குறித்த நேரத்தில் தொடங்குவது மட்டுமல்ல, குறித்த நேரத்தில் முடிப்பதும் காலம் தவறாமைதான். குறித்த நேரத்தில் ஒரு நிகழ்ச்சியை முடித்தாக வேண்டுமென்றால் அனைவரும் நேரத்தின் மதிப்பை உணர்ந்து பேசுவர். ஒருவர் கூறியதையே மற்றவர்கள் மீண்டும் மீண்டும் கூறுவது தவிர்க்கப்படும். தலைவர்கள் வராவிட்டாலும் கூட்டங்கள் குறித்த நேரத்தில்தான் தொடங்கப்பட வேண்டும் என்னும் விதியை காந்தியடிகள் நடைமுறைப்படுத்தினார். சபர்மதி ஆசிரமத்தில் உணவு நேரத்தின் போது இருமுறை மணி ஒலிக்கப்படும். முதல் மணி அடித்தவுடன் ஒவ்வொருவரும் உணவு கூடத்திற்கு வந்துவிடுவர். இரண்டாம் முறை மணி ஒலித்தவுடன் உணவு கூடத்தின் கதவு சாத்தப்பட்டுவிடும். தாமதமாக வருபவர் ஒரு பந்தி முடிந்தவுடன் அடுத்த பந்தியில்தான் அமர வேண்டும் என்னும் விதியை காந்தியடிகள் நடைமுறைப்படுத்தினார். இந்தியர்கள் காலத்தை நேரத்தை கடைபிடிப்பதில் உறுதியாக இல்லாமல் தளர்வாக இருப்பதற்கு உளவியல் காரணங்களும் சொல்லப்படுகின்றன. இந்தியாவை பொறுத்தவரை தனி மனிதர்களிடையே நிறுவனத்துடனே சமுதாயத்துடனே மிகவும் அணுக்கமான நெருக்கமான உறவை ஏற்படுத்தி விடுகிறோம். அணுக்கமான நெருக்கமான பிணைப்புகளில் காலம் தவறாமையை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயமில்லை என்ற நடைமுறையை நமக்கு நாமே ஏற்படுத்திவிட்டோம். எனவேதான் காலம் தவறாமையை கடைபிடிக்காத பலர் மற்றவர்களின் காலம் தவறாமையும் சகித்து கொள்ள வேண்டிய கால கட்டாயம் ஏற்பட்டு விடுகிறது. காலம் தவறாமையை கடைபிடிப்பது என்பது ஒரு பயிற்சி, அது திடீரென வந்துவிடாது. பள்ளிகள், கல்லூரிகள், படிப்பிடை பயிற்சிகள், விளையாட்டுகளில் காலம் தவறாமையை தொடர்ந்து கடைபிடிக்கும் மாணவர்களால் மட்டுமே நாளை பணிகளில் தொழில்களில் காலம் தவறாமையை கடைபிடிக்க இயலும். அமெரிக்காவில் இருந்து வந்த உறவினருக்காக தனது வேலையில் அனுமதி கேட்டு மரியாதை

0: மரியாதைக்காக, உறவுக்காக அவருடன் நேரம் செலவழித்தாராம் இந்தியர் ஒருவர். அந்த அமெரிக்க வாழ் இந்தியர், அமெரிக்காவில் யாரும் யாருக்காகவும் காலத்தை வீணாக்குவதில்லை என அமெரிக்க பெருமையை பேசினாராம். அதற்கு அந்த இந்திய நண்பர், அமெரிக்காவில் நீங்கள் நேரத்தை பணமாக பார்க்கிறீர்கள், இந்தியர்களாகிய எங்களிடம் உங்களிடம் கொடுப்பதற்கு பணம் இல்லை, நேரம்தான் இருக்கிறது என்றாராம். காலம் தவறாமையை கடைபிடிக்க வேண்டும், நேரத்தை வீணாக செலவழிக்க கூடாது. ஆனால் குடும்பத்திற்கும் நட்பிற்கும் உறவிற்கும் நாம் விலை மதிக்க முடியாத நேரத்தை கொடுத்தாகவும் வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர
1: புதுமையாய், பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
3: நேரம் 6:15. ஆகாஷவாணி நகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. குரல் அமுதம் கேட்கலாம்.

0: நாம் படும் துன்பத்தையும் நம்முடைய மெலிவையும் தாமாகவே அறியாதவர்க்கு அவற்றை வெளிப்படுத்தி விடக்கூடாது. இவ்வாறு செய்தால் பகைவரின் செருக்கு தன்னாலேயே அழியும். குறள் எண் 877 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
1: நோவர்கனுந்தது அறியார்க்கு மேவர்க்கமென்மை பகைவர் அகத்து.
0: நாம் படும் துன்பத்தையும் நம்முடைய மெலிவையும் தாமாகவே அறியாதவர்க்கு அவற்றை வெளிப்படுத்தி விடக்கூடாது. இவ்வாறு செய்தால் பகைவரின் செருக்கு தன்னாலேயே அழியும். குறள் எண் 877 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.

நிறைவு பெற்றது பக்தி மாலை. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சில் ஈவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சிமாநாட்டிற்கு இடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு பேச்சு நடத்தியபோது அவர் இதனை தெரிவித்தார். தடையற்ற வகையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கடல்சார் வர்த்தகத்திற்காக லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். மாலுமிகளின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதிச் சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதற்காக திரு டிரம்புக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இப்பிராந்தியத்தில் அமைதி திரும்பும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுகள் சுமூகமாக நடைபெறுவது குறித்து திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கிடையே யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கேயையும் பிரதமர் சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தியா யுக்ரைன் இடையேயான ஒத்துழைப்பை ஆய்வு செய்த தாங்கள் இருநாட்டு வர்த்தக உறவுகளை போருக்கு முந்தைய நிலையில் இருந்ததைப் போன்று சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என்று முடிவு செய்ததாக கூறினார். இந்தியா எப்போதும் அமைதியின் பக்கமே இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர், G7 உச்சிமாநாட்டில் தாம் பங்கேற்றது ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக கூறியுள்ளார். நிர்வாகம் மற்றும் கொள்கை வகுத்தல் ஆகியவற்றில் இந்தியாவின் கருத்துகளையும் முயற்சிகளையும் எடுத்துரைப்பதற்கான வாய்ப்பு தமக்கு கிடைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளுடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் தாம் இம்மாநாட்டில் விளக்கியதாக அவர் கூறியுள்ளார். பிரான்ஸ் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று பாரிஸ் செல்வதாகவும் அங்கு நடைபெறும் தொழில்நுட்ப மாநாட்டில் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் இந்திய வம்சாவளியினரை தாம் சந்திக்க உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர்,

0: உலகின் மிக விரைவான மிகப்பெரிய தூய்மை எரிசக்தி மாற்றங்களில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் எரிசக்தி மாற்றத்துறையில் இந்தியா உலகளாவிய தலைமைத்துவமாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர், பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களில் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்துறையில் 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது, 6 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் கார்பன் வெளியீட்டை குறைப்பதும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் நோக்கம் என்று திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறினார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேக தலைமையிலான புதிய அரசு பதவியேற்றபின் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாசிப்பார். அரசு நலத்திட்டங்கள், கொள்கைகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக கேரள எல்லைப்பகுதியான புளியரை சோதனை சாவடி மற்றும் குற்றாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் கேரளா செல்லும் கனிம வளங்களை ஏற்றுச் செல்லும் லாரிகளுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி மற்றும் சுற்றுலா தலமான குற்றாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும், இரவு 8 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும் கேரளாவிற்கு கனிம வளங்களை ஏற்றிச் செல்வதற்காக லாரிகள் தற்போது வரை இயக்கப்பட்டு வந்த நிலையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும், இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரைக்கும் கனிம வளங்கள் ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்களுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஆகாஷ் வணிகள் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச்செய்திகள். கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்கா ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தின் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15 அமலுக்கு வரும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டிலிருந்து 2 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளைச் சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொலை கொடுத்த 2 பேரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவன் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே 2009 கோயில் காவலாளியை கொலை செய்த வழக்கில் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஒசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே விவசாயியிடமிருந்து கொள்முதல் செய்த நெல்லுக்கான தொகையை விடுவிக்க லஞ்சம் வாங்கியதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது.

0: விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 403 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் 44.3 ஓவரில் 232 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர்கள் அர்ஷ்தீப் சிங், குர்னூர் பிரார் ஆகியோர் தலா 3 விக்கெட்டையும் பிரின்ஸ் யாதவ் 2 விக்கெட்டையும் வீழ்த்தினர். மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி நாளை மறுநாள் சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. லீட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 209 ரன் எடுத்தது. ஸ்மிருதி மந்தனா 74 ரனும் ஷஃபாலி வர்மா 55 ரன்னும் எடுத்தனர். 210 ரன் எடுத்தால் வெற்றி நிலைக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து 17.3 ஓவரில் 114 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர் ஸ்ரீசரணி 4 விக்கெட் வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 6:55, ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று பராபவ வருடம், ஆனி மாதம் 4 நாள் வியாழக்கிழமை. இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33-34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24-25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்றின் வேகம் மணிக்கு 8-12 கிலோமீட்டர் அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்றளிக்கவும். வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னை நார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். வாழை மரங்களுக்கு நீர் பாய்ச்சுதல் மற்றும் மூடாக்கு செய்து ஈரப்பதத்தை தக்க வைக்கலாம். அதோடு 7 வாழை மரங்கள் காற்றினால் சேதம் ஏற்படாமல் இருக்க மூங்கில் கம்புகளால் முட்டுக் கொடுக்கவும். தென்னை மரங்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து பசுந்தாள் உரப்பயிர்களை விதைக்கவும். பூப்பதற்கு முன்பும் புதிய இலைகள் மற்றும் மொட்டுவிடும் போதும் மிளகு கொத்து ஆரம்ப நிலை மற்றும் குண்டூசி தலைப்பருவத்திலும் மிளகு கொத்து உதர்வதை தவிர்க்க இலைவழி ஊட்டமாக 1.0% டை அமோனியம் பாஸ்பேட்டினை தெளிக்கலாம். அறுவடை செய்யப்பட்ட பலாப்பழங்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். மழை இருக்கும் பட்சத்தில் வேர்விட்ட மிளகு குச்சிகளை நடவு செய்யலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் June 2026 மாதத்திற்கான விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை வெள்ளிக்கிழமை காலை 10:30 நடைபெற உள்ளது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் விவசாயிகளிடம் இருந்து May 2026 மாத விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் பெறப்பட்ட விவசாயம் தொடர்பான மனுக்களுக்கான பதில்கள் வழங்கப்படும். மேலும் விவசாயிகளின் விவசாயம் தொடர்பான கோரிக்கைகள் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் நேரில் பெறப்படும். கோரிக்கை மனுக்களை பதிவு செய்யும் வசதி ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அலுவலகத்தில் செய்யப்பட்டிருக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நேரடியாக தங்கள் கோரிக்கைகளை தெரிவிக்க விரும்பும் விவசாயிகள் கூட்டத்தில் நேரடியாக கலந்து கொள்ளலாம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 மணிக்கு சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: நேரம் 7 மணி.
0: வட்டார செய்திகள்.
1: வணக்கம். தலைப்புச் செய்திகள். மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு குறைதீர் கூட்டம் நேற்று முன்தினம் ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. போதை இல்லாத தமிழ்நாடு என்ற உயரிய இலக்கினை வலியுறுத்தும் வகையில் விழிப்புணர்வு ஓட்டம், ஆட்சித்தலைவர் தகவல். அளிக்கால் கடற்கரை கிராம பொதுமக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். இனி விரிவான செய்திகள். மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நேற்று முன்தினம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்று தெரிவிக்கையில், மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை, கடை நடத்த கடனுதவிகள், குடிநீர் இணைப்பு, கருணை அடிப்படையில் வேலை, ரேஷன் கார்டு, திறன்பேசி, வீட்டுமனை பட்டா, இலவச வீடு வேண்டும் என மொத்தம் 34 கோரிக்கை மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலருக்கு அறிவுறுத்தப்பட்டது. நடைபெற்ற கூட்டத்தில் துறை சார்ந்த அலுவலர் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசின் போதை இல்லாத தமிழ்நாடு என்ற உயரிய இலக்கினை வலியுறுத்தும் வகையில் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கன்னியாகுமரி மாவட்டம் சார்பாக ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் ஆன்டி ட்ரக் 2026 என்ற மாபெரும் விழிப்புணர்வு ஓட்டம் நாளை வெள்ளிக்கிழமை காலை 6:30 நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டரங்கத்திலிருந்து துவங்கப்பட உள்ளது. இவ்விழிப்புணர்வு ஓட்டமானது சுமார் 6.5 கிலோமீட்டர் தூர ஓட்டத்தில் 14 வயதிற்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள், இளைஞர்கள், NCC, NSS, NYKS, விளையாட்டு வீரர்கள், அரசு ஊழியர்கள், பொதுமக்கள் என ஆண் பெண் இருபாலரும் கலந்து கொள்ளலாம். கலந்து கொள்ளும் அனைவருக்கும் டி ஷர்ட் வழங்கப்படும். இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கவும் நடத்தப்படும் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள், இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு போதை இல்லாத தமிழ்நாடு உருவாக்கிட ஒத்துழைப்பு நல்குமாறு இதன் மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் தகவலுக்கு மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தில் நேரிலோ அல்லது 0462-2620-60 மற்றும் 7401-7035-07 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். அளிக்கால் கடற்கரை கிராம மக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்து தெரிவிக்கையில், அளிக்கால் மீனவ கிராமத்தில் கடல் நீர் உட்புகுதல் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை, ஐடி மெட்ராஸ் மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆகியவை ஒருங்கிணைந்து தேவையான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு விரைவில் தீர்வு எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். நடைபெற்ற ஆய்வில் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனா்.

0: கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட நீர்நிலைகளில் கழிவுநீர் கலப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ஆட்சியர் எச்சரிக்கை. நகரத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டுமானால் வீடுகளில் இருந்தே குப்பைகளை அகற்றுவதற்கு முதன்மை நோக்கமாக இருக்க வேண்டும். குப்பைகளை தரம் பிரிக்கும் முறை தற்பொழுது 60-70% வரை நடைமுறையில் உள்ளது. இதனை 100% மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் குறித்து துறை அலுவலர்களுடன் ஆலோசிக்கப்பட்டது. மட்கும் குப்பை, மட்காத குப்பை என குப்பைகளை தனித்தனியாக பிரித்து மறுசுழற்சி செய்யப்பட வேண்டும் என்பதும் குறித்தும் துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: AMB ஜெய்ஹரங்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி.
3: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
7: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ், ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: நேரம் 7:05.
8: முற்றத்தில் இன்று

0: ஏ சிவா, என்னப்பா என்ன தூக்க முடியாம ரெண்டு பை? நேத்தைக்கு சாயங்காலம் தானே என்ன பார்த்த? இந்த பக்கமா வாரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம. வீட்டுக்கு போறியாப்பா அவசரமா? அந்த வகையில அண்ணனை பாத்துட்டு போவோம்னு வந்திருக்கியா?
1: ஏலே, என்னென்ன கேள்வி வீட்டுக்கு வந்த ஆள்கிட்ட? இந்த பை ஃபுல்லா பல வகைகள், இந்த பை ஃபுல்லா இனிப்பு கார வகைகள். மருமகனை கூப்பிட்டு எடுத்துட்டு போக சொல்லுங்கண்ணே.
0: என்னப்பா அண்ணன் பேர்ல இவ்வளவு கரிசனம்? ஒரு 1000 ரூபாய் இருக்கும் போல இருக்க.
1: மனுஷனுக்கு தெரியுமா, இவருடைய ஆலோசனைகளை கேட்டு அதை நடைமுறைப்படுத்தணும்னா 40,000 ரூபாய் நமக்கு கிடைக்குங்கிறது தெரிஞ்சா இருப்பாராகும்.
0: ஏ டீய போடம்மா, இட்லியா அவிச்சாச்சா? நேத்தைக்கு அவிச்சத துணிய போட்டு முடியும். புளிக்கலையா மாவு? அதை எதுக்குமா நீ பாக்க? என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு. இட்லி அவிச்சு போடு. குழம்பா? நேத்து உள்ள சிக்கன் குழம்ப பிரிட்ஜ்ல வச்சிருக்கியா? சூடாக்கு சூடாக்கு.
1: என்ன என்னன்னு என்ன இருத்திக்கிட்டு சமையலற பக்கம் போயிட்டீங்க?
0: ஒன்னும் இல்லப்பா, நீ வாங்கிட்டு வந்திருக்க கூடிய அந்த பழங்களையும் கார வகைகளையும் அவள்கிட்ட போய் சொன்னேன். உனக்கு டிஃபன் ஏற்பாடு பண்ண சொல்லி இருக்கிறேன்.
1: இல்ல என்னென்ன இன்னைக்கு வீட்டுல தடபுடலா இருக்குமா எப்படி?
0: காலையில சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா. இட்லி அவிக்க போறா, சிக்கன் குழம்பு வச்சு தம்பி சாப்பிட்டு தான் போனோம்.
1: நான் வாரம்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா?
0: என்ன தெரியுமான்னு கேக்குற? நேத்தைக்கு 3 தங்கச்சி ஒரே நேரத்துல வந்துட்டாங்க ஆலோசனை கேக்குறதுக்கு. 3 பேரையும் சமாதானப்படுத்தி ஆலோசனை சொல்லி பக்குவமா அனுப்பி விட்டுருக்கேன். நேத்தைக்கும் கூட சிக்கன் தான்ப்பா.
1: என்ன அந்த சிக்கன் குழம்பு நேத்திக்கு உள்ளதுல இல்லனே?
0: ஹே, என்ன கேள்விப்பா கேக்குற? அண்ணன் சாப்பிடுவாங்கிற.
1: நீர் எங்க சாப்பிடுவாரு? அடுத்தவன் தலையில வைப்பிரு. ஏனே நீங்க ஓயாம பரப்புறன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லானே, அது எதுக்குன்னு? ஊருக்கு எல்லாம் உபதேசம் பண்ணணுமா? ஒவ்வொருத்தங்களுக்கும் நல்ல பொருட்களை சமைச்சு சாப்பிடணும்னு தெரியாதா? நீங்க ஊருக்கு உபதேசம் பண்ணாதான் கேப்பாங்களா? ஓயாம பரப்புரை பரப்புரை பரப்புரைன்னு.
0: நீ இப்ப எதுக்குப்பா வந்திருக்க?
1: ஏனே ஆடி மாசம் வருது இல்லானே, ஒரு பெரிய விழா வருதுன்னு. அதுல தலைமை சமையலாளு நான் தானே, அதுக்கு சில பக்குவங்களை கேட்டுட்டு போலாம்னு வந்தோம்னே. சரிண்ணே, நீங்க எதுக்குன்னு பரப்புரையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க?
0: ஏ தம்பி, என்னப்பா கேள்வி? அந்த கேள்வியிலேயே பதிலையும் வச்சுக்கிட்டு என்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேக்குற?
1: குதர்க்கமா பேசாதீங்கண்ணே, தகவலை சொல்லுங்கண்ணே.
0: தம்பி, நீ ஆலோசனை கேட்க வந்திருக்க. நீ ஒரு பெரிய சமையலாளா இருந்தாலும் கூட என்னென்ன பொருட்கள்ல என்னென்ன மாதிரி பக்குவமான நடைமுறையில சமையல் செய்து கொடுத்தா மக்கள்கிட்ட எடுபடும் அப்படிங்கறது தெரியாதனாலதானே வந்து கேக்குற?
1: அதுல என்ன சந்தேகம்? ஆமா,
0: அதே மாதிரிதான்ப்பா. நம்ம மாவட்டத்தை பொறுத்த அளவுல சிறுதானிய பயிர்கள் சாகுபடி அப்படிங்கிற ஒரு நிலை இல்ல. அப்புறமா நெல் சாகுபடியின் போது ஒரு போகத்துக்கும் இன்னொரு போகத்துக்கு இடைப்பட்ட நேரத்துல உளுந்த போடுவாங்க, எள்ள போடுவாங்க, சிறுபயரை போடுவாங்க, பயர் வகைகளை போடுவாங்க. அதெல்லாம் கைவிட்டுட்டாங்கப்பா. அப்ப மத்திய அரசு யோசனை பண்ணுச்சு, என்ன காரணத்தினால இந்த மாதிரியான தானிய வகைகளை கைவிட்டுட்டாங்க? இதனாலதான் நம்ம மக்களுடைய உடல்நிலை வந்து ரொம்ப பலகீனமா போயிட்டு இருக்கு, விவசாயிகளுடைய வருமானமும் இல்லாம போயிட்டு இருக்கு.

0: இதுக்கு ஒரு மாற்று வழியா திரும்பியும் அதை ஒரு விழிப்பை ஏற்படுத்தி அவங்கள சிறுதானிய ரீதியான சாகுபடியில ஒரு ஊக்கத்தை கொண்டு வரணும், விவசாயிகள் கையில நிறைய பணம் பொருள் மாதிரியான தன்மையை ஏற்படுத்தணும், நம்ம நாடு தானியங்களை இறக்குமதி செய்யறத தடுக்கணும், அதுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கணும் அப்படிங்கிற ரீதியில அண்ணனமாய் இருக்கக்கூடிய ஒரு 1500-2000 பேருக்கு ஒரே நேரத்துல ஒரு பயிற்சியை கொடுத்தாங்க. இந்தியா ஒட்டுக்கும் இப்படி பல பகுதியிலையும் சமூக ஆர்வலர்கள் அப்படிங்கிற அடிப்படையில பயிற்சியை கொடுத்தாங்க. அந்த பயிற்சியை எடுத்துட்டு அண்ணன் இன்னைக்கு பரவலாக்கி அது உனக்கு பிடிக்கலையாப்பா?
1: இல்ல, இவ்வளவு விஷயம் இருக்கானே. வாங்கி பயன்படுத்துறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம்னு சொல்றீங்க, வருமானம் இல்லாத விவசாயிகளுக்கு இதுல ஈடுபாடு காட்டினா வருமானத்துக்கு குறைய இல்லைன்னு சொல்றீங்க. அப்பப்பா, எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிருக்கீங்கனே, நீங்க ஒரு தகவல் பெட்டகம்னு.
0: புரியுதா?
2: அண்ணன் நாதீனம் கண்ணானே, தன தானம் நாதீனம் கண்ணானே, கண்ணானே.

0: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று காலை 8:45 பலம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. நுரையீரல், இதயம் மற்றும் இரத்த நாளங்களை வளப்படுத்தும் பிராணாயாமம் என்ற தலைப்பில் நேர்முகத்தில் பங்கேற்பவர் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் கே கிருஷ்ணாதேவி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நேரம் 7:10.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகின்றது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுதமொழி கேட்கும் நேரம்.
2: காதில் கேட்கின்றதா?
1: இன்றைய காலை பொழுதில் இனிமை தர வரும் குட்டி சுட்டியை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லும் குட்டி சுட்டியின் பெயர்
3: என்ன?
1: அபி, உங்க ஊர் எது?
3: தோவாளை.
1: ஆகா, தோவாளையா? தோவாளைனா எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா?
3: ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க ஊர் அழகா இருக்கும், நிறைய பூக்கள் இருக்கும், மலை இருக்கும், ஆறு இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க.
1: ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் விளையாடலாம் போவீங்களா?
3: ஆமா, நிறைய விளையாட்டு விளையாடுவோம்.
1: என்னெல்லாம் விளையாடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட?
3: கண்ணாமூச்சி, ஓடி புடிச்சு விளையாடுவோம், சைக்கிள் ஓட்டுவோம், கேரம் போர்டு விளையாடுவோம், செஸ் விளையாடுவோம், பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவேன்.
1: ஓகேம்மா, யார் கூட டான்ஸ் ஆடுவீங்க?
3: என் ஃப்ரெண்ட்ஸ் தஷ்னி, சாய்.
1: ஸ்டேஜ்லாம் ஏறி டான்ஸ்லாம் ஆடுவீங்களா நீங்க?
3: ஆமா, ஒரு ஸ்டேஜ்லாம் ஆடிருக்கோம்.
1: ஓகேம்மா, சூப்பர். உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லலாமா?
3: எங்க அப்பா பேரு பிரம்மபுத்திரன், எங்க அம்மா பேரு திலகவதி, எங்க தாத்தா பேரு தானு பிள்ளை.
1: உங்களுக்கு தாத்தானா பிடிக்குமா?
3: ஆமா பிடிக்கும்.
1: எவ்வளவு பிடிக்கும்?
3: நிறைய பிடிக்கும். கேக்குறதெல்லாம் வாங்கி தருவாங்க, எங்க கிட்ட நண்பா இருப்பாங்க, எங்க சாப்பாடுலாம் தருவாங்க.
1: என்ன படிக்கிறீங்க பிள்ளை?
3: செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
1: ஸ்கூலுக்கு ஜாலியா போவீங்களா?
3: ஆமா, ஜாலியா போவேன்.
1: யார் கூட போவீங்க ஸ்கூலுக்கு?
3: எங்க அப்பா கொண்டு விடுவாங்க.
1: ஸ்கூல்ல என்னெல்லாம் சொல்லி தருவாங்க பிள்ளைக்கு?
3: தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், இஎஸ், எம்ஐ, ஸ்போக்கன் இங்கிலீஷ்.
1: இதுல உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
3: மேக்ஸ். எனக்கு டேபிள்லாம் தெரியும், 1 to 12 வர தெரியும்.
1: அப்படினா உங்களுக்கு ஏதாவது ஒரு டேபிள்ஸ் சொல்லி தரீங்களா?
3: 111 is 11, 211 is 22, 311 is 33, 411 is 44, 511 is 55, 611 is 66, 711 is 77, 811 is 88, 911 is 99, 1011 is 110.
1: Wow, super! அழகா சொல்லிட்டீங்க. இது மாதிரி பிள்ளைக்கு வேற என்னலாம் தெரியும்?
3: ரைம்ஸ் தெரியும், ஸ்டோரி தெரியும்.
1: அப்படின்னா எங்களுக்காக ஒரு ரைம்ஸ் கூட சொல்லி தரீங்களா?

0: அழகா பாடிட்டீங்க. ஃபுல் டிராவல் எல்லாம் பண்ணிருக்கீங்களா?
1: ஆமா பண்ணிருக்கேன்.
0: எங்கெல்லாம் போயிருக்கீங்க?
1: நான் மலைக்கு போயிருக்கேன். மலையில கிளவுட்ஸ் எல்லாம் தட்சாச்சு.
0: யார் கூட்டிட்டு போனாங்க உங்களை?
1: அப்பா கூட பைக்ல போனோம்.
0: ஓகேமா, சூப்பர். இன்றைய காலை பொழுதில் எங்களோடு இணைந்து அழகா பேசினீங்க, டேபிள்ஸ் எல்லாம் சொல்லி தந்தீங்க. ஃபியூச்சர்

0: நீங்க பெரிய ஆள வர்றதுக்கு வாழ்த்துகள்.
1: தேங்க்யூ.
0: குறும்புகள் தொடரும். குழந்தை மனதோடு விடைபெறுகிறோம். டாடா, பை பை.

நினைவுபடுத்துகிறவர்களே, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பிரசவ கால பிந்தைய யோகாசனங்கள் குறித்த தகவல்களை தருகிறார் பூதபாண்டே அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அட்சயா அவர்கள். இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில் எண்ணெய் மகிழ்வித்த சுற்றுலா தலங்கள் நேரலை. நேரலையில் பங்கேற்க தோழிகள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602400 மற்றும் 2907-2 இணைப்பு 0-4652 மற்றும் ஒரு அலைபேசி 8903-2507-3 இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதென்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15 அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் இன்று நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பங்கேற்கிறார். ஐரோப்பாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் உச்சிமாநாட்டில் இந்தியாவின் வளர்ந்து வரும் புத்தொழில் சூழலையும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களையும் பிரதமர் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பாவின் முன்னணி வர்த்தக தலைவர்களுடன் அவர் விவாதிக்கவுள்ளார். அதைத் தொடர்ந்து அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடனும் பிரதமர் உரையாடவுள்ளார். ஈவியா நகரில் தமது பயணத்தை நிறைவு செய்து பாரிஸ் சென்றடைந்த பிரதமரை விமான நிலையத்தில் இந்திய வம்சாவளியினர் உற்சாகத்துடன் வரவேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக ஈவியா நகரில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை பிரதமர் சந்தித்து பேசினார். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்மோஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று அப்போது அவர் கூறினார். தடையற்ற வகையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கடல்சார் வர்த்தகத்திற்காக லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். மாலுமிகளின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்றும் தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதிச் சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதற்காக திரு டிரம்புக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் தேசிய இணையவழி குற்றத்தடுப்புக்கான 1930 என்ற உதவி எண் சேவை குறித்து அவர் ஆய்வு செய்தார். அந்த உதவி எண் சேவை முறையை சீரமைக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த உதவி எண் சேவை அமைப்பை நவீனப்படுத்துமாறு அவர் கூறினார். இணையவழி குற்றங்களிலிருந்து மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு வழிமுறைகள் குறித்து கூட்டத்தில் அவர் ஆய்வு செய்தார். போதிய அளவிலான மனிதவளத்துடன் அழைப்புகளை கையாளும் திறன் கொண்ட தேசிய அளவிலான குற்றத்தடுப்புக்கான அழைப்பு மையத்தை

0: குமாரும் திரு அமித்ஷா உத்தரவிட்டார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. இதுகுறித்து தெரிவித்துள்ள மத்திய வர்த்தக மற்றும் உள்துறை அமைச்சகம், சமூக பாதுகாப்பு ஒப்பந்தமும் அதே நாளில் அமலுக்கு வரும் என்று கூறியுள்ளது. இது இந்தியாவின் தற்காலிக தொழிலாளர்களுக்கு பெரும் பயனளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த ஒப்பந்தங்களின் மூலம் இந்திய ஏற்றுமதிக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும் என்றும், இந்தியா மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளில் 99% அளவிற்கு வரி விலக்கு கிடைக்கும் என்றும் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, இந்திய இங்கிலாந்து நாடுகளுக்கு இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கு பெரும் ஊக்கமளிக்கும் என்று கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையினர், புத்தொழில் நிறுவனங்கள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் ஆகியோருக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகின் மிக விரைவான மிகப்பெரிய தூய்மை எரிசக்தி மாற்றங்களில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் எரிசக்தி மாற்றத்துறையில் இந்தியா உலகளாவிய தலைமைத்துவமாக உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர், பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களில் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்துறையில் 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது, 6 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் கார்பன் வெளியீட்டை குறைப்பதும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் நோக்கம் என்று திரு பிரஹலாத் ஜோஷி கூறினார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளை சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. E20 ரக எரிபொருளில் எறும்புகள் மற்றும் பிற பூச்சிகளை ஈர்க்கும் தன்மை ஏதும் கிடையாது என்றும், அறிவியல் ரீதியாக உண்மையில்லை என்றும் அந்த அலுவலகம் கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேக்கர் தலைமையிலான புதிய அரசு பதவியேற்றபின் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் வாசிப்பார். அரசு நலத்திட்டங்கள், கொள்கைகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 78 பேர் நேற்று முன்தினம் இரவு டாக்கா வந்தடைந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. உரிய வேலைவாய்ப்பை வாங்கித் தருவதாக கூறி தங்களை இணையவழி குற்றங்களில் ஈடுபட கம்போடியாவில் கட்டாயப்படுத்தப்பட்டதாக மீட்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். கடந்த 1.5 ஆண்டுகளில் சுமார் 16,000 பேர் பங்களாதேஷிலிருந்து கம்போடியாவுக்கு வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளனர். அவர்களில் பலருக்கு குறுகிய கால பயண விசா மட்டும் வழங்கப்பட்டதாகவும், வேலை அனுமதிக்கான விசா வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. பங்களாதேஷைச் சேர்ந்த 1000கணக்கானவர்கள் தற்போதும் வேலையின்றி கம்போடியாவில் வசிப்பதாகவும், அவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, பீகார், கேரள மாநிலங்களில் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் சில பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் அடுத்த 4 அல்லது 5 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் அம்மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், உத்தரா

0: உத்தரகாண்ட் மாநிலங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. லீட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. ஸ்மிருதி மந்தனா 74 ரன்னும் ஷஃபாலி வர்மா 55 ரன்னும் எடுத்தனர். 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து 17.3 ஓவரில் 114 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர் ஸ்ரீசரணி 4 விக்கெட் வீழ்த்தினார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் தருண் மணப்பள்ளி, ரவுனக் சௌஹான் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவில் இஷாராணி பருவா, அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் 7:25. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
7: இதுதான் ஹை டிமாண்டான மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
6: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நிஷ்கன்யாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.
8: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
9: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
8: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
9: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
8: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
9: போன் 7358737358.
3: மாத்தாண்டம் அருள்மிகு கோதேஸ்வரம் பத்ரகாளி அம்மன் அனந்த கிருஷ்ணன் ஸ்ரீ மகாதேவர் திருக்கோவில் வருஷாபிஷேக விழாவில் இன்று காலை 7:30 சிறப்பு பூஜை, தீபாராதனை, 9:45 மகா சுதர்சன ஹோமம், மதியம் 12:30 சிறப்பு அலங்கார தீபாராதனை, மாலை 3:00 அருட்பெரும் ஜோதி பாராயணம், மாலை 5:00 சுப்பிரமணிய சகஸ்ரநாம அர்ச்சனை, 6:00 108 திருவிளக்கு பூஜை, இரவு 7:00 மகா தீபாராதனை, நாளை காலை 4:30 நிர்மாலய தரிசனம். காரங்காடு புனித ஞான பிரகாசியார் ஆலயம் குடும்ப விழாவில் இன்று மாலை 6:00 ஜபமாலை திருப்பலி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் துணிச்சல் மற்றும் தைரியமாக செயல்பட்ட தமிழ்நாட்டை பிறப்பிடமாக கொண்ட பெண்ணிற்கு சுதந்திர தின விழா அன்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் கல்பனா சாவ்லா விருது பெற வரும் 19ஆம் தேதி நாளைக்குள் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு நாசாவில் முதல் விண்வெளி வீராங்கனையாக கல்பனா சாவ்லாவின் நினைவாக அவரது துணிச்சல் மற்றும் துணிச்சலான முயற்சியை பாராட்டும் வகையில் இவ்விருது ஆண்டுதோறும் துணிச்சலான முயற்சியை வெளிப்படுத்தும் பெண்ணிற்கு வழங்கப்பட்டு வருகிறது. கல்பனா சாவ்லா விருது பொதுத்துறையிலிருந்து சமூக நலத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த விருதானது

0: ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழாவின் போது தமிழக முதலமைச்சர் அவர்களால் தைரியம் மற்றும் துணிச்சலான முயற்சியை வெளிப்படுத்தும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண்ணிற்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான கல்பனா சாவ்லா விருதுக்கு தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளி பதக்கம் மற்றும் 500,000 ரூபாய் ரொக்க பரிசாக வழங்கப்படும். கையேட்டில் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள், இவ்விருது பெறுவதற்கு நியமிக்கப்பட்டவரின் உயர்தரவு, சுயசரிதை மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2, ஒரு பக்கம் தனியரை பற்றிய விவரம், தமிழ் மற்றும் ஆங்கிலம், படிவு 1 மற்றும் 2, துணிச்சலான வீரசாகச செயல் குறித்த விவரங்கள், புகைப்படம் மற்றும் பத்திரிகை செய்தி தொகுப்பு. இவ்விருதுக்கான விண்ணப்ப விவரங்கள் தமிழக அரசின் விருதுகள் இணையதளத்தில் https://awards.tn.gov.in விண்ணப்பித்து அதன் நகல் மற்றும் கையேடு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் அச்சு செய்யப்பட்டு தலா 3 நகல்கள் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக இணைப்பு கட்டிடம் தரைத்தளத்தில் செயல்படும் மாவட்ட சமூகநல அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு மாவட்ட சமூகநல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண் 046522-278404 என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேரம் 7:30.
1: இன்றைய குறுஞ்செய்தி. ஆஹா, இன்று வரும் வழியில் காலையில் அருந்திய அந்த மசாலா டீயின் வாசனை அப்பப்பப்பா மூக்கை துளைக்கிறது. சுவையோ சுவை, சுவை நாக்கில் அப்படியே இன்னும் இருக்கிறது. நாவின் சுவையரும்புகளை தட்டி எழுப்பிய இந்த சுவைக்காகவே இன்று வேறு எதுவும் அருந்த கூடாது. அப்போதுதான் இந்த சுவை நாவிலேயே நிற்கும். மசாலா டீ என்றால் இதுதான் மசாலா டீ.
2: யாரது? அட, மந்திரியார். வாரும் மந்திரியாரே.
1: காலை வணக்கம் மன்னா.
2: காலை வணக்கம். நமது நாட்டின் எல்லையில் ஒரே இஞ்சி மற்றும் ஏலக்காய் வாசனை தூள் பறக்கிறது. மங்களநாதம் ஒழிப்பதற்கு பதில் பாத்திரங்கள் முட்டும் சத்தம் கேட்கிறதே, என்ன விஷயமோ?
1: எல்லாம் நல்ல செய்திதான் மன்னா, மங்களமான செய்தி. சமீபத்தில் வெளியான உலக தேநீர் தரவரிசை பட்டியலில் நமது இந்தியாவின் மசாலா டீ உலகிலேயே முதலிடத்தை பிடித்து மகுடம் சூடியுள்ளது. அதைத்தான் மக்கள் டீ கடைகளில் பாத்திரம் மாற்றி ஆற்றி டீ அடித்து கொண்டாடி வருகிறார்கள்.
2: அப்படியா? ஜப்பான் நாட்டின் கிரீன் டீ, லண்டன் மாநகரத்தின் பிளாக் டீயை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு நமது ஊர் மசாலா டீ உலகை வென்று விட்டதா? பலே பலே பலே! இதற்கு நமது ஒற்றர்கள் என்ன சொல்கிறார்கள்?
1: ஒற்றர்கள் சொல்வதற்கு என்னமன்னா, உலகமே இந்த சுவைக்கு அடிமையாகி விட்டது. நமது ஊரில் தலைவலி, காய்ச்சல், காதல் தோல்வி, ஆபீஸ் டென்ஷன் என அனைத்திற்கும் ஒரே மருந்தாக விளங்கும் இந்த தேசிய மருந்து இன்று உலக அளவில் விஸ்வரூபம் எடுத்துள்ளது.

0: பயன்பட்டு மற்ற நாட்டு அரசர்களின் ரியாக்ஷன் என்னவாம்?
1: மற்ற நாட்டு அரசர்கள் எல்லாம் தங்களது பாரம்பரிய தேநீரை தயாரித்து கப்பில் ஊற்றி ஸ்பூனால் மெதுவாக கலக்கி கொடுத்து கொண்டே அப்படி இந்த மசாலா தேநீரில் என்ன இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்களாம்.
0: ஓஹோ, அப்படி அப்படி. சரி, நடுவர்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கிறது?
1: நமது மக்கள் இஞ்சி, ஏலக்காய், பட்டை, கிராம்பு என மொத்த மசாலாவையும் போட்டு டைட்டானிக் கப்பல் வேகத்தில் ஆற்றி நுரை ததும்ப கொடுத்ததும் உலக நடுவர்கள் அப்படியே மயங்கி விழுந்து விட்டார்களாம்.
0: ஆமாம் மந்திரியாரே, அந்த பட்டியலில் டார்ஜிலிங் டீ, அசாம் டீயும் டாப் இடங்களில் இருக்கிறதாமே.
1: ஆமண்ணா, டார்ஜிலிங் தேநீர் 6வது இடத்தையும் அசாம் தேநீர் 13வது இடத்தையும் பிடித்துள்ளன. சுருக்கமாக சொன்னால் உலக மேடையில் இந்திய தேயிலை ஒட்டுமொத்தமாக ராஜ்யத்தை ஆளுகிறது என்று சொல்லலாம்.
0: அடடா அடடா அடடா, கேட்கவே ஆனந்தமாக இருக்கிறது. இந்த வரலாற்று சாதனையை பாராட்ட நமது அரசவையில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன?
1: நமது அரண்மனையில் அனைவருக்கும் 3 வேளையும் மசாலா டீ இலவசமாக தரப்பட உள்ளது. மேலும் இனிமேல்

0: நமது நாட்டு போர் வீரர்கள் போருக்கு செல்லும் போது கையில் வாழேந்த மாட்டார்கள். ஒரு கையில் சுட சுட மசாலா டீயும் மறு கையில் பிஸ்கட்டும் ஏந்தி செய்வார்கள்.
1: என்ன மந்திரியாரே, போர்க்களத்தில் டீயா?
0: பின்ன என்ன மன்னா, எதிரி நாட்டு படைகள் நம்மை தாக்க வரும்போது இந்த மசாலா டீயின் வாசனையை காண்பித்தாலே போதும், அவர்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு நமக்கும் ஒரு ஸ்ட்ராங் மசாலா டீ போட்டு கொடுங்கப்பா என்று சரணடைந்து விடுவார்கள். அந்த அளவுக்கு இது ஒரு அமைதி புரட்சி மன்னா.
2: டீ போடு, இஞ்சி டீ போடு, டீ 50 நான் 50 1/2 ஷேரிங் டீ, நட்பு உள்ள எல்லாருக்கும் நண்பன் நண்டா டீ.
1: ஆஹா, பிரமாதம் பிரமாதம். மந்திரியாரி, எனக்கும் இந்த உலகத்தரம் வாய்ந்த மசாலா டீயை உடனே பருக வேண்டும் என்று ஆசையாக உள்ளது. உடனே 2 ஸ்ட்ராங்கான மசாலா டீக்கு ஆர்டர் செய்யும்.
0: இதோ இப்போதே டீ கடைக்காரரை அரசவைக்கு வரவழைக்கிறேன் மன்னா. சைட் டிஷ் ஆக 2 மெதுவடையும் சேர்த்து சொல்லலாமா மன்னா?
1: ஆஹா, மசாலா டீயும் மெதுவடையும், உலகமே நமது சுவையின் பின்னால் வரட்டும். வாரும் மந்திரியாரே, நாமும் டீ சாப்பிட்டுக் கொண்டே நாட்டு நடப்புகளை அலசி ஆராயலாம்.
0: அப்படியானால் டீ கடைக்காரரை ஒரு டீ கடை வெஞ்சையும் கொண்டு வர சொல்லிவிடுவோம். அதில் அமர்ந்து மசாலா டீயை ருசித்துக் கொண்டே பேசி பேசி ஆராய்ந்து விடுவோம். இன்றைய குறுஞ்செய்தி.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 மணிக்கு சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் 7:35 நிமிடம். ஆரம்பமாவது தென்குமரி தேனலை. தென்குமரி தேனலையில் கேட்கவிருக்கும் முதல் பாடல் பையா திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் பெனிடயல் பாடியது நா முத்துக்குமார் வரிகளில்.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
7: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
8: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
7: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
8: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
9: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
7: செல்
9: 7305365016.
10: Pontius Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
11: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Super Speciality Hospital.
12: நேரம் 7:42. இன்றைய பொது அறிவு கேள்வி என்ன அப்படின்னா, மவுண்ட் அபு என்று அழைக்கப்படும் மலையின் புதிய பெயர் என்ன? இதுதான் இன்னைக்கான பொது அறிவு கேள்வி. கேள்வி மீண்டும் ஒரு முறை, மவுண்ட் அபு என்று அழைக்கப்படும் மலையின் புதிய பெயர் என்ன? கேள்விக்கான பதிலை தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கலாம். எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையமைத்து பாடிய பாடல்.

0: இது எப்போது அறிவு கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மவுண்ட் அபு என்று அழைக்கப்படும் மலையின் புதிய பெயர் அபுராஜ். இது ஆரவல்லி மலைத்தொடரில் 1772 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. ராஜஸ்தானில் அமைந்துள்ள அபுராஜ் என்ற மலையை பாலைவன சோலை என்றும் அழைக்கிறார்கள். பசுமையான காடுகளையும் ஏரிகளையும் இது கொண்டுள்ளது. கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை. மவுண்ட் அபு என்று அழைக்கப்படும் மலையின் புதிய பெயர் என்ன? இதற்கான பதில் அபுராஜ். நேரம் 7:45.
1: தேதியும் செய்தியும். இன்று ஜூன் மாதம் 18ஆம் தேதி.
2: தமிழக விடுதலை போராட்ட வீரர் பி. கக்கன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
3: வெள்ளி பன்னி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம்.
1: 1908ஆம் ஆண்டு இதே நாளில் மதுரை மாவட்டத்தில் பிறந்த கக்கன் அவர்கள் விடுதலை போராட்ட வீரரும் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆவார்.
2: இவர் அமைச்சராக பொறுப்பில் இருந்த காலகட்டத்தில் மேட்டூர், வைகை, வீடூர் அணைகள் கட்டப்பட்டன.
1: ஆதி திராவிட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஹரிஜன் சேவா சங்கம் என்ற அமைப்பும் உருவாக்கப்பட்டது.
2: கக்கன் அவர்கள் விவசாய அமைச்சராக பொறுப்பில் இருந்த காலத்தில் 2 வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் மதராஸ் மாகாணத்தில் துவக்கப்பட்டன.
1: இவர் நாட்டுக்கு ஆற்றிய பணிகளை பாராட்டிய இந்திய அரசு இவரது உருவப்படம் பொறித்த சிறப்பு அஞ்சல் தலையை வெளியிட்டு இவரை கௌரவப்படுத்தியது.
2: பேச்சாளர், எழுத்தாளர் சின்ன அண்ணாமலை அவர்கள் பிறந்த தினம் இன்று.
4: சங்க தமிழ் கவியே, சங்கங்கள் சொல்லும் இசை குயிலே.
1: 1920ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்த சின்ன அண்ணாமலை அவர்கள் இந்திய விடுதலை போராட்ட வீரர், அரசியல்வாதி, எழுத்தாளர், இதழாளர், திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் பதிப்பாளர் ஆவார்.
2: தங்கமலை, ரகசியம், தர்மராஜா போன்ற படங்களில் கதாசிரியராக இருந்துள்ள சின்ன அண்ணாமலை அவர்கள் 1000 ரூபாய், ஜெனரல் சக்கரவர்த்தி, கடவுளின் குழந்தை உள்ளிட்ட பல திரைப்படங்களை தயாரித்து வெளியிட்டுள்ளார்.
1: சர்க்கரை பந்தல், காண கண்கோடி வேண்டும் போன்ற பல நூல்களையும் இவர் எழுதியுள்ளார்.
2: தமிழக ஓவியர் கோபுலு அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு இதே நாளில் பிறந்த கோபுலு என்கிற எஸ் கோபாலன் அவர்கள் தமிழகத்தின் புகழ்பெற்ற ஓவியர்களுள் ஒருவராவார்.
2: ஓவியர் மாலியின் ஓவியங்களால் கவரப்பட்டு அவரை குருவாக ஏற்றுக்கொண்ட இவர் கொத்தமங்கலம் சுப்புவின் தில்லானா மோகனாம்பாள் புதினத்திற்கு ஓவியங்களை வரைந்து உயிரூட்டியவரும் ஆவார்.
1: பல பத்திரிகைகளுக்கு ஓவியங்கள் வரைந்துள்ள இவர் கலைமாமணி, முரசொலி விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார்.
2: தமிழக திரைப்பட இயக்குனர், பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு இதே நாளில் பிறந்த பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் கண்ணதாசன் அவர்களின் உதவியாளராகவும் பணியாற்றி பின்னாளில் பல நல்ல பாடல்களை தமிழ் திரையுலகிற்கு எழுதியுள்ளார்.
2: அன்னக்கிளி திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளர் இளையராஜாவை திரையுலகிற்கு அறிமுகப்படுத்திய பெருமைக்குரியவரான இவர் SP முத்துராமன் இயக்கிய 15 திரைப்படங்களுக்கு மேல் திரைக்கதை வசனமும் எழுதியுள்ளார்.
1: நடிகர்கள் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் ஆகியோரின் படங்களை அதிக அளவில் தயாரித்த பெருமை பெற்ற இவர் தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றுள்ளார்.
2: ஆண்டு இதே நாளில் சென்னையில் அடையாறு புற்றுநோய் மையம் ஆரம்பிக்கப்பட்டது.
1: ஆண்டு இதே நாளில் சாலி ரைட் எனும் அமெரிக்க விண்வெளி வீராங்கனை விண்வெளிக்கு சென்ற முதல் அமெரிக்க பெண்

0: என்ற சாதனையை ஏற்படுத்தினார்.
1: இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனை ராணி லட்சுமிபாய் அவர்கள் நினைவு தினம் இன்று.
0: அப்போதைய வட இந்தியாவின் ஜான்சி நாட்டின் ராணியான ராணி லட்சுமிபாய் அவர்கள் 1857 இந்திய கிளர்ச்சியில் பெரும் பங்காற்றி இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தோர்களின் முன்னோடியாவார்.
1: இவரின் வீரமும் மகத்தான முயற்சியும் இவரை இந்திய தேசிய இயக்கத்தின் உருவம் என்று குறிப்பிட வைத்தது.
0: வெள்ளையர் எதிர்ப்புக்காக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் பெண்கள் படை ஒன்றை உருவாக்கிய போது அதற்கு ஜான்சி ராணி படை என்று பெயரிட்டார்.
1: இவர் 1858 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தனிநபர் தடகள பிரிவில் தங்கம் வென்ற சுதந்திர இந்தியாவின் முதல் வீரரும் மின்னல் வேகத்தில் ஓடும் திறன் பெற்றதால் பறக்கும் சீக்கியர் என போற்றப்படுபவருமான மில்கா சிங் அவர்கள் 2021 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: தேதியும் செய்தியும் அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
4: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
6: நேரம் 7:50. தெரிந்து கொள்ளலாம் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம். நாட்டு கத்தரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 95 ரூபாய், கத்தரிக்காய் சாதாரகம் 60 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 45 ரூபாய், நாட்டு தக்காளி 50 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 58 ரூபாய், நாட்டு மிளகாய் 60 ரூபாய், நாடன் மிளகாய் 100 ரூபாய், சீனி அவரைக்காய் 50 ரூபாய், வெள்ளரிக்காய் 38 ரூபாய், பாகற்காய் 48 ரூபாய், இஞ்சி 160 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், வல்லாரி 35 ரூபாய், கேரட் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 100 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பூசணி 20 ரூபாய், தடியங்காய் 18 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 48 ரூபாய், பீன்ஸ் 125 ரூபாய், சௌச்சௌ 150 ரூபாய், தட்டை பயிறு 45 ரூபாய், நாடன் மாங்காய் 20 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 80 ரூபாய், நார்த்தங்காய் 60 ரூபாய், காலிஃபிளவர் 50 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 45 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 50 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 60 ரூபாய், புதினா 100 ரூபாய், பால் சேம்பு 75 ரூபாய், வழுதலங்காய் 75 ரூபாய், கோவைக்காய் 55 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், காராமணி 50 ரூபாய், நூக்குள் 70 ரூபாய், ஒட்டு மாங்காய் 25 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 120 ரூபாய், வாழைப்பழங்கள் வாழைப்பழம் நேந்திரன் 56 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 60 ரூபாய். அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம் தெரிந்து கொள்ளலாம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2,500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1,700 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். பேச்சுப்பாறை அணை 37.15 அடி, பெருஞ்சாணி அணை 67.80 அடி, சிட்டார் 1 அணை 13.91 அடி, சிட்டார் 2 அணை 14.01 அடி, பொய்கை அணை 16.20 அடி, மாம்பழத்துறையாறு அணை 38.06 அடி.
7: ஐடிஐ மத்தியகோடு திக்கணங்கோடு.
8: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
7: மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
8: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
7: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
8: மற்றும் 0465129643. ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஐ மத்திக்கோடு திக்கணம் கோடு.
9: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவ
7: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
8: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
7: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பு

0: அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
1: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
0: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
1: உலக தரத்தில் லேப் வசதி,
0: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
1: KMMC ஹாஸ்பிடல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
0: கால் 7900447-3872.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
4: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
5: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
4: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
5: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
4: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
5: போன் 7358-73738.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: உடலோடு மனதையும் மூச்சையும் உடனொத்ததாக ஒன்றிணைத்து ஆரோக்கியமும் அமைதியும் தருகின்ற அற்புத கலை யோகம். முறைப்படுத்தப்பட்ட மூச்சு பயிற்சி நிறைவான மனநிலை தரும். ஆசனங்கள் ஆயுளை நீட்டிக்கும். தியானம் ஆழ்ந்த அமைதி தரும். நமக்காக நாம் செய்யும் யாகமே யோகம். நாளும் முயல்வோமா?
2: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
3: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
7: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
8: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
10: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
11: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, பப்பாளி சாகுபடி அனுபவங்கள், கிள்ளியூர் எஸ் யேசுதாஸ் அவர்களுடன் நேர்முகம். கேத் பச்சாவோ அபியான், விளை நிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுது சுரபியில் பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள். கோழிகளுக்கு வெள்ளை கழிச்சல் நோய், நாகர்கோவில் பணி நிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி கிறிஸ்டோ பால்ராய் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேர்

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று காலை 8:02 எளிமையின் இலக்கணம் கக்கன். கக்கன் அவர்களின் பிறந்தநாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் க. மணிகண்டன் அவர்கள்.

இன்று காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி நுரையீரல் இதயம் மற்றும் இரத்த நாளங்களை வளப்படுத்தும் பிராணாயாமம் என்ற தலைப்பில் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் கே. கிருஷ்ணாதேவி அவர்கள்.

இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் சந்திப்போம். சிந்திப்போம். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பேராசிரியர் சி ஆறுமுகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிறைவு பெறுகிறது இன்றைய தென்குமரி தேனலை. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளைச் சுற்றி எறும்புகள் முய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவின் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நெல்லை மாவட்ட புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக திரு விஸ்வேஷ் பாலசுப்பிரமணியம் சாஸ்திரி பொறுப்பேற்றுக் கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தின் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பைக்கான மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் உருகுவே அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:02.
2: ஆகாஷ்வாணி எளிமையின் இலக்கணம் கக்கன். கக்கன் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள்.
3: பண்பு என்பதன் அடிநாதமாக திகழ்வது எளிமை. எளிமையின் எடுத்துக்காட்டாய் வாழ்ந்த தலைவர்கள் பலருண்டு. அந்த வரிசையில் எளிமையின் இலக்கணமாய் வாழ்ந்து காட்டியவர் பெருமைமிகு கக்கன் அவர்கள். கதராடை அணிந்து காலமெல்லாம் வாழ்ந்த தியாகச் சுடர், மனித புனிதர் கக்கன் அவர்கள். பதவிக்கு பெருமை சேர்த்து லஞ்ச லாவண்யங்கள் இல்லாமல் நேர்மையான சேவைகள் செய்ததன் மூலம் மக்களால் போற்றப்பட்டவர்தான் உத்தமர் கக்கன் அவர்கள். கக்கன் அவர்கள் 1909 June 18 மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள தும்பைப்பட்டி என்னும் கிராமத்தில் பூசாரி கக்கன் குப்பி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். தும்பைப்பட்டி திண்ணைப்பள்ளியிலும் மேலூர், கப்பலூர் மற்றும் திருமங்கலம் ஆகிய ஊர்களிலும் தனது பள்ளிப்படிப்பினை முடித்தார். பின்னர் தேசத்தின் விடுதலைக்கான போராட்டத்தில் ஈடுபடும் நோக்கத்தில் தன்னை வடிவமைத்துக் கொண்டார். காங்கிரசின் முக்கிய பொறுப்பில் இருந்த மதுரை வழக்கறிஞர் வைத்தியநாத ஐயர் அவர்கள் அரிஜன சேவா சங்கம் என்ற அமைப்பில் கக்கன் அவர்களை உறுப்பினர்

உறுப்பினராக ஆக்கி சேவை செய்ய பணித்தார். மேலும் ஹரிஜன சேவா சங்கத்தின் சார்பில் நடைபெற்று வந்த இரவு பள்ளிகளின் காப்பாளராகவும் கக்கன் அவர்கள் பணியாற்றினார். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை என்னும் குரலுக்கு ஏற்ப கக்கன் அவர்களின் ஒழுக்கமும் தன்னடக்கமுமே அவரது முன்னேற்றத்திற்கு படிகற்களாக மாறியது. 1932 ஆண்டு கக்கன் அவர்கள் ஸ்வர்ணம் பார்வதி என்பவரை சிராவயல் என்ற ஊரில் தோழர் ஜீவானந்தம் அவர்கள் தலைமையில் சீர்திருத்த திருமணம் செய்து கொண்டார். சுதந்திர போராட்ட காலத்தில் மதுரைக்கு வரக்கூடிய தலைவர்களை வரவேற்று அவர்களுடன் இணைந்து பணி செய்யும் வாய்ப்பு கக்கன் அவர்களுக்கு கிட்டியது. 1939 ஆண்டு வைத்தியநாத ஐயர் முன்னிலையில் கக்கன் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். 1940 ஆண்டு மதுரை மாவட்டம் மேலூர் வட்டாரத்தின் காங்கிரஸ் கட்சியின் செயலாளராக கக்கன் நியமிக்கப்பட்டார். 1941 ஆண்டு மதுரை மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கட்சியின் பொருளாளராக தன்னை உயர்த்தி கொண்டார் கக்கன். திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் முதன் முதலாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கக்கன் அவர்கள் சந்தித்தார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னெடுக்கப்பட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடினார் கக்கன். 1946 ஆண்டில் அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் சாசன நிர்ணய சபையின் உறுப்பினராக கக்கன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டார். இந்தியா 1947 ஆண்டு சுதந்திர காற்றை சுவாசித்தது. 1950 ஆண்டு இந்தியா குடியரசு நாடானது. இந்திய திருநாட்டின் முதல் பொது தேர்தலில் மதுரை மக்களவைத் தொகுதியில் வேட்பாளராக வென்று மக்களவை உறுப்பினரானார் கக்கன். 1954 ஆண்டு கர்மவீரர் காமராஜர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனவுடன் காமராஜர் அவர்கள் வகித்த காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் பதவியில் கக்கன் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். 1957 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானார் கக்கன் அவர்கள். காமராஜர் அவர்களின் அமைச்சரவையில் கக்கன் பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை மற்றும் ஹரிஜன நலத்துறையின் அமைச்சராக பதவியேற்றார். ஹரிஜன நலத்துறையின் சார்பில் ஏராளமான பள்ளிகளை பட்டியலின மக்களுக்காக ஏற்படுத்தினார் கக்கன். 1962 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சமயநல்லூர் தொகுதியில் போட்டியிட்டு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினரானார் கக்கன். இம்முறை காமராஜர் அவர்களின் அமைச்சரவையில் கக்கன் அவர்களுக்கு விவசாயம், மதுவிலக்கு மற்றும் ஹரிஜன நலத்துறை ஒதுக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியினை பலப்படுத்தும் விதமாக மூத்த தலைவர்கள் அரசு பொறுப்புகளிலிருந்து விலகி கட்சி பணியாற்ற தங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்ற காமராஜர் அவர்களின் திட்டத்தின்படி காமராஜர் அவர்கள் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை துறந்து கட்சி பணியாற்ற சென்றார். காமராஜரை அடுத்து காங்கிரசின் மூத்த தலைவரான பக்தவச்சலம் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சரானார். பக்தவச்சலம் அவர்களின் அமைச்சரவையில் கக்கன் அவர்களுக்கு உள்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது. உள்துறை அமைச்சர் பொறுப்பில் இருக்கும் பொழுது காவல் பயிற்சி பள்ளிகளையும் இரகசிய காவல் பணித்துறையினையும் ஏற்படுத்தினார் கக்கன். 1967 ஆண்டு மற்றும் 1971 ஆண்டு தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்தது. தேர்தல் அரசியலில் தோல்வியை தழுவினாலும் தன் இறுதிகாலம் வரை காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக அபிமானியாக தன்னுடைய அரசியல் பயணத்தினை தொடர்ந்தார் கக்கன் அவர்கள். அரசியல் வாழ்வில் தனி மனிதனின் ஈடுபாடு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருப்பது நல்லது என்ற நெறிமுறைகளை அறிந்திட, தனி மனித ஒழுக்கம் எப்படி அரசியல் பொதுவாழ்வில் ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்கிறது என்ற உண்மையை தெரிந்து கொள்ள கக்கன் அவர்களின் வாழ்வியல் சிறந்த எடுத்துக்காட்டாய் திகழ்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், இருமுறை அமைச்சர் என பதவிகளில் அமர்ந்திருந்தாலும் அரசு மாளிகை இல்லை, சொகுசு கார் இல்லை, வேலை செய்திட வேலைக்காரர்கள் இல்லை, ஓட்டை குடிசையிலே ஒண்டி வாழும் வாழ்க்கை இருந்தால் மட்டுமே போதுமே என நினைத்து சலனமடையாத உள்ளம், உள்ளத்திற்கு ஏற்ற எளிமை, நேர்மை போன்றவை இவருக்கு கிடைத்த கொடைதான். அமைச்சர் கக்கன் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போதெல்லாம் நாட்களை கணக்கிட்டு துணிகளை எடுத்துச் செல்வது வழக்கம். புதுக்கோட்டை பகுதியில் கக்கன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். சுற்றுப்பயணம் முடித்து கொண்டு திரும்பும் பொழுது அன்றைய நாளில் கட்டிக்கொள்ள எடுத்த வேட்டி கட்ட முடியாத அளவிற்கு கிழிந்திருப்பதைக் கண்டு கவலைப்பட்டார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஓட்டுநரும் காவல்துறை அதிகாரிகளும் அமைச்சர் வந்துவிடுவார் என நினைத்து காரை தயார் நிலையில் வைத்துக் கொண்டிருந்தனர். வெகு நேரமாகியும் அமைச்சர் வராததைக் கண்டு காவல்துறை அதிகாரி உள்ளே சென்று பார்த்தபொழுது குளியலறை கதவுகள் மூடப்பட்டிருந்தன. கிழிந்த துணிகளை கண்டு கவலைப்பட்ட கக்கன் அழுக்கு துணிகளை எடுத்துச் சென்று கதவை மூடிக்கொண்டு துணிகளை துவைத்துக் கொண்டிருந்தார். அமைச்சரின் செயலில் அதிர்ந்து போன அதிகாரிகள் எதுவும் பேசாமல் இருந்தனர். துணிகள் உலர்ந்த பின் கட்டிக்கொண்டு வந்து காரில் ஏறி தன் சுற்றுப்பயணத்தை தொடர்ந்தார் கக்கன் அவர்கள். ஒருமுறை கக்கன் அவர்களின் தம்பிக்கு அமைச்சரின் தம்பி என்பதன் அடிப்படையில் அரசு அதிகாரி ஒருவர் வீட்டுமனை பட்டா ஒன்றை கக்கன் அவர்களின் தம்பியின் பெயரில் ஒதுக்கீடு செய்தார். இதனை அறிந்த கக்கன்
தன் தம்பியை நேரில் சந்தித்து ஒதுக்கப்பட்ட வீட்டுமனை பட்டாவினை கிழித்து போட

0: சொன்னார். அது மட்டுமின்றி சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரி அழைத்து இந்த வீட்டுமனை பட்டா ஒதுக்கீட்டை ரத்து செய்யும்படியும் ஆணையிட்டார். அண்ணன் மந்திரி என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி தன் தம்பி வீட்டுமனை ஒதுக்கீடு பெற்றது தவறு, ஒதுக்கீடு செய்து கொடுத்த அரசு அதிகாரி செய்ததும் தவறு என சுட்டிக்காட்டினார். ஏழை எளிய மக்கள் வீடு கிடைக்காமல் சாலை ஓரத்தில் முக்காடு போட்டுக்கொண்டு முடங்கி கிடக்கிறார்கள். இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகள் செய்யக்கூடாது என்று தம்பிக்கு அறிவுரை கூறினார். அரசு அதிகாரியிடமும் இனிமேல் என் உறவினர்களுக்கு என் உத்தரவு இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது எனவும் எச்சரித்தார். பாராளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருமுறை அமைச்சராகவும் இருந்த பெருமைமிகு கக்கன் அவர்கள் ஒருமுறை உடல்நலக் குறைவு காரணமாக மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். மருத்துவமனையில் சாதாரண வகுப்பில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் கக்கன். அன்றைய முதலமைச்சரான எம்ஜிஆர் அவர்கள் அப்போது மதுரை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தார். கக்கன் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும் செய்தியை கேள்விப்பட்டு அவரை சந்திக்க விரும்பினார் எம்ஜிஆர். முன்னறிவிப்பு எதுவுமின்றி கக்கன் அவர்களை பார்த்து நலம் விசாரிக்க மதுரை அரசு மருத்துவமனைக்கு சென்றார் எம்ஜிஆர் அவர்கள். உடம்பில் ஒரு துண்டு மட்டுமே போர்த்தி கொண்டிருந்த கக்கனை பார்த்த எம்ஜிஆர் அவர்களுக்கு அதிர்ச்சி மேலிட்டது. கக்கன் அவர்களின் நிலையை அறிந்து கலங்கிய எம்ஜிஆர் உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என கேட்டார். உங்கள் அன்பு இருந்தால் போதும், நீங்கள் பார்க்க வந்ததே சந்தோஷம் என்றார் கக்கன். விசேஷ வார்டுக்கு மாற்ற சொல்லவா என கேட்டார் எம்ஜிஆர். வேண்டாம் என மறுத்தார் கக்கன். புறப்படும் போது மீண்டும் கக்கனின் இரு கைகளையும் பிடித்துக் கொண்டு என்னிடம் என்ன உதவி தேவையாயினும் உடனே தெரியப்படுத்துங்கள், செய்கிறேன் என சொல்லி விடைபெற்று சென்றார் எம்ஜிஆர் அவர்கள். தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு படியினையும் நேர்மையையும் எளிமையையும் மக்களுக்கான சேவையினையும் நோக்கமாக கொண்டு எளியவர்களுக்கு எளியவனாய் தூய அரசியல்வாதியாய் வீரமிக்க போராளியாய் வாழ்ந்த கக்கன் அவர்கள் 1981 டிசம்பர் மாதம் 23 இவ்வுலக வாழ்வை நீத்தார். அரசியலில் தூயவரான கக்கன் அவர்களுக்கு இந்திய அரசும் தமிழக அரசும் பல்வேறு மரியாதைகளை செய்துள்ளது. இந்திய அரசு 1999 கக்கன் அவர்களின் சேவைகளை மனதில் கொண்டு அவர் உருவப்படம் பொதிந்த அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. இவர் போல் எவரும் உண்டா என்ற வகையில் மிகவும் எளிமையாக அமைச்சர் கக்கன் அவர்கள் வாழ்ந்தார்கள். மீனுள்ள குளத்தை தேடி தவளைகளும் தடாகத்தை தேடி அன்னப்பறவைகளும் தாமாகவே வருவதைப் போல முயற்சியும் உயர்ந்த குறிக்கோளையும் உடையவர்களை தேடி நன்மையும் புகழும் வந்து சேரும். எளிமையே ஆகச் சிறந்த நற்குணம் என்பது கக்கன் அவர்களது வாழ்வு நமக்கு அளிக்கும் பாடம் எனக் கொள்வோம். எளிமையாய் வாழ்வோம், ஏற்றம் பெறுவோம். எளிமையின் இலக்கணமாம் கக்கன் அவர்களை போற்றுவோம்.
1: இதுவரை எளிமையின் இலக்கணம் கக்கன், கக்கன் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்கினார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

எதில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி, ஆயிரம் குண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. தாயின் வயிற்றில் பிறந்தோர், ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தமிழ் சண்டை செய்த

0: Today, amid split rumours, says the Hindu. Delhi High Court seeks government reply as Telegram challenges ban over NEET exam, according to a report in the Times of India. 10-year wait ends as NSC files for IPO, while Reliance Jio set to file for IPO this week, reports Financial Express. And finally, in QS rankings, IIT Delhi tops India list for second year. Delhi University shines as well, says The Indian Express. And with that, it's back to you, Nishit.
1: Thank you, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to attend Viva Tech Summit in Paris with French President Emmanuel Macron. PM Modi to also address members of Indian community in the French capital. President Draupadi Murmu to embark on a five-day visit to Madhya Pradesh and Odisha beginning today. Polling for two Rajya Sabha seats from Jharkhand and one from Mizoram to take place today. India-UK Comprehensive Economic and Trade Agreement to come into force on the 15th of July this year. U.S. President Donald Trump signs 14-point peace deal with Iran to end the West Asia conflict. And in men's cricket, India beat Afghanistan by 170 runs in the second ODI of the three-match series to take an unassailable 2-0 lead. And with that, we end the morning news. Have a nice day.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: காலை நேர புதுமையாய்,
2: பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
3: இரவு பொழுதின் இனிமையாய்,
2: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
3: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
4: நேரம் 8:30 நிமிடம். ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
5: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: சைபால்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: முகத்தில் பருவா சைபால், சரியா திறங்கோ சைபால், இதயில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
6: சைபால்.
9: இன்பம் துன்பம் இது ரெண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. இது எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு உண்மை. அது சரி, இது ரெண்டும் வர்றதுக்கு என்ன காரணம்? துறவி ஒருத்தர் யோசித்து பார்த்துருக்கார். இன்ப துன்பம் தோன்றுவதற்கு முக்கியமாக 6 காரணங்கள் உண்டு அப்படிங்கிறார் அவர். அது என்னங்கிறத நாமளும் தெரிஞ்சு வச்சுக்குவோமே. இப்போ முதல் காரணம் சுயநலம். ஒரு தாயார் வந்து தன்னுடைய சுயநலம் கருதி தன்னுடைய மகன் இன்பமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. மகனும் அப்படியே ஆசைப்படுறான். அதனால் தாயாரின் இன்ப துன்பங்களை பார்த்துட்டு மகனும் இன்ப துன்பம் அடையிறான். அந்த அம்மாவுக்கும் அதே நிலைமை தான். ரெண்டாவது காரணம் உறவு. நான் துறவியான பிறகு கூட உறவுங்கிற காரணத்தினால தான் தாயாருடைய சுக துக்கங்களை கண்டு நானும் சுக துக்கம் அடைகிறேன். என் தாயாருடைய நிலைமையும் இது தான் அப்படிங்கிறார் ஒரு துறவி. மூணாவது காரணம் என்னென்னா அறிமுகம். எனக்கு அறிமுகமான ஒருத்தரை ரயில் நிலையத்தில் சந்திக்கிறேன். அவர் தன்னுடைய பணப்பையை எங்கேயோ தொலைச்சி விட்டு வருத்தப்பட்டு இருக்கிறார். நானும் வருத்தப்படுறேன். அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் இது தானே அவங்க பணப்பை அப்படின்னு சொல்லி கொண்டாந்து நீட்டுறார். பணப்பையை தொலைச்சவர் சந்தோஷப்படுறார், நானும் சந்தோஷப்படுறேன். இது அந்த துறவி சொல்கிற அனுபவம். நாலாவது காரணம் என்னென்னா கருணை. எனக்கு முன்னே பின்னே தெரியாத ஒருத்தனை யாரோ ஒருத்தன் அடித்து காயப்படுத்தி போடுறான். கருணை காரணமாக நான் அதுக்காக துக்கப்படுறேன். அஞ்சாவது காரணம் எதையும் நம்புறது. ஒரு பசுமாட்டை ஒரு முரணை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்மகிட்ட சொல்கிறாருன்னு வைங்க, உடனே நான் துக்கப்படுறேன். இன்னொருத்தர் வந்து அந்த முரணனை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறார், நான் உடனே சந்தோஷப்படுறேன். மூணாவதாக ஒருத்தர் வந்து முதல் ரெண்டு பேரும் சொன்னது பொய்யுங்கிறார். அப்போ நான் இன்ப துன்பம் ரெண்டுமே இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறேன். இது ஒரு விதம். அடுத்தது ஆறாவது காரணம் என்னென்னா தன்மயமாகுதல். ஒரு நாவல் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதில் வர்ற பாத்திரங்களோடு நாம் ஒன்றி போயிடுறோம். அதில் வர்ற பாத்திரங்கள் சிரிச்சுதுன்னா நாமளும் சிரிக்கிறோம், அது அழுதுன்னா நாமளும் அழறோம். அதெல்லாம் வந்து அந்த துறவி சொல்கிற அனுபவ உண்மைகள். இன்ப துன்பம் இது ரெண்டும் தோன்றுவதற்கு சுயநலம், உறவு, அறிமுகம், கருணை, எதையும் நம்புறது, தன்மயமாகிறது, இது எல்லாம் தான் முக்கிய காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆகக்கூடி ஒட்டு மொத்தமாக யோசனை பண்ணி பார்த்தா பிற பொருள்கள் மீது பற்றுதல் காரணமாக தான் நாம் வந்து இன்ப துன்பம் அடைகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. மனுஷன் வந்து இன்ப துன்பம் அடைகிறதுக்கு ஏழாவது காரணம் கூட ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தார் ஒருத்தர். அது என்ன அப்படின்னு கேட்டோம். அதுதான் சார் இந்த நீங்கள் சொல்லிட்டு

0: வர்ற இன்று ஒரு தகவல்னார். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டோம். இன்று ஒரு தகவல் கேட்க ஆரம்பிக்கிறப்போ மனசில் இன்பம், ஆரம்பித்த உடனே இது ஏற்கனவே கேட்ட சமாச்சாரமாச்சே அப்படின்னு நினைக்கிறப்போ துன்பம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் அவர்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் நான் நிஷ்கன்யாகுமரியில் சூஸ் பண்ணனும்.
7: இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகனைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டில் கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
4: நிஷ்கன்யாகுமரி.
8: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
9: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
10: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
11: நேரம் 8:35. கே எக்ஸ்பிரஸில் கேட்கவிருக்கும் முதல் பாடல் அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திற்காக ARR ரஹ்மான் இசை அமைத்து பாடியது.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: Pontius Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Super Speciality Hospital.
5: கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் காத்து வாக்கில ரெண்டு காதல் திரைப்படத்திற்காக அனிருத் இசையில் அனிருத் ஆந்தனி தாசன் பாடியது.

0: தேவைகள் மூன்று: உணவு, உடை, உறைவிடம். அதே சமயத்தில் மனிதனின் அன்றாட வாழ்க்கைக்கு அவசிய தேவைகள் என்னென்னு பார்த்தாக்க, சுவாசம், தண்ணீர், உணவு. அதுலேயும் சுவாசம்தான் முதலிடம் வகிக்குது. தண்ணீர் இல்லாமலோ உணவு இல்லாமலோ மனிதன் வந்து சில காலங்கள் வந்து உயிர் வாழ முடியும். ஆனால் காற்று இன்றி, சுவாசம் இன்றி மனிதன் சில நிமிடங்கள் கூட உயிர் வாழ முடியாது. அந்த வகையில் சுவாசமானது மனித உடலில் எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்துது, சுவாசமானது நமது உடலை எவ்வாறு இயக்குகிறது என்பதை குறித்து நுரையீரல், இதயம் மற்றும் இரத்த நாளங்களை வளப்படுத்தும் பிராணாயாமம் என்ற தலைப்பில் நம்மக்கிட்ட கருத்துக்களை பகிர்ந்துக்க வந்திருக்கிறவங்க இயற்கை மற்றும் யோக மருத்துவர் கே. கிருஷ்ணாதேவி அவர்கள். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார்.
0: பிராணாயாமம் அப்படின்னா என்னங்க மேடம்?
1: பிராணாயாமம் அப்படின்றதுல பிராணம் அப்படின்றது என்னன்னா நம்மளோட உயிர் ஆற்றல், மூச்சு காத்து. அதே இது அயமம் அப்படின்னா நீடித்தல்னு அர்த்தம். பிராணனை, பரிமாணத்தை நீடித்தல் இல்லது விரிவுபடுத்துதல், அதை தான் பிராணாயாமம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடலும் மனசையும் ஒருங்கிணைந்து நம்மளோட உயிர் ஆற்றலான சுவாசம் மூலமாக நம்ம செய்யக்கூடிய பயிற்சி தான் பிராணாயாமம் அப்படின்ற பயிற்சி.
0: பிராணாயாமம் செய்வதற்கும் சாதாரணமாக மூச்சு விடுறதுக்கும் என்ன வேறுபாடு இருக்குங்க மேடம்?
1: நம்ம சாதாரணமாக மூச்சு விடுறதுக்கும் பிராணாயாமம் செய்கிறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஒரு மனிதர் சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிமிடத்தில் 15-20 தடவு சுவாசம், அதாவது இன்ஹலேஷன் ப்ளஸ் எக்ஸலேஷன் நடக்குது. அதே இது பிராணாயாமம் செய்யும் போது அதை நம்ம கட்டுப்படுத்துகிறோம், கண்ட்ரோல் பண்ணுறனால ஒரு நிமிடத்தில் 7-10 வாட்டிக்குள்ளே தான் இந்த சுவாசம் போகுது. இதையும் விட நம்ம செய்ய இன்னும் கண்ட்ரோல் பண்ணி 1 நிமிஷத்துக்கு 3-4 வாட்டி கொண்டு வரலாம். இந்த பிராணாயாமம் செய்யும் போது நம்மளோட ஒருங்கிணைந்தல், அதாவது கான்ஷியஸோட நம்மளோட சுவாசத்தை உள்ளே இழுத்து சுவாசத்தை வெளியில் விடுறோம். ஆனால் நம்ம நார்மலாக ப்ரீத்திங் பண்ணும்போது, அதுவும் நம்ம ஒரு மன அழுத்தத்திலையோ இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான அதிக பயத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்லேயோ நம்ம பண்ணும்போது நமக்கு சுவாசம் வேகமாக உள்ளே போகும், சுவாசம் வேகமாக வெளியில் வரும். ஆனால் போதுமானவர்களுக்கு உடலுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிறதில்ல. பொறுமையாக நிதானமாக பிராணாயாமம் செய்யும் போது உடலுக்கு ஆக்சிஜன் சப்ளை அதிகமாக கிடைக்குது. அதே மாதிரி இதில் 4 வகைகளாக நம்ம இதை பண்ணுறோம். பூரக்கா, அதாவது மெதுவாக சுவாசத்தை உள்ளே இழுக்கிறது. ரெச்சக்கா, மெதுவாக சுவாசத்தை வெளியில் விடுறது. அதே மாதிரி சுவாசத்தை கட்டுப்படுத்தி வைக்கிறத கும்பகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பயிற்சி முறையினால் நம்ம பிராணாயாமம் செய்கிறதுனால உடலுக்கு ஆக்சிஜனோட கெப்பாசிட்டி அதிகமாக கிடைக்குது.
0: பிராணாயாமம் செய்யும்போது பூரகம், ரட்சகம், கும்பகம் அப்படின்னு பல நிலைகளை சொன்னீங்க. ஒவ்வொரு நிலைக்கும் கால அளவு என்பது முக்கியமானதா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: இது ஒரு நல்ல கேள்வி. கண்டிப்பாக கால அளவுகள் முக்கியம்தான். அதுதான் நம்ம பிராணாயாமத்தையே எடுத்துக்காட்டி லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு. அதாவது கால அளவுகள் எந்த மாதிரி இருக்கணும்னா, முதன் முதல்ல நம்ம பிராணாயாம பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா 1 வினாடி சுவாசத்தை உள்ளே இழுக்கிறதோ, அதாவது இன்ஹலேஷனும், 1 வினாடி சுவாசத்தை நம்ம பிடிச்சி வைக்கிறதோ அந்தர் கும்பகமும், 1 வினாடி சுவாசத்தை வெளியில் விடுறது எக்ஸலேஷன், அதே மாதிரி 1 வினாடி சுவாசத்தை வெளியில் விட்டு திருப்பி அந்த மூச்சை கட்டுப்படுத்தல், அதான் பகீர் கும்பகம் அப்படின்ற 1:1 ரேஷியோவில் நம்ம செய்கிறோம். அதே இதை நம்ம செய்ய காலங்கள் நம்ம பல நாட்களாக செஞ்சோம் அப்படின்னா அதை 4:4 அப்படின்றத கொண்டு வரலாம். கண்டிப்பாக இந்த அளவுக்குள்ளே தான் செய்கிறது நல்லது. நம்ம அதிகமாக செஞ்சாலும் சின்ன சின்ன பின்விளைவுகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நம்ம இதை விட கம்மியாக, இந்த அளவுகளை விட கம்மியாக செஞ்சால் அதை நம்ம நார்மல் ப்ரீத்திங்க்கு சமம் ஆயிரும். அப்படிங்கும்போது உடம்புல சீரான அந்த ஆக்சிஜனோட அதிகமைப்பும் சீரான இரத்த ஓட்டமும் இருக்காது.
0: மனிதனின் ஆயுட்காலம் என்பது மூச்சு காற்றை

0: மாற்றியமைப்பதின் மூலமாக ஆயுளை கூட்டலாம் அப்படிங்கிறாங்க, இது உண்மையா மேடம்?
1: கண்டிப்பாக இது ஒரு உண்மையானது தான். ஆமை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுல இருந்து அஞ்சு வாட்டி தான் மூச்சை உள்ள எழுத்து மூச்சை வெளியில விடுது, ஆனா அதுக்கு நூறுக்கு மேல ஆயுட்காலம். அதே இது நாய்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்திற்கே 20-50 தடவை வரைக்கும் சுவாச காத்த உள்ள எழுத்து வெளியில விடுது, அதுக்கு ஆயுட்காலம் 10-15 வருஷம்தான். இது கண்டிப்பாக நம்ம சுவாச காத்த மெதுவா உள்ள இழுக்கும் போது நம்ம ரத்தத்துல வேகமா நம்மளோட திசுக்கள் வரைக்கும் சுவாச காத்துல உள்ள ஆக்சிஜன் சென்று அடையிறனால நமக்கு புது திசுக்கள் உருவாக்கக்கூடிய வழிகளும் செல்லுலார் ஏஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட ஒவ்வொரு திசுக்களும் வயசாகிறதையும் நம்ம என்ன பண்ணலாம், ரிவர்ஸ் பண்ணலாம். அதனால ஸ்லோவா நம்ம இன்ஹேல் பண்ணி ஸ்லோவா எக்ஸேல் பண்ணும் போது இந்த செல்லுலார் ஏஜிங் ப்ராசஸை ரிவர்ஸ் பண்றதுனால நமக்கு ஆயுட்காலம் நீளமாகும். அதனால பிராணாயாமம் நம்ம செய்யறது மூலமா நம்மளோட ஆயுட்காலம் கண்டிப்பா நீடித்தல்ந்தது உண்மையான செய்தி தான்.
0: சாதாரணமாக நாம சுவாசிக்கிற போதும் பிராணாயாமம் செய்யும் போது நாம சுவாசிக்கிற போதும் உடல்ல எந்தெந்த மாதிரியான மாறுதல்கள் நடக்குதுங்க மேடம்?
1: நம்மளோட நுரையீரல் அப்படின்றது ஒரு கொலாஜன் அப்படிங்கக்கூடிய பிசுபிசுப்பு தன்மை இருக்கக்கூடிய நல்ல விரிஞ்சி சுருங்கக்கூடிய எலாஸ்டிசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பொருளால தான் உருவாக்கப்படுது. நம்ம சாதாரணமாக மூச்சுக்காற்று உள்ளே இழுக்கும் போது சின்ன சின்னதாக உள்ளே வந்து சுவாச பைகள் இருக்கும், அது பேர் ஆல்வியோலிஸ் அப்படிம்பாங்க. இந்த ஆல்வியோலிஸ் அப்படின்னு சின்னதாக குறுகலாக இருக்கக்கூடிய பலூன் மாதிரி இருக்கக்கூடிய சுவாச பைகளில் நம்மளோட சுவாச காற்று முழுசாக சென்றடைகிறது கிடையாது. அதே இது நம்ம பிராணாயாமம் செய்யும் போது நிதானமாக அதாவது கான்சியஸ்னஸோட நம்ம சுவாசத்தை உள்ளே இழுத்து வெளியில் விடுறனால அந்த ஆல்வியோலிஸ் எல்லாத்துக்கும் நம்மளோட ஆக்சிஜன் சப்ளை நம்ம இழுக்கக்கூடிய உள்ளே இழுக்கக்கூடிய சுவாச காற்று சென்றடையும். அப்போ நுரையீரல் நல்லா விரிஞ்சு சுருங்கி அதால் இயக்க முடியும். நம்ம பிராணாயாமம் செய்யும் போது டயஃப்ரம் அப்படிங்கக்கூடிய மசில் அதாவது உதர விதானம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளோட நுரையீரல் பகுதியையும் வயிற்று பகுதியும் பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த சதை பகுதி தான் உதர விதானம். இது நல்லா விரிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும். இது விரிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும் போது நமக்கு நுரையீரலில் வைட்டல் கெப்பாசிட்டி அதாவது நம்மளோட மூச்சுக்காத்த பிடிச்சு வைக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் அதிகமாகும்.
0: வாழ்வியல் முறை மாற்றத்தால இளம் வயதினர் கூட மாரடைப்பால பாதிக்கப்படுறாங்க. இதயத்தை பாதுகாப்பதில் பிராணாயாமம் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குதுங்க மேடம்?
1: இப்போ நம்ம சுற்றி நம்ம வட்டாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மாரடைப்புக்காக இருக்கக்கூடிய போஸ்டர் அதாவது விளம்பரங்கள் அதிகமாக இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா வயது பாரபட்சம் இல்லாமல் இப்போ எல்லாருக்குமே மாரடைப்பு வருது. இந்த மன அழுத்தம் தான் இருதய நோய்க்கு ஒரு முக்கியமான காரணம். நம்ம கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றோம், கரெக்டான தூக்கம் இருக்கு, ஆனால் நமக்கு அதுக்கு மேலே மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கு மன அழுத்தமும் போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் ஒரு காரணம். இதுக்கு பிராணாயாமம் கண்டிப்பாக உதவுமான்னு கேட்டால் ஆமா, 100% கண்டிப்பா பிராணாயாமம் உதவியா இருக்கும். பிராணாயாமம் செய்யும் போது நம்ம உடம்புல அது மூளையில ஒரு சின்ன ப்ளூ ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க, நீல பகுதி, இது எங்க இருக்கும் அப்படின்னா மூளை தண்டு வடம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல லோக்கஸ் செருலஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி இருக்கு. இந்த பகுதி தான் நம்மளோட படபடப்பு, நம்மளோட தூக்கம், நம்மளோட ஃபோக்கஸ் அப்படிங்கக்கூடிய அந்த கான்சென்ட்ரேஷன், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி வைக்குது. பிராணாயாமம் செய்யும் போது சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக் அப்படின்னு ரெண்டு நரம்பு வகைகள்லையும் செயல்பாடு இருக்கு. இந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா பிராணாயாமம் அதிகமாக தூண்டிவிடும். அப்போ தூண்டி விடும் போது பாராசிம்பத்தட்டிக்கோட வேலை என்ன அப்படின்னா மனசை ஒருங்கிணைஞ்சு உடம்ப ரெஸ்டில் வச்சிருக்கிறது தான். அப்போ இது அதிகமாக தூண்டுதல் இருக்கும்போது கார்டிசால் அப்படின்ற கூடிய ஹார்மோன் நம்ம உடம்புல கம்மியாக தான் வரும். இந்த கார்டிசால் ஹார்மோன் தான் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு படபடப்பு, இந்த மாதிரி கோபம், இதெல்லாம் அதிகமாக வர வைக்கிறது. அப்போ இந்த கார்டிசாலே சுரக்கிறது தப்பான்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஒரு பாம்போ ஏதோ ஒன்று நமக்கு எதிர்த்தாப்பில் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் இந்த கார்டிசோல் தேவை. அதை பார்த்தோன்னே நமக்கு என்ன வரணும், பயம் வரணும், அதுவும் தேவை தான். அதுக்காக செக்ரெட் ஆகிற இந்த கார்டிசோல் ஹார்மோன். ஆனால் இப்போ இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே அதிகமாக கார்டிசோல் செக்ரெட் ஆகிறதுனால தான் சீக்கிரம் மன அழுத்தம், படபடப்பு, பிபி அப்படிங்கக்கூடிய ரத்த அழுத்தம் நோய் வருது. இந்த ரத்த அழுத்தம் அதிகமாகும் போதே அது கண்டிப்பாக நம்மளோட இருதயத்தை பாதிக்கும். மாரடைப்பு போன்ற இருதய நோய்கள் வந்து வயது வரம்பு இல்லாமல் இப்போ எல்லாருக்குமே சீக்கிரம் வருது.
0: மனித உடல் இயக்கத்தில் நாளமுள்ள நாளமில்லா சுரப்பிகளின் பங்கு வந்து அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அந்த வகையில் நாளமில்லா மற்றும் நாளமுள்ள சுரப்பிகளை முறைப்படுத்துவதில் பிராணாயாமம் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க மேடம்?
1: பிராணாயாமம் செய்கிறது நம்மளோட நாளமுள்ள நாளமில்லா சுரப்பிகளை சீரேக்கம் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. எதனால் அப்படின்னா இந்த ஹார்மோன் ரெகுலேஷன் இதை பண்ணுறது

0: தான் நம்ம உடம்புல வந்து மெட்டபாலிசம் நம்ம சொல்லக்கூடிய தூங்குறது, எந்த நேரத்துக்கு நம்ம எந்திரிக்கணும், பசி வர்றது, சாப்பிட்றது, இது எல்லாத்தையுமே இதுதான் இயக்கிட்டு இருக்கு. பிராணாயாமம் நம்ம தொடர்ந்து செய்யும் போது நம்ம உடம்புல ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்டார்ஃபின் அப்படின்ற ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கும். அப்போ என்டார்ஃபின் அதிகமாக சுரக்கும் போது நம்ம உடம்புல சீரமைப்பு ஒன்று போல இருக்கும். நம்ம மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் போது ஸ்ட்ரெஸ் அப்படின்றதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடுறோம், மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வந்துடுறோம். அதே மாதிரி உடல் உபாதைகள், நமக்கு பயத்தினால வரக்கூடிய உடல் உபாதைகள் கம்மியாகும். ரெண்டாவது, பிராணாயாமம் செய்யும் போது நம்மளோட ரத்த ஓட்டத்தில் சுவாசத்தோட அளவு அதிகமாக இருக்கும். அப்போ எல்லா ஆர்கன்ஸ்க்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடங்களுக்கும் ஆக்சிஜனோட சப்ளை வந்து அதிகமாக கிடைக்கும். அப்போ நல்ல ஆக்சிஜன் கிடைச்சாலே ஆர்கன்ஸ் எல்லாமே நல்ல திசுக்களை உருவாக்கும். அதாவது நீர் இருந்தால் தான் ஒரு செடி வளருமானா, கண்டிப்பாக அப்படிதான். இந்த மாதிரி ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு ஆர்கன் உருவாகுமானா, கண்டிப்பாக கிடையாது. அதுவும் இருதயம், ஹார்ட் அப்படின்றது நம்மளோட பிறந்தது அப்போ, அதாவது நம்ம கரு உருவாகிற அப்பத்துலேருந்து முதல்ல உருவாகிறதே அந்த இதய துடிப்பு, ஹார்ட் பீட்டு தான். நம்ம கடைசியில் எப்போ அந்த இதய துடிப்பு நிற்கிதோ அப்பந்தான் அந்த மனிதர் அந்த உயிரை இழக்கிறான். அப்படி முக்கியமான அந்த ஹார்ட் பீட், அதாவது இதய துடிப்புலேருந்து நமக்கு எல்லா செயல்பாடுகளுக்கும் தேவையான ஆர்கன்ஸ்க்கெல்லாம் ஆக்சிஜன் சப்ளை நல்லா இருந்தாலே திசுக்கள் வேகமாக வளரும்.
1: ஆரோக்கியமான உடல் நலத்திற்கு தினமும் பிராணாயாமம் எத்தனை நிமிடங்கள் செய்வது நல்லதுன்னு நினைக்கிறீங்க மேடம், அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: இன்றைய காலகட்டத்தில் நம்ம பிராணாயாமம், யோகா பயிற்சி சொல்லும்போது மக்கள் இப்போ கேட்குறது என்னன்னா, அது எப்போ செய்கிறது, எப்படி செய்கிறது, அதுக்கான நேரம் எங்களுக்கு இருக்கா அப்படின்ற கேள்வி தான் கண்டிப்பாக மக்களுக்கு இடையே வருது. முதல்ல நம்ம பிராணாயாமம் செய்யும் போது நம்மளோட உடல் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, நேராக நிமிர்ந்து இருக்க வேண்டும். கண்டிப்பாக நம்மளோட முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும். நம்ம பிராணாயாமம் செய்கிற இடம் சுத்தமாக இருக்கணும். நாசிகள் வெளியாக தான் சுவாசம் உள்ளே போகுது, தூசி இந்த மாதிரியான எந்த பொருளும் உள்ளே போயிடக்கூடாது. அந்த இடம் வந்து காற்றோட்டமாக இருக்கணும், அமைதியாக இருக்க வேண்டும், முக்கியமாக சுத்தமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பிராணாயாமம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செய்யலாம் அப்படின்னா, 2-3 தடவை செய்யலாம். இது எவ்வளவு கால அவகாசத்துல செய்யணும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 15 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம பிராணாயாமத்துக்கு ஒரு நாளைக்கு செலவழிக்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த நேரம் இருக்கான்னு கேட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் கண்டிப்பாக குறைவாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக 15-20 நிமிடமாவது தினமும் பிராணாயாமம் செய்கிறது நல்லது. ஆனால் 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக பிராணாயாமம் பயிற்சி தினமும் செய்யலாம். அது செய்கிறது எப்படி அப்படின்னா, அதுக்கான முறையான பயிற்சி நம்ம முதல்ல எடுத்துக்கிடணும். இதை வந்து ஒரு யோகா இல்லைன்னா இயற்கை மருத்துவர்கிட்டையோ, யோகா பயின்ற ஒரு நல்ல ஆசான்கிட்டையோ கண்டிப்பாக நம்ம இதை கற்று செஞ்சுக்கலாம். பிராணாயாமங்களில் 2 வகைகள் இருக்குது. அதாவது கூலிங் பிராணாயாமா அப்படின்னு சொல்லுவாங்க, உடலை குளிர்ச்சியாக்குற தன்மை கொடுக்கறது. அதே மாதிரி ஹீட்டிங் பிராணாயாமா, உடலை சூடுபடுத்தி நம்மளோட மெட்டபாலிசத்தை அதிகமாக்குறதுக்குரிய மூச்சு பயிற்சிகள் இருக்குது. இதுக்கு கீழேயே நிறைய வகைகள் இருக்குது. அதனால் ஒரு முறையான ஆசான்கிட்ட கற்றுக்கிட்டு செய்கிறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
1: யோகாசனம் செய்யும்போது சில நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னாக்க சில யோகாசனங்கள் செய்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிராணாயாமம் நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு பயிற்றுனர் அவசியம் தானா, அந்த விவரத்தை சொல்லுங்களே மேடம்.
0: பயிற்றுனருக்கு கீழே செய்கிறது கண்டிப்பாக நல்லது, ஏன்னா இதுலேயும் கட்டுப்பாடுகள் இருக்குது. சில உடல் உபாதைகளுக்கு சில பிராணாயாமங்கள் பண்ணக்கூடாது கட்டுப்பாடுகள் இதில் இருக்குது. ஏன்னா பிராணாயாமம் மூலமாக நம்ம உடலை வந்து குளிர்ச்சியாகவும் மாற்றலாம், குளிர்ச்சியாக இருக்கிற உடலை வந்து சூடு தன்மையை அதிகரிக்கிற மாதிரி மாற்றலாம். அதனால ஒவ்வொரு உடல் உபாதைகளுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பிராணாயாம பயிற்சி இருக்கு. இப்போ நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா, மன அழுத்தம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பிராமரி அப்படின்ற ஒரு மூச்சு பயிற்சி இருக்குது. பிராமரி பிராணாயாமம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அது செய்கிறது மூலமாக இரத்த நாளங்கள் நல்லா விரிஞ்சு கொடுக்கும், ரத்த ஓட்டம் ரொம்ப சீராக இருக்கும். ஆனால் அதே பிராமரி பிராணாயாமம் அப்படின்றது காது பிரச்சனைகள் இருக்கிறவங்களோ, அதிகமான உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறவங்களோ அதை செய்யலாமான்னு கேட்டால் அவங்களுக்கு செய்யக்கூடாது, கட்டுப்பாடு இருக்குது. இந்த மாதிரி எல்லா பிராணாயாமங்களுக்கும் கட்டுப்பாடு இருக்கிறனால அதை ஒரு பயிற்சியாளர்கள் கீழேயும் செய்கிறது தான் ரொம்ப நல்லது.
1: மனித உடலின் சீரான இயக்கத்திற்கு சுவாசம் எந்த வகையில் அவசியம், அந்த சுவாசத்தை முறையாக பிராணாயாமம் மூலமாக எப்படி வந்து நாம் வந்து உடலுக்கு பெறுவது, அதன் மூலமாக நுரையீரல், இதயம், அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் உறுப்புகளையும் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படிங்கிற அருமையான பல தகவல்களை நமக்கு எடுத்து சொன்னவங்க இயற்கை மற்றும் யோக மருத்துவர் கே. கிருஷ்ணாதேவி அவர்கள். நிலையத்தின் அழைப்பை ஏற்று அருமையானது

0: ஒரு நேர்முகத்தில் கலந்துக்கிட்டீங்க. நீங்கள் சொன்ன தகவல்கள் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். நன்றிங்க மேடம்.
1: நிகழ்ச்சி படைப்பு திருநெல்வேலி அகில இந்திய வானொலி நிலையம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிக்கர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித் தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு செய்தார். கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவன் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நெல்லை மாவட்ட புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக திரு விஸ்வேஷ் பாலசுப்பிரமணியம் சாஸ்திரி பொறுப்பேற்றுக் கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேரும் மாணவர்களின் குறைகளுக்கு தீர்வு காண்பதற்கான கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே செங்கல் சூடையில் கொத்தடிமைகளாக இருந்த 9 பேரை வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சி தலைமையிலான அதிகாரிகள் மீட்டனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட உடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. கரூரிலிருந்து சென்னை வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்தும் லாரியும் மதுராந்தகம் அருகே மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. உலகக்கோப்பை மகளிர் 20-20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பைக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் உருகுவே அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
3: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:02. வெற்றிக்கு முதல் படியாகவும் மனித வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு அடிப்படையாகவும் விளங்குவது முயற்சி. தொடர்ச்சியான முயற்சியே திறமைகளை வெளிப்படுத்தி தடைகளை தாண்டி இலக்குகளை அடைய உதவுகிறது. நீரோடைக்கும் பாறைக்கும் இடையே நடக்கும் இடைவிடாத போராட்டத்தின் இறுதியில் நீரோடை வெற்றி பெறுகிறது. தனது பலத்தினால் அல்ல, தொடர் முயற்சியினால். எனவே தொடர்ந்து முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது டி செல்வராணி கலைமணி. குமரிப்பண்பலை 101 ஆரம்பமாவது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நேயர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்க வேண்டுமா? அழைக்கலாம் நமது நிலைய தொலைபேசி எண்களை 2602240 மற்றும் ஒரு 2907722. முன்னிணைப்பு எண்ணாக 04652. அலைபேசி எண் 890-325-7039. நிகழ்ச்சியில் பங்கேற்று தனக்கு பிடித்த பாடலை கேட்க காத்திருக்கும் முதல் நேயர் யார் என்று கேட்டலாம். வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம்.
4: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
5: நான் மல்லிகா முளமுத்து பேசுறேன்.
4: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்தமான பாடல்?
5: பிரியமான தோழி படத்தில இருந்து வானம் என்ன வானம் தொட்டு விடலாம்.
4: உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
5: நன்றி.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம்.

0: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: கேள்விப்படுத்தும் நேர்களே, இன்று காலை மணி 10:02 மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கூட்டத்தொடரை தொடங்கி வைத்து ஆற்றும் உரையின் நேரடி ஒலிபரப்பு சென்னையிலிருந்து ஒலிபரப்பாக கேட்கலாம். வசந்த அழைப்பு தொலைபேசிகளில் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்ன பாடல் வேணும்? சரி, பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: ஆசைகள்.
1: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital. அனைவருக்கும்

0: திஷா திட்டத்தின் டெலிலா நியாயபந்து சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 1444 மற்றும் www.teli-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 9:22. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க மேடம், என்ன பாடல் வேணும்?
2: கேளடி கண்மணி படத்தில் இருந்து தற்பூர பொம்மை வந்து அந்த பாடல்.
1: சரி, உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
2: நன்றி.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்.
4: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
5: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
4: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
5: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ், கொலாபரேஷன் வித் இன்டெல், என்ஏசி ஜப்பான்.
4: அது மட்டுமல்ல, UGRPG ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
5: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
6: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று காலை 10 மணிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கூட்டத்தொடரை தொடங்கி வைத்து ஆற்றும் உரையின் நேரடி ஒலிபரப்பு சென்னை அஞ்சலாக கேட்கலாம். வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: கலிகல்ல இருந்து மோகன் பேசுறேன்.
6: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
7: படம் பருத்தி வீரன், பாட்டு ஊரோரம் பூய மரம், அந்த பாட்டு.
6: உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
7: நன்றி.

0: ஒவ்வொரு மூச்சும் ஒரு சக்தி, ஒவ்வொரு அசைவும் ஒரு புத்துணர்ச்சி, ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புதிய தொடக்கம். அழுத்தங்கள் அதிகமான இன்றைய காலத்தில் அமைதியாக வாழ கற்றுத்தரும் இனிய வழிகாட்டி, வயது பாராது எல்லோரையும் ஆரோக்கிய பாதைக்கு அழைக்கும் நல்ல நண்பர், சுறுசுறுப்பான காலை, தெளிவான சிந்தனை, ஆரோக்கியமான உடல், மகிழ்ச்சியான மனம், இவை அனைத்திற்கும் அழகான திறவுகோல் யோகா. இந்த யோகா தினத்தில் நம்முள்ளே இருக்கும் நேர்மறை சக்தியை விழிப்போம், மன அமைதியையும் உடல் நலத்தையும் இணைத்துக் கொண்டாடுவோம். யோகா செய்வோம், நலமுடன் வாழ்வோம், அமைதியுடன் நாளை நோக்கி பயணிப்போம்.
1: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இன்னைக்கு தொழில்களுக்கான தலைப்பு என்னை மகிழ்வித்த சுற்றுலா தலங்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது அனுபவ கருத்துக்களை குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2907722. முன்னிணைப்பு எண்ணாக 0466

0: 2 அலைபேசி எண் 890-325-7039. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விற்பனை நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம். நலம் நலமறியாவல் இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்புல சுசிலாமா நதியாவுக்காக பாடியிருப்பாங்க. படத்தோட பேரு நிலவே மலரே. பாடல் தொடங்கும் வரைகள் மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே.
0: உங்களுக்கு பிடித்தமான பாடலை அனைவரும் சேர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: அமைப்பிலே சுசிலாமா நதியாவுக்காக பாடியிருப்பாங்க. படத்தோட பேரு நிலவே மலரே. பாடல் தொடங்குவரைகள், மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே.
1: உங்களுக்கு பிடித்தமான பாடலை அனைவரும் சேர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
0: நன்றி, வணக்கம்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: நேரம் 9:51. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: மேடம் திருப்பத்தூர் மாவட்டம் பீமக்குளம் சிவகுமார்.
3: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
4: மேடம் படம் 16 வயதினிலே, இந்த படத்துல இருந்து செந்தூர பூவே. இந்த பாடல் வந்து எங்க சென்னை தோக நண்பர்கள் அனைவருக்காகவும் மேடம்.
3: பாடல் கேட்கலாம், நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
4: ஓகே மேடம், மிக்க மகிழ்ச்சி.

0: மேலை நாடும் போச்சிடும் பண்பாடு.
1: Boy, I like it.

குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களது விருப்பமான பாடலை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த மற்றும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக நன்றிகள் பல.

சற்று நேரத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அவர்கள், ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரை தொடங்கி வைத்து ஆற்றும் உரையின் நேரடி ஒலிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

ஜனகணம.

ஆனரபிள் மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி, வணக்கம். பெரார் ஏக்னார் அண்ணா ஒன்ஸ் சேட், த பீப்பிள் ஆர் த ட்ரூ மாஸ்டர்ஸ் ஆஃப் த நேஷன். அட் த வெரி அவுட் செட் ஐ கன்வே மை பெஸ்ட் ரிகார்ட்ஸ் டு த மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி சீட்டட் ஹியர் ஃபார் த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் த 17th தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி, who have been chosen by the people, the real masters of Tamil Nadu, in the recently concluded Tamil Nadu Legislative Assembly elections. As members of this historic assembly, the very heart and intellect of our democracy, I am confident that you will debate on people's needs, enact laws accordingly, and safeguard the welfare of the people. அண்ணல் அம்பேத்கர் ப்ரொஃபவுண்ட்லி ஸ்டேட்டட், ட்ரூ டெமோக்ரசி இஸ் த யூனியன் ஆஃப் ஆல் த்ரீ, இக்வலிட்டி, லிபர்ட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. ஃபார் சச் அ டெமோக்ரசி டு ஃபிளரிஷ், த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு ஹேவ் ஃபார்ம்லி டிசைடெட் தட் இட் இஸ் பாசிபிள் ஓன்லி அண்டர் த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் திரு ஸ்ரீ ஜோசப் விஜய், லீடர் ஆஃப் த தமிழக வெற்றி கழகம், a party that stands above caste, religion, language, race, and the influence of money, and that holds as its ideological guides Paguthariru, Pagalavan, Panthaiya Periyar, Peruthalavaiyar, Kamarajar, Satta Medithal, Annal Ambedkar, Viramangai, ராணி வெல்லு நச்சியார், அண்ட் மக்கள் சேவாகர் அஞ்சல் அம்மல். பிளீஸ் ஃபர்கிவ் மீ ஃபார் ராங் ப்ரொனவுன்சேஷன்ஸ். வித் திஸ் கன்விக்ஷன், த பீப்பிள் ஆஃப் தமிழ்நாடு ஹேவ் பிளேஸ் த கவர்மெண்ட் லேட் பை த தமிழக வெற்றி கழகம் இன் பவர். இன் கீப்பிங் வித் கோட் த சேஞ்ச் அலோன் இஸ் அன்சேஞ்சிங், a transformation never seen before in the political history of Tamil Nadu has come about in the recently concluded Tamil Nadu Legislative Assembly.

அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வித்இன் ஜஸ்ட் 2 இயர்ஸ் ஆஃப் த பார்ட்டி ஃபவுண்டிங் த ஹிஸ்டாரிக்கல் லீடர் ஆஃப் அவர் டைம்ஸ் த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஹேஸ் ஃபார்ம்ட் த கவர்மெண்ட் வித் த ஓவர்வெல்மிங் சப்போர்ட் ஆஃப் த பீப்புள் சிங்கிள் ஹேண்டட் பை ஓவர் கமிங் மெனி பேரியர்ஸ் வென்க்விஷிங் மெனி மணி பவர் அண்ட் அப்ஹோல்டிங் டெமோக்ரசி. பெராரிகுமார் அண்ணா ஒன்ஸ் சேட், ரெனசன்ஸ் இஸ் நாட் அ பாய்சன் தட் டிஸ்ட்ராய்ஸ் வர்ச்சூஸ், இட் இஸ் த மீன்ஸ் டு டிஸ்ட்ராய் த வெனமஸ் பெஸ்ட் தட் டிஸ்ட்ராய் தோஸ் வர்ச்சூஸ். ட்ரூ டு தீஸ் கோல்டன் வேர்ட்ஸ் ஆஃப் பெராரிகுமார் அண்ணா, த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஹேஸ் இன் அ ஷார்ட் டைம் அச்சீவ்ட் அ ஃபீட் ஆஃப் ஹிமாலயன் ஸ்கேல் பை பிரிங்கிங் அபவுட் அ நியூ ரெனசன்ஸ் and a great widespread whistle revolution in the political landscape of Tamil Nadu. Since India attained independence, Paraginayakar Anna in 1967 and Purachir Talivar NGR in 1977 ushered in great revolutions in the politics of Tamil Nadu. On similar lines, in 2026, the Honorable Chief Minister of Tamil Nadu has single-handedly brought about a great historic revolution. This government will stand as a government that abides by the core principle of upholding the state rights, safety, welfare of women, social justice, equal opportunity, welfare of the differently abled, farmers, fishermen, weavers, laborers, transgender persons and minorities, primacy of education, medicine and health care, and inclusive governance that gives proper representation to all while enacting laws, framing schemes and serving the 7.5 crore people of Tamil Nadu. Though the ideological guides of Tamilaga Vetri Kalagam, Aguthariyu Pagalavanma பந்தாய் பெரியார், பெருந்தவலி தலையவர் காமராஜர், சத்தா மெடியல் அண்ணல் அம்பேத்கர், ராணி நஷியார் அண்ட் மக்கள் சேவாகிர அஞ்சல் அம்மல் ஆர் நோ லாங்கர் வித் அஸ், திஸ் கவர்மெண்ட் வில் சேஃப் கார்ட் த பிரின்சிபல்ஸ் தட் தே ப்ரொபவுண்டட் அண்ட் வில் அண்டர்டேக் எவ்ரி மேஜர் நெசசரி டு ப்ரொமோட் த வர்ச்சூஸ் ஆஃப் டெமோக்ரசி following the path of Periyagnar Anna and Puruthachi Talivar NGR. As the embodiment of coalition government, this government has demonstrated a share in governance and a share in power, something unseen in the 74-year political history of Tamil Nadu. After the Tamilaga Vetri Kalagam government assumed office, the Honorable Chief Minister Thiru C. Joseph Vijay met the Honorable Prime Minister of India Thiru Narendra Modi in person at New Delhi. He submitted a memorandum containing several long-standing demands of Tamil Nadu, including the establishment of the Center for Airborne Systems, that is CABS, near Hosur, halting government of Karnataka's attempt to build a Bekidattu Dam, then preventing the arrest of Tamil Nadu fishermen by the government of Sri Lanka and immediate release of fishermen and their boats, and has requested that all necessary assistance, including financial assistance, be extended to Tamil Nadu. The Honorable Chief Minister has also made various requests to the Union government regarding fund allocation for highways and infrastructure development in Tamil Nadu, establishment of educational institutions of national importance in Tamil Nadu, and administrative sanction for metro rail projects needed for the cities of Hosur, Coimbatore and Madurai. In the 11th Governing Council meeting of Niti Aayog, the Honorable Chief Minister once again urged the Union government to meet these demands. It is sincerely hoped that the Union government will consider these demands favorably and extend the necessary assistance to Tamil Nadu. A resolution will be passed in Tamil Nadu Legislative Assembly demanding Tamil Nadu's due

ஆங்கிலத்திலே ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தை இப்போது எங்கள் முன்னாலே நான் படிக்கின்றேன். மாண்புமிகு சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களே, வணக்கம். மக்களே, நாட்டின் உண்மையான எஜமானர்கள் என்றார் பேரறிஞர் அண்ணா. அண்மையில் நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் எஜமானர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 17வது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் முதல் கூட்டத் தொடரில் இங்கே அமர்ந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எனது நல்வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் திகழ்ந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாமன்றத்தின் உறுப்பினர்களாகிய தாங்கள் அனைவருக்கும் மக்களுக்கு தேவையானவற்றை விவாதித்து அதற்கு ஏற்ப சட்டங்களை இயற்றி மக்கள் நலனை காப்பீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். சமத்துவம், சுதந்திரம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய மூன்றும் ஒன்றிணைந்ததே உண்மையான ஜனநாயகம் என்றார் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அத்தகைய ஜனநாயகம் வளர வேண்டும் என்றால் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை ராணி வீரநாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சரை அம்மாள் ஆகியோரை கொள்கை தலைவர்களாக கொண்டுள்ள சாதி, மதம், மொழி, இனம், பணம் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டு செயல்படும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்களால் தான் முடியும் என்று முடிவெடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான அரசினை ஆட்சி அதிகாரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அமர்த்தியுள்ளார்கள். மாற்றம் கொண்டே மாறாதது என்பதற்கேற்ப தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் இதுவரை நிகழ்ந்திராத ஒரு மாற்றம் அண்மையில் நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்டிருக்கிறது. கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளில் மக்களின் பேராதரவுடன் தன்னந்தனியாக பல தடைக்கற்களை உடைத்தெறிந்து பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை நிலைநாட்டி ஆட்சியை பிடித்திருக்கிறார் சரித்திர நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மறுமலர்ச்சி என்பது மாண்புகளை மாய்த்திடும் நஞ்சு அல்ல, மாண்புகளை மாய்க்கும் நச்சுப்பூச்சிகள் அழித்திடும் முறை என்றார் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா அவர்களின் பொன்மொழிக்கேற்ப தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு புதிய மறுமலர்ச்சியை, மகத்தான மாபெரும் விசில் புரட்சியை குறுகிய காலத்தில் ஏற்படுத்தி இமாலய சாதனை புரிந்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இந்திய நாடு சுதந்திரமடைந்த பிறகு தமிழ்நாட்டின் அரசியலில் 1967 பேரறிஞர் அண்ணா அவர்களும், 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தினார்கள். அந்த வரிசையில் 2026 மாபெரும் சரித்திர புரட்சியை தன்னந்தனியாக ஏற்படுத்தியிருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாநில உரிமை, பெண்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு, சமூக நீதி, சம வாய்ப்பு, மாற்றுத்திறனாளிகள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், திருநர் மற்றும் சிறுபான்மையினர் ஆகியோரின் நலன், கல்வி, மருத்துவம் மற்றும் சுகாதாரம் உரிய பிரதிநிதித்துவம் என அனைவரையும் உள்ளடக்கிய ஆட்சி என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டு சட்டங்களை இயற்றும் அரசாக, திட்டங்களை தீட்டும் அரசாக, 5.5 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசாக இந்த அரசு விளங்கும். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களாக திகழும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர்,

ராணி வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் ஆகியோர் இன்று நம்முடன் இல்லை என்றாலும் அவர்கள் வகுத்து தந்த கொடிகளை கட்டி காத்து பிரஞர் அண்ணா மற்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது வழியில் ஜனநாயகத்தின் மேன்மையை மேம்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு நடைமுறைப்படுத்தும். கூட்டணி ஆட்சி தத்துவத்தின் இலக்கணமாக திகழும் இந்த அரசு கடந்த 74 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் கண்டிராத ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை செய்து காட்டியுள்ளது. தமிழக வெற்றிக்கழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள் புதுதில்லியில் மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டின் நீண்டகால கோரிக்கைகளான வான்வழி அமைப்பு மையத்தை சிஏபிஎஸ் கேப்ஸ் ஓசூர் நரையில் நிறுவவும், மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயல்வதை தடுக்கவும், தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்படுவதை தடுத்து மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனே விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் அடங்கிய கோரிக்கை மனுவை அளித்து தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி உதவி உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் ஒன்றிய அரசிடம் மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையான நெடுஞ்சாலை மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு, தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களை தமிழ்நாட்டில் நிறுவுதல் மற்றும் ஓசூர், கோயம்புத்தூர் மற்றும் மதுரை நகரங்களுக்கு தேவையான மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நிர்வாக ஒப்புதல் வழங்குதல் குறித்து கூறினார். நிதி ஆயோக்கின் 11வது ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இக்கோரிக்கைகளை நிறைவேற்ற மீண்டும் ஒருமுறை ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தினார். இந்த கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் செலுத்தும் வரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய உரிய நிதி பகிர்வினை கோருவதற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றப்படும். அவ்வாறு தீர்மானம் நிறைவேற்றுவதோடு இன்று விடாமல் உச்சநீதிமன்றம் வரை சென்று நிதி பகிர்வினை சட்ட ரீதியாக பெறுவதற்காக சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும். தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய ஒவ்வொரு ரூபாய் வருவாயும் முறையாக

தீர்மான நிறைவே புறத்தோடு நின்று விடாமல் உச்ச நீதிமன்றம் வரை சென்று நிதி பகிர்வினை சட்ட ரீதியாக பெறுவதற்காக சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும். தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய ஒவ்வொரு ரூபாய் வருவாயும் முறையாக ஆவணப்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வில் ஒன்றிய அரசின் பாரபட்சமான அணுகுமுறை அறிக்கையாக வெளியிடப்படும். மேலும் தமிழ்நாட்டுக்குரிய நியாயமான நிதி பகிர்வை ஒன்றிய அரசிடமிருந்து பெறுவது உறுதி செய்யப்படும். தமிழ்நாட்டின் நலனை பாதுகாப்பதற்கும் மாநில உரிமைகளுக்காக போராடுவதற்கும் மாநிலங்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் புதிய கட்டமைப்புகள் உருவாக்குவதற்கும் ஒன்றிய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி பெரும் முனைப்புடன் இந்த அரசு செயல்படும். கடந்த சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் நிதி நிலைமை மிக மோசமான சீர்கேட்டை சந்தித்துள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற பிறகு ஆற்றிய தனது முதல் உரையில் உறுதியளித்தபடி கடந்த கால அரசின் தவறான நிதி நிர்வாகத்தின் மறைக்கப்பட்ட உண்மை நிலையை வெளிக்கொணரும் வகையில் தமிழ்நாட்டின் நிதி நிலை குறித்த வெள்ளை அறிக்கையை இந்த அரசு வெளியிட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் கடனின் அளவு ஏறத்தாழ 2 மடங்காக உயர்ந்தது. 10 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியுள்ளது. இது தற்போது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் GSDP 28.3% உள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனி நபர் மீதும் 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான கடன் சுமை உள்ளது. 2024-25 நிதியாண்டில் 48,840 கோடி ரூபாயாக இருந்த மாநிலத்தின் வருவாய் பற்றாக்குறை 2025-26 நிதியாண்டில் 78,324 கோடி ரூபாயாக ஒரே ஆண்டில் உயர்ந்து மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் GSDP 2.2% உள்ளது. மொத்த வருவாய் வரவுகளில் கிட்டத்தட்ட 23% வட்டி செலுத்துவதற்கே செலவிடப்படுகிறது. வருவாய் இழப்புகள் மற்றும் வரி வசூல் துறைகளில் நிலவும் திட்டமிட்ட ஊழல் காரணமாக 2021-22 நிதியாண்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் 5.93% இருந்த வரி வருவாய் 2025-26 நிதியாண்டில் 5.45% குறைந்துள்ளது. அரசுக்கு நியாயமாக செல்ல வேண்டிய திசை மாறி சென்ற வருவாயை முறையாக அரசின் கருவூலத்திற்கு கொண்டு வர இந்த அரசு ஏற்கனவே ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. இதுவரை தடமாறி சென்ற வருவாயை அரசின் கணக்கிற்கு கொண்டு வரும் பொருட்டு மதுபான உற்பத்தியாளருக்கான கூடுதல் சிறப்பு கட்டணத்தை இந்த அரசு அண்மையில் விதித்துள்ளது. இதன் மூலம் அரசின் கருவூல கணக்கில் வரவு வராத வருவாய்கள் அனைத்தும் முழுமையாக முறைப்படுத்தப்படும். அரசின் அதிகாரப்பூர்வ கருவூல வருவாயாக நேரடியாக மாற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டும் அரசிற்கு ஓர் ஆண்டிற்கு 1,000 கோடி ரூபாய் வரை வரவு எதிர்பார்க்கப்படுகிறது. வருவாய் வரவுகளில் ஏற்படும் அனைத்து இழப்புகளையும் அதேபோல் அரசு பணிகள் மற்றும் இதர அரசு செலவினங்களில் ஏற்படும் இழப்புகளையும் தடுத்து நிதி நிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வர இந்த அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை இந்த அரசு முழுமையாக நிறைவேற்றும். மிகவும் சவாலான நிதி நெருக்கடியினை தமிழ்நாடு அரசு சந்தித்து வரும் வேளையிலும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் முனைப்புடன் இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதல் 3 உத்தரவுகளாக நுகர்வோரின் மின் கட்டணத்தினை குறைத்திடும் விதமாக அரசிற்கு ஏற்படக்கூடிய 1,730 கோடி ரூபாய் செலவில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கவும் மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு படையினை உருவாக்கவும் மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக திங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினை ஏற்படுத்தவும் ஆணையிட்டுள்ளார். பொது அமைதியை பேணி காப்பது, சட்டத்தின் ஆட்சியை நிர்வகிப்பது மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி மகளிர் மற்றும் குழந்தைகளை பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்குவது இந்த அரசின் முதன்மையான லட்சியமாகும். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது இந்த அரசு மிக கடுமையான, கண்டிப்பான, விரைவான நடவடிக்கைகளை எடுத்து புதிய சட்டப்பிரிவுகளின் கீழ் அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தரும். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை 2,545 புதிய பணியிடங்களுடன் 319 புதிய 4 சக்கர ரோந்து வாகனங்கள், 101 இருசக்கர வாகனங்கள் மற்றும் ட்ரோன்களுடன் 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இப்பணியினை மிக சிறப்பாக செய்து முடிக்கும். கடந்த சில ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கலாச்சாரம் பேரிட்டுள்ளது. இதனை கட்டுப்படுத்த முந்தைய அரசு ஆக்கப்பூர்வமான

இதன்படி குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தொடங்க தேவையான அனுமதியினை ஒற்றை சாதன முறையில் விரைவாக வழங்குவதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கும். இதன் மூலம் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி அடைவதோடு லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படும். மாநிலத்தின் பொருளாதார நிலைத்தன்மையையும் தொழில்துறை வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும் நோக்குடன் முந்தைய தொழில் கொள்கைகளின் தொடர்ச்சியை பேணுவதோடு தற்கால மற்றும் வருங்கால தேவைகளை கருத்தில் கொண்டு ஒரு புதிய தொழில் கொள்கையை இந்த அரசு வகுத்து உள்நாட்டு மற்றும் உலகளாவிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களது முதலீடுகளை மேற்கொள்வதற்கான சிறப்பு ஊக்கத்தொகை திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தும். அனைத்து துறைகளுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் ஒற்றை சாளர முறை சிங்கிள் விண்டோ சிஸ்டம் முழுமையான டிஜிட்டல் தளமாக மேம்படுத்தி எவ்வித நிர்வாக தாமதமின்றி அனைத்து அனுமதிகளையும் விரைந்து வழங்கி தொழில் தொடங்குவதை எளிதாக்கும். ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் சூழலை இந்த அரசு மேம்படுத்தும். பன்னாட்டு நிறுவனங்களின் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் தமிழ்நாடு முதலீட்டாளர் ஊக்குவிப்பு ஆணையம் ஒன்று தமிழை தலைமைச் செயலாளர் தலைமையில் ஏற்படுத்தப்படும். இந்த ஆணையத்தின் மூலம் 700 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக முதலீடு செய்யும் நிறுவனங்கள் அல்லது 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நிறுவனங்களுக்கு விரைந்து தொழில் தொடங்க அனுமதி அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வறுமை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குவது இந்த அரசின் முதன்மையான குறிக்கோள். வறுமையை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை குடும்பங்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்வதுடன் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அவர்கள் சுய தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் இந்த அரசு ஏற்படுத்தி தரும். இந்தியாவில் நகரவாயத்தில் முன்னோடிய மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. வரும் 2031 ஆண்டிற்குள் நகர்ப்புற சிறப்பிற்கான இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு திகழும். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சியும் தங்களது குடிமக்களுக்கு உயர்தர வாழ்க்கையை உறுதி செய்யும் வகையில் தூய்மையான குடிநீர் விநியோகம், நவீன நகர்ப்புற கட்டமைப்பு, பசுமையான மற்றும் தூய்மையான சூழல், டிஜிட்டல் நிர்வாகம் மற்றும் நிலையான பொருளாதார வாய்ப்புகளை அடுத்த 5 ஆண்டுகளில் வழங்கும். அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப குறித்த நேரத்தில் எவ்வித ஒளிவு மறைவின்றி தேர்வாணையங்கள் மூலம் தேர்வுகள் நடத்தப்பட்டு முறைப்படி காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். இதன் மூலம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் அரசு பணி கனவு மெய்ப்படும். செயற்கை நுண்ணறிவிற்கு தனி கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு இந்த அரசு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் வரம்பை செயற்கை நுண்ணறிவையும் உள்ளடக்கும் வகையில் விரிவுபடுத்தியுள்ளது. அரசு துறைகளின் செயல்திறனை மேம்படுத்தவும் பொதுமக்களுக்கு சிறந்த மின்னாளுமை இ கவர்னன்ஸ் சேவைகளை வழங்கவும் இத்துறை செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்த துணை புரியும். தமிழ்நாடு அரசு சமூக நீதியை காப்பதில் உறுதியுடன் இருந்து தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. மேலும் சிறுபான்மையின் அரணாக திகழும் அரசு சிறுபான்மையின் முன்னேற்றத்திற்கும் அவர்களின் உரிமைகளை நிலைநாட்டவும் என்றும் உறுதுணையாக இருக்கும் இந்த அரசு. ஒரு உண்மையான மதசார்பற்ற சமூக நீதி அரசாக திகழும் என்பதில் எனக்கு ஐயமில்லை. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான உயர்தர பள்ளிக்கல்வி, உலகின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுய தொழில் வாய்ப்புகள், வீடு மற்றும் உட்கடை வசதிகள், திறன் மேம்பாடு, பொருளாதார மற்றும் வாழ்வாதார மேம்பாடு என அனைத்து வகையிலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் சமூக நீதியினை நிலைநாட்டும் அரசாக இந்த அரசு திகழும். மாற்றுத்திறனாளிகளின் நலனை பேணி பாதுகாக்க இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள், சமத்துவம் மற்றும் சமூக பாதுகாப்பினை உறுதி செய்யும் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு அரசு திகழும். டிஜிட்டல் மற்றும் உட்கட்டமைப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சமமான அணுகல் வசதி ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமல்லாமல் சமூகத்தில் அவர்களின் முன்னேற்றத்திற்கு சிறப்பு கவனம் அளிக்கப்படும். மாற்றுத்திறனாளிக்கான 4% இடஒதுக்கீட்டை முறையாக நடைமுறைப்படுத்தவும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். எதிர்கால ஒலிம்பிக் வெற்றியாளர்களை உருவாக்கவும் தமிழ்நாட்டை இந்தியாவின் முன்னணி விளையாட்டு ஆற்றல் மையமாக நிலைநிறுத்துவதையும் நோக்கமாக கொண்டு ஒலிம்பிக் உயர் திறன் மையங்கள் ஒலிம்பிக் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைக்க இந்த அரசால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இம்மையங்கள் உலக தரத்திலான பயிற்சி, உட்கட்டமைப்பு, உயர்தர பயிற்சி, நவீன விளையாட்டு, அறிவியல் வசதிகள், செயல்திறன் பகுப்பாய்வு மற்றும் முழுமையான விளையாட்டு மேம்பாட்டு சேவைகள் வழங்கும். திருநர் கண்ணியத்துடன் வாழ வழி செய்யும் விதமாக அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கவும் சுய உதவி குழுக்கள் அமைச்சிடவும் வாழ்வாதார வாய்ப்புகள் மற்றும் வேலைவாய்ப்பு பெற்றிட துணை புரிந்தும் வீட்டு வசதிகளை உருவாக்கிடவும் இந்த அரசு உறுதுணையாக இருக்கும். நமது வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக கோயில்களின் நிர்வாகத்தை மேம்படுத்தும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறையில் கட்டமைப்பு சீர்திரு

நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொள்ளும். கோயில் சொத்துக்கள், நிலங்கள் மற்றும் அறக்கட்டளை வருவாய்கள் அனைத்தையும் முழுமையாக தணிக்கை ஆடிட் செய்வதற்கும் கணக்குகளை வெளிப்படையாகவும் கணினி மயமாகவும் கொண்டு வருவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். முந்தைய காலங்களில் நிலவி வந்த நிர்வாக முறைகேடுகள் முற்றிலும் களையப்பட்டு கோயில்களில் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் அனைத்தும் அதன் புனிதமான நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும். இந்த அரசால் உறுதி செய்யப்படும். அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் எடுத்துச் செல்வதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் அரசு ஊழியர்கள், இளைய சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் ஆசிரியர்கள். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நலன்களை தொடர்ந்து பாதுகாக்கப்படும். அவர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டங்கள் மேலும் செம்மைப்படுத்தப்படும். தமிழ்நாட்டின் வளர்ச்சியினை மேலும் ஊக்குவித்துவிடவும் மக்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்திடவும் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் இவ்வரசு செயல்படுத்தும். தமிழ் அடையாளம் மற்றும் பெருமை, கண்ணியமான வாழ்வு மற்றும் சமூக பாதுகாப்பு, மகளிர் நலன், இளைஞர் நலன், விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள் மற்றும் மீனவர் நலன், உலகத்தரம் வாய்ந்த கல்வி, வளமான தமிழ்நாடு, சிறந்த மருத்துவம் மற்றும் சுற்றுச்சூழல், உலகத்தரமான கட்டமைப்பு மற்றும் மக்கள் நல அரசு, நேர்மையான மற்றும் வெளிப்படையான நிர்வாகம் என 10 தூண்களை உள்ளடக்கிய வளர்ச்சி பாதையாக இது இருக்கும். எத்தனை தடைகள் வந்தாலும் அனைத்தையும் தகர்த்தெறிந்து ஊழலற்ற நேர்மையான நிர்வாகத்தை தந்து அதன் மூலம் பொருளாதார மறுமலர்ச்சியை ஏற்படுத்திட இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. அரசின் நலத்திட்டங்கள் அனைத்து பிரிவினரையும் சென்றடைய இந்த அரசு செயலாற்றும். இந்த அரசால் அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் மாநிலத்தின் நிதி நிலையை சீரமைத்து வருங்காலங்களில் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும். தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையில் படைபலம், பணபலம், அதிகார பலத்தை மீறி மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான இந்த அரசை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இம்மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டியது இந்த அரசின் கடமை. இந்த கடமையை நிறைவேற்ற சட்டமன்ற உறுப்பினராகிய நீங்கள் எல்லாம் இந்த அரசுக்கு ஒத்துழைப்பு அளிப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த மாமன்றத்தில் நடைபெறும் விவாதங்களில் கலந்து கொண்டு அரசுக்கு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை வழங்குவீர்கள் என்பது எனக்கு ஐயமில்லை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்றார் போல அனைவருக்குமான அரசாக, மக்களுக்கான அரசாக, வெறுப்பு வெறுப்பின்றி நேர்மையாக, வெளிப்படையாக, ஒளிவு மறைவின்றி இந்த அரசு செயல்படும். தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே தலைசிறந்த மாநிலமாக உருவாக்கி காட்டுவோம். மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக தமிழ்நாடு விளங்க பாடுபடுவோம். அரசின் இந்த முயற்சிக்கு சட்டமன்ற உறுப்பினராக அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.

இதுவரை மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கூட்டத்தொடரை தொடங்கி வைத்து ஆற்றிய உரையின் நேரடி ஒலிபரப்பு கேட்டீர்கள்.

நேரம் 11:17. குமரி பண்பலை 101 கேட்கலாம் திரை இசை.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும்.
5: அப்போ நேஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்னு எல்லாமே இருக்கு.
6: நேஷ் கன்னியாகுமரி.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
9: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
10: ஏஎம்பி ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர், மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.

0: இசையில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் விஸ்வரூபம் திரைப்படத்திற்காக ஷங்கர் எஸ் என் லாய் இசையில் கமல்ஹாசன் ஷங்கர் மகாதேவன் பாடியது.
1: அபிநய ராஜா கோகுல பாலா கோடி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நானே கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா.

0: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
1: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.
0: மாமா, என்னாச்சு?
7: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
10: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி.
11: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
12: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: நேரம் 11:38. திரை இசையில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் திருமணம் என்னும் நிக்கா திரைப்படத்திற்காக M. ஜிப்ரான் இசையில் ஷதாப் ஃபரிதி சின்மயி பாடியது.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: ராகுல், உன்னோட ட்ரீம் என்ன?
3: ஒரு டிகிரி படிக்கணும், ஐஏஎஸ் ட்ரை பண்ணனும்.
2: மேஷ் கன்னியாகுமரியில பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணு. இது ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டிங்கறனால 60% ஐஏஎஸ் டீச்சிங் பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்க.
1: மேஷ் கன்னியாகுமரி.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: உடலின் பலமே மனதின் பலம்.
1: செய்யலாம் யோகா தினம் தினம்.
0: வாழ்வின் வரமாய் இதோ சுவாசக்கலை.
1: ஜூன் 21 சர்வதேச யோகா தினம்.
0: ஒன்றாய் இணைந்து செய்திடுவோம் யோகா.
1: நோயில்லா உலகை படைத்து வாழ்வோம் ஆரோக்கியமாய்.
2: திரைசையில் வரும் அடுத்த பாடல் ஹாய் நானா திரைப்படத்திற்காக ஹேஷம் அப்துல் வஹாப் இசையில் பத்ரா ரஜன் வினீத் ஸ்ரீனிவாசன் பாடியது.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442494685. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:10 மனம் நினையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பிரசவ கால பிந்தைய யோகாசனங்கள் குறித்த தகவல்களை தருகிறார் பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அர்ச்சயா அவர்கள். 12:55 திரைசை. பிற்பகல் 1:00 செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதி, என்னை மகிழ்வித்த சுற்றுலா தலங்கள் நேரலை. 1:55 திரை இசை. 2:15 திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேநீர் நேரம். சந்திப்போம் சிந்திப்போம். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பேராசிரியர் சி ஆறுமுகம் அவர்களுடன் நேர்முகம். மாலை 4:00 வானிலை அறிக்கை. தொடர்ந்து பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். தொடர்ந்து நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள். நான்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. 5:02 முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:10

சேவை செய்திகள். 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை, 6:40 திரைசை, 7:00 இன்னிசை நேரம். 7:10 மதுரை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ரகுராஜா அவர்கள். ஏழு 25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், கிசான் பாணி, உழவருக்கு ஒரு சிந்தனை, பப்பாளி சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கிள்ளியூர் எஸ் ஏசுதாஸ் அவர்கள். கேத் பச்சாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுத சுரபி, பாரத பிரதமரின்

0: சுரேஷ் அவர்கள். அமுத சுரபி, பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கோழிகளுக்கு வெள்ளை கழிச்சல் நோய் தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் பணிநிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி கிறிஸ்டோ பால்ராய் அவர்கள். எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் கலந்து கொண்ட புத்தக வெளியீட்டு விழாவின் வானொலி தொகுப்பு. எட்டு 8:30 கடிதவழி நேர்விருப்ப பாடல்கள். 9:15 திரைசை. 9:30 நாடக மலர். மாய துப்பாக்கி நாடகம் எழுதியவர் எம் கௌரி, அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 10:05 நிலாமுற்றம் திரைப்பட பாடல்கள் நேரலை. 11:00 மனசு மயங்கும் திரைசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரைசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

கன்னி தமிழ் வளர்த்த மதுரா நகரில் கவி மன்னவர்கள் தங்கள் தனிப்பெரும் காவியங்களை இயற்ற காதலர் உள்ளங்கள் அதை வணங்கினவாம். கேட்கவிருக்கும் பாடல் பார் மகளே பார் திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுஷீலா பாடியது.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்மலை 101 இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

நம் எண்ணங்களைப் போல அந்த இரவும் நிலவும் வளரட்டும், கடந்து போன இனிய நினைவுகளும் தொடரட்டும். கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் கர்ணன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது.

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம்.

ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் லேப்டாப் மற்றும் மொபைலின் தள்ளுபடி விற்பனை.

சூரியனின் கதிரொளிகள் அந்த வானில் பொன்னொளி பூக்க வெண்பனி தூவும் நிலாவும் சென்றது. அதோடு என் மனத்தோட்டத்தின் வண்ண பறவையும் பறந்தது. கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது.

ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் லேப்டாப் மற்றும் மொபைலின் தள்ளுபடி விற்பனை. மழையாக வந்து கடலோடு சேர்வாயா, கரையாக கடலலையாய் நீ தழுவ காத்திருப்பேன். கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் தங்க பதுமை திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் பி லீலா பாடியது.

இசை பெற்றது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.

இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக கடந்த 12 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை ஏற்படுத்தியது, உலக சாதனையுடன் மகா கும்பமேளாவை வெற்றிகரமாக நடத்தியது உள்ளிட்டவற்றையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிக உயரமான சிலை குஜராத்தின் கெவாடியாவில் நிறுவப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகின் பழமை வாய்ந்த மருத்துவ முறையாக ஆயுர்வேதா திகழ்கிறது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கலாச்சாரத்துறையின் கீழ் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 12 ஆண்டுகளாக கலாச்சாரத்துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாட்டு பணிகளை பட்டியலிட்டுள்ளார். அயோத்தி ராமர் கோயில், காசி விஸ்வநாத் வழித்தடம், உஜ்ஜைன் மகாகாலேஸ்வர் கோயில் மேம்பாட்டு பணிகள் போன்றவை குறிப்பிடத்தக்க சாதனைகள் ஆகும் என்று அவர் கூறியுள்ளார். கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த 1 கோடிக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட 11 பழங்குடியின தலைவர்களின் அருங்காட்சியகங்கள், வெளிநாடுகளிலிருந்து 660க்கும் மேற்பட்ட புராதன சின்னங்கள் மீட்பு போன்றவையும் சாதனை பட்டியலில் அடங்கும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, விளையாட்டு, சுகாதாரம்

0: மற்றும் தொழில் ஆகிய துறைகளில் இளையோருக்கு உரிய வாய்ப்புகளை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் முதலாவது சரக்கு விமானம் தரையிறங்கியுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சென்னையிலிருந்து இந்த சரக்கு விமானம் நொய்டாவில் தரையிறங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். தோல் பொருட்கள், வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்டவை இந்த விமானத்தில் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த விமான நிலையத்தில் வணிக பயன்பாட்டிற்கான போக்குவரத்து கடந்த 2 நாட்களுக்கு முன் தொடங்கியதையும் திரு ராம்மோகன் நாயுடு சுட்டிக்காட்டியுள்ளார். கேரளாவில் பிஎம் ஸ்ரீ திட்டம் தொடர்பான காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்று மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். திரிசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் மாணவர்கள் பயனடைவார்கள் என்றார். கல்வியில் அரசியலை புகுத்தக்கூடாது என்றும் திரு சுரேஷ் கோபி கேட்டுக் கொண்டார். தில்லியில் அரசின் திட்டங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இத்தகைய மக்கள் நல முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தில்லி முழுவதும் 42 இடங்களில் இந்த முகாம்கள் 3 நாட்கள் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். தில்லி மற்றும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்வதோடு அதன் பயன்களையும் இந்த முகாம்கள் மூலம் பொதுமக்கள் பெறலாம் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஜார்க்கண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு 2 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலின் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. 2 பதவியிடங்களுக்கு 3 பேர் போட்டியிடுவதால் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 9 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 4 மணி வரை நடைபெறும். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்த தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் திரு பிரணவ் ஜாவும், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சார்பில் திரு பைத்யநாத் ராமும், பிஜேபி ஆதரவுடன் சுயேட்சை வேட்பாளராக திரு பரிமல்நாத் வாணியும் போட்டியிடுகின்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதிநிலைமை மோசமான சீர்கேட்டை சந்தித்துள்ளதாகவும் அவர் கூறினார். வருவாய் வரவுகளில் ஏற்படும் இழப்புகள் சரி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை தமிழக அரசு முழுமையாக நிறைவேற்றும் என்றும் அவர் கூறினார். கூட்டணி ஆட்சி தத்துவத்தின் இலக்கணமாக தமிழக அரசு திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை தமிழக அரசு செய்து காட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு உரிய நிதி பகிர்வினை மத்திய அரசிடம் கோரும் வகையில் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். இதனை சட்ட ரீதியாக பெறுவதற்கு ஏதுவாக சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை மாவட்டம் தோறும் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஊழல் முற்றிலுமாக அகற்றப்பட்டு வெளிப்படையான நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். புதிய தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், தமிழகத்தின் நதிநீர் உரிமைகள் பாதுகாக்கப்படும், நிலையான சுற்றுலா கொள்கை வகுக்கப்படும், தொழில் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும், முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஏதுவாக ஆணையம் ஒன்று ஏற்படுத்தப்படும், அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் தேர்வாணையங்கள் மூலம் குறித்த காலத்திற்குள் நிரப்பப்படும், விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் ஒலிம்பிக் உயர்தர மையங்கள் ஏற்படுத்தப்படும், மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில்

0: அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வெற்றி தமிழகம் என்ற தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போன்ற அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். நாட்டிலேயே தலைசிறந்த மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். மேற்குவங்கத்தில் சமூக விரோதிகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை பிஜேபி அரசு மேற்கொண்டு வருவதாக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையின்போது அவர் இவ்வாறு கூறினார். ஊழல் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளவர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் திரு ஆர் என் ரவி கூறினார். ஆந்திராவில் அரசு அதிகாரிகள் களப்பணியில் ஈடுபடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். ஒவ்வொரு அதிகாரியும் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிவதோடு அவற்றை களைவதற்குரிய நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தினார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். சம்பா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அஷ்மிதா சாலிகா 22-20, 21-15 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் இஷிகா ஜெய்ஸ்வாலை வென்றார். மற்றொரு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் மலேசியாவின் கோ ஜின்வே காயம் காரணமாக போட்டியிலிருந்து பாதியிலேயே வெளியேறியதையடுத்து அன்மோல்கர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: மனதின் குரலாக
2: சிரிப்பின் மகிழ்வாக
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:51.
2: நலமாய் வாழ்வோம்.
4: பிரசவத்திற்கு பிந்தைய யோகாசனங்கள் குறித்து விளக்குகிறார் பூதபாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அட்சயா அவர்கள்.
5: கர்ப்ப காலத்துக்கு பிந்தைய யோகா பயிற்சிகள் பத்தி நம்ம பார்க்க போறோம். பிரசவத்துக்கு பிறகு உடற்பயிற்சி செய்யறது மூலமா உங்களை வந்து சீக்கிரமா குணமடைய செய்யும். மேலும் தச வலிமையை வந்து அதிகரிக்கும். நடைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சி பிரசவித்த பின் கூடிய விரைவில் செய்வதால் இரத்த ஓட்டத்தை நம்ம அதிகரிக்க உதவும். பிரசவத்துக்கு பிறகு உடற்பயிற்சிகளை தொடங்குவது நம்மளோட இடுப்பு தசை வலிமையை மீட்டெடுக்கவும், முதுகு வலியை குறைக்கவும், அடி வயிற்ற சுருக்கவும் உதவும். இயற்கையான பிரசவம் என்றா 6 வாரங்களுக்கு பிறகும் சி செக்ஷன்னா மருத்துவரின் ஆலோசனைக்கு பிறகு நீங்க உடற்பயிற்சிகளை தொடங்க வேண்டும். முதலாவதா பிரசவத்துக்கு பிறகு நடைப்பயிற்சி வந்து தினமும் நம்ம செய்யணும். வாக்கிங் பிரசவத்துக்கு பிறகு உடலை தயார்படுத்த மிக சிறந்த வழின்னு பாத்தீங்கன்னா மிதமான நடைப்பயிற்சி. தினமும் 10 முதல் 15 நிமிடங்கள் நம்ம வந்து மெதுவா நடக்கலாம். இதோட பயன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி மன அழுத்தத்தையும் நமக்கு குறைக்க உதவுது. யோகால என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பெல்விக் ஃபுளோர் ஹீகல் எக்ஸசைஸ் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதாவது சிறுநீரை வந்து நம்ம அடக்குவது போல இடுப்பு தசைகளை வந்து இறுக்கமா மேல் நோக்கி இழுத்து 5-10 நொடிகள் பிடித்து பின் வந்து அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணிடணும். இதோட பயன் என்னன்னா சிறுநீர் கசிவை தடுக்கும், அடி வயிற்று தசைகளை வலுப்படுத்தவும் உதவும். நெக்ஸ்ட் பெல்விக் டில்ட்ஸ் அப்படின்னு என்னன்னா எப்படி பண்ணணும்னா மல்லாக்கப்படுத்து முழங்கால்களை மடக்கி பாதங்களை தரையில வைக்கணும். மூச்சை வெளியே விட்டபடி இடுப்பு பகுதியை மட்டும் மெதுவா மேல தூக்கி மீண்டும் மெதுவா தரையில வைக்கணும். இப்படி பண்ணும்போது இடுப்பு மற்றும் கீழ் முதுகு வலிக்கு நல்ல நிவாரணம் தரும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அப்டாமினல் டிராயிங் என்னன்னு சொல்லுவாங்க, வயிற்று பகுதி இழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி செய்யணும்னா தரையில மல்லாக படுத்துட்டு முழங்கால்களை மடக்கி கொள்ளணும். நம்ம

0: மூச்சை உள்ள இழுத்து மூச்சை வெளியே விடும்போது அடிவயிற்று பகுதிய முதுகு தண்டை நோக்கி இறுக்கமா இழுத்து பிடிக்கணும். இதோட பயன் என்னன்னா தொப்பைய குறைக்க மற்றும் தளர்ந்த தசைகளை இறுக்கவும் உதவும். மேலும் இந்த யோகாசனம், அதாவது குழந்தை பிறந்த பிறகு இந்த யோகாசனங்கள்லாம் பண்றதுனால என்னென்ன பயன்கள்னு பாத்தீங்கன்னா, வயிற்று தசைகளை வலுப்படுத்த உதவுதுங்க, ஆற்றலை அதிகரிக்குது, மனசோர்வை தடுக்க உதவுது, தூக்கத்தை ஊக்குவிக்குது, மன அழுத்தத்தை குறைக்குது, கர்ப்ப காலத்துல நீங்கள் பெற்றிருக்கும் கூடுதல் எடையை வந்து இது குறைக்க உதவுது, நம்மளோட உடம்புல டோபமைன் அப்படிங்கிற ஹாப்பி ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணுது, பலவீனமான இடுப்பு தசைகளை வந்து வலுப்படுத்துது.
1: பிரசவத்திற்கு பிந்தைய யோகாசனங்கள் குறித்து விளக்கியவர் பூதபாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அட்சயா அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் மணி 1:10 ஹாய் சிநேகிதியே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்ஸ்.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram, Angioplasty, Open Heart Surgery, Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.

ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:55. திரை இசை கேட்கலாம்.

0: வாலி வரிகளில் வித்யாசாகர், இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், குரலில் கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சந்திரமுகி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்ஸ்.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 1:01. செய்தி தெரியுமா கேட்பதற்கு முன்,
3: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
4: இதுதான் ஹை டிமாண்டான மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
3: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மிஷ் கன்னியாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.
0: இன்னைக்கு செய்தி தெரியுமா நிகழ்ச்சியில சஸ்டைனபிள் கேஸ்ட்ரோனமி டே, நிலையான உணவு கலை தினம், இத பற்றிய சிறப்பு தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் June 18 நிலையான உணவு கலை தினம் கொண்டாடப்படுகிறது. பூமியின் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் வகையிலும் நமது கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையிலும் உணவை உற்பத்தி செய்து பயன்படுத்துவதன் அவசியத்தை இந்த நாள் வலியுறுத்துகிறது. மேலும் உணவு பாதுகாப்பு, வேளாண் மேம்பாடு, நிலையான உணவு, உற்பத்தி ஊட்டச்சத்து, பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சி ஆகியவற்றை மேம்படுத்துவதில் நிலையான உணவு முறையின் பங்கு மற்றும் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், இவை அனைத்தும் இதன் முக்கியமான குறிக்கோள் ஆகும். உணவு சேகரிப்பு, தயாரிப்பு மற்றும் நுகர்வுக்கலை உட்பட நிலையான உணவு நுகர்வுடன் தொடர்புடைய நடைமுறைகளையும் கொள்கைகளையும் அறிந்து கொள்ள 2017 June 18 முதல் நிலையான உணவு கலை தினம் அதிகாரப்பூர்வமாக அனுசரிக்கப்பட்டது. 2016 December 21 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை இத்தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு June 18 நிலையான உணவு கலை தினம் என்ற சர்வதேச அனுசரிப்பு நாளாக அறிவித்தது. மேலும் இந்த தீர்மானம் உணவு கலையை உலகின் இயற்கை மற்றும் பண்பாட்டு பன்முகத்தன்மையுடன் தொடர்புடைய ஒரு கலாச்சார வெளிப்பாடாகவும் அங்கீகரித்தது.

கேஸ்ட்ரானமி என்பது சமையல் முறையை குறிக்கிறது. சமையல் முறையானது வெவ்வேறு பிராந்தியங்களின் அல்லது வெவ்வேறு நபர்களுக்கு மிகவும் மாறுபடுவதால் காஸ்ட்ரானமி உலகின் இயற்கை மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மையின் ஒரு பண்பாட்டு வெளிப்பாடாக அமைகிறது. நிலையான உணவு கலை என்பது மூலப்பொருட்கள் எங்கிருந்து வருகின்றன, உணவு

0: பொருட்கள் எங்கிருந்து வருகின்றன, உணவு எவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்டு பதப்படுத்தப்படுகிறது மற்றும் அது நம் தட்டுகளுக்கு எப்படி வந்து சேர்கிறது என்பவற்றை கருத்தில் கொண்டு உணவு பயன்பாட்டை அதிகப்படுத்தி உணவு வீணாவதை குறைக்கும் ஒரு சமையல் முறை அல்லது சமையல் பாணியை குறிக்கிறது. நிலையான உணவு கலை தினத்தை நாம் ஏன் கொண்டாடுகிறோம் தெரியுமா? உணவு உற்பத்தி நமது காற்று, நீர் மற்றும் நிலத்தை எதிர்மறையாக பாதிப்பதன் மூலம் நமது உலகளாவிய காலநிலை நெருக்கடிக்கும் சுற்றுச்சூழல் சீரழிவுக்கும் பங்களிக்கிறது. FAO-வின் கூற்றுப்படி உலகின் உற்பத்தி செய்யப்படும் மொத்த உணவின் மூன்றில் ஒரு பங்கு, அதாவது ஆண்டுக்கு 1.3 பில்லியன் டன்கள் வீணாகிறது அல்லது இழக்கப்படுகிறது. இது இயற்கை வளங்கள் மீது தேவையற்ற சுமையை ஏற்படுத்துகிறது. உணவு வீணாவதால் கணிசமான செலவுகளும் ஏற்படுகின்றது. உணவு வீணாவதால் ஏற்படும் மொத்த நிதி இழப்பு ஆண்டுக்கு சுமார் $1 trillion என FAO மதிப்பிடுகிறது. நமது சுற்றுச்சூழலை பேணி பாதுகாப்பதற்கும் புத்துயிர் அளிப்பதற்கும் நமது உணவு மற்றும் விவசாயத்தின் நீடித்த மேலாண்மை இன்றியமையாதது. உலகம் முழுவதும் இயற்கை வனங்கள் வேகமாக தீர்ந்து வரும் இக்காலகட்டத்திலும், வறுமையையும் பசியும் பலரின் வாழ்க்கையை சீரழித்து வரும் இக்காலகட்டத்திலும், நீடித்த மற்றும் ஆரோக்கியமான நுகர்வு பழக்க வழக்கங்கள் குறிப்பாக முக்கியத்துவம் பெறுகிறது. உணவு வீணாவதை தடுப்பதில் நிலையான உணவு முறை ஒரு முக்கிய பங்கும் வகிக்கிறது. நிலையான உணவு முறை தினம் என்பது உணவு வீணாவது அல்லது இழப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பரப்பவும், மேலும் உணவுப் பொருட்களின் நிலையான நுகர்வு பழக்கங்களை ஊக்குவிக்கவும் ஒரு சிறந்த வாய்ப்பாகும்.
1: கம் கம் கை நாட்டு
2: என்னங்க எஜமா திட்டுங்க,
1: தூக்கி பாரு தூக்கு சட்டிய.
2: அட அதான் நான் பார்த்தேன்,
1: தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிடா. தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிடா. பல வீட்டு சோத்து ருசி பார்த்து புட்டா கஷ்டமடா, ஒரு வீட்டில் இத்தனையும் கிடைக்கிறதும் கஷ்டமடா. யாரும் பார்க்காம தெரியாம திங்கணும்,
2: தெரிஞ்சு போச்சுன்னா

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1:10. ஹாய் சிநேகிதியே, பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.

ஒன்றில் ஆரம்பமாவது ஹாய் ஸ்நேகிதியே, பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலின் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தோழியர்களுக்கான தலைப்பு, என்னை மகிழ்வித்த சுற்றுலா தலங்கள். நம்ம எல்லாருமே நிறைய இடங்களுக்கு ஃபேமிலியாவோ அல்லது உறவினர்கள் சேர்ந்தோ நிறைய இடங்களுக்கு சுற்றுலா போயிருப்போங்க. அதில் உங்களை ரொம்ப மகிழ்வித்த, ஜாலியாக என்ஜாய் பண்ண, உங்களுக்கு பிடித்த அந்த சுற்றுலா தலங்களை குறித்து நீங்கள் வந்து இன்றைக்கி நம்ம குமரி பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் தெரிவிக்கலாம், பகிர்ந்து கொள்ளலாம் உங்களது அனுபவங்களை. அதற்காக அழைக்க வேண்டிய நமது நிலை தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் 290-7222. முன்னிணைப்பெண்ணாக 0-4652. அலைபேசி எண் 890-325-7039. நிகழ்ச்சியில் பங்கே

0: இருக்கும் முதல் தோழி. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: சவரிமலை வடக்கு குளம். நல்லா இருக்கிறீங்களா மேம்?
0: நல்லா இருக்கிறேன்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் மேம்.
0: சொல்லுங்க, சுற்றுலா தலங்கள் போயிருக்கீங்களா?
1: ஆமா மேம், நம்ம பக்கத்துல இருக்கு கன்னியாகுமரி தான் மேம். அங்க போனா பாருங்க, போட்டிங் எல்லாம் போலாம்களா?
0: ஆமா,
1: அது ரொம்ப ஜாலியா இருக்கும் மேம். நாங்க சின்ன வயசுல முதல்ல போனதே கடல் நீ பார்த்தது கன்னியாகுமரி தான் மேம். அதுல நல்லா அப்ப வந்து இத மாதிரி இல்ல, ரொம்ப என்ஜாய் பண்ண மாதிரி நல்லா ஃப்ரீயா இருந்து குளிக்கிறதுக்கு அந்த மாதிரி அலையில எல்லாம் நல்லா ஜாலியா விளையாடுற மாதிரி இருந்த மேம்.
0: இப்போ
1: அந்த டைம்ல என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு அலையும் தாண்டி போக போக கடல் குச்சி பறக்கும் மேம். கடல் குச்சி,
0: அது வந்து ஸ்லேட்ல எழுதுவீங்களா? அந்த கடல் குச்சி வச்சு ஸ்லேட்ல எழுதுவீங்களா?
1: எவ்வளவு நாள் அதை வச்சிருப்போம் தெரியுமா மேம்? அப்புறமா பாருங்க, சுவாமி பறக்கும், தாய் மூடும் பாத்தீங்களா, அதுக்கு அந்த சுவாமி சித்தி எல்லாம் புறக்கிட்டு வந்து ரொம்ப நாள் அதை பத்திரமா வச்சிருப்போம் மேம். அப்புறமா விவேகானந்தர் பாறைகள் போட்டிங் போறது, அதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கும்,
0: ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கீங்க.
1: அதே மாதிரி இப்ப பாருங்க திருவள்ளுவர் சிலை, அது ஒன்னு இப்ப கூண்டு பாருங்க, கண்ணாடி பாலம்,
0: அதெல்லாம் போயிட்டீங்களா? போயிட்டு வந்தாச்சா?
1: ஆமா மேம்,
0: பாத்துட்டீங்க?
1: அடிக்கடி போவோம், ஏன்னா சின்ன பிள்ளைங்க இருக்குவா, பேர பிள்ளைங்க, அப்ப இதெல்லாம் பக்கத்துல இருக்கனால அடிக்கடி அவங்க கூச்சு அப்படி வெளியில போறதுனால அடிக்கடி போவோம் மேம். ரொம்ப ஜாலியா இருக்கும், பிள்ளைங்களோட பெயர் வெளியில இருந்து சுண்டல் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே கடல் அழகல ரசிச்சு எல்லாம் காஞ்சி மண்டபத்துல அப்படி கொஞ்சம் அமைதியா இருந்து
0: குமாரி. சொல்லுங்க மேம்.
2: சின்ன வயசுல இருந்தே நடந்தே சுத்தி பாத்துருக்கோம், ஊரு பக்கத்துல வீட்டு பக்கம் கடல் இருக்கு. அப்புறம் நிறைய இடம் நான் டூர் போயிருக்கேன், அது எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னாடிதான் டூர் போனது. அப்புறம் எல்லாம் கோயில்களுக்கு தான் போயிருக்கேன், நிறைய கோயில்களுக்கு. இது வரைக்கும் பார்த்ததும் வேளாங்கண்ணிக்கு மட்டும் யாருனாலும் டூர் போனோம், அந்த டைம்ல வந்து வேளாங்கண்ணி வந்து பார்க்க முடியல.
0: ஓ, வருத்தப்படுறீங்களா? சரி, போயிருங்க, இனி போய் பாருங்க.
2: சென்னையில வந்து நமக்கு முக்கியமான இடங்கள் எல்லாமே சுத்தி பார்த்துட்டேன்.
0: சரி, உங்களை மகிழ்வித்த இடம் அப்படின்னா, நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி ரசித்த இடம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
2: போகும்போது
0: நல்ல பொறுமையா ரசிச்சு பாத்துட்டு வாங்க.
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய் சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
3: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
5: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
3: செல்
5: 7305365016.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்.
8: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
9: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
8: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
9: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ், கொலாபரேஷன் வித் இன்டெல், என்இசி ஜப்பான்.
8: அது மட்டுமல்ல, யுஜிஆர்பிஜி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
9: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
0: ஹாய் ஸ்நேகித, நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி. வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். ஹாய் ஸ்நேகிதே. சொல்லுங்கம்மா.
10: சென்னை
0: ரொம்ப பிடிச்ச இடம். சரி, அங்க என்னெல்லாம் சுத்தி பாத்திருக்கீங்க?
10: ஆதிபரா

0: வேண்டா இருக்கிற ஆயுதராசக்தி கோயில், கடவு, கடல், எல்லா இடம் சுற்றி பார்க்கணும்.
1: சரி, ரொம்ப என்ஜாய் பண்ண இடம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
0: மெரினா பீச்,
1: மெரினா பீச்.
0: ஜாலியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். பிறகு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து அங்கேயே நல்லா எல்லா இடம் சுற்றி பார்க்கணும்.
1: சரிங்கம்மா, சூப்பராக பேசுனீங்கம்மா, நன்றி.
0: நன்றி மேடம், நன்றி.
1: அடுத்த தோழி, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம், சொல்லுங்க.
2: ராஜஸ்ரீ பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்கம்மா.
2: மேடம், நிறைய இடம் போயிருக்கேன், என்னாலும் ஒரு இடத்த சொல்லி.
1: சரி, நீங்க ரொம்ப மகிழ்வித்த இடம், ரசித்த இடத்தை மட்டும் சொல்லுங்க.
2: ஆமா ஆமா மேடம், ராமேஸ்வரம் தனிஷ்கோடி. இந்த தனிஷ்கோடியில நான் அந்த கடல் அடுமத்தான் ரோடு, அதுல வந்து பார்த்ததுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நேரம் போறது தெரியல, அது மரமோ சாதா செடியா கொடியா ஒண்ணும் அந்த பக்கத்துல இல்ல, இருக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கு. அது மட்டும் கடல் பக்கத்துல இருந்து பாக்கிய நேரத்துல நமக்கு அந்த இடம் நமக்கு நேரம் போறது தெரியாத அந்த அரை காலு நிக்கிறது எல்லாம் அங்க ரொம்ப அருளா இருந்து அருள் நாங்க செஞ்சு எடுத்தது எல்லாம் பாக்கிய நேரத்துல. அது வந்து ஒரு இடம் வந்து அப்படி உள்ள ஒரு விசேஷமான இடமா
1: ரொம்ப ரசிச்சிருக்கீங்க.
2: அந்த மணலும் அந்த கடல் மண்ணும் அலைகளும் எல்லாம் பாக்கிய நேரத்துல ரொம்ப அழகா எனக்கு இருந்த கூட எனக்கு மனசுக்கு தோணுச்சு மேடம்.
1: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கிட்டு சூப்பரா பேசுனீங்கம்மா, நன்றி.
2: நன்றியம்மா, நன்றி.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: ஹாய் சிநேகிதே, நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: ஒரே கல்லுக்கு ரதங்கள், கோயிலுக்கள் இதெல்லாம் வந்துச்சு. கடற்கரை கோயில் மாமல்லபுரத்துல இருக்கு, அது நாங்க பாடத்துல படிச்சு நான் ரொம்ப நாளும் ஆசைப்பட்டேன். அப்பவே ஆசைப்பட்டேன் அந்த இடத்துக்கு ஒரு நாளாவது போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. அது 20 வருஷத்துக்கு அப்புறம் நிறைவேறிச்சு, 20 வருஷத்துக்கு நிறைவேறிச்சு. அந்த பல்லவர் கோயில்ல, அந்த மாமல்லபுரத்துல வந்து ஒரே கல்ல செதுக்கிய அந்த கோயில்கள், சிற்பங்கள், அதெல்லாம் வந்து 5 ரதங்கள் இதெல்லாம் வந்து சில நேரம் பாட்டுலயே பார்த்தோம். சிலை எடுத்தாலும் ஒரு சில பெண்ணுக்குன்னு ஒரு பாட்டு, ஒரு கதை சொன்னாங்க, அதெல்லாம் பார்த்து ரொம்ப ரசிச்சிருந்தேன். அது கடைசியில ஒரு நேரம் போய் பாத்துட்டு 2 நேரம் வந்ததுக்கு அப்புறம் முதல்ல பார்க்கும்போது ரொம்ப இதாதான் இருந்துச்சு,
2: ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பீங்க.
3: சேர்க்க முடியுமா அப்படின்னு நினைச்சு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரசிச்ச இடம் வந்து இப்ப 2-3 வருஷத்துக்கு இடையில போனோம், எங்க பேரங்கனா எல்லாரும் அந்த முறை மூணாறு. மூணாறுல வந்து என்ன கேட்டீங்கன்னா, பெரிய மலை, உயரமான மலையும் இருக்கும், பள்ளத்தாக்கும் இருக்கும். அவ்வளவுமே ஒண்ணு போல பசுமையா பச்சைப்பட்டு விடுற மாதிரி அந்த தேயிலை தோட்டங்கள் ஒண்ணு போல அழகா இருக்கும், கண்ணுக்கு அப்படி குளிர்ச்சியா இருக்கும். நான் ரொம்ப ரசிச்சேன்.
2: நீங்க சொல்லும் போது நாங்களும் பார்த்து இப்ப ரசிச்ச ஒரு ஃபீலிங் கிடைச்சிருக்கு.
3: அது அந்த உயரமான மலையா இருக்கும், அதுலயே கீழே பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்குல இருந்து அது ஒண்ணு போல, அது எப்படிதான் அந்த இடங்களும் எப்படி போவாங்களோ தெரியல. அப்ப நமக்கு பாக்கிறது பார்க்கும் போது அப்படி பச்சை பச்சேன்னு பட்டு வரிச்ச மாதிரி அவ்வளவு அழகா இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு.
2: சரி,
3: ரசிச்ச ரொம்ப அத இடத்த வந்து நான் கேரள போகும்போது எங்க மாமியாரும் என் பக்கத்துல இருந்திருங்க. நான் எட்டி வதை வந்து எங்க மாமியார் எல்லாரும் எங்க தள்ளி வந்து நான் இந்த பக்கம் நீ அதுல இருந்து நல்லா பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி
2: என்னையே
3: நம்பி உரத்துல. அதனால ரொம்ப ரசிச்ச அந்த இடத்த வந்து எனக்கு ஒண்ணுமே மறக்கவே
2: செய்யும். என்ன நிறைய இடங்களுக்கு போங்கம்மா, பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சரியா, வாழ்த்துக்கள்மா. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
4: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்.
4: பாண்டியல் பேசுறேன்.
2: சொல்லுங்கம்மா.

0: நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தது காரையார் மேடம். காரையார்ல இருந்து இந்த போட்டிங் போய் பொரியமலை போயிருக்கேன் கேட்டீங்களா, அங்க இருந்து மலையில தண்ணி பாயும் விளையாட பாத்திருக்கேன். அப்புறம் அங்க அந்த அருவியில அரசியல் அருவியில குளிச்சிருக்கோம். இல்ல என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தது பானஸ் இல்ல, நாங்க இருக்கே நாகரில் தான். என்ன எனக்கு நாகரில் சொந்த ஊர் மண்பூர். அங்க நல்லா ரசிச்சு பார்த்தேன். அதே மாதிரி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒலக்கருவி
1: ஒலக்கருவி ரசிச்சு பாத்திருக்கீங்க.
0: ஆமா, அங்க காரையர்ல அந்த மேல பொரியமலை போயிருக்கேன். எங்க பேரண்மை படம் ஷூட்டிங் எடுத்தாங்க தெரியுமா, அப்ப அங்க பாத்துட்டு இருக்கேன்.
1: ஓ சூப்பர், சரிங்கம்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்று அழகா பேசுனீங்கம்மா, நன்றி.
0: நன்றி மேடம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? என்னம்மா? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? என்னம்மா எல்லாரும் நல்லா இருக்கோமா, சொல்லுங்கம்மா. நீங்க ரசித்த சுற்றுலா ஸ்தலம் நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குதுமா?
2: அது பயங்கர
1: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றிமா.
3: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: மாமா என்னாச்சு?
6: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
5: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
8: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம்.
9: ஹலோ. வணக்கம். பேசுறேன்.
1: யாருமா? சொல்லுங்கம்மா, கொஞ்சம் சவுண்டா பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா.
9: நிறைய இடங்கள் பாத்துருக்கோம், அதுல ரொம்ப மனசுல நிக்கிற இடங்கள் அப்படின்னா அக்ஷர்தாம். அது ரொம்ப மனச கவர்ந்த இடம்.
1: எந்த இடம்?
9: அக்ஷர்தாம்.
1: அக்ஷர்தாம், அது எங்க இருக்குது? நீங்க பேசுறது சரியா கேக்கல. கேக்குதுமா, சீக்கிரம் சொல்றீங்களா? சொல்லுங்க.
9: அக்ஷதாம் அப்படின்னு சொல்லி அவரு ஏழு காட்சினர் நாராயணகுரு சுவாமி டெம்பிள். அது அவங்க பொம்மை பேசுறது ரொம்ப இருப்பாங்க. காட்சிகள் லைட் அந்த மாதிரி ஒரு ஏழு சூப்பரா அந்த பொம்மை அந்த எல்லாம் நான்.
1: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றிமா.
9: நன்றி.
1: விட்டு விட்டு பேசு கேக்குதுமா, நீங்க பேசுறது. நன்றி.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேரம் 1:37, குமரி பண்பலை 102 இது ஹாய் ஸ்நேகிதிய பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இன்னைக்கு தோழிகளுக்கான தலைப்பு என்னை மகிழ்வித்த சுற்றுலா ஸ்தலங்கள். நிறைய தோழியர்கள் வந்து தாங்கள் அனுபவித்த என்ஜாய் பண்ண இடங்களை பற்றி சூப்பராக சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
2: சொல்லுங்கம்மா.
3: நான் திரும்பவும் போகணும்னு நினைக்கிற இடம் வந்து ராமேஸ்வரம். ஏன்னா கடல் அமைதியா இருக்கும், நிறைய தூரம் நீச்சல் அடிக்கும். திரும்ப திரும்ப போற நேரம் எல்லாம் அந்த கடல்ல நீச்சல் அடிக்கும்.
2: ஆனா
3: கன்னியாகுமரிக்கு போனாலும் அது அலைகளை ரசிக்கலாம். ஏன்னா மூணு பக்கத்து அந்த அலைகள் வந்து நடுவுல வந்து சேர்ந்து அப்படியே அப்படியே இந்த வந்து அழகா இருக்கும்.
2: அது ராமேஸ்வரத்துல
3: ஒரு குறிப்பிட்ட இடத்துல கட்டாயம் சொல்லணும். எப்படின்னா அந்த வைதை கத்திருந்தால் படத்துல அழகு மலர் ஆட அந்த பாட்டு வந்து அங்க எடுத்திருப்பாங்க. அதுல வந்து அந்த சீலைகள் எல்லாம் நிறைய டிசைன்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாத்தையும் பார்த்து அனுப்பும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ராமன்

0: சீதை அனுமான் லட்சுமணன் மூணு பேருடைய சிலையும் வச்சுப்பாங்க சேர்த்து. அதுல இது கூட வந்து ஒரு அக்கா என்ன பண்ணாங்கன்னா அந்த அனுமனை கேட்டாள், அவர் வந்து இந்த பிரம்மச்சாரி இல்லையா அவரை போய் எப்படி தொடர்ந்தா இருக்கவங்க அப்படின்றது மாதிரி ஒவ்வொருத்தங்கிறாங்க. சின்ன குழந்தைகள கொஞ்சம் ரொம்ப நேரம் அது திரும்ப திரும்ப நினைக்கிறாங்க
1: இந்திய பாரம்பரியத்தின் விலைமதிப்பற்ற கொடை யோகா. மனம் மற்றும் உடலின் ஒற்றுமை, எண்ணம் மற்றும் செயல் கட்டுப்பாடு இணைந்ததுதான் யோகா. சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். உடலும் உள்ளமும் நலம் பெற முதுமையிலும் இளமையாக உடல் திறனுடன் திடகாத்திரமாக நாம் இருக்க அன்றாட வாழ்வின் அங்கமாக யோகாவை மேற்கொள்வோம். யோகா அது நம் பெருமை, அதுவே நம் வாழ்வின் வளமை.
2: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
3: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
5: குமரி பண்பலை நூற்று ஒன்றில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஹாய் ஸ்நேகிதே, பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி.
6: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
9: சரி சரி சரி சரி சரி சரி,
10: தட்ஸ் ரைட்,
9: வசந்த் அண்ட் கோ, சரி சரி வசந்த்.
11: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
10: தட்ஸ் ரைட்.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
9: சரி சரி சரி சரி சரி சரி,
10: தட்ஸ் ரைட்,
9: வசந்த் அண்ட் கோ, சரி சரி வசந்த்.
11: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
10: தட்ஸ் ரைட்.

0: வாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்கம்மா. என்னம்மா? அம்மா நீங்க பேசுறது சரியா கேட்க மாட்டேங்குதே. சொல்லுங்க.
1: சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு மாதிரி போனோம்மா.
0: சரிம்மா.
1: அங்க மலைக்கு அழகு பார்க்க ஒரு பத்தோடு வளை குண்டு வளைவு தாண்டிதான் அந்த மலையில மேல ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல போய் பார்த்த
0: அம்மா சாரிமா, நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. நம்ம வந்து இன்னொரு தோழிக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி நன்றிமா. ஆமா வணக்கம் வணக்கம்
2: மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராஜா தி கதிரவேசன் வடஞ்சோலையில இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
2: மேடம் நான் ரொம்ப ரீசெண்டா ரொம்ப ரசித்தது வந்து தனுஷ்கோடி மேடம்.
0: நீங்களும் தனுஷ்கோடியா?
2: தனுஷ்கோடி. ஆமா, ராமேஸ்வரம் போயிட்டு அப்புறம் தனுஷ்கோடி போனோம். ஆனா ரொம்ப பிரமிப்பா இருந்தது. ஒரு காலத்துல அது வந்து கடலால் அழிஞ்சு

0: இடம் பாத்தீங்களா மேடம், இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருந்தது.
1: எதுக்கு திரும்ப
0: மேடம்
1: அலை
0: அதுல
1: வந்துருங்க.
0: நின்னு அந்த எண்ட்ல நின்னு பார்க்கும் போது சுத்தி கடல் மேடம். ஏன்னா அதுக்கு பிறகு ஒண்ணுமே இல்லை, நம்ம தப்பிக்கவே முடியாது அப்படி அப்படின்னு நினைச்சேன். அதுல போய் நின்னுட்டு இப்படி திடீர்னு ஒரு இது வந்துச்சு. ஏன்னா கடல் ரொம்ப அமைதியா இருக்குது, நம்ம நின்னு காலெல்லாம் இது பண்ணலாம், கொஞ்சம் விளையாடலாம், எல்லாம் பண்ணலாம் மேடம். ஆனாலும் அந்த அமைதி வந்து ஒரு பயம், ஆனா ஒரு ஆச்சரியம், அதுலயே ஒரு என்ஜாய்மெண்ட், எல்லாமே நான் தனுஷ்கோடி அதுல வந்து நான் அனுபவிச்சேன் மேடம். ஈவினிங் நைட் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களாம், ஈவினிங்கே நம்ம போயிருந்தோம். ஆனா ரொம்ப பிரமிப்பா ரொம்ப ஆச்சரியமா ரசிச்சேதான் நான் தனுஷ்கோடி மேடம்.
1: சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கிட்டு சூப்பரா பேசுனீங்கம்மா, நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து தோழியர்கள் வந்து ரசித்த இடங்களை ரொம்ப ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில் சூப்பராக எல்லாருமே பேசினாங்க. குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஹாய் ஸ்நேகிதியே, பெண்கள் மட்டும் பங்கேற்ற நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களை மகிழ்த்த சுற்றுலா தலங்கள் குறித்த அனுபவங்களை நமது குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக்கிய தோழியர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த தோழியர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக நன்றிகள் பல. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியம் என்று ஆளுநர் திரு ஆர் பி அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரனுடன் இணைந்து உயர் தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் இன்று பாரிஸில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் உடனுக்குடன் சரி செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்தார். நியூசிலாந்தில் நடைபெறும் சர்வதேச மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கி பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியம் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் இன்று உரையாற்றிய ஆளுநர் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனைகள் வழங்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு படை அனைத்து மாவட்டங்களிலும் உருவாக்கப்பட்டு போதைப் பொருள் புழக்கம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும். கள்ள சாராயத்தையும் சட்டவிரோத மது விற்பனையும் முற்றிலும் ஒழிக்க கடுமையான விதிகள் நடைமுறைப்படுத்தப்படும். மதுபான விநியோக முறைகேடுகள் தடுக்கப்பட்டு சமூக பொருளாதார சூழல் நல்வழிப்படுத்தப்படும். கனிமங்கள் மூலமாக கிடைக்கும் வருவாயை இரட்டிப்பாக்க தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். நீர்நிலைகளின் கொள்ளளவை அதிகரிக்க வழிவகை செய்யப்படும். வேளாண் விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைப்பது உள்ளிட்ட விவசாயிகளின் நலன்கள் முன்னுரிமையில் செயல்படுத்தப்படும். வெளிப்படையான தூய்மையான நிர்வாகத்தை மக்களுக்கு வழங்கும் வகையில் முறையற்ற நிதி பரிமாற்றங்களும் இடைத்தரகர்களின் தலையீடுகளும் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று ஆளுநர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறிய அவர், அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உச்சநீதிமன்ற கிளை சென்னையில் அமைக்க வலியுறுத்தப்படும். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்படும் நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வுகாண மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். காலநிலை மாற்றங்களை எதிர்கொள்வது, நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவது, முல்லைப்பெரியார் அணையின் நீர்மட்டத்தை அதிகரிப்பது, தென்மாநில நதிகளை இணைப்பது போன்ற நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படும் என்றார். தமிழகம் உலகளாவிய பாரம்பரிய சூழல்சார் சுற்றுலா தலமாக உயர்த்தப்படும். தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டு லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். ஏழை மக்களை கண்டறிந்து அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் சுயதொழிலுக்கான வாய்ப்புகளை அரசு

0: ஏற்படுத்தி தரும் தூய்மையான குடிநீர் விநியோகம், நகர்ப்புற கட்டமைப்பு, டிஜிட்டல் நிர்வாகம், நிலையான பொருளாதார வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும், அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையங்கள் மூலம் நிரப்பப்படும், தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். அரசுக்கு நிதி பற்றாக்குறை இருந்தாலும் தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். மறைந்த கொள்கை தலைவர்கள் வழியில் இந்த அரசு செயல்படும் என்று கூறிய அவர், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமாக விவாதிப்பார்கள் என்றும் நம்பிக்கை வெளியிட்டார். ஒசூர், கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தினார். தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய உரிய நிதி பகிர்வினை கோர சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதோடு உச்சநீதிமன்றம் வரை சென்று நிதி பகிர்வினை சட்ட ரீதியாக பெற சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். வறுமை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதே தமிழக அரசின் முக்கிய குறிக்கோள் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனிநபர் மீதும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட கடன் சுமை உள்ளதாக தெரிவித்த ஆளுநர், 2021-22 நிதியாண்டில் வரி வருவாய் மற்றும் திட்ட அமலாக்கத்தில் திட்டமிட்ட ஊழல் காரணமாக வரி வருவாய் 5.45% குறைந்ததாக கூறினார். அரசுக்கு நியாயமாக சேர வேண்டிய வருவாயை அரசின் கருவூலத்திற்கு கொண்டுவர ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை அரசு தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். முன்னதாக தலைமை செயலகத்திற்கு வந்த ஆளுநரை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வரவேற்றார். தொடர்ந்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ஏற்றுக்கொண்டார். தமிழ் தாய் வாழ்த்திற்கு பின்னர் தேசிய கீதத்துடன் பேரவை நிகழ்ச்சிகள் தொடங்கின. இதனிடையே பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் குழந்தைகள் பெண்கள் விவசாயிகளின் பாதுகாப்பிற்கும் எவ்விதமான வலிமையான திட்டங்களும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என குறை கூறினார். செய்தியாளர்களிடம் பேசிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, புதிய திட்டங்கள் எதுவும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று குறை கூறினார். சட்டம் ஒழுங்கை காக்க எவ்வித நடவடிக்கையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்கி வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் அறிவித்துள்ளார்.
1: 19/6/2026 வெள்ளிக்கிழமையும், 20/6/சனிக்கிழமை விடுமுறை, 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, 22/6/2026 ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம், 23/3 தொடர்கிறது ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்துக்கு பதில் உரை இருக்கும். அன்னைக்கு பேரவை வழக்கம் போல 9:30 இன்றைக்குதான் 10 மணிக்கு வைத்தோம். மைய நாட்கள் தான் 9:30 கூடும். குறுகிய கால கூட்டத்தொடராக இருக்கிற காரணத்தினால கேள்வி பதில் அனுப்பி அது துறையிடமிருந்து பெற்றுத்தரவில் காலதாமதம் ஏற்படும். எனவே வினா விடை
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரோனுடன் இணைந்து உயர் தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் பாரிஸில் இன்று பங்கேற்கிறார். இந்தியாவின் புதிய படைப்பாற்றல் திறனுடன் கூடிய புதிய தொழில்நுட்பங்களை இதில் எடுத்துரைப்பதோடு தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் குறித்தும் பிரதமர் இதில் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமது ஐரோப்பிய நாட்டு பயணத்தின் ஒரு பகுதியாக பிரான்ஸ் நாட்டின் தொழில் தலைவர்களுடன் முக்கிய ஆலோசனைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். இந்தியா பிரான்ஸ் நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்துறை சார்ந்த ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைகள் இதில் இடம்பெறுகின்றன. பிரதமர் தமது 6 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று நாடு திரும்ப உள்ளார்.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையுடன் அரசு செயலாற்றி வரும் நிலையில், நக்சல் தீவிரவாதம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வேரோடு பயங்கரவாதம் களையப்பட்டு வளர்ச்சித் திட்டங்கள் வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்லப்படுவது குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. மத்திய அரசின் ஒருங்கிணைந்த பல்முனை பாதுகாப்பு செயல்பாடு திட்டங்கள் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கான பண விநியோகத்தை முடக்கியது. வளர்ச்சித் திட்டங்களை முன்னெடுத்ததால் நக்சல் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மாவோயிஸ்ட் தீவிரவாத நடவடிக்கைகளிலிருந்து விடுபட்டுள்ளது. 2026 ஆண்டு நக்சல் தீவிரவாதம்

0: இல்லாத நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்ற உள்துறை அமைச்சரின் உறுதிமொழிக்கு ஏற்ப பல்வேறு பகுதிகளில் மாவோயிஸ்ட் தொடர்புகளை தகர்த்தெறியும் வகையில் முனைப்பு இயக்கங்களை மத்திய அரசு செயல்படுத்தியது. சத்தீஸ்கட் மற்றும் ஜார்க்கண்ட் பகுதிகளில் மத்திய அரசின் சீரிய வளர்ச்சி திட்ட முயற்சிகளால் நக்சல் தீவிரவாதம் தகர்க்கப்பட்டுள்ளது. தேசிய புலனாய்வு முகமையின் உறுதியான நடவடிக்கைகளால் பயங்கரவாதத்தை ஊக்குவித்த பல்வேறு தலைவர்கள் கொல்லப்பட்டு அப்பகுதிகளில் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மக்கள் அமைதியுடனும் இறையாண்மையுடனும் வாழ்கின்றனர். இதுகுறித்து திருச்சியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற துணை ராணுவ படை வீரர் திரு எஸ் தனபால் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் விரைவான வளர்ச்சி திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்தியது. பாதுகாப்பு நடவடிக்கையின் விளைவாக 2026 ஆம் ஆண்டில் இதுவரை 26 நக்சல்கள் செயலிழக்க செய்யப்பட்டுள்ளனர். தேசிய புலனாய்வு முகமை நக்சல் அமைப்புகளின் நிதி ஆதாரங்களின் முறியடிப்பதில் முக்கிய பங்கு வகித்தது. இதன் மூலம் அவர்களின் செயல்பாட்டு திறன் பெருமளவில் குறைக்கப்பட்டது. இந்த நடவடிக்கைகளால் நக்சல் பாதிப்பு பகுதிகளில் சாலை, கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டன. மக்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழும் சூழல் உருவாகியுள்ளது.
2: தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் உடனுக்குடன் சரி செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 4.5 லட்சம் மின்மாற்றிகள் மாநிலத்தில் உள்ளதாகவும் 52 இடங்களில் நேற்றைய தினம் மின்தடை ஏற்பட்டதாகவும் கூறினார். 37 இடங்களில் ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே மின் விநியோகம் சீரானதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதல்கட்ட சரிபார்ப்பு பணிகள் இன்று தொடங்கியதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். நியூசிலாந்தில் நடைபெறும் சர்வதேச மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா உருகுவேயை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்றது. தொடர்ந்து 3 வெற்றிகளை பெற்று பூல் ஏ பிரிவில் முதலிடத்தை பெற்றதை தொடர்ந்து இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியம் என்று ஆளுநர் திரு ஆர் பி அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரனுடன் இணைந்து உயர் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் இன்று பாரிஸில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் உடனுக்குடன் சரி செய்யப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்தார். நியூசிலாந்தில் நடைபெறும் சர்வதேச மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1:56. திரை இசை கேட்கலாம்.

0: Before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi holding series of high-level meetings with leading French business leaders in Paris today. Also to attend Viva Tech Summit this evening. Centre to construct over 26,000 kilometres of rural roads with allocation of more than 18,900 crore rupees in financial year 2026-27. Calcutta High Court refuses to stay West Bengal Speaker's decision to appoint Subrata Banerjee as Leader of Opposition. Memorandum of Understanding between the United States and Iran comes into effect, opens 60-day window for peace negotiations. And in hockey, India beat Uruguay 3-2, advanced to semi-finals in FIH Women's Nations Cup in New Zealand. And with that, we end the midday news.
1: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியில் குமரி பண்பலை 101. நேரம் 2:15. காற்றில் கானம்பாடி நம் காதுகளில் இனிமையூட்ட வருகிறது குமரி பண்பலை 101 திரை இசை. இன்னைக்கு திரை இசை கூடவே நம்ம வந்து ஒரு மிமிக்ரி பறவை, அதாவது லயர் பேர்டு, இந்த பறவையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு திரைப்பட பாடல், பைரமுத்து வரிகளில் பரத்வாஜ், இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், குரலில் ஜெமினி. திரைப்பட பாடல்

0: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
1: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரன் நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: Ponjesly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjesly Super Speciality Hospital.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
8: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
9: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
10: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி FM 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
9: அப்படி அதுல என்னதான் இருக்கு?
10: மேத்ஸ்ல இருந்து சயின்ஸ் வரைக்கும், சினிமால இருந்து சமையல் வரைக்கும் 3 சவால்கள் இருக்கு இதுல.
9: எனக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ், பாட்டு, கவிதை
10: இதுவும் இருக்கு, இன்னமும் இருக்கு. விளையாட நீங்க ரெடியா?
9: சனிக்கிழமை 10:02
10: ரேடியோ
9: ஆன் பண்ணு, குமரி FM 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

ஏற்படுத்துகிறோம் நேர்களே. இன்று பிற்பகல் மணி 3:02 தேநீர் நேரம். சந்திப்போம் சிந்திப்போம். இதில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பேராசிரியர் சி ஆறுமுகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். திரைசேல நம்ம கூடவே ஒரு யாழ் பறவை அப்படின்னு இதை சொல்லுவாங்களாங்க. அந்த யாழ் பறவை பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். தென்கிழக்கு ஆசியாவில் மலைக்காடுகளில் காணப்படும் பறவை என்னந்தான் லைட் பேர்டு. இதை வந்து தமிழில் யாழ் பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால யாழ் பறவை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு திரைப்பட பாடலுக்கு பிறகு.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249648. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442849648. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டிங்,
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி, RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
7: நேரம் 2:31. காற்றில் கானம் பாடி நம் காதுகளில் இனிமையூட்டிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. கூடவே நம்ம வந்து ஒரு மிமிக்கிரி பறவை, அதை வந்து யாழ் பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பறவையோட சிறப்பு தகவல்களை நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இயற்கையின் பேர் அதிசயங்களில் ஒன்றாக திகழ்கிறது. இது வந்து வீட்டில் வளர்க்கும் கோழி அளவில் அடர் சாம்பல் நிறத்தில் இருக்குமாங்க. இறகுகளுடன் நீண்ட வாளுடைய ஆண் பறவை அதை விரிக்கும் போது பழங்கால இசைக்கருவியான லயர் வடிவத்தில், அதாவது யாழ் வடிவத்தில் காட்சி தரப்படுமா. அதனால தான் இந்த பறவையை யாழ் பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு திரைப்பட பாடல் கேட்டலாம். வாலி வரிகளில் ARR ரகுமான், இசையில் SP பாலசுப்ரமணியம், சுவர்ணலதா குரல்களில். இந்தியன் திரைப்பட பாடல்

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: AMP Furnitures. AMP
3: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
4: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
5: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
6: இன்று மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களை தொடர்ந்து நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே.வி. ரேகா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.

குமரி பண்பலை நூற்றுவண்டில் திரையிசை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். கூடவே யாழ் பறவை பற்றிய தகவல்களையும் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த பறவை வந்து கேட்கும் ஒலியை அப்படியே மிமிக்ரி செய்யும் திறனுடையதாங்க. மற்ற பறவை குரல்களை மட்டுமின்றி இயந்திரங்கள் இயங்கும் போது ஏற்படும் சத்தத்தையும் தத்துருவமாக பிரதிபலிக்குமா இந்த பறவை. மரம் அறுக்கும் ரம்ப சத்தம், கேமரா கிளிக்கிங், வாகனங்களின் ஹார்ன் ஒலிப்பது மற்றும் மனிதர்கள் பேசுவது போல சில சொற்களை அப்படியே திரும்ப சொல்லும் திறன் கொண்டதாம் இந்த பறவை. ஒரு திரைப்பட பாடல் கேட்டலாம். கபிலன் வரிகளில் வித்யாசாகர், இசையில் சங்கர் மகாதேவன், சுஜாதா மோகன் குரல்களில் தமிழ்ச்செல்வன். திரைப்பட பாடல்

0: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
1: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸை வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: அரசு
4: கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
3: 10 வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
4: மற்றும் 04651296483. Friends ITI மத்திக்கோடு திக்கணம் கோடு.

0: 1987 ஆண்டு சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 உட்பட்டு தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: நேரம் 2:46. திரைசை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். கூடவே யாழ் பறவையை பற்றிய தகவலும் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். முதலில் வந்து இந்த ஆண் பறவை தன் மிமிக்ரி திறமையை முன்வைத்தே பெண் பறவை இருக்கிறதாங்க. இதற்காகவே கேட்கும் புதிய ஒலிகளை எல்லாம் கற்றுக்கொண்டே இருக்கிறதா இந்த பறவை. காட்டில் தன் எல்லைக்குள் பிற பறவைகள் வராமல் தடுப்பதற்காக புதிய ஒலிகளை பயன்படுத்துகிறதாம் இந்த பறவை. தாமரை வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், உன்னிகிருஷ்ணன், சுஜாதா மோகன் குரல்களில் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்பட பாடல்.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: माते माते पड़कत माते
4: मशीन ला तुनिया पोडरतुक मुन्नाडी चेक पण्लिया
3: மாத்து மாத்து பழக்கத்த மாத்து.
5: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: இது நம்ம கேம்சி மருத்துவ
7: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
8: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
7: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
8: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
7: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
8: உலகத்தரத்தில் லேப் வசதி,
7: CT, MRI போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
8: KMMC ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
7: கால் 790-447-3872.
9: இந்த பறவை நிலத்தில் வாழும் இப்பறவை வீழ்ந்து கிடக்கும் உலர்ந்த இலைகளை கீழறி பூச்சி புழுக்களை வேட்டையாடி உண்ணுதாங்க. இனப்பெருக்க காலத்தில் தரையில் மேடை போன்ற அமைப்பை உருவாக்கும் ஆண் பறவை அழகிய நீண்ட வாலை தலைக்கு மேல் குடையாக விரித்து ஒலிகளை எழுப்பி நடமாடுமாம். இது பெண் பறவை கவர்வதற்கான வழிமுறை அப்படின்னு கணித்துள்ளனராம் பறவை அறிஞர்கள்.

தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருவண்ணாமலை மாவட்டம் அரட்டவாடி 13 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தொட்டியப்பட்டி 9 சென்டிமீட்டர், கோவில்பட்டி, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் 7 சென்டிமீட்டர், தண்டராம்பேட்டை, கல்லணை 5 சென்டிமீட்டர், திருப்புவனம், காவேரிப்பாக்கம், பவானி, கொடைக்கானல், பெண்ணாகரம், தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், அன்னவாசல், பெரம்பலூர் மாவட்டம் வீக்களத்தூர், கருமந்துறை, காரைக்குடி, விருதுநகர், காரியாக்கோவில் அணை, அம்முண்டி, ராணிப்பேட்டை, வளத்தி, மாரண்டஹள்ளி, கொடைக்கானல், படகு குழாம், கலவை, பொதுப்பணித்துறை, கோழிப்போர் விளை, மணல்மேடு, சேந்தமங்கலம், குளச்சல், திருத்தணி, சோழவந்தான், திருத்துறைப்பூண்டி, தஞ்சை பாபநாசம், வாலாஜா, ஆத்தூர், குறுங்குளம், கஞ்சனூர், மேட்டூர், சிவகாசி, ஆண்டிப்பட்டி, தக்கலை, கும்மிடிப்பூண்டி, நேமூர், இல்லுப்பூர், கீழ்பெண்ணாத்தூர், சாத்தியார், பெரியப்பட்டி, கள்ளிக்குடி, கங்கவல்லி, திருவெண்ணைநல்லூர், கீழ்ப்பாடி, தலைவாசல், வாடிப்பட்டி, மடம்பூண்டி, நாகப்பட்டினம், மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், அரக்கோணம், வீரகனூர், ஆற்காடு, திருத்தணி, நிலக்கோட்டை, சிட்டம்பட்டி, பாம்பாறை, லப்பைக்குடிக்காடு, செங்கம், குமாரபாளையம், நத்தம், திருப்பாலப்பந்தர், நாலுமுக்கு, கொடுமையான்மலை, அம்மூர், வாலாஜா ரயில்வே சந்திப்பு, நத்தம், செம்மேடு, பொன்னையார் அணை, ஊத்தங்கரை, பாலாறு அணைக்கட்டு, சிங்கம்புணரி, அரூர், திருக்காட்டுப்பள்ளி, பள்ளிப்பட்டு, தானியமங்கலம், பாப்பிரெட்டிப்பட்டி, கொள்ளிடம், பெலாந்துறை, வீரபாண்டி, பள்ளிக்கரணை, மின்னல், அடையாமடை, நிலக்கோட்டை, செஞ்சி, ஊத்து, சேதுபாஸ்கரா வேளாண்மை கல்லூரி, கடவனூர், எறையூர், வல்லம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.3 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.6 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை வேலூர் மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. சென்னை, கன்னியாகுமரி, காரைக்கால், திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, புதுச்சேரி பகுதிகளின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், நீலகிரி மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர், தஞ்சாவூர், பெரம்பலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், கரூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதி

களிலும் ஓரிடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழைக்கு வாய்ப்புண்டு மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழை தூறலுக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான புத்தகத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சற்றுமுன் சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியிட்டார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்கியது. உண்மையான சமூக நீதி அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படும் என்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் மீது தலா 1 லட்சம் ரூபாய் கடன் சுமையை திமுக அரசு ஏற்றியுள்ளதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் விஞ்ஞான ரீதியான ஊழல் காரணமாக வருவாய் பற்றாக்குறை அதிகரித்துள்ளதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதிநிலை மோசமடைந்து வந்துள்ளதாகவும் ஆளுநர் தமது உரையில் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி வருவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமகவின் சட்டப்பேரவை குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். மகாவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா மற்றும் அன்மோல் காத் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஜுப்ஜானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யஷஸ்வினி கார்படே பிரதான சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் உருகுவேயை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனை வைப்பது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:03. நேயர்கள் இப்போது கேட்கலாம்
3: சந்திப்போம் சிந்திப்போம். நிகழ்ச்சியில் இன்று சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாகர்கோவில் பேராசிரியர் சி ஆறுமுகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
4: வணக்கம் நேயர்களே. உடல்நலமும் மனநலமும் ஒன்றோடொன்று இணைந்தவை. அவற்றை சமநிலைப்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்க உதவும் அற்புத கலையே யோகா. ஒவ்வொரு ஆண்டும் June 21 உலகம் முழுவதும் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இன்று சர்வதேச யோகா தினம் குறித்தும் யோகாவின் முக்கியத்துவம், அதன் பலன்கள் மற்றும் நமது அன்றாட வாழ்வில் யோகாவை எவ்வாறு இணைத்துக் கொள்ளலாம் என்பது குறித்தும் விளக்கம் அளிப்பதற்காக நம் நிலையம் வந்திருப்பவர் யோகா பேராசிரியர் நாகர்கோவில் சி ஆறுமுகம் அவர்கள். வணக்கம் சார்.
5: வணக்கம் அம்மா.
4: சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார்.
5: நன்றி.
4: முதல்ல வந்து நம்ம யோகா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சுருக்கமா தெரிஞ்சுக்கலாமா சார்?
5: என்னுடைய பேர் ஆறுமுகம். நான் 35 வருடங்களாக நாகர்கோவில்ல ரீட்டைல் மெடிக்கல் ஷாப் பிசினஸ் பண்ணிட்டு

0: இருக்கிறேன். நான் ஒரு ஃபார்மசிஸ்டு. அதுபோக 12 வருடங்களாக அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகானுடைய பேராசிரியராக சர்வீஸ் பண்ணிட்டு வருகின்றேன். யோகத்தில் பிஎஸ்சி யோகா, எம்எஸ்சி யோகா போன்ற படிப்புகள் படித்துள்ளேன். பள்ளி கல்லூரிகளுக்கும் யோகா சென்டர்களுக்கும் போய் எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் நான் சர்வீஸ் பண்ணி கொண்டு வருகின்றேன்.
1: உங்களை பற்றின தகவலை சுருக்கமா சொல்லிட்டீங்க. நீங்க வந்து எந்தவித கட்டணமும் இல்லாம பயிற்சியும் கொடுத்துட்டு இருக்கீங்க மாணவர்களுக்கும் சொன்னீங்க. முதல்ல வந்து நம்ம சர்வதேச யோகா தினம் பற்றி தெரிஞ்சுக்கலாமா சார்? இந்த யோகா தினம் இப்ப தொடங்குச்சு, இதனோட குறிக்கோள் என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாமா?
0: கண்டிப்பாமா. ஜூன் 21 என்பது கேலண்டர்ல உள்ள ஒரு தேதி மாத்திரம் இல்ல, உலக யோகா தினம். இந்த யோகாவை

0: உள்ள ஒரு தேதி மாத்திரமில்ல, உலக யோகா தினம். இந்த யோகாவை கிட்டத்தட்ட 193 நாடுகள்ல இன்னைக்கு பயிற்சி செய்து கொண்டு வருகின்றார்கள். இந்த பெருமைக்கு காரணமே நமது பாரத நாடுதான். யோகா அப்படின்னா எல்லாரும் உடலை வருத்தி தலைகளை நிக்கிறது அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க, அது அல்ல. இது சமஸ்கிருதத்துல யூஜினுங்கிற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. யோகா என்றால் இணைதல், இனிமை காத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நமது உடலோடு உயிரை இனிமை சேர்த்தல், உயிரோடு மனதை இனிமை சேர்த்தல், தன்னையும் சமுதாயத்தையும் இனிமை காத்தல், தன்னையும் இயற்கையும் இனிமை காத்தல். யோகா என்பது ஒரு விஞ்ஞானம். நமது ரிஷிகள் எல்லாம் நமக்கு கொடுத்த உடல் நலம் சார்ந்த ஒரு விஞ்ஞானமாகும். ஏன் 21ஆம் தேதிய ஜூன் 21ஆம் தேதிய தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், வானியல நம்ம பார்த்தோம்னா சூரியனுடைய வெளிச்சம் அதிகம் படக்கூடிய நாள் ஜூன் 21, சூரியனுடைய சக்தி அதிகம் நமக்கு கிடைக்கின்ற நாள் ஜூன் 21. யோக மரபுல சூரியனுக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு, அதான் நாம் சூரிய நமஸ்காரம்லாம் நாம் பண்ணுறோம். இதெல்லாம் மனதில் வைத்து தான் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் ஐக்கிய நாடு சபையில யோகத்தை வேர்ல்டு முழுவதும் கொண்டு போவதற்கு வசதியாக அகில உலக யோகா தினம் ஜூன் 21ஆம் தேதி நடத்த வேண்டும், கொண்டாட வேண்டும் என்று பேசினார்கள். இதை 193 நாடுகளிலிருந்து வந்திருந்த பிரதிநிதிகள்ல 170 நாடுகளுக்கு மேலான பிரதிநிதிகள் ஆதரித்து பெரும் வெற்றியோடு இது ஆரம்பிக்கப்பட்டது. 2014 மோடி ஐயா அவர்கள் இதை ஐநா சபையில பேசினாங்க. 2015 நாம் இந்த யோகா தினத்தை கொண்டாடி வருகின்றோம். ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒவ்வொரு தீமை சொல்லியிருக்காங்க. இந்த வருடம் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: WHO
0: என்ன சொல்லுது என்றால், 60 வயதுக்கு மேல் முதுமை அப்படின்னு சொல்றது. 2030 நம்முடைய இந்திய நாட்டில் 19 கோடி பேர் முதுமையில இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. முதுமை என்பது சாபமா அப்படின்னு கேட்டானாக்கா அது ஒரு வரம். முதுமை என்பது வாழ்க்கையின் அந்தி மாலை அல்ல, அது ஒரு பொன் மாலை நேரம். ஆரோக்கியமான மகிழ்ச்சியாக நாம் வாழ்வதற்கு நமக்கு யோகா அடிப்படை தேவையாக இருக்கின்றது. ஆரோக்கியமான முதுமை நம் உரிமை, யோகா அதற்கான வழி. முதுமை என்பது வாழ்வின் முடிவல்ல, அனுபவத்தின் உச்சம். ஒரு மரத்தின் பழம் பழுக்கும் போதுதான் அதன் இனிமை மேன்மை நமக்கு தெரிகின்றது. அதுபோல நாம் முதுமை அடைந்தாதான் நமக்குள்ள இனிமையாக இருப்பது நமக்கு தெரிகின்றது. நமக்கு ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். அந்த ஆரோக்கியத்தை தருவது நம்மளுடைய யோகா தான்.
2: இதுவரை வந்து நீங்க வந்து சர்வதேச யோகா தினம் எதற்காக தொடங்கப்பட்டது, எப்ப இருந்து தொடங்கப்பட்டது, இந்த வருடம் அதோட கருப்பொருள் என்னன்னு சொன்னீங்க. அதாவது ஆரோக்கியமான முதுமை அப்படின்னு சொன்னீங்க. அதாவது 2030ஆம் ஆண்டு வந்து 13 கோடி பேர் இந்தியாவில வந்து 60 வயதை தாண்டி வந்துருவாங்க,
0: சீனியர் சிட்டிசன்,
2: அதாவது முதுமை நிலைமைக்கு வந்துருவாங்கன்னு சொன்னீங்க. அதற்கு முன்னதாகவே நம்ம வந்து அந்த முதுமைய ஆரோக்கியமா எப்படி கொண்டு செல்றது அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இந்த வருடம் ஆரோக்கியமான முதுமைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்குன்னு சொன்னீங்க. இந்த முதுமை காலகட்டத்துல என்னென்ன வந்து பிரச்சனைகளை வந்து அந்த வயதானவர்கள் கடந்து வர்றாங்க, என்னென்ன பிரச்சனைகளை அவங்க வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குன்னு சொல்ல முடியுமா சார்?
0: வயதாகும் பொழுது நம்ம உடலில் சில இயற்கையாக மாற்றம் ஏற்படுவது இயல்புதான். அதில் ஒன்று ஓஸ்டியோபோரஸ்னு சொல்லக்கூடிய எலும்புகளின் அடர்த்தி குறைதல், இரண்டாவது தசைகளின் பலிவீனம், மூட்டுகளின் தேய்மானம், ஜீரண சக்தி குறைதல் மற்றும் தூக்கமின்மை. நாம் தனிமைப்படுத்தப்பட்டுவிட்டோம் என்கிற மன அழுத்தம், இதிலெல்லாம் மேலாக இருப்பது இந்த மன அழுத்தம் தான். இங்கதான் யோகா வருகிறது. நம் உடலையும் மனதையும் ஒரு சேர இயக்குவது இந்த யோகா.
2: உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த பிரச்சனைகள்ல இருந்து மீள்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் யோகா பயிற்சிகள் மூலமா இருக்கு சார்?
0: முதுமையில யோகா தரும் முக்கியமான 4 தூண்கள் இருக்குது. பேலன்ஸ் அண்ட் பிளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, உடலின் சமநிலை மற்றும் நெகிழ்வு தன்மை. இதை நம்ம உடல் யோகா செய்யறதுனால நம்மளோட தசையினுடைய இறுக்கம் சரி செய்யப்பட்டு இரத்த ஓட்டம் உடல் முழுவதும் சீராக இயங்குவதற்கு இந்த யோகாசனம் நமக்கு பயனை தருகிறது. சீரான இரத்த ஓட்டமும்

0: இத ஆரோக்கியத்தையும் தருகிறது. இந்த சீரான இரத்த ஓட்டம் வந்து ஆக்சிஜன் லெவல் நம்ம உடல் முழுவதும் நுரையீரல புல்லா ஆகி உடல் முழுவதும் இரத்தம் செல்வதற்கு இந்த யோகா நமக்கு முக்கியமாக பயன் தருகிறது. இதனால் இதயம் ஆரோக்கியமாகவும் இளமையோடும் இருப்பதற்கும் இந்த யோகா நமக்கு பயன்படுகிறது. மனநல மேம்பாட்டும் தனிமை நல்வாழ்வும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ வெளிநாடுகளில் வேலைக்கு போயிடறாங்க குழந்தைகள், இல்ல வெளியூர்ல வேலை போயிடறாங்க, இவங்க தனிமையில இருக்கிறாங்க. இந்த தனிமை தான் நோய்க்கு முக்கியமான காரணம். அதுக்கு நம்மளுடைய தியானம் முக்கியமாக பங்கு பெறுகிறது. தியானம் பண்ணும் பொழுது செரட்டோனின் எண்டார்பின் சொல்லக்கூடிய ரெண்டு ஹாப்பி ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரந்து மனதை இளமையாகவும் அமைதியாகவும் சந்தோஷமும் வைப்பதற்கு இந்த யோகா நமக்கு பயனை கொடுக்கிறது. ஆழ்ந்த நிம்மதியான உறக்கம், எல்லா வயதினருக்கும் உறக்கம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறது. விடிய விடிய கிளாக்கை பார்த்து கொண்டே முழித்து கொண்டு இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த சாவாசனம் சொல்லக்கூடிய இந்த யோகாசனத்தில் ஒரு பயிற்சியை செய்தோம் என்றால் அவர்கள் நிம்மதியான ஒரு உறக்கம் வருவதற்கும் மாத்திரைகள் இல்லாமல் உறங்குவதற்கும் இந்த தியானம் உடற்பயிற்சியும் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது.
1: நீங்க இந்த சாவாசன பயிற்சி வந்து தூக்கத்துக்கு அருமருந்துன்னு சொன்னீங்க, அது வந்து எல்லாருக்கும் உதவும், வயதானவர்களுக்கு மட்டும் இல்ல. இப்ப இளவயதினரே அந்த தூக்கமின் மேல அவதிப்படுறாங்க. அந்த சாவாசனம் எப்படி செய்யறதுன்னு இப்ப சொல்லலாமா சார்?
0: சாவாசனம் அப்படின்னு சொல்லுவது, கடைசியாக நாம் எல்லா பயிற்சிகளும் முடித்ததுக்கு அப்புறம் இறுதியாக செய்யக்கூடியதுதான் இந்த சாவாசனம். இந்த சாவாசனம் செய்யும் பொழுது நம்முடைய உடலுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் நாம் மனதில் நினைத்து, நாம் படுத்து கிடந்து செய்யும் பொழுது நம் ஒவ்வொரு உறுப்புகளையும் மனதில் நினைத்து அதை செய்யும் பொழுது அந்த உறுப்புகள் நல்ல பலன் பெறுகிறது, அது ஓய்வு பெறுகிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உறக்கம் வருகிறது. இதை நாம் பயிற்சி முடித்த பிறகு மாத்திரமல்ல, இரவு உறக்கம் வராத இருந்தாலும் கூட இதை நாம் படுக்கையிலே செய்யலாம்.
1: எப்படி சார்? படுத்துட்டு
0: பாதத்திலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும். பாதம்
1: மனசுல நினைக்கணும்,
0: பாசல் நினைத்துக்கிட்டு நான் பாதத்தை தளர்த்தி கொள்கின்றேன். பாதத்தில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக இயங்குகின்றன. பாதங்கள் இரண்டும் பலமும் வலிமையும் பெறுகின்றன. பாதங்கள் இரண்டும் ஓய்வு பெறுகின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. இப்படி ஒவ்வொரு பகுதிகளாக நாம் மனதில் நினைத்து இவ்வாறு சொல்லிக் கொண்டு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நாம் உறக்கத்திற்கு சென்று விடுவோம்.
1: எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம தூங்கும் போதும் நம்ம தூங்கணும், எல்லா உடல் உறுப்புகளும் ஓய்வுக்கு செல்கிறது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினைச்சாலே தூக்கம் வந்துரும் சொல்றீங்க. ஆனா பொதுவா வந்து எல்லா யோகாசன பயிற்சிகளும் முடித்த பின்புதான் இந்த சாவாசன பயிற்சி பண்ணணும். ஆனா வயதானவர்களுக்கு எந்த பயிற்சியும் செய்ய முடியாதவங்க படுக்கையில இருந்தே இது வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்றீங்க, அப்படிதானே சார்?
0: ஆமாமா.

0: முதியவர்கள் வந்து அதிகமா பாதிக்கப்படுறது இந்த மூட்டு வலி மற்றும் தசை வலி. இந்த வலிகள்ல இருந்து என்னென்ன யோகாசன பயிற்சிகள் செஞ்சா நிவாரணம் கிடைக்கும்னு சொல்ல முடியுமா சார்?
1: வயதானவர்களுக்கு மூட்டு தேய்மானத்தினால சைனோவேல் ஃபுளுயிட்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபுளுயிட் மூட்டில் குறைபாடு ஏற்படுதுனால இந்த ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய மூட்டு வலி ஏற்படுகிறது இயல்பு. ஸோ நம்ம இந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது தானாகவே இந்த சைனோவேல் ஃபுளுயிடு செக்ரிஷன் ஆகி நம்முடைய மூட்டு தேய்மானத்தை சரி பண்ண முடியாது, வலி இல்லாமல் மீண்டும் தேய்மானம் ஆகாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். அதற்கு நாம் நடக்க முடியாத சேரில் உட்கார்ந்து செய்யக்கூடியவர்கள் கூட செய்யக்கூடிய ஆசனங்கள், சில குறிப்பிட்ட சில ஆசனங்கள் இருக்கின்றன. அந்த ஆசனங்களை நாம் செய்து நம்முடைய மூட்டு வலியை நாம் நிவர்த்தி செய்யலாம். இதுவெல்லாம் நாம் யோகா ஆசிரியர்கள் மூலம் நன்கு பயிற்சி பெற்ற பயிற்சி சான்றிதழ் உள்ள யோகா ஆசிரியர்களிடம் பயின்று நாம் இதை கற்க வேண்டும். கமலம்மான் ஒரு 82 வயது பாட்டியம்மா நடக்கவே முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் வேற வழியே இல்லை என்று டாக்டர் சொல்லிட்டாங்க. அவங்களுடைய பேத்தி பக்கத்தில் உள்ள யோகா சென்டருக்கு கூட்டு சென்று அந்த யோகாவை கற்றி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க இப்போ காலையில 4 மணிக்கு எழுந்திட்டு தினமும் 45 நிமிடம் யோகா செய்து வருகின்றார்கள். செடிகளுக்கெல்லாம் நடந்து சென்று தண்ணீர் விடுகின்றார்கள். மாத்திரையை விட மூச்சு காற்று தான் பெரிய மருந்து என்று சொல்லுறாங்க.
0: நீங்க வந்து யோகா பண்ணி அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறத கூட தடுத்து அதுல இருந்து அவங்களுக்கு நிவாரணம் கிடைச்சுன்னு சொன்னீங்க. என்ன பயிற்சி இந்த மூட்டு வலிக்கானது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா சார்?
1: மூட்டு வலிக்கு நாம் உக்கடாசனம், அது போக உத்தான் பாதாசனம், பவன முத்தாசனம் போன்ற

0: ஆசனங்கள் நாம் பண்ணும் பொழுது இந்த மூட்டு வலி படிப்படியாக குறைந்து இந்த சைனோவையல் ஃப்ளூயிட் அதிகமாக சுரக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கின்றது. நடக்க முடியாத உட்கார்ந்தே இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உட்கார்ந்து மூட்டுகளை சரி பண்ணிக் கொள்வதற்கும் பயிற்சிகள் இருக்கிறது. இருந்துகிட்டே நம்முடைய இரண்டு கால்களையும் நேரே தூக்கி ரெண்டு கை கொண்டு அதை தொடுவது, காலை தரையில் வைத்துக் கொண்டு பாதகஸ்தானம் சொல்லக்கூடிய பயிற்சியை செய்வது, இதுபோல பயிற்சிகள் செய்யும் பொழுது மூட்டு வழியிலிருந்து நாம் வெளிவர வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது.
1: உக்கடாசனம் சொன்னீங்களா சார், அது வந்து உட்கார்ந்த நிலையில என்ன பொசிஷன்ல உட்காரணும் சொல்லலாமா?
0: அதாவது சேர் போசன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சேர்ல நம்ம உட்கார்ந்து இருந்தா எந்த மாதிரி நம்ம சேர்ல உட்காருவோமோ அதுபோல சேர் இல்லாம உட்கார்ந்து ரெண்டு கைகளையும் நேராக தோள்பட்டைக்கு நேராக நீட்டி வைத்துக் கொண்டு இப்படியே நிற்பது.
1: அப்ப சேர் இருக்கிறதா நினைச்சிட்டு நம்ம எப்படி உட்கார்ந்து இருப்போமோ அந்த பொசிஷன்ல நம்ம உட்கார்ந்த மாதிரி இருக்கணும், அப்படிதானே சார்?
0: ஆமா ஆமா, அது போல இருக்காது. இது வந்து நீங்கள் 15 நிமிடம் இந்த மாதிரி நீங்க உட்கார்ந்தீங்கன்னா, இந்த ஆசனால நின்றுட்டு இருந்தீங்கன்னா, இது ஒரு அரை மணிக்கூர் நாம் வாக்கிங் போவதற்கு ஈக்குவலான பலனே நம் உடலுக்கு தரும்.
1: நடக்க முடியாதவங்க இது செய்யலாம்,
0: கண்டிப்பாக செய்யலாம்.
1: அப்புறமா இதுவும் செய்ய முடியாதவங்க, இவ்வளவு தூரம் இருக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தானே சார்? 60 வயசு தாண்டவங்க எல்லாராலையும் இந்த மாதிரி இருக்க முடியாது. சேர்ல உட்கார்ந்து இருக்கிறதே ரொம்ப சிரமமா இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு என்ன ஆசனம் செய்யலாம் சார்?
0: இதுல வந்து நம்முடைய மனவளக்கலையில உடலை தேய்த்தல் அப்படிங்கிற ஒரு பயிற்சி கொடுத்திருக்காங்க. இந்த பயிற்சியில ஒரு 9 விதமான பயிற்சிகள் இருக்கிறது. இதை செய்யும் பொழுது இந்த சைனோவையல் ஃப்ளூயிடு அதிகமாக சுரக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அது பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ஆர்த்ரைட்டிஸ் சரியாகும். அதுபோக மகராசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி, கால் பயிற்சி, இந்த பயிற்சிகள்லாம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக மூட்டு வலியிலிருந்து நாம் விரைவில் வெளிவர வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது.
1: உடலை தேய்த்தல்னா என்ன சார், எப்படி?
0: உடலை தேய்த்தல் என்பது நாம் படுத்து கிடந்து மார்பு, இடது மார்பு, வலது மார்பு, இப்படி ஒவ்வொரு பார்ட்ஸாக ஒரு 9 டைப் ஆஃப் பார்ட்ஸ் நாம் தேய்க்கும் பொழுது அந்தந்த பார்ட்ஸில் உள்ள மனதில் நினைத்து தேய்க்கும் போது அங்க இரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம் சீராக இயல்பாக நடக்கிறது. இது நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த உறுப்புகள் செயல்திறன் அதிகப்படுகிறது.
1: அதாவது கையினால தேய்க்கணும்னு சொல்றீங்க. சாவாசனம் வந்து நம்ம வந்து மனசுல அந்த உடல் உறுப்புகளை நினைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா உடலை தேய்த்தல்ங்கிறது வந்து நம்ம கையினால தேய்ச்சாலே அது வந்து கொஞ்சம் நமக்கு மூட்டு வலி, இந்த தசை வலிகள் எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறமா மகராசனம் சொன்னீங்கல்ல சார், அது எப்படி சார் செய்யணும்?
0: இந்த மகராசனம் படுத்து கிடந்து நாம் 7 நிலைகள்ல நாம் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி. இந்த மகராசனம் இன்றைக்கு உள்ள வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஒரு பயிற்சி. ஏனென்றால் 2-வீலர் ஓட்டக்கூடியவங்க, டேபிள் ஒர்க், கம்ப்யூட்டர்ல சாப்ட்வேர்ல ஒர்க் பண்ண முடியுங்கலாம், ரொம்ப நேரம் நிமிந்து வேலை பார்க்கறதுனால அவங்களுக்கு L4 L5 எல்லாம் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இதை நாம் இந்த மகராசன பயிற்சி பண்ணும் பொழுது இந்த முதுகு வலியிலிருந்தும் கழுத்து வலி, ஸ்பாண்டிலிட்டிஸ் போன்ற இதிலிருந்தும், சியாட்டிக் நர்வஸ் ப்ராப்ளம் சொல்லக்கூடிய நோயிலிருந்தும் நாம் விரைவாக வெளியில் வர முடியும். மகராசன நாம் ஒரு விரிப்பில் மேல் படுத்துதான் இந்த பயிற்சிகள் எல்லாம் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, மேலே ரூஃப் உள்ள இடத்துல தான் பண்ண வேண்டும். இது என்ன, உடல் சார்ந்ததல்ல, உயிர் சார்ந்த பயிற்சி. ஆகவே நாம் ரூஃபோடும் கீழே தரையில் ஒரு விரிப்போடும் தான் இந்த பயிற்சியை நாம் பண்ண வேண்டும். தரையில் படுத்துக் கொண்டு இரண்டு கைகளையும் 45 டிகிரி கேப்பில் சின் முத்திரையில் இரண்டு கைகளையும் வைத்து, சின் முத்திரை என்றால் கட்டை விரலும் ஆள்காட்டி விரலை டிப் டு டிப் டச் பண்ணி வைத்துக் கொண்டு 45 டிகிரி வைத்துக் கொண்டு நேராக படுத்துக்கொண்டு ரெண்டு கால்களையும் சேர்த்து வைத்து தலை வலபுறம் திருப்பும் பொழுது கால் இடதுபுறம் திருப்ப வேண்டும். மீண்டும் தலை இடதுபுறம் திருப்பும் பொழுது கால் வலதுபுறம் திருப்ப வேண்டும். இவ்வாறு 3 முறை செய்ய வேண்டும். இது செய்யும் பொழுது கைகள் அசைக்கப்படாது, அதே அந்த 45 டிகிரி இதிலே அப்படி ஸ்டேபிளா வைத்துக் கொள்ள வேண்டும். இது முதல் நிலை. இரண்டாவது நிலை, இரண்டு கால்களையும் புஷ்டபாகத்தோடு சேர்த்து மடித்து வைத்துக் கொண்டு இதுபோல தலை வலது கால் இடது, தலை இடது கால் வலது, தலை வலது கால் இடது என்று 3 முறை செய்ய வேண்டும். இது முடிந்தது பிறகாக காலை நீட்டி வைத்து வலது காலை இடது காலுக்கு மேல் போட்டுக்கொண்டு இதுபோல தலை வலது கால் இடது தலை இடது கால் வலது.

தலை வலது கால் இடது, தலை இடது கால் வலது என்று மூன்று முறை செய்ய வேண்டும். மீண்டும் இடது காலை தூக்கி வலது காலுக்கு மேலே போட்டுக்கொண்டு இதுபோல தலை வலது கால் இடது, தலை இடது கால் வலது இதுபோல மூன்று முறை செய்ய வேண்டும். அடுத்ததாக வலது காலை இடது காலுக்கு பெருவிரலுக்கும் அடுத்த விரலுக்கும் இடையில் மாட்டி வைத்துக்கொண்டு இதுபோல தலை வலது கால் இடது, தலை இடது கால் வலது, தலை வலது கால் இடது என்று மூன்று முறை செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இடது காலை வலது காலுக்கு பெருவிரலுக்கும் அடுத்த விரலுக்கும் இடையில் கொக்கி போல மாட்டிக்கொண்டு இதுபோல தலை வலது கால் இடது, தலை இடது கால் வலது, தலை வலது கால் இடது என்று மூன்று முறை செய்ய வேண்டும். இறுதியாக இரண்டு கைகளையும் மடக்கி வைத்துக்கொண்டு சைக்கிளிங், கைகளை சைக்கிளிங் பண்ணும் போதும் காலும் கையும் சைக்கிளிங் பண்ணுற மாதிரி ஒரு 10 முறை இதை செய்ய வேண்டும். இதுதான் மகராசனம். இது பண்ணும் பொழுது நமக்கு உடல் ரொம்ப லெகுவாகிறது, முதுகன் தண்டு நல்ல வலு பெறுகிறது, அதனுடைய ஒவ்வொரு L4 L6 இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பாஞ்சு நல்ல வடிவம் பெற்று அழகாக இருப்பதனால நாம் சயாட்டிக் நர்வஸ் ப்ராப்ளம் சொல்லக்கூடிய இதுலேயும் முதுகு வலியிலிருந்து மிக வெளிவாக நாம் வெளியில் வரலாம். அது மாத்திரமல்ல, நம்முடைய தாய்மார்கள் டெலிவரி சமயம் சிசேரியன் பண்ணும் பொழுது ஸ்ட்ரைட்டாக கால் வைத்து நடக்க மாட்டார்கள் பெண்கள். ஒரு 35 வயசு 38 வயசுக்கு பிறகு அவங்களுடைய நடையே மாறிவிடும். இது அந்த சிசேரியன் பண்ணுவதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு. இது கூட இந்த பயிற்சி பண்ணும் பொழுது ஸ்ட்ரைட்டாக நடப்பதற்கு ரொம்ப வசதியாகவும் வாய்ப்பாகவும் இருக்கும். இந்த சிம்பிளிஃபைடு எக்ஸசைஸ் 3 வயதிலிருந்து எத்தனை வயது வரை ஆனாலும் நாம் பயிற்சி பெற்று இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம்.

0: வயதானவர்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கும் விதத்துல உக்கடாசனம் சொன்னீங்க, மகராசனம் சொன்னீங்க, உத்தான் பாதாசனம் சொன்னீங்கல்ல, அதை பற்றி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா சார்?
1: கண்டிப்பாமா. உத்தான் பாதாசனம், நாம் படுத்து கிடந்து இரண்டு கால்களையும் தரையிலிருந்து ஒரு 42-45 டிகிரி உயர்த்தி அப்படியே வைத்து கொண்டு ஒரு 10 எண்ணிக்கை 20 எண்ணிக்கை நாம் நாளாக ஆக ஆக அப்படி கூட்டிக் கொண்டே சென்றால் நம்முடைய உடல் வலு பெறுவது மாத்திரமல்ல, முட்டு வலியிலிருந்தும் நாம் வெளியில் வரலாம். அது மாத்திரமல்ல, கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கும் வயிற்றுப்பகுதியினுடைய சதைகளை குறைப்பதற்கும் இது முக்கியமான ஒரு ஆசனம், உத்தான் பாதாசனம்.
0: இது வயதானவர்களுக்கு மட்டும் இல்ல, இளைஞர்களுக்கும் இது உதவும் இல்லையா?
1: உதவும்.
0: அந்த தொப்பைங்கிறது வந்து சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு வருது இல்லையா, அதனால இது வந்து எல்லாருக்கும், வயதானவர்களுக்கும் பண்ணலாம், குழந்தைகளும்.
1: ஆமாமா, யார் வேணாலும் இந்த உத்தான் பாதாசனம் பண்ணும் பொழுது, அது கண்டினியூஸா பண்ணும் பொழுது கண்டிப்பாக வயிற்றுப்பகுதியினுடைய கொழுப்புகள் குறைவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது.
0: அப்புறமா மூட்டு வலி, தசை வலி, இதுக்கான நிவாரணம் என்னன்னு சொன்னீங்க, அப்புறம் உத்தான் பாதாசனம் பத்தி சொன்னீங்க. இதற்கு அடுத்ததாக முதியவர்கள் அதிகமா பாதிக்கிறது வந்து எலும்பு சம்பந்தமான நோய்கள் தான், அதாவது எலும்பு தேய்மான பிரச்சனைகள், அந்த எலும்பு அடர்த்தி

0: பராமரிக்கிறதுக்கு என்னென்ன யோகாசன பயிற்சிகள் இருக்கு சார்?
1: எலும்பு தேய்மானத்தை ஆசனத்துல நாம் சரி பண்ணுவதற்கு கடினம். மேற்கொண்டு தேய்மானம் ஆகாமல் இருப்பதற்கும் இந்த தேய்மானத்தினால் ஏற்படக்கூடிய வலியை போக்குவதற்கும் நம்முடைய ஆசனங்கள் பயனுள்ளதாக இருக்கும்.
0: வயதானவர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நோயின்னு சொன்னா சர்க்கரை நோய், அப்புறமா ரத்த அழுத்தம், இதய நோய்கள், இப்படிப்பட்ட நோய்கள் அதிகமா இருக்கு. இவற்றிலிருந்து அவங்க வந்து பாதுகாக்க அல்லது வந்த பின்னாடி தங்களை காத்துக்கொள்ள இல்ல வருமுன் தற்காத்துக்கொள்ள என்னென்ன ஆசன பயிற்சிகள் இருக்கு சார்?
1: நீரிழிவு நோயாளிகளுக்கு டெல்லியில எய்ம்ஸ்ல சொல்றாங்க, 3 மாதம் டெய்லி 45 நிமிடம் நம்ம யோகா பண்ணினோம்னா HbA1c சொல்லக்கூடிய அது 1.5 குறைஞ்சிருக்குது. இது மண்டுகாசனம் போன்ற ஆசனங்கள் செய்யும் பொழுது நம்முடைய பேங்க்ரியாஸ் அதிகமாக வேலை செய்வதனால் இன்சுலினுடைய செக்ரீஷன் அதிகப்படுகிறது. இதனால் நாம் டயபெட்டில் இருந்து விரைவாக வெளியில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதுபோக பிபி இதயம் சம்பந்தமான நோய்களுக்கு பிராணயாமா சொல்லக்கூடிய பயிற்சி, பிராமரி சொல்லக்கூடிய பயிற்சிகள்லாம் நாம் 10 நிமிடம் செய்தோம் என்றால் சிஸ்டாலிக் பிபி 10 பாயிண்ட் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஆய்வுகள் சொல்கிறது. மனசு படபடப்பு குறைஞ்சு இதயம் நிம்மதியாக வேலை செய்யும் போது ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு 35% குறைவு என்று ஆராய்ச்சி சொல்கிறது. அதுபோக எலும்பு தேய்மானத்தை யோகா நிறுத்தாது, ஆனா அதுல இருந்து வலியை குறைப்பதற்கு இந்த ஆர்த்தடிக்ஸ் இருந்து வெளியில் வருவதற்கு, மூட்டு வெளியில் இருந்து வருவதற்கும், சைனோவயல் ஃபுளுயிட் சுரக்க வைப்பதற்கு, சைனோவயல் ஃபுளுயிட் எப்படி கதவுக்கு நாம் எண்ணெய் போடுகின்றோமோ அதுபோல மூட்டுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த ஃபுளுயிட் குறைவு ஏற்படுவதனால்தான் இந்த மூட்டு வெளி ஏற்படுவது. இந்த ஃபுளுயிட் அதிகம் சுரக்க வைத்தோம் என்றால் இந்த பயிற்சியின் மூலம் மூட்டு வலியிலிருந்து நாம் விடுபடலாம்.
0: என்ன பயிற்சியின் மூலம் அந்த ஃப்ளூயிட் சுரப்பை அதிகரிக்க வைக்கலாம் சார்?
1: உத்தான் பாதாசனம், பசிமுத்தாசனம், மண்டுகாசனம், உக்கடாசனம் இது போல பயிற்சிகள் பண்ணும் பொழுதும், சிரசாசனம் போன்ற பயிற்சிகள் பண்ணும் பொழுதும் இது ஃப்ளூயிட் செக்ரீஷன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது.
0: நீங்க வந்து இந்த சர்க்கரை நோயிலிருந்து மீள்றதுக்கு அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு மண்டுகாசனம் சொன்னீங்க இல்ல சார், மண்டுகாசனம் எப்படி செய்யலாம் சார்?
1: மண்டுகாசனம் நாம் வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொண்டு 2 கால்களையும் மடக்கி அமர்ந்து கொண்டு 2 கைகளையும் மடக்கி நம்முடைய தொப்புள் பகுதியில் வைத்துக் கொண்டு மூச்சை விட்டுக்கொண்டே நாம் முன்னோக்கி வருவதும், மூச்சை இழுத்துக்கொண்டே பின்னோக்கி போவதும், இதுபோல ஒரு 5 முறையிலிருந்து 10 முறை மண்டுகாசனம் பண்ணும் பொழுது நமக்கு இந்த பேங்க்ரியாஸ் அதிகமாக ஆக்டிவேட் செய்யப்படுகிறது. இதனால் இன்சுலின் சுரப்பு அதிகப்படுகிறது. 4 இட்லி சாப்பிட்டோம் என்றால் நாம் சாப்பிடுற டயபெட்டிக் மாத்திரையினால இட்லியில் உள்ள சுகரத்தான் குறைக்க முடியுமே தவிர நம்முடைய பேங்கிரியாசை வேலை செய்வதற்கு அந்த மாத்திரைக்கு தெரியாது. சோ இந்த பயிற்சியினால் மட்டுமே இந்த உடல் உறுப்புகளை ஆக்டிவேட் செய்ய முடியும். அப்படி பண்ணுவதால்தான் நாம் இந்த நோய்களிலிருந்து நாம் விடுபட முடியும். மாத்திரையினால் அது குறைத்து கொண்டேதான் இருக்குமே ஒழிய அதை மீண்டும் பேங்கிரியாசை வேலை செய்வதற்கு இந்த மாத்திரைக்கு செய்ய தெரியாது. சோ பயிற்சியே இதற்கு முக்கியமான ஒரு வழிமுறை.
0: சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு மண்டுகாசனம் ஒரு பெரிய ஒரு நிவாரணம், ஒரு எளிய வழி அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கடுத்துக்கு நீங்க பிராணாயாமம், பிராமரி எல்லாம் வந்து ரத்த அழுத்தத்துக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய ஆசனம்னு சொன்னீங்க சார், இதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா?
1: பிராமரி மற்றும் நாடிசுத்தி பிராணாயாமா என்று மூச்சு பயிற்சி இருக்கின்றது. இந்த இரண்டும் பண்ணும் பொழுது நம்ம மன அழுத்தம் மாத்திரமல்ல இரத்த அழுத்தத்திலிருந்து நாம் விடுபடலாம். எப்படி என்றால் சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டு இடதுகை சின்முத்திரையிலும் வலதுகை நாசிகா முத்திரையும், சின்முத்திரை என்றால் இடது கை கட்ட விரலையும் இடதுகை ஆள்காட்டி விரலையும் சேர்த்து வைத்துக் கொண்டு வலதுகையிலே நாசிகா முத்திரை என்று சொல்லக்கூடிய ஆள்காட்டி விரலையும் ஆகாய விரல் என்று சொல்லக்கூடிய நடுவிரலையும் மடக்கி வைத்துக் கொண்டு கட்டை விரலையும் மோதிர விரல் கொண்டு வலது நாசியை கட்டை விரல் கொண்டும் இடது நாசியை மோதிர விரல் கொண்டும் வைத்துக் கொண்டு வலது நாசியை அடைத்துக் கொண்டு இடது நாசி வழியாக மூச்சை இழுத்து வலது நாசி வழியாக வெளியே விட வேண்டும். மீண்டும் இடது நாசியை மோதிரல் கொண்டு அடைத்துக் கொண்டு வலது நாசி வழியாக மூச்சை இழுத்து இடது நாசி வழியாக வெளியே விட வேண்டும். இதுபோல நாம் 10 முறை செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது நாம் மன அழுத்தத்திலிருந்து பிபியிலிருந்தும் வெளியில் வரலாம். இதைத்தான் 100, 60, 6 வலம் வர 100

0: அறுபதும் ஆறும் இடம் வர, நூறும் அறுபதும் ஆறும் எதிரிட, நூறும் அறுபதும் ஆறும் புகுவேறேன்னு திருமலர் ஒரு கவியில சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சி மாத்திரமில்ல, ராமரின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி, கண்களை மூடிக்கொண்டு ரெண்டு கைகளின் கட்டை விரலையும் காதில் அடைத்துக் கொண்டு, இரண்டு ஆள்காட்டி விரலை நெத்தியில் வைத்துக் கொண்டும், இரண்டு ஆகாய விரல் என்று சொல்லக்கூடிய நடுவிரலை கண்களில் வைத்துக் கொண்டும், இரண்டு மோதிர விரலை மூக்குக்கு அடிப்பகுதியில் வைத்துக் கொண்டும், இரண்டு சுண்டு விரலையும் வாய்க்கு கீழ் வைத்துக் கொண்டு என்று சப்தத்தோடு நாம் இது பண்ணும் பொழுது இந்த பயிற்சி மன அழுத்தம் மாத்திரமல்ல, பிபியிலிருந்தும் நாம் வெளிவருவதற்கு முக்கியமான ஒரு பயிற்சி ஆகும்.
1: பிராணாயாமம், பிராமரி, இதெல்லாம் வந்து சுருக்கமா எளிமையா சொல்லி கொடுத்துட்டீங்க. இவ்வளவு நேரமும் வயதானவர்களே அதிகமா பாதிக்கக்கூடிய நோய்கள், அதுல இருந்து ஆசனங்கள், என்னென்ன ஆசனங்கள் செய்யறது மூலமா அதுல இருந்து நம்ம வெளியே வரலாம், நிவாரணம் பெறலாம் அப்படிங்கறதையும் சொன்னீங்க சார். இனி வந்து நம்ம வந்து பொதுவான ஆசனங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு வந்து நினைவாற்றல் அதிகமா தேவைப்படுது. ரொம்ப அதிகமா அவங்களுக்கு படிக்க வேண்டியது இருக்கு, அதுக்காக உழைக்க வேண்டியது இருக்கு. அதனால அவங்களுக்கு நினைவாற்றல் அதிகப்படுத்துறதுக்கான ஆசனங்கள் எளிமையா சொல்ல முடியுமா சார்?
0: குழந்தைகளுக்கும் நினைவாற்றல கூட்டுவதற்கு முக்கியமான தாடாசனம், ஏகபாதாசனம், இது போல ஆசனங்கள் மாத்திரமல்ல, இந்த பிராமரி பண்ணும் பொழுதும் அவங்களுக்கு மெமரி கூட்டுவதற்கும், சூப்பர் பிரெயின் யோகா என்று சொல்லக்கூடிய ரெண்டு காது மடலையும் பிடித்து கொண்டு உட்கார்ந்து உட்கார்ந்து எழுந்திருக்கிறது, இந்த பயிற்சி பண்ணும் பொழுதும் அவங்களுக்கு நினைவாற்றல் அதிகப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுமா.
1: தோப்புக்கரணம்,
0: தோப்புக்கரணம்,
1: அதாவது தாடாசனம், ஏகபாதாசனம் எல்லாம் இருக்கு, குழந்தைங்களுக்கு வந்து ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும்னு சொன்னீங்க. இந்த குழந்தைகளுக்கான இந்த ஆசனங்களை எப்படி செய்யறதுங்கன்னு சொல்ல முடியுமா சார்?
0: தாடாசனம் நாம் நேராக நின்று செய்யக்கூடிய ஒரு ஆசனம். நேராக நின்று குதிகாலை உயர்த்தி ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி நேர தூக்கி வைத்து கொண்டு ஏதாவது ஒரு பாயிண்டை பார்த்து அப்படியே நிற்பது, அது ஒரு 10 எண்ணிக்கை 15 எண்ணிக்கை அவ்வாறு நாம் நின்று கொண்டே ஒரு பாயிண்டை பார்த்து அப்படியே நிற்கும் பொழுது நம்முடைய இரத்த ஓட்டம் உச்சியிலிருந்து பாதை வரைக்கும் வேகமாக செல்லுகிறது. இதனால் நமக்கு நினைவாற்றல் அதிகப்படுகிறது. CNS சொல்லக்கூடிய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அதிகமாக ஆக்டிவேட் செய்யப்படுகிறது. இது மாத்திரமல்ல, இப்படி நின்று கொண்டு இருக்காமல் அந்த பொசிஷனிலே முன்னோட்டும் பின்னோக்கியும் நடக்கும் பொழுது கூட நம்முடைய கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதுபோல ஏக பாதாசனம் சொல்லக்கூடிய ட்ரீ போஸ், வலது காலை தூக்கி ஒற்றை காலில் நிற்பது, இடது காலை ஊனிக்கொண்டு வலது காலை தொடைக்கு பக்கத்தில் வைத்துக் கொண்டு ரெண்டு கைகளையும் தலைக்கு மேல தூக்கி ரெண்டு கைகளையும் சேர்த்து வைத்துக் கொண்டு ஏதாவது ஒரு பாயிண்டை பார்த்து ஒரு 10 எண்ணிக்கை 20 எண்ணிக்கை நாட்கள் ஆக ஆக ஆக நாம் கூட்டிக் கொண்டு இருந்தோம் என்றால் நம்முடைய நினைவாற்றல் அதிகப்படும். இது ரெண்டு சைடும் செய்யக்கூடிய பயிற்சி. அதனால் வலது காலை மீண்டும் ஊனி இடது காலை வலது கால் தொடர் பக்கத்தில் வைத்துக் கொண்டு ரெண்டு கைகளையும் மேல தூக்கி அப்படியே நிற்க வேண்டும். இதுபோல் போத் சைடு செய்யதுதான் இந்த ஏகபாதாசனம் என்று சொல்லக்கூடிய ட்ரீ போஸ்.
1: இப்ப வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் செலவழிச்சு இல்ல குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய ஆசனங்கள் சொன்னீங்க. இப்ப வந்து எந்த நேரம் காலம் கிடையவே கிடையாது இந்த ஆசனம் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசனம் சொல்ல முடியுமா சார்?
0: அதாவது இந்த ஆசனங்கள் நாம் பண்ணும் பொழுது நம்முடைய வயிறு எம்டி ஸ்டொமக்காக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுதுதான் நான் உடலை உழைத்து வைத்து செய்யும் பொழுது லகுவாக இருக்கும். ஆனா ஒரே ஒரு ஆசனம் மட்டும்தான் நாம் எப்ப வேண்டுமானாலும் அது செய்யலாம். அந்த ஆசனம் வஜ்ராசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசனம். நல்ல கல்யாண வீட்டுல சாப்பிட்டாச்சு, வீட்டுக்கு வந்துட்டோம், வயிறு ஃபுல்லாயிடுச்சு, நிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, டைஜஷன் ஆகல அப்படிங்கும் பொழுது நாம் வஜ்ராசனத்துல உட்கார்ந்து இருந்தோம் என்றால் டைஜஷன் சீக்கிரமாக நடந்து வயிறு மீண்டும் சாப்பிடுவதற்கு தயாராகிவிடும்.
1: அது எப்படி பண்ணணும் சார்?
0: ரெண்டு கால்களை மடக்கி கால்களுக்கு மேல் நாம் உட்கார்ந்து இருக்க வேண்டும். எல்லா பயிற்சியும் இருப்போடுதான் செய்ய வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் நாம் இருப்பு இல்லாம தரையில செய்யக்கூடாது. ரெண்டு காலையிலும் மடக்கி வலது கால் பெருமிதற்கு மேல் இடது கால் பெருமிதலை வைத்து ஒரு பக்கெட் போஸ்ல பேக்கு நம்முடைய சீட்டை அந்த ரெண்டு கால்களுக்கு இடையில வைத்து அமர்ந்து கொண்டு சும்மா உட்கார்ந்து இருந்தா போறோம். நம்ம மூச்சு காத்தே நினைத்து கொண்டு இருந்தால் டைஜஷன் சீக்கிரமாக நடைபெறும்.
1: சாப்பிட்ட பின்பு அதுவும் வயறு முட்டை கல்யாணம் விருந்து சாப்பிட்டுட்டு இப்படி உட்கார்றது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா சார்?
0: நம்ம

0: அதுலேருந்து லகுவாக வெளியே வர வேண்டும் என்றால் இது அப்பா வந்து உங்களுக்கு அது கஷ்டமாக தெரியாது, இதை விட பெரிய கஷ்டமாக வயிற்றுக்குள்ள இருக்கிறது.
1: கண்டிப்பா ஆசைக்கு சாப்பிட்டோம், ஆனா அது ஜீரணம் ஆகணும், கொஞ்சம் சிரமம் எடுத்து முத ஒரு முறை ரெண்டு முறை செஞ்சிட்டோம்னா எளிதாயிரும் இல்லையா?
0: எளிதா எளிதாயிரும், திரும்ப சாப்பிட்டுக்கலாம்.
1: நேர்களே கேட்டுக்கோங்க, விருந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டோமே அப்படின்னு பயப்பட வேண்டாம். நமக்கு கையில இருக்கு வஜ்ராசனம், வஜ்ராசனம் இருக்குங்கிறதுக்காக அடிக்கடி விருந்து சாப்பாடு சாப்பிட வேண்டாம். அப்பப்ப சாப்பிட்டீங்கன்னா இந்த வஜ்ராசனத்துல இருந்துருங்க. இல்ல இந்த வஜ்ராசனம் இருக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விருந்து சாப்பாட கொஞ்சம் குறைச்சிடலாம் இல்ல சார்?
0: ஆமாமா.
1: நம்ம இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பாகத்துக்கு வந்துட்டோம் சார். பொதுவா ஒரு ஆசனம் செய்யறவங்க கவனிக்க வேண்டியவை, ஆசனம் செய்யறதுக்கு முன்னாடியும் சரி செய்த பின்பும் என்னென்ன முக்கியமா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க முடியுமா சார்?
0: பக்கத்து வீட்டுக்காரர் பண்றாரு, நம்முடைய பேரம் பண்றான், பேத்தி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் அதை செய்யறதுக்கு நம்ம முயற்சிக்க வேண்டாம். ஒவ்வொரு உடலுக்கு தகுந்தபடி உள்ள பயிற்சியில ஆசனங்களை பயிற்சியாளர்கள் மூலம் நாம் பயிற்சி பெற்று தினமும் காலையில ஒரு 45 நிமிடம் இந்த இதற்கெல்லாம் நாம் டைம் ஒதுக்கி பண்ணினோம் என்றால் சிறப்பாக இருக்கும். காலையில எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடுவதற்கு முன்பாக இந்த பயிற்சிகளை எல்லாம் நாம் செய்யலாம். அதுபோக தண்ணீர் குடித்தால் ஒரு 20 நிமிடம் கழிந்து இந்த பயிற்சிகளை செய்யலாம். தரையில் ஒரு விரிப்பை விரித்து லகுவான ஒரு ஆடை அணிந்து கொண்டு நாம் இந்த பயிற்சிகளை செய்யலாம். அது மாத்திரமல்ல, சாப்பிட்டோம் என்றால் 3 மணிக்கூர் கழிந்து இந்த பயிற்சியை நாம் செய்ய வேண்டும். மாலையில் செய்வதா இருந்தால் 3 மணிக்கூர் கழிந்து வயிறு எம்டி ஆன பிறகுதான் பண்ண வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய உடலுக்கு தகுந்த பிரஷர், இந்த உடல்ல சேர உபாதைகள் இருந்தனாக்கா நம்முடைய டாக்டருடைய அட்வைஸ் மூலம் இந்த பயிற்சி பண்ணுவதும், பயிற்சி பெற்ற பயிற்சி சான்றிதழ் வைத்துள்ள யோக ஆசிரியர்கள் மூலம் இதை பயிற்சி படுவது மிக மிக முக்கியமானது.
1: யோகா அப்படிங்கறது வந்து உடலை மட்டும் வலுப்படுத்தக்கூடிய பயிற்சி அல்ல, இது மனதை அமைதிப்படுத்தும், வாழ்க்கையை வளமாக்கும் ஒரு வாழ்வியல் முறை அப்படி சொன்னதோட, வயதானவர்களின் ஆரோக்கியத்திற்கும் இந்த நிகழ்ச்சியில வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கான ஆசன பயிற்சிகள் என்னென்னங்கிறதையும் விரிவா சொன்னதற்கு மிக்க நன்றி சார்.
0: நன்றி அம்மா.

சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் இதுவரை சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாகர்கோவில் பேராசிரியர் சி ஆறுமுகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் என் சுதா ஆனந்தி. அமைப்பு எஸ் நவரத்னா.

0: ஆரோக்கியமான ஓர் உடல்,
1: ஆரோக்கியமான ஓர் மனம்,
0: இவைதான் நம் அனைவரின் தேடல்.
1: பேரண்டத்தின் நெரிசலில் இருந்து விலகி அமைதியான மனநிலையினை அடைய
0: யோகாவை தொடங்குவோம்.
2: வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, பப்பாளி சாகுபடி அனுபவங்கள், கிள்ளியூர் எஸ் யேசுதாஸ் அவர்களுடன் நேர்முகம். கேத் பச்சாவோ அபியான், விளை நிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுது சுரபியில் பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள். கோழிகளுக்கு வெள்ளை கழிச்சல் நோய், நாகர்கோவில் பணி நிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி கிறிஸ்டோ பால்ராய் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேர்கள்.

0: புதிதாய் காற்று. வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

0: மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம். நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: தினமும் மாலை 5-2 முல்லை சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லை.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 4:40. நேர்களே, இப்போது கேட்கலாம்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம் கிராமங்களுக்கான தூய்மை பாரதம் திட்டத்தின் 2 கட்டத்தை குறித்து. தூய்மை, சுத்தம், சுகாதாரம் ஆகியவற்றின் இந்திய பரிணாமம் தொன்மகால ஞானத்தையும் தற்கால முன்னெடுப்புகளையும் கொண்டு பின்னப்பட்ட ஓர் அழகான ஜவுளியை போன்றது. சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து சமகால நாடு தழுவிய இயக்கங்கள் வரையுள்ள புத்தாக்கமான கழிவறை கட்டமைப்புகள் பொது சுகாதாரம் மற்றும் தூய்மையை மேம்படுத்தும் ஒரு தவ பயணமாகும். வரலாற்று புத்தாக்கங்கள் பல இருந்தாலும் பாரத நாடு சுகாதார சவால்களை குறிப்பாக ஊரக பகுதிகளில் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இது கோடான கோடி மக்களின் சுயமரியாதைக்கான சவாலும் கூட. 2014 வெறும் 39% மக்களே சுகாதாரமான கழிவறைகளை கொண்டிருந்தனர். இதனால் அதிகம் பாதிப்படைந்தது பெண்களும் குழந்தைகளும் தான். இந்த சவால்களை மேற்கொள்ளவும் பாரதத்தின் குடிமக்களின் சுயமரியாதையை மீட்டெடுக்கவும் கொண்டுவரப்பட்ட திட்டமே தூய்மை பாரதம் திட்டமாகும். 2014 அக்டோபர் 2 அன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்த வெளியில் மலம் கழித்தல் அல்லாத தேசமாய் இந்தியாவை மாற்றிட மக்கள் சக்தியை ஆதாரமாக கொண்டு தூய்மை பாரதம் திட்டம் அறிவிக்கப்பட்டது. 2019 தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 150th பிறந்த தினத்தையொட்டி 600,000 கிராமங்கள் திறந்த வெளியில் மலம் கழித்தல் இல்லாத கிராமங்களாக அறிவிக்கப்பட்டன. 2014 முதல் 2019 வரை இத்திட்டத்தின் முதல் கட்டம் செயல்படுத்தப்பட்டது. முதல் கட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து 2 கட்டம் 2020-21 முதல் 2025-26 வரை தற்பொழுது நடைமுறையில் உள்ளது. கிராமங்களுக்கான தூய்மை பாரதம் திட்டத்தின் 2 கட்டத்தில் திறந்த வெளியில் மலம் கழித்தல் அல்லாத நிலையை தக்கவைக்கும் முன்னெடுப்புகள் செயல்படுத்தப்படுகின்றன. அதாவது சம்பூர்ண ஸ்வச்சதா என்ற நிலையை அடைதல். கூடவே திட மற்றும் திரவ கழிவுகள் மேலாண்மை, அனைத்து கிராமங்களையும் இந்த கூடுதல் திறந்த நிலை மலம் கழித்தல் அல்லாத நிலைக்கு உயர்த்துதல் இதன் நோக்கமாகும். இந்த 2 கட்டத்தின் முக்கிய நோக்கங்களை அறிந்து கொள்வோமா? கிராமங்களில் திறந்த நிலை மலம் கழித்தல் அல்லாத நிலையை தக்க வைத்தல், திடக்கழிவு மேலாண்மை, திரவ கழிவு மேலாண்மை, பார்த்தாலே புலப்படும் தூய்மை ஆகியனவாகும். 2 கட்ட திட்டத்திற்காக ₹1.40 lakh crore ஒதுக்கப்பட்டுள்ளது. தகவல் மேலாண்மை கட்டமைப்பு மூலம் கூடுதல் திறந்த நிலை மலம் கழித்தல் அல்லாத நிலையின் முன்னேற்றம் கண்காணிக்கப்படும். இதன் கீழ் உள்ள கிராமங்கள் லட்சிய நோக்கமுடையவை, ஆஸ்பைரிங், தகுதியை உயர்த்தி கொண்டவை, ரைசிங், மாதிரி கிராமங்கள், மாடல் வில்லேஜஸ் என்று 3 விதமாக பிரிக்கப்பட்டுள்ளன. இம்மூன்றில் உயரிய நிலையான மாதிரி கிராமங்களில் திறந்த நிலை மலம் கழித்தல் அல்லாத நிலை தக்க வைக்கப்பட்டிருக்கும், திட மற்றும் திரவ கழிவுகளை அகற்றும் கட்டமைப்புகள் இருக்கும், பார்த்தாலே புலப்படும் தூய்மைக்கு சான்றாக குறைவான குப்பைகள், மிக குறைந்த அளவில் தேங்கியிருக்கும் சுகாதாரமற்ற நீர், பொது இடங்களில் நெகிழி குப்பை கிடங்குகள் இல்லாமை கூடுதல் திறந்த நிலை மலம் கழித்தல் அல்லாத நிலையை உறுதிப்படுத்தும் தகவல், கல்வி மற்றும் கருத்து பரிமாற்ற செய்திகள் பொது வழியில் புலப்படுதல் ஆகியவை இருக்கும். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று உரைக்கும் வள்ளுவ பெருமான், புறந்தூய்மை நீரால் அமையும் என்பதில் உடல் சுத்தமல்லாது சுற்றுச்சூழலின் சுத்தத்தையும் அவர் வலியுறுத்துகிறார். சுத்தம் சோறு போடும் என்ற தமிழ் மரபின் பிள்ளைகள் நாம். அதன் வழியே நடந்து பாரதத்திற்கு பெருமை சேர்ப்போம். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம் கிராமங்களுக்கான தூய்மை பாரதம் திட்டத்தின் 2 கட்டத்தை.

0: பீட்டு.
1: வானிலை அறிவிப்பு. இன்றும் நாளையும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடற்பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்போது சொல்லப்பட்ட பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

50 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்போது சொல்லப்பட்ட பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டோம். இனி

0: நாளும் யோகா நலமுடன் வாழ்வு. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: குதிகால் வலி அப்படின்னா என்ன? காலையில எழுந்திருக்கும் போது நிறைய பேர் கால் கீழே தரையில வைக்கும் போது நல்ல வலி இருக்குன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கால் கீழே வைக்கும் போது வலி இருக்குதுன்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, எனக்கு ரெண்டு கால் குதிகால்கள்லயுமே நல்ல வலி இருக்கு. அது அந்த வலி வந்து சொல்லவே முடியாது, அது அவ்வளவு தூரம் கஷ்டமா இருக்கும். கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு அப்புறமா தான் அந்த வலி வந்து சரியாகும். சிலருக்கு அப்படி கிடையாது, கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு பிறகுதான் வலி தொடங்கும். அப்போ இது ரெண்டு விஷயங்கள்னால வரலாம். அதாவது காலையில எழுந்து கொஞ்ச தூரம் நம்ம நடந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும் போது வலி வந்ததுன்னா அவங்களுடைய உடல்ல வந்து சத்து குறைபாடுகள் இருக்கிறதுனால. அதே மாதிரி எழுந்து நடக்கும் போதே கால் கீழே ஊனும் போதே வலி இருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா அவங்களுடைய உடம்புல வந்து ஸ்டாக்னேஷன் இருக்கிறதுனால, அதாவது ஸ்டாக்னேஷன் சொல்லும் போது கழிவுகள் தங்கி இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வலி இருக்கு. சரி, அது எப்படி சரி பண்ணலாம்? யோகா ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கு. இந்த யோகா நம்ம வந்து காலையில எழுந்ததும் கால்கள் ரெண்டையும் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்த உடனே கால்கள் ரெண்டையும் முன்னும் பின்னும், அதாவது ஆங்கிள் ஜாயின்ட் பாதங்களை முன்னும் பின்னும் நல்ல ஸ்ட்ரெச், அப் அண்ட் டவுன் நல்ல ஸ்ட்ரெச் பண்றதும், பாதங்களை கறக்குறதும் சுற்றுறதும் ரொட்டேஷன், ஆங்கிள் ஜாயின்ட் ரொட்டேஷன் பண்றதும் நல்ல சப்போர்ட் பண்ணும். அதுக்கு பிறகு எழுந்து நின்று முடியாதவங்க, தனியா பண்ண முடியாதவங்க செவரோட சேர்ந்து நின்று கால்கள் ரெண்டையும் கால்களுடைய விரல்கள் மட்டும் தனியா நிக்கிறது மாதிரி கால்கள் ரெண்டையும் நல்லா தூக்கணும். தூக்கி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கீழே வைக்கணும். இந்த மாதிரி ஒரு 15 தடவை காலையில எழுந்ததும் பண்ணும் போது நல்லா சப்போர்ட் பண்ணும். அந்த குதிகால் வலி வந்து நமக்கு நல்ல அந்த பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் நல்லா கிடைக்கிறது மூலமா அந்த குதிகால் வலி வந்து மாறும். ஆனா இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம நவீன காலகட்டத்துல வந்த டைல்ஸ், கிரனைட் இந்த மாதிரி தரைகள் எல்லாமே அந்த கால் வலியை வந்து அதிகப்படுத்தலாம். அதனால வீட்டுக்குள்ளாடியுமே நல்ல ஸ்மூதான செருப்புகள் போடுறது ரொம்ப நல்லது. மட்டும் இல்லாம நான் ரெண்டு விஷயம் சொன்னேன், ஒன்னு ஸ்டாக்னேஷன் கழிவு தங்குறதுக்குனால வரலாம், இன்னொன்னு டெபிஷியன்சி சத்து குறைபாடுனால வரலாம். டெபிஷியன்சினால வர்றது நம்மளால கண்டிப்பா இந்த ஒரு வெறும் யோகால மட்டுமே நம்ம சரி பண்ண முடியாது. நம்ம உணவுகளையும் எடுத்துக்கொள்ளணும். உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது எவ்வளவு தூரம் காய்கறி கலவைகள் பழக்கலவைகள் எடுத்துக்கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் எடுத்துக்கும் போது அது இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்முடைய உடலுக்கு சீராக கிடைக்கும் போது மட்டும்தான் அந்த குதிகால் வலி மாறும். அதனால உணவையும் சேர்த்து, இயற்கையான முறையில் கிடைக்கும் உணவையும் சேர்த்து யோகாவையும் செய்யும் போது அது நல்ல ஹீல் பெயின் வந்து ரொம்ப நல்ல ஒரு தீர்வா இருக்கு. இதோட சேர்த்து அக்யூபஞ்சர், யோகா வந்து நம்ம டெய்லி பண்ணிட்டு தான் இருக்கோம், உணவுகளும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா இன்னைக்குள்ள காலகட்டங்களில் எல்லா உணவுகளையும் பார்க்கிறோம், பாக்குறதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசை வருது. ஆனா அதை கட்டுப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை தான். ஆனா அந்த அக்யூபஞ்சர் வந்து நம்மளுடைய மனசை கட்டுப்படுத்துறது மூலமா உணவையும் நம்ம சரியா எடுத்துக்கொள்வதற்கு உதவும். அதே மாதிரி இந்த வலியிலிருந்து சீக்கிரமான ஒரு நிவாரணிய கொடுக்கறது வந்து அக்யூபஞ்சரும் ஒரு தீர்வா இருக்கு.
0: இதுவரை நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தந்தவர் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள்.

0: ஜான்சி அரசை கைப்பற்ற முயன்றனர். இதனை எதிர்த்து லக்ஷ்மிபாய் வீரத்துடன் போராடினார். தனது நாட்டையும் மக்களையும் காப்பதற்காக அவர் போர்க்களத்தில் நேரடியாக குதிரை மீது சென்று படைகளை வழிநடத்தினார். அவரது வீரமும் அஞ்சாத மனப்பான்மையும் இந்தியர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக அமைந்தது. 1858 ஜூன் 18 அன்று குவாலியர் அருகே நடைபெற்ற கடுமையான போரில் லக்ஷ்மிபாய் வீரமரணமடைந்தார். இறுதி மூச்சு வரை போராடிய அவர் விடுதலை உணர்வின் சின்னமாக மாறினார். அவரது தியாகம் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளது. ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயின் வாழ்க்கை பெண்கள் எந்த துறையிலும் சாதிக்க முடியும் என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாகும். அவரது வீரமும் தியாகமும் இன்றளவும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் உத்வேகமாக விளங்குகின்றன. வீரமரண நாளில் அவரை நினைவு கூறுவதன் மூலம் நாட்டுப்பற்று, தன்னம்பிக்கை மற்றும் துணிச்சல் ஆகிய பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். என் ஜான்சியை நான் ஒப்படைக்க மாட்டேன் என்ற அவரது உறுதியான மனப்பாங்கு இந்திய விடுதலை போராட்டத்தின் ஒளிவிளக்காக என்றும் திகழும். ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயின் வீரமரணம் ஒரு முடிவல்ல, அது இந்திய சுதந்திரத்தின் விதையாக அமைந்த வரலாற்று சம்பவமாகும்.
1: ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் நினைவு தின சிற்றுரை கேட்டீர்கள். மற்றொரு உரை குரு அர்ஜன் தேன் அவர்களின் தியாக தின சிற்றுரை.
2: ஐந்தாவது சீக்கிய குருவான ஸ்ரீ குரு அர்ஜன் தேவ்ஜியின் தியாக தினம் ஜூன் 18 அன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனை ஷஹீதி திவஸ் என்கின்றனர். இந்த நாள் மத சுதந்திரம் மற்றும் உண்மைக்காக 1906 அவர் செய்த உன்னத தியாகத்தையும் சீக்கிய மதத்திற்கு அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்பையும் போற்றுகிறது. குரு அர்ஜன் சீக்கியர்களின் புனித நூலான ஆதி கிரந்தத்தின் முதல் அதிகாரப்பூர்வ பதிப்பை தொகுத்தார் என்று அறியப்படுகிறது. இதன் காரணமாக குரு கிரந்த் சாஹிப் என்று அறியப்படுகிறது. அவர் அமிர்தசரஸில் உள்ள ஹர்மிந்தர் சாஹிப் புனித தலத்தின் கட்டுமானத்தை நிறைவு செய்து அதற்கு அடிக்கல் நாட்டினார். தரன்தாரன், கர்தார்பூர் மற்றும் ஹர்கோவிந்தர்பூர் உள்ளிட்ட முக்கிய குடியிருப்புகளை நிறுவினார். தங்களது குருவிற்கு நேர்ந்த சித்திரவதையின் போது கடும் வெப்பத்தையும் அவர் தாங்கிக் கொண்டதை நினைவு கூறும் விதமாக இவரை பின்பற்றுபவர்கள் சபீல் என்னும் பாரம்பரிய இனிப்பான குளிர்பானத்தை விநியோகித்து அந்த கோடை நாளை அவர்கள் நினைவு கூறுகின்றனர். இவரை பின்பற்றும் சமூகங்களானது சிறப்பு கீர்த்தனைகளையும் பிரார்த்தனை கூட்டங்களையும் லங்கர்களையும் அதாவது இலவச சமூக உணவு போன்றவற்றை ஏற்பாடு செய்கின்றனர். ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக முதன்முறையாக இந்தியாவிலிருந்து நூற்றுக்கணக்கான சீக்கிய பயணிகள் லாகூரில் உள்ள குருத்வாரா டேரா சாஹிப்பில் இந்த ஆண்டு விழாவை கடைபிடிப்பதற்காக வாகா எல்லை வழியாக பாகிஸ்தானுக்கு செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். பிபி பானி, ஜேதா சோதி ஆகியோருக்கு மகனாக கோவிந்த்வாலில் குரு அர்ஜன் அவர்கள் மகனாக பிறந்தார். குரு அர்ஜன் அவர்களின் பிறப்பிடமானது குருத்வாரா சௌபாரா சாஹிப் என்ற பெயரில் வழிபாட்டு தலமாக அமைந்து வருகிறது. முக்கிய சீக்கிய பாரம்பரியத்தின் வழியில் குரு அர்ஜன் அவர்கள் 5வது குருவாக அறியப்படுகிறார். ஹர்கோபிந்த் அவர்கள் 6வது குருவாக அறியப்படுகிறார்கள். 1581 அதாவது தனது 18வது வயதில் குரு அர்ஜன் அவர்கள் தனது தந்தை வழி பாரம்பரியத்தை பின்பற்ற தொடங்கினார். குரு அர்ஜன் அவர்களின் தந்தையான குரு ராம்தாஸ் அவர்கள் ராம்தாஸ்பூர் என்ற பகுதியை நிறுவி ராம்தாஸ் சரோவர் என்ற குளத்தை நிர்மாணித்தார். இதனைத் தொடர்ந்து குரு அர்ஜன் அவர்கள் அந்த பகுதியினை மேம்படுத்தி குருத்வாரா ஹர்மிந்தர் சாஹிப் என்ற வழிபாட்டு தலத்தை ஏற்படுத்தினார். இந்த புதிய வழிபாட்டு தலத்தில் 1604 சீக்கியம் சம்பந்தமான புராணங்களை அங்கு பதிப்பித்தார். இதுவே பின்னாட்களில் அம்ரித்சர் என்று பெயர் பெற்றது. இன்று வரை சீக்கியர்களுக்கு புனிதமான வழிபாட்டு தலமாக அது அமைந்து வருகிறது. குரு அர்ஜன் அவர்கள் 2218 பாடல்களை உள்ளடக்கிய குரு கிரந்த் சாஹிப் குரு கிரந்த் சாஹிப்பை தொகுத்தார். இந்த ஆதி கிரந்தத்தை ஹர்மிந்தர் சாஹிப் புனித தலத்தில் அவர் நிறுவினார்.
1: குரு அர்ஜன் தேவ் அவர்களின் தியாகி தின சிற்றுரை கேட்டீர்கள்.
3: நேரம் இப்போது 4:15:20.

0: ஜான்சிராணி லக்ஷ்மிபாய் நினைவு தின சிற்றுரை.
1: ஜான்சிராணி லக்ஷ்மிபாயின் வீர மரண நாள். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் அழியாத இடத்தை பெற்ற வீரமங்கை ஜான்சிராணி லக்ஷ்மிபாய் பெண்களின் துணிச்சல், தன்னம்பிக்கை மற்றும் தேசப்பற்றின் அடையாளமாக விளங்கிய அவர் இந்திய மக்களின் மனதில் என்றும் நிலைத்து நிற்கிறார். ஆண்டுதோறும் ஜூன் 18 அன்று அவரது வீர மரண நாள் அனுசரிக்கப்படுகிறது. லக்ஷ்மிபாய் 1828 நவம்பர் 19 அன்று வாரணாசியில் பிறந்தார். அவரின் இயற்பெயர் மணிகர்ணிகா. சிறு வயதிலிருந்தே குதிரையேற்றம், வாள்வீச்சு, வில்வித்தை போன்ற போர்க்கலைகளில் சிறந்து விளங்கினார். பின்னர் ஜான்சியின் மன்னர் கங்காதர் ராவை திருமணம் செய்து கொண்டு ஜான்சி ராணியாக உயர்ந்தார். 1857 இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம் வெடித்த போது ஆங்கிலேயர்கள்

நீர்களே குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கவிருப்பது திரு இசை. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் குட்டி படத்திற்காக சாகர் சுமங்கலி பாடியது. பாடலுக்கு இசை தேவி ஸ்ரீ பிரசாத், வரிகள் தாமரை.

0: படபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுக்களின் குரல்கள்.
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்,
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

இசையும் இனிய நினைவுகளும் இணையும் உங்கள் நேச வானொலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரு இசையை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் சுந்தரபாண்டியன் படத்திற்காக ஹரிச்சரன் பாடியது. பாடலுக்கு இசை என் ஆர் ரகுநந்தன், வரிகள் நா. முத்துக்குமார்.

திரையிசையில் நிறைவாக வரும் பாடல் கொம்கி படத்திற்காக அல்போன்ஸ் ஜோசப் பாடியது. பாடலுக்கு இசை டி இமான், வரிகள் யுகபாரதி.

இதுவரை திரைசி கேட்டோம். நேரம் இப்போது 4:30. நேர்கே, இப்போது கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை.

இதுவரை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்டோம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான புத்தகத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியிட்டார். உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிகர் உரையுடன் இன்று தொடங்கியது. உண்மையான சமூக நீதி அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படும் என்றும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்புக் கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் ஆளுநர் திரு அர்லிகர் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் விஞ்ஞான ரீதியான ஊழல் காரணமாக வருவாய் பற்றாக்குறை அதிகரித்துள்ளதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிகர் கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதிநிலை மோசமடைந்து வந்துள்ளதாகவும் ஆளுநர் தமது உரையில் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார். குற்றச்சம்பவங்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். தேர்தலின்போது தாவேக அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்து எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தாவேக அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமகவின் சட்டப்பேரவை குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி கூறியிருக்கிறார். மகா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலியா மற்றும் அன்மோல் கார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 5:03. நேர்களே, இப்போது கேட்கலாம்

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதம மந்திரி கிராம் சதக் யோஜனா திட்டம். சாலை வசதி இல்லாத அனைத்து கிராமங்களுக்கும் தரமான சாலை வசதியை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக கொண்டுவரப்பட்ட பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நாட்டில் சாலை வசதி எப்போதும் ஒரு பிரச்சனையாகவே இருந்து வருகிறது. அதிலும் அனைத்து பருவநிலைக்கும் ஏற்ற சாலை வசதி இல்லாத பல கிராமங்களும் இன்னும் இருக்கின்றன. சாலை வசதி இல்லாத காரணத்தால் வியாபாரம், அடிப்படை சேவைகள், கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற பொருளாதாரத்துக்கு உதவும் அனைத்து விஷயங்களையும் பெறுவதில் கிராமப்புற மக்கள் மிகுந்த சிரமத்தை எதிர்கொள்கின்றனர். எனவே கிராமப்புறங்களில் நிலவும் வறுமைக்கு ஒரு முக்கிய காரணமாக விளங்கும் சாலை வசதியை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக இந்திய அரசு எடுத்த மிகப்பெரிய முயற்சிதான் பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. இந்தியாவில் மலைவாழ் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகள் பாலைவன பகுதிகள், குக்கிராமங்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகள் என அனைத்து பகுதிகளுக்கு தரமான சாலை வசதியை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக இந்திய அரசால் பிரதம மந்திரி கிராம் சதக் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டது. சாலை வசதி இல்லாத கிராமப்புற பகுதிகளில் அனைத்து பருவநிலைகளுக்கும் ஏற்ற புதிய சாலைகளை அமைத்துக் கொடுப்பதே இதன் நோக்கமாகும். கிராமங்கள் மற்றும் பிற முக்கிய பகுதிகளில் வலுவான அனைத்து பருவநிலைக்கும் ஏற்ற சாலைகளை அமைப்பதே பிரதான் மந்திரி சதக் யோஜனா திட்டத்தின் முதன்மையான நோக்கமாகும். இந்த திட்டத்தின் மூலமாக சாலைகள் இல்லாத கிராமங்களிலும் முக்கிய பகுதிகளிலும் அனைத்து பருவநிலைக்கும் ஏற்ற தரமான சாலைகள் அமைத்து கொடுக்கப்படுகிறது. மேலும் கிராமங்களை முக்கிய நகரங்கள்

மற்றும் பெருநகரங்களோடு இணைப்பதற்காகவும் சாலைகள் அமைக்கப்படுகின்றன. இதனால் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளுக்கிடையேயான இடைவெளி குறைக்கப்படுகிறது. சாலை வசதி இருந்தாலே போக்குவரத்து வசதியும் கிடைக்கும். இதனால் கிராமப்புற பகுதிகளில் பள்ளி, மருத்துவமனை மற்றும் பிற அத்தியாவசிய உள்கட்டமைப்பு வசதிகளும் உருவாகலாம். இந்த திட்டத்துக்காக தனிநபரோ கிராமத்தை சேர்ந்த பொதுமக்களோ விண்ணப்பிக்க வேண்டியது இல்லை. மாவட்ட பஞ்சாயத்து, பஞ்சாயத்து நிறுவனங்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடன் ஒருங்கிணைந்து பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா திட்டத்திற்கான பகுதிகளை தேர்ந்தெடுப்பார்கள். தேர்ந்தெடுக்கப்படும் பகுதிகளில் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு சாலை அமைக்கும் பணி, சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன.

அமைக்கும் பணி, சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி கிராம் சதக் யோஜனா திட்டம் குறித்த தகவல்களை

நேரம் இப்போது 5:06. நேர்களே, மாலை நேரத்தில் நம் காதோரம் இசைத்து மனதோடு மனம் வீச வருகிறது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரையிலான திரை இசைச்சரம். நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் மந்திரி குமாரி படத்திற்காக திருச்சி லோகநாதன் ஜிக்கி பாடியது. பாடலுக்கு இசை ஜி ராமநாதன், வரிகள் மருதகாசி. அன்பே, என் மனதோடு வீசிடும் இனிய மலைசாரல் நீ, நான் நடக்கும் பாதையில் என் வழித்துணையாய் நீ, உன்னோடு நான் இருக்கையில் சிறகாய் பறக்குது என் மனம்.

நாகர்கோவில் 8903050505.

நேரம் இப்போது 5:11:50. நீர்களே குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் தாய் சொல்லை தட்டாதே படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், வரிகள் கண்ணதாசன். இன்பமும் துன்பமும் இணைந்த வாழ்க்கையில் துணையாக நல்ல இணையாக வரும் உறவே, நினைக்கையில் நெஞ்சமெல்லாம் இணைத்திடும் தேன்னி, நீ இன்றி நான் இல்லை, உன் மோகன புன்னகையில் பித்தாகி போனது என் மனம்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லேப்ரோஸ்கோபி சிகிச்சை

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று இரவு மணி 8:05 மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் கலந்து கொண்ட புத்தக வெளியீட்டு விழாவின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். கேட்க மறவாதீர். நேரம் இப்போது 5:18. எங்கே இருந்தாலும் இசையோடு இணைந்திருங்கள். குமரி பண்பலை 101 மனம் வீசிக்கொண்டிருப்பது முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் ராஜபாட் ரங்கத்துறை படத்திற்காக TM சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது. பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், வரிகள் கண்ணதாசன். நெஞ்சோடு இசைக்கிடும் பூங்குயில் நீ, நினைவோடு கலந்திட்ட தேவதையும் நீயே, என் இதய மாளிகையில் வீற்றிருக்கும் எழிலரசியே, உன்னோடு நான் கொண்ட நேசம் என்றும் மாறாதது, அது மறையாதது.

நேரம் இப்போது 5:22. நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைப்போடும் உறவாடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் நிழல்கள் படத்திற்காக தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் கங்கை அமரன். ஆடிடும் மனதினில் ஆசைகள் ஓர் கோடி, கனவுகளில் கலந்தாடும் காதல் மகாராணியே, உன் வருகைக்காக நாளும் காத்திருக்கும் என் மனம்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று இரவு மணி 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து கிசான் வாணி. இதில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பப்பாளி சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கிள்ளியூர் எஸ் ஏசுதாஸ் அவர்கள். கீத் பச்சாவோ அபியான் வெளிநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பைசாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுது சுரபி இதில் பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் கோழிகளுக்கு வெள்ளை கழிச்சல் நோய் தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் பணி நிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி கிறிஸ்டோபால்ராய் அவர்கள். கேட்க மறவாதீர்கள்.

நீங்களே காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் கடலோர கவிதைகள் படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வைரமுத்து. என் மனமெனும் தோட்டத்தில் பூத்து சிரிக்கும் மல்லிகையே, நித்தம் உன் நினைவுகளில் என் மனம் கலந்தாட உள்ளத்தில் உள்ளதை உதடும் மறக்கின்றது ஏனோ. கண்ணசைவில் செய்தி சொல்லும் காரிகையே, உன் மனம் நான் அறியாததா?

நேர்மை போது 5:34. மாலை நேரத்தில் நம் மனதோடு இசை பாடிக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் நாடோடி தண்டல் படத்திற்காக மனோ எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா. ஆடிவரும் அழகு மயிலா இல்லை பாடி வரும் பூங்குயிலா, அசைந்து வரும் தங்கத்தேரா, பொன்னில் வடித்த சிலையா, உன்னை எனக்காக படைத்தானோ அந்த பிரம்மணவன். மணி ஓசியாய் என் மனதில் உன் நினைவுகளே ரீங்காரமிடுகிறது.

0: அம்மு என்ன இது, பிள்ளை உன் மேல ஏறி மிதிச்சிருக்கா, நீ பேசாம படுத்திருக்க. டேய் டேய் இறங்குடா, அம்மாக்கு வலிக்குள்ள, நல்ல பிள்ளைல இறங்கு மக்களே.
1: ஐயோ அக்கா, நான் தான் மிதிக்க சொன்னேன், குறுக்கு பயங்கர வலி, குறுக்குல கொஞ்சம் மிதிச்சா எதம்மா இருக்கும், அதனாலதான்.
0: குறுக்கு வழி போக நீ குறுக்கு வழி தேடு.

0: சரியாகும். உன்னோட இந்த குறுக்கு வலிக்கு, அதாம்மா முதுகு வலிக்கு முறையான ட்ரீட்மெண்ட் நான் சொல்லட்டுமா?
1: இதத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது புது ட்ரீட்மெண்டாக்கா? அதுக்கு எங்க போகணும்?
0: எங்கயும் போக வேண்டாம், நம்ம பழங்கால முறைதான். சிம்பிள் ட்ரீட்மெண்ட், பயிற்சி எடுத்துக்கிட்டா வீட்டிலேயே தொடர்ந்து பண்ணலாம்.
1: சீக்கிரமா சொல்லுங்கக்கா.
0: யோகாசனம் இருக்கு தெரியும்ல, அதத்தான் சொல்ல வந்தேன்.
1: யோகாசனம் தெரியும். யோகாசனம் செஞ்சா முதுகுவலி குறைஞ்சிருமா என்ன?
0: யோகாசனம் செஞ்சா முதுகுவலி மட்டும் இல்ல, எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்.
1: நிஜமாவா? சரி, இப்ப மத்த பிரச்சனைகளை விடுங்க, ஆசனங்கள் நிறைய இருக்குதானே, என்னோட முதுகுவலிக்கு ஒரு ஆசனம் சொல்லுங்க பாப்போம்.
0: முதுகுவலிக்கு எத்தனையோ ஆசனங்கள் இருந்தா கூட, இப்போ ஈஸியா கத்துக்கிற மாதிரி, எளிமையா செய்யற மாதிரி ஒரு ஆசனம் சொல்றேன். அதுக்கு பேரு சேது பந்தாசனம் அப்படின்னு சொல்றாங்க. பிரத்யேகமா முதுகுவலிக்கான ஆசனமாக மட்டுமே இது சொல்லப்படுது. தரையில ஒரு விரிப்ப போட்டு அதுல நேரா வானத்தை பார்த்து படுத்துச்சு. நம்மளோட கைகள் ரெண்டையும் உடம்போட சேர்த்து நேரா நீட்டி வச்சுக்கணும். அந்த காலை வந்து மடக்கி வச்சுக்கணும். முடிஞ்சதுன்னா காலோட அந்த கணுக்கால் இருக்குல்ல, அந்த காலை வந்து நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம். உடம்பு முழுதையும் மெல்லமா நம்ம தூக்க ஆரம்பிக்கணும். அப்படி தூக்கிட்டு ஒரு 10 எண்ணிக்கை வர நம்ம சொல்லிட்டு மெதுவா அந்த உடம்ப நம்ம கீழே வைக்கும் போதே நமக்கு அந்த வலியில ஒரு சின்ன மாற்றம் இருக்கத உணர முடியும்.
1: அப்படியாக்கா? அப்ப நான் உடனே நீங்க சொன்ன மாதிரி சேது பந்தாசனம் செஞ்சு பாக்கவா?
0: ஏய், என்ன பண்ற? இப்பவே யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவ போல இருக்க. நான் உனக்கு முறையா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தரேன். அப்புறமா நீ முயற்சி பண்ணு. முறையான ஒரு யோகா பயிற்சி சொல்லி தரக்கூடியவங்களை போய் பார்த்து அவங்க கிட்ட கத்துக்கிட்டு வந்து நீ யோகா செய்யறதுதான் சரியா இருக்கும்.
1: சரிக்கா, நம்ம ஆரோக்கியத்துக்கும் நல்வாழ்வுக்கும் ஒரு முழுமையான வழியை சொல்லி தருது இந்த யோகாசனம், அப்படித்தானேக்கா?
0: சரியா சொன்ன. உடலுக்கும் மனதுக்குமான ஒரே பயிற்சி யோகாதான்.

நேரம் இப்போது 5:43 30 நேர்களிடம் காதோரம் இசைத்து மனதோடு மனம் வீசிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் மின்னலை படத்திற்காக பாம்பே ஜெயஸ்ரீ பாடியது. பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், வரிகள் தாமரை. என் சுவாசம் நீயாகிட, உன் சுவாசம் நானாகிட, என் மனதின் ஆசை ஓசைகளை நீ கேளாய், இணைந்த அன்பில் பிரிவேது, நாளும் உன் நினைவுகள் நாதஸ்வரமாய் என் நெஞ்சில் இசைக்கின்றதே

நேர்மை போது 5:49 இருபது நொடி. நேர்லே குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் பைரவா படத்திற்காக ஹரிச்சரன் பாடியது. பாடலுக்கு இசை சந்தோஷ் நாராயணன், வரிகள் வைரமுத்து. மலை முகிலன கூந்தல் மலர் தாமரை முகம் வண்டன கருவிழிகள் பவள உதட்டில் சிரித்திடும் புன்னகை யாவும் ஓர் அழகுதான்.

முல்லைச்சரத்தில் நிறைவாக வரும் பாடல் பராசக்தி. படத்திற்காக ஷான் ரோல்டன் தீ பாடியது. பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார், வரிகள் ஏகாதசி. எண்ணமெனும் ஏட்டில் எழுதாத சித்திரம் நீ, என்றும் உன் வார்த்தைகளே வண்ண கவிதையாய், கண்ணோடு கொஞ்சிடும் மோகனமே, கருத்தோடு கலந்தாடும் காவியமே, உன்னோடு நான் நடக்கையில் உலகம் யாவும் அழகானதே.

0: இதுவரை முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரையிலான திரை இசைச்சரம் கேட்டு மகிழ்ந்தோம்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

நீர்களே, இன்று இரவு மணி 8:05 மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் கலந்து கொண்ட புத்தக வெளியீட்டு விழாவின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். இனி மற்ற நிகழ்ச்சிகள்.

இன்று மாலை மணி 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை, 6:40 திரையிசை. இன்றிரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 மதுரை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ரகுராஜா அவர்கள். 7:25 உழவர் உலகம். உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து கிசான் வாணி. இதில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பப்பாளி சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கிள்ளியூர் எஸ் ஏசுதாஸ் அவர்கள். கேத் பச்சாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுது சுரபி. இதில் பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் உரையாடல் கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் கோழிகளுக்கு வெள்ளை கழிச்சல் நோய் தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் பணி நிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி கிறிஸ்டோ பால்ராய் அவர்கள். இன்று இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் கலந்து கொண்ட புத்தக வெளியீட்டு விழாவின் வானொலி தொகுப்பு. தொடர்ந்து பட்டாம்பூச்சிகள், சிறுவர் நேரலை. 8:30 கடித வெளி நேயர் விருப்ப பாடல்கள். 9:15 திரையிசை. 9:30 நாடக மலர். இதில் மாயத்துப்பாக்கி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் எம் கௌரி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. இன்று இரவு 10:15 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. 11:00 மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரையிசை கேட்கலாம். நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம்.

நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சி நிரல் 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பாப்பா குடி ஆ முருகன் அவர்கள். 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். 7:05 காந்தி அஞ்சலி. 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனிலையில் திரைசை. பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் நாளை காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00, இரவு 10:00. நாளை காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விபரம், அணைகளில் நீர்மட்ட விபரம், திரையிசை ஆகியன கேட்கலாம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சிகளையும் மறவாமல் கேளுங்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.

கன்னியாகுமரி மாவட்டத்தில் துணிச்சல் மற்றும் தைரியமாக செயல்பட்ட தமிழ்நாட்டை பிறப்பிடமாக கொண்ட பெண்ணிற்கு சுதந்திர தின விழா அன்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் கல்பனா சாவ்லா விருது பெற 19/6/2026 அதாவது நாளைக்குள் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு நாசாவில் முதல் விண்வெளி வீராங்கனையான கல்பனா சாவ்லாவின் நினைவாக அவரது துணிச்சல் மற்றும் துணிச்சலான முயற்சியை பாராட்டும் வகையில் இவ்விருது ஆண்டுதோறும் துணிச்சலான முயற்சியை வெளிப்படுத்தும் பெண்ணிற்கு வழங்கப்பட்டு வருகிறது. கல்பனா சாவ்லா விருது பொதுத்துறையிலிருந்து சமூக நலத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த விருதானது ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழாவின் போது தமிழக முதலமைச்சர் அவர்களால் தைரியம் மற்றும் துணிச்சலான முயற்சியை வெளிப்படுத்தும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண்ணிற்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 கல்பனா சாவ்லா விருதுக்கு தங்க மூலாம் பூசப்பட்ட வெள்ளிப்பதக்கம் மற்றும் 5 லட்சம் ரூபாய்

ரொக்கப் பரிசாக வழங்கப்படும். கையேட்டில் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள், பொருளடக்கம், இண்டெக்ஸ் இவ்விருது பெறுவதற்கு நியமிக்கப்பட்டவரின் உயிர் தரவு அதாவது பயோடேட்டா, சுயசரிதை மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் 2. ஒரு பக்கம் தனியரை பற்றிய விவரம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில், சாப்ட் காபி மற்றும் ஹார்ட் காபி. படிவம் 1 மற்றும் 2 தமிழ், மருதம் எழுத்துருவில் ஆங்கிலம். துணிச்சலான மற்றும் வீர சாகச செயல் குறித்த விவரங்கள், புகைப்படம் மற்றும் பத்திரிகை செய்தி தொகுப்பு. இவ்விருதுக்கான விண்ணப்ப விவரங்கள் தமிழக அரசின் விருதுகள் இணையதளத்தில் https://awards.tn.gov.in இதில் விண்ணப்பித்து அதன் நகல் மற்றும் கையேடு புக்லெட் அதை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக இணைப்பு கட்டிடம் தரைத்தளத்தில் செயல்படும் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 04652 27840.

0: நாகர்கோவில் திருமூல ராமவர்மா அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் மகளிர் ஆகஸ்ட் 2026 பயிற்சியாளர் நேரடி சேர்க்கைக்கு கடந்த இம்மாதம் கடந்த 16 முதல் வரும் 30 வரை விண்ணப்பிக்கலாம். திருமூல ராமவர்ம அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் நாகர்கோவில், இதில் கட்டிடக்கலை பட வரைவாளர் NCVT. இந்த பாடப்பிரிவுக்கு பயிற்சி காலம் 2 ஆண்டுகள், கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, கம்மியர் மின்னணுவியல் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக். இந்த பாடப்பிரிவுக்கு பயிற்சி காலம் 2 ஆண்டுகள், கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மருத்துவ மின்னணுவியல் நுட்பவியலாளர் டெக்னீஷியன் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். இந்த பாடப்பிரிவுக்கு பயிற்சி காலம் 2 ஆண்டுகள், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. ஆடை தயாரித்தல் டிரெஸ் மேக்கிங், இதற்கு பயிற்சி காலம் 1 ஆண்டு, கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கணினி இயக்குபவர் மற்றும் திட்டமிடுதல் உதவியாளர், இந்த பாடப்பிரிவிற்கு 1 ஆண்டு பயிற்சி காலம், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சுருக்கெழுத்து மற்றும் செயலக உதவியாளர் ஆங்கிலம், இதற்கு 1 ஆண்டு பயிற்சி காலம், கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆபரேட்டர், இந்த பாடப்பிரிவிற்கு பயிற்சி காலம் 1 ஆண்டு, கல்வி தொகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நவீன ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்பம், இதற்கு பயிற்சி காலம் 1 ஆண்டு, கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பயிற்சி கட்டணம் முற்றிலும் இலவசம். மேலும் விவரங்களுக்கு 9499055807 மற்றும் 9442039779 9688333469. செய்தி செய்திகள் கேட்டோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101.
1: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் ஈவினிங் நேயர்களே,
2: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு நாம கத்துக்க போற தமிழ் வார்த்தை பகழி. பகழி அப்படின்னா அம்பு அப்படின்னு அர்த்தம்.
1: உதாரணம் பாத்தீங்கன்னா, சங்க இலக்கியங்கள்ல கூர்மையான அம்பு போன்ற கண்களை உடையவள் அப்படின்னு பெண்களை வர்ணிக்கிறதுக்கு பகழி என்ன கூர்மையள் அப்படிங்கிற வாக்கியத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதுல இருந்து நமக்கு பகழி அப்படின்னா அம்பு அப்படிங்கிற பொருளை தர்றத புரிஞ்சுக்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ் வேர்ட்.
3: This is the first time honey we're getting together. Oh baby, I'm so good.
1: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை நேவிகேட். NAVIGATE. நேவிகேட் அப்படினா to use a map to find your way to somewhere. அதாவது செல்லும் வழியை கண்டறிய நிலப்படம் பயன்படுத்து.

0: அல்லது கப்பலை படகை செலுத்துதல், இது எல்லாத்தையுமே நாம நேவிகேட் அப்படின்னு சொல்லலாம்.
1: இந்த வார்த்தைக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். சைலர்ஸ் ஹேவ் ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் டு ஹெல்ப் தெம் நேவிகேட், அதாவது மாலுமிகளிடம் அவர்களை வழி செலுத்துவதற்கு உதவும் சிறப்பு உபகரணங்கள் உள்ளன அப்படின்னு அர்த்தம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், அதாவது காய்ச்சல் வந்தா நம்மளுடைய உடம்புல என்ன நடக்குது, உடம்பு ஏன் சூடா இருக்கு, சோர்வா இருக்கு, தலைவலி இதெல்லாம் ஏன் வருது அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம்.
0: பொதுவா ஏதாவது ஒரு வைரஸ் ஆர் பாக்டீரியா அல்ல ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு கோல்டு, ஃபுளூ வைரஸ், த்ரோட் இன்ஃபெக்ஷன், ஸ்டமக் பெயின் இது எல்லாமே வரும். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நம்ம பாடி வந்து ஒரு ஸ்மார்ட் சிஸ்டம், அதுல இருக்கிற அந்த இம்யூன் சிஸ்டம் இருக்குது இல்லையா, நோய் எதிர்ப்பு மண்டலம், அது வந்து இந்த மாதிரியான ஜெர்ம்ஸ் எல்லாம் பார்த்ததும் அது ஃப்ளைட் மோடுக்கு போயிடும். நம்ம பிரெயின்ல ஹைபோதாலமஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குங்க, இதுதான் நம்ம பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் செய்யக்கூடியது. நார்மலா பாத்தீங்க அப்படின்னா 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் அல்லது 37 டிகிரி செல்சியஸ் சொல்லுவோம் இல்லையா, அரௌண்ட் அந்த இதையே கரெக்டா அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். அதுவே ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம உடம்ப அட்டாக் பண்ணுது அப்படின்னா இம்யூன் சிஸ்டம் ஒரு சில கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ண பிரெயினுக்கு சிக்னல் அனுப்பும். நாம பொதுவா தண்ணில இருக்கிற கிருமிகளை அழிக்கணும்னா என்ன பண்ணுவோம், அதை பாயில் பண்ணுவோம் இல்லையா, அதே சிஸ்டம் தான் நம்ம பிரெயின் உடனே என்ன பண்ணும் அப்படின்னா டெம்பரேச்சர் செட் பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அது இன்க்ரீஸ் பண்றதுனாலதான் நம்ம பாடி வந்து சூடாகுது, நாம காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்றோம்.
1: ஏன்னா பல வைரஸ் மற்றும் பாக்டீரியாவால அதிக வெப்பத்துல உயிர் வாழவே முடியாது, அதனாலதான் அந்த கிருமிகளை அழிக்க தான் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சோ ஃபீவர் அப்படிங்கறது நம்ம பாடியோட ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். அது போல காய்ச்சல் இருந்தாலும் சிலருக்கு உடம்புல குளிரும் நடுக்கமும் வரும். இதுக்கு காரணம் பிரெயின் டெம்பரேச்சரோட செட் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி இருக்கிறதுனால பாடி இன்னும் ஹீட்டை உருவாக்கி மசில்ஸ் எல்லாமே ஷேக் ஆகும். சோ இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த கிருமியோட ஃபைட் பண்றதுக்காக நிறைய எனர்ஜியை யூஸ் பண்றதுனால நமக்கு பாடி பெயின், டயர்ட்னஸ் எல்லாமே வருது.
0: சோ ஓவராலா இந்த ஃபீவர் வர்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டா, நம்ம பாடி வந்து ஒரு ஃபாரின் கிருமியோட சேர்ந்து ஃபைட் பண்ணி நம்மளை காப்பாத்த போராடுது அப்படிங்கறது தான் உண்மை. ஆனாலும் அதிகமான ஃபீவர் இருக்குது இல்ல ரொம்ப நேரமா தொடர்ந்து ஃபீவர் இருக்குது அப்படின்னா நம்ம பாடி போராடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது, கண்டிப்பா போய் டாக்டரை பார்க்கணும். இன்னைக்கான மூணு புதிய விஷயங்களை நாம தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:20.

0: இனி மெல்லிசை கேட்பதற்கு முன்,
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
4: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
5: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
4: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
5: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
4: போன் 7358737358.
6: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் நான் கன்னியாகுமரி சூஸ் பண்ணனும். இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகனைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டுல கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
7: கன்னியாகுமரி.
8: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
9: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாச மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
10: ஸ்ரீனிவாச மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
11: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
12: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
13: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.
14: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
15: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
16: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
15: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
16: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
17: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
15: செல்
17: 7305365016.
18: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
19: மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
18: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
19: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
18: மற்றும் 0465129648383. ஃப்ரெண்ட்ஸ் ITI, மத்திக்கோடு, திக்கணம் கோடு.
0: இது நம்ம KMMC மருத்துவ
19: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
18: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
19: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
18: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
19: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
18: உலக தரத்தில் லேப் வசதி,
19: CT, MRI போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
18: KMMC ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
19: கால் 7904737872.
2: அன்போடு என தொடங்கும் க அமீர்ஜான் இயற்றிய பாடலை பாடுபவர் TN கிருஷ்ணசந்தர், இசை C. ராஜாமணி.

மெல்லிசை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சல்

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் சமுதாய வானொலி சிறப்பான சேவையாற்றி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தாவேக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானொலி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோவ் தாக்கர், மனு ஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் வானொலி சேவை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் சுமார் 1000 சமுதாய வானொலி அலைவரிசைகள் செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டு அவர் பேசினார். மும்பையில் நடைபெற்ற வேவ்ஸ் மாநாட்டில் சமுதாய வானொலி முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறினார். தகவல் பரிமாற்றத்தின் முக்கிய கருவியாக சமுதாய வானொலி திகழ்வதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார்.
1: ஒரு 5 ஆண்டுகளில் இந்த கம்யூனிட்டி ரேடியோ

0: பீசஸ் அதிகமாக கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆசாதிக்கு அமிர்த் மகா உற்சவம் கொண்டாடும் பொழுது நாம 750 ரேடியோக்கள் கொடுக்கணும்னு டார்கெட் வச்சு பண்ணோம். இன்னைக்கு இந்தியா முழுவதும் 1000 நெருங்கி கொண்டிருக்கிற கம்யூனிட்டி ரேடியோக்களாக இருக்கிறது. கம்யூனிட்டி ரேடியோன்றது டிவி, ரேடியோ அல்லது டிஜிட்டல் ரேடியோ, கம்யூனிகேஷன் இல்லாத பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் மக்களை வந்து கடைசி மனிதனுக்கும் நம்மளுடைய தகவல்களை கொண்டு போய் சேர்க்கிறது தான் கம்யூனிட்டி ரேடியோ. சின்ன சின்ன ஊர்களில் ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு, குறிப்பாக காடுகள் அதிகமாக இருக்கிற பகுதி, கோஸ்டல் பகுதிகளில், மலைகள் இருக்கிற பகுதிகளில், அத்தனை பகுதிகளிலும் அந்த நம்மளுடைய செய்திகளை நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஒரு டூலாக விளங்குவது இந்த கம்யூனிட்டி ரேடியோ.
1: இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின், வளர்ந்து வரும் ஊடக சவால்களை எதிர்கொள்ள வானொலி கட்டமைப்பில் புதிய தொழில்நுட்பமும் கண்டுபிடிப்புகளும் கொண்டுவரப்படுவது அவசியம் என்று கூறினார். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற புத்தகத்தில் பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதரன் வானொலியின் வளர்ச்சிக்கு ஆற்றிய சிறப்பான சேவை ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் சென்னை வானொலி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொழில்நுட்ப ரீதியாக வானொலி சேவையின் தரத்தை உயர்த்த வேண்டியதன் அவசியத்தை அப்போது அவர் வலியுறுத்தினார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றிய அவர், அரசு நிர்வாகத்தை பாதிக்கும் முறையற்ற நிதி பரிமாற்றங்கள், இடைத்தரகர்களின் தலையீடுகள் ஆகியவை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று கூறினார். மாநிலத்தில் பொது அமைதியை நிலைநாட்டவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கவும் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு விரைந்து விடுவிக்க வலியுறுத்தப்படும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் தமது உரையில் தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினை மற்றும் அவர்களிடமிருந்து இலங்கை அரசு கைப்பற்றிய படகுகளை மீட்பது போன்றவற்றிற்கு விரைந்து தீர்வு காண மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்றும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கித்தர அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஓசூர், கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்குவது குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேக்கா அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது உரையில் தெரிவித்தார். தேர்தலின்போது தாவேக்கா அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்து எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆட்சியில் திமுக கொண்டு வந்த திட்டங்கள்தான் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவதை திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்த எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் கடன் தள்ளுபடியில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தபோதிலும் ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு ஏதுமில்லை என்று கூறினார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கான உதவித்தொகை, மின்கட்டண கணக்கீடு போன்றவை குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. குற்றச்சம்பவங்களை தடுக்க தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எவ்வித சமரசமும் இன்றி குற்றச்சம்பவங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனுக்குடன் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதாக தெரிவித்தார். குற்றச்சம்பவங்கள் எதையும் மூடி மறைக்கும் முயற்சியில் மாநில அரசு ஈடுபடவில்லை என்றும் அவர் கூறினார். தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் சமூக ரீதியாகவும் நடைபெறும் குற்றங்களை தடுப்பதற்கு முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மின் விநியோகத்தில் ஏற்படும் தடைகளை களைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மின்வாரியத்திற்கு தேவையான உபகரணங்கள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தேவையான மின் பணியாளர்களை நியமித்து மின்தடை சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மின்சார வாரியம் தொடர்பாக அடுத்த வாரத்தில் தாம் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் திரு நிர்மல்குமார் கூறினார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவே

0: அமெரிக்க அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாநிலத்தின் பல பகுதிகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் கொலைகள் நடைபெறுவது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் திரு விஜய் பாலியல் குற்றங்களுக்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்றும், மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 27 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: தற்போது சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கேரளா பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை நகரின் ஓரிரு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை சூறைக்காற்றுடன் பெய்த மழை காரணமாக 20 மேற்பட்ட விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டன. மாவட்ட செய்திகள். தியாகசீலர் கக்கனின் பிறந்த நாளையொட்டி மதுரை மாவட்டம் தும்பைப்பட்டியில் அமைந்துள்ள மணி மண்டபத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு ஆட்சியர் திரு ஆகாஷ் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நாமக்கல் வட்டத்திற்கு உட்பட்ட கிராமங்களுக்கான ஜமாபந்தி நிகழ்ச்சி ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. நாகையில் சர்வதேச யோகா தினத்தையொட்டி பள்ளி மாணவர்கள் சிறப்பு யோக பயிற்சியை மேற்கொண்டனர். தென்காசி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1,37,800 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 5-11, 11-6, 11-8, 11-4 என்ற செட் கணக்கில் பிரான்ஸ் இணையை வென்றது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு இசுகி இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி மலேசியாவில் இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் சமுதாய வானொலி சிறப்பான சேவையாற்றி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தாவேக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:41. நினைவுகள் நனைக்கும் நெஞ்சம் தொட்ட பாடல்கள் திரை இசையாக நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் படத்திற்காக ஹரிஹரன் பாடியது. பாடலுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார், வரிகள் வைரமுத்து.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று இரவு மணி 8:05 மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் கலந்து கொண்ட புத்தக வெளியீட்டு விழாவின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். கேட்க மறவாதீர். நேர்களே, நம் காதோரம் இசைத்து மனதோடு உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் ஜெயம் படத்திற்காக விஜய் யேசுதாஸ் பாடியது. பாடலுக்கு இசை ஆர் பி பட்நாயக், வரிகள் பழனி பாரதி.

0: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்கடனை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்.
4: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
5: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
4: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
5: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ், கொலாபரேஷன் வித் இன்டெல், என்இசி ஜப்பான்.
4: அது மட்டும் இல்ல, யுஜிஆர்பிஜி ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
5: வேலை வாய்ப்பு திரும்பி படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
6: நேரம் இப்போது 6:53. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனி வரும் பாடல் சொக்கத்தங்கம் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் பாடியது. பாடலுக்கு இசை தேவா.

மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8 9 0 3 0 0 5 0 5.

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.
1: 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் இன்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் தொடங்கியது. அடுத்த 5 ஆண்டுகளில் வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் என்ற தலைப்பில் செயல்படுத்தப்படும் 10 அம்சங்களை ஆளுநர் இன்று தமது உரையின் மூலம் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி அமைந்த பிறகு 1வது சட்டப்பேரவை கூட்டம் இன்று தொடங்கியது. இன்று காலை சரியாக 9:59 அளவில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், பேரவைச் செயலர் திருமதி சாந்தி ஆகியோர் முறைப்படி அழைத்து வந்தனர். பேரவைத் தலைவர் உரை தொடங்கும் முன்பாக தமிழ்தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் இசைக்கப்பட்டது. இதையடுத்து ஆளுநர் தமது ஆங்கில உரையை வாசிக்க தொடங்கினார். மக்களே, நாட்டின் உண்மையான எஜமானர்கள் என்று தெரிவித்த பேரறிஞர் அண்ணாவின் கருத்தை சுட்டிக்காட்டிய ஆளுநர், தமிழ்நாட்டின் எஜமானர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 17வது தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தில் பங்கேற்றுள்ள உறுப்பினர்கள் அனைவருக்கும் தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் திகழ்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாமன்றத்தின் உறுப்பினர்களாகிய அனைவரும் மக்களுக்கு தேவையானவற்றை விவாதித்து அதற்கேற்ப சட்டங்களை இயற்றி மக்கள் நலனை காப்பார்கள் என்று தாம் உறுதியாக நம்புவதாக ஆளுநர் தெரிவித்தார். சமத்துவம், சுதந்திரம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய மூன்றும் ஒன்றிணைந்ததே உண்மையான ஜனநாயகம் என்ற அண்ணல் அம்பேத்கரின் கருத்துக்களை மேற்கோள் காட்டி பேசிய ஆளுநர், அப்படிப்பட்ட ஜனநாயகம் மலர வேண்டும் என்றால் தந்தை பெரிய

பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் வீரமங்கை ராணி வேலுநாச்சியார் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் ஆகியோரை கொள்கை தலைவர்களாக கொண்டுள்ள சாதி மதம் மொழி இனம் பணம் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டு செயல்படும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களால்தான் முடியும் என்று முடிவெடுத்து அவரை ஆட்சி அதிகாரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அமர்த்தியிருப்பதாகவும் அவர் கூறினார். 1967 பேரறிஞர் அண்ணா 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகியோர் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியது போல 2026 மாபெரும் சரித்திர புரட்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னந்தனியாக ஏற்படுத்தியிருப்பதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். கூட்டணி ஆட்சி தத்துவத்தின் இலக்கணமாக திகழும் இந்த அரசு கடந்த 74 தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் கண்டிராத ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை செய்து காட்டியிருப்பதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் புதுதில்லி சென்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டின் நீண்டகால கோரிக்கைகள் பலவற்றை வலியுறுத்தியதாக அவர் கூறினார். வான்வெளி அமைப்பு மையத்தை ஒசூர் நகரின் அருகில் நிறுவவும் மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுக்கவும் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்படுவதை தடுத்து மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவை அளித்ததுடன் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி உதவி உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமரிடம் கேட்டுக் கொண்டதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். நிதி ஆயோக்கின் 11வது ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் ஒசூர் கோவை மற்றும் மதுரை நகரங்களுக்கு தேவையான மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நிர்வாக ஒப்புதலை வழங்குதல் நெடுஞ்சாலை மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கான நிதி ஒதுக்கீடு வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியதாக அவர் கூறினார். தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய உரிய நிதி பகிர்வினை கோருவதற்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வருவதுடன் உச்சநீதிமன்றம் வரை சென்று நிதி பகிர்வினை சட்ட ரீதியாக பெறுவதற்கு சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்புக்குழு அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 5 மட்டும் மாநில அரசின் கடன் அளவு ஏறத்தாழ 2 உயர்ந்திருப்பதாகவும் இதன் காரணமாக தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனிநபர் மீதும் 1,00,000 ரூபாய்க்கும் அதிகமான கடன் சுமை உள்ளது என்றும் ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசுக்கு நியாயமாக சேர வேண்டிய திசை மாறிச் சென்ற வருவாயை முறையாக அரசின் கருவூலத்திற்கு கொண்டுவர இந்த அரசு ஏற்கனவே ஒருங்கிணைந்த நடவடிக்கையை தொடங்கியிருப்பதாகவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படையினை உருவாக்கவும் மற்றும் பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் ஆணையிட்டிருப்பதையும் ஆளுநர் உரை சுட்டிக்காட்டியுள்ளது. பொது அமைதியை பேணி பாதுகாப்பது சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவது மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கி மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதே இந்த அரசின் முதன்மையான லட்சியமாகும் என்றும் ஆளுநர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கனிம வளத்துறையில் மலிந்து கிடக்கும் ஊழல் முறைகேடுகள் காரணமாக கனிம வளங்கள் மூலம் கிடைக்கும் வருவாயில் பெருமளவு இழப்பு ஏற்பட்டுள்ளது. அரசின் கருவூலத்திற்கு இதன் மூலம் வரவேண்டிய வருவாய் வேறு வழிகளில் திசை மாறிச் செல்வதை தடுத்து அது முறையாக வந்து சேர்வதை உறுதி செய்வதற்காக ஒழுங்குமுறை மற்றும் அமலாக்கத்தின் மூலம் சட்டவிரோத கனிம தொழிலும் வரி ஏய்ப்பும் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கப்படுவதாகவும் கனிம வளத்தின் மூலமாக கிடைக்கும் வருவாயை இரட்டிப்பாக்கவும் அரசு தீவிரமாக முயற்சி எடுத்து வருவதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள ஏரிகள் மற்றும் குளங்களில் படிந்துள்ள வண்டல் மண்ணை விவசாயிகள் மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் தனிநபர்களின் வீட்டு உபயோகத்திற்கு விலையில்லாமல் எடுத்துச் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேளாண் பெருமக்களுக்கு உதவுகின்ற வகையில் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்தும் மற்ற விவசாயிகளுக்கு 35,000 ரூபாய் வரையிலும் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்தும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதை ஆளுநர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். சாதிவாரி கணக்கெடுப்பினை மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் இணைந்து விரைந்து முடிக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்றும் இந்த கணக்கெடுப்பு பணிகள் முடிந்தவுடன் தமிழ்நாடு அரசு சமூக நீதிக்கான கணக்கு ஆய்வினை நடத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். இதுவரையிலும் கடைபிடிக்கப்பட்டு வந்த இருமொழி கொள்கையே இந்த அரசு தொடர்ந்து கடைபிடிக்கும் என்று தெரிவித்த அவர் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக பயன்படுத்தவும் உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்கவும் மத்திய அரசை இம்மாநில அரசு வலியுறுத்தும் என்று கூறினார். மாநிலத்தின் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் நீண்டகாலமாக நிரப்பப்படாமல் உள்ள தேவையான உதவி பேராசிரியர் மற்றும் ஆசிரியர் காலி பணியிடங்களை தகுதி மற்றும் திறமையின் அடிப்படையில் வெளிப்படையான முறையில் நிரப்புவதற்கு இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற தேவையான அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறினார்.
பாக் நீரிணைப் பகுதியில் தங்களின் பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடி தொழிலில்

ஈடுபடும் மீனவர்களை இலங்கை கடற்படை அதிகாரிகள் கைது செய்வதும் அவர்களுடைய மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டிய ஆளுநர், இந்த நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காண மத்திய அரசை மாநில அரசு தொடர்ந்து வலியுறுத்தும் என்று தெரிவித்தார். முல்லைப் பெரியாறு அணைப்பகுதியில் புதிய அணை கட்டும் கேரள அரசின் முயற்சியை தடுக்கவும் அந்த பகுதியில் பழுதுபார்க்கும் பணிகளை மேற்கொள்ளவும் அதைத் தொடர்ந்து அணையின் நீர்மட்டத்தை 152 அடி வரை உயர்த்தவும்

0: 52 அடி வரை உயர்த்தவும் அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கும் என்றும் ஆளுநர் கூறினார். கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், அரிக்கமேடு, மயிலாடும்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து தொல்லியல் துறை ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கும் கீழடி மற்றும் ஆதிச்சநல்லூர் ஆகிய இடங்களுக்கு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம் எனும் அங்கீகாரம் கிடைக்கவும் அரசு வழிவகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநில அரசின் தலைமைச் செயலாளர் தலைமையில் தமிழ்நாடு முதலீட்டாளர் ஊக்குவிப்பு ஆணையம் ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் ஆளுநர் உரையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சிறுபான்மையினர், பட்டியல் இனத்தவர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர் ஆகியோர் நலனை பேணி பாதுகாக்க இந்த அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும், இந்த வகையில் உண்மையான மதச்சார்பற்ற சமூக நீதி அரசாக மாநில அரசு திகழும் என்பதில் தமக்கு ஐயமில்லை என்றும் ஆளுநர் தெரிவித்தார். இந்தியாவின் முன்னணி விளையாட்டு ஆற்றல் மையமாக தமிழகத்தை நிலைநிறுத்துவதற்கு ஒலிம்பிக் உயர்திறன் மையங்கள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழ் அடையாளம் மற்றும் பெருமை, கண்ணியமான வாழ்வு மற்றும் சமூக பாதுகாப்பு, மகளிர் நலன், இளைஞர் நலன், விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள் மற்றும் மீனவர் நலன், உலகத்தரம் வாய்ந்த கல்வி, வளமான தமிழ்நாடு, சிறந்த மருத்துவம் மற்றும் சுற்றுச்சூழல், உலகத்தரமான கட்டமைப்பு, மக்கள் நல அரசு, நேர்மையான மற்றும் வெளிப்படையான நிர்வாகம், இந்த 10 செயல்களை உள்ளடக்கிய வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்களை அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த அரசு செயல்படுத்தும் என்பது உள்ளிட்ட பல்வேறு துறை அறிவிப்புகளும் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பேரவைக்கு இன்று வருகை தந்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உட்பட திமுக உறுப்பினர்கள் அனைவரும் முதலமைச்சரை விமர்சிக்கும் வகையில் கருப்பு பேட்ஜ் அணிந்து வந்திருந்தனர். பின்னர் ஆளுநரின் ஆங்கில உரையின் தமிழாக்கத்தை பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் தமிழில் வாசித்தார். இதையடுத்து தேசிய கீதத்துடன் இன்றைய பேரவை நடவடிக்கைகள் முடிவுற்றன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் வடிவழகி கபிலன்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது மதுரை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ரகுராஜா.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் வருகின்ற செப்டம்பர் 17 நடைபெறவுள்ள குடமுழுக்கு விழாவை சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் நடத்த அனைத்து துறைகளும் முழு ஒருங்கிணைப்புடன் செயல்படுவது தொடர்பான முன்னேற்பாட்டு ஆய்வுக் கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் திரு ரமேஷ், திருக்கோவிலில் நடைபெற்று வரும் அனைத்து திருப்பணிகளும் ஜூலை மாத இறுதிக்குள் நிறைவு பெற வேண்டும் என்றார். யாகசாலை அமைத்தல் மற்றும் யாக கால பூஜைக்கான முன்னேற்பாட்டு பணிகள் உரிய காலத்தில் தொடங்கப்பட்டு திட்டமிட்டபடி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் பொதுமக்கள் மற்றும் உபயதாரர்கள் எளிதாக தரிசனம் செய்யும் வகையில் தனித்தனி நுழைவு மற்றும் வெளியேறும் வழிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும், கூட்ட நெரிசலை திறம்பட கட்டுப்படுத்த காவல்துறையினர் சிறப்பு பாதுகாப்பு மற்றும் கூட்ட மேலாண்மை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். திருக்கோவில் வளாகம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகள் முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்ற அவர், மாநகராட்சி மற்றும் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் தேவையான இடங்களில் குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார். சுகாதாரத்துறை சார்பில் 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அடங்கிய மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், அன்னதானம் வழங்க விரும்புவோர் உரிய அனுமதி பெற்று உணவு பாதுகாப்பு துறையின் சான்றிதழ் பெற்ற பின்னரே அன்னதானம் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் அரசு புறம்போக்கு நிலங்கள் மற்றும் பராமரிப்பற்ற பட்டா நிலங்களில் பரவலாக வளர்ந்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்தும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கிய உத்தரவின்படி மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில், சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆணைப்படி ஓய்வு பெற்ற நீதிபதி திரு செல்வம் மாநகராட்சி பகுதியில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டத்தின் நகர்ப்புறம் மற்றும் ஊரகப் பகுதியில் அமைந்துள்ள கண்மாய், குளம், ஏரி, ஆறு, கால்வாய், ஓடை உள்ளிட்ட நீர்நிலை அரசு புறம்போக்கு நிலங்கள் மற்றும் பிற அரசு நிலங்கள், மேலும் பராமரிப்பற்ற தனியார் பட்டா நிலங்களில் தானாக வளர்ந்து பரவியுள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்குகளில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் மதுரை மாநகராட்சி பகுதியான

0: பொன்மேனி, ஊரணி, கோச்சடை, தத்தநேரி பகுதிகள் மற்றும் திருப்பரங்குன்றம் வட்டத்தில் விளாச்சேரி, கண்மாய், திருநகர், வயலூர், வைரவநத்தம் ஆகிய இடங்களில் நீர்நிலை மற்றும் நீர்நிலை அல்லாத அரசு புறம்போக்கு நிலங்களில் மற்றும் தனியார் பட்டா நிலங்களில் சீமை கருவியாலை மரங்கள் வளர்ந்துள்ள பரப்பு, இதுவரை அகற்றப்பட்ட பரப்பு மற்றும் அகற்றப்பட வேண்டிய பரப்பு தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி திரு செல்வம் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மதுரையில் அரசு பொருட்காட்சி 2026 அமைச்சர்கள் திரு சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் திரு ராஜ்மோகன் ஆகியோர் துவக்கி வைத்து பல்வேறு அரசு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை பார்வையிட்டதுடன் பயனாளிகளுக்கு ₹72 லட்சம் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். மதுரை தமுக்கம் மைதானத்தில் துவக்கப்பட்டுள்ள இந்த அரசு பொருட்காட்சியில் அரசு மக்கள் நலனுக்காக செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள், அவற்றில் பயன்பெறும் வழிமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரசு துறைகளின் சார்பாக கண்கவரும் அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. இது தவிர தினந்தோறும் இன்னிசை கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதுடன் அரசு பொருட்காட்சியினை பொதுமக்கள் சிரமமின்றி கண்டுகளிக்க கூடுதல் பேருந்து வசதிகள் ஏற்படுத்தி மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் தியாகி விஸ்வநாத தாஸ் அவர்களின் பிறந்த தினம் மதுரையில் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள தியாகி விஸ்வநாத தாஸ் நினைவில்லத்தில் அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தமிழ்நாடு அரசு சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விடுதலை போராட்ட வீரரும் தலைசிறந்த நாடக கலைஞருமான தியாகி விஸ்வநாத தாஸ் 1886 ஜூன் 16 பிறந்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் வாழ்ந்து வந்த அவர் தேசபக்தி பாடல்கள் மற்றும் நாடகத்தின் மூலமாக பொதுமக்களிடம் தேசப்பற்றை ஊக்குவித்தார். தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்டு 29 சிறை சென்றுள்ளார். தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்ட தியாகி விஸ்வநாதாஸ் அவர்களின் மாண்பை உலகறை செய்யும் நோக்கில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் நினைவில்லம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அன்னாரது பிறந்த நாளான ஜூன் 16 அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டத்தில் 12 தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் அனைவரும் உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்யும் வகையில் மாவட்ட அளவிலான கட்டுப்பாட்டு அறை மூலம் மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ் தலைமையில் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பேசிய மதுரை மாவட்ட ஆட்சியர், 12 தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எவரும் உயர்கல்வி வாய்ப்பு இழக்காத வகையில் மாவட்ட நிர்வாகம் முழு கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றார். ஒவ்வொரு மாணவரின் உயர்கல்வி சேர்க்கை நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும், மாணவர்கள் எந்தெந்த கல்லூரிகளை விண்ணப்பித்துள்ளனர், எந்த கல்லூரிகளில் சேர்க்கை பெற்றுள்ளனர், இன்னும் சேர்க்கை பெறாத மாணவர்கள் யார், அதற்கான காரணங்கள் என்ன என்பன உள்ளிட்ட விவரங்களை சேகரித்து அவர்களுக்கு தேவையான ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்கி உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது மதுரை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ரகுராஜா. இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சென்னை பெங்களூரு ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் சேவை தொடங்கப்படும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திஷா எண்ணெய் கப்பல் 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் நாளை காலை குஜராத் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டெலோமினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். பாரிஸ் நகரில் அந்நாட்டின் தொழிலதிபர்களை இன்று சந்தித்து பேசிய அவர், உற்பத்தி துறை, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், கடல்சார் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்தார். முதலீட்டுக்கான நடைமுறைகள் இந்தியாவில் எளிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்திய உணவுக் கழக நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அறிவியல் அடிப்படையிலான உணவு சேமிப்பு கிடங்குகளை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நவீன தொழில்நுட்பம் மூலம் உணவு தானிய விநியோகம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் ஏழைகளுக்கான உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 98.5% பயனாளிகளுக்கு ஆதார் அடிப்படையில் அவை வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பெரிதும் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார்.

0: தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெளிப்படைத்தன்மையுடன் உணவு தானிய விநியோகம் செய்யுமாறு பிரகலாத் ஜோஷி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் சந்தித்து பேசினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதுடன் போதைப்பொருள் புழக்கத்திலிருந்து இருநாட்டு மக்களையும் பாதுகாப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக திரு செர்ஜியோ கோர் தமது வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியா அமெரிக்காவில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக கூட்டாக நடவடிக்கை எடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு புதிய ஹஜ் புனித யாத்திரை கொள்கையை வெளியிட உள்ளதாக சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஹஜ் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சவுதி அரேபிய நாட்டின் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் இந்தியாவுக்கு இரண்டு விருதுகள் வழங்கியிருப்பதாக கூறினார். இந்தியாவிலிருந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்கியதற்காக சவுதியில் உள்ள இந்திய ஹஜ் புனித யாத்திரை ஆணையத்திற்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. நடப்பு நிதியாண்டில் 26,000 கிராம சாலைகளை அமைக்க திட்டமிட்டுள்ள மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் கிராம சாலை திட்டத்தின் கீழ் அமைக்கப்படும் இந்த சாலை பணிகளுக்காக 18,900 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை செயலர் திரு ரோஹித் கல்சால் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கிராமப்புற பகுதிகளில் சாலை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நீட் மறுதேர்வு வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் பதற்றமடையாமல் தேர்வெழுத வேண்டும் என தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. இந்த முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்புடனும் தேர்வு நடத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள், பல்வேறு அமைச்சகங்கள், பாதுகாப்புத்துறை ஒருங்கிணைந்து இந்த தேர்வுக்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் தேர்வு தொடர்பான வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் மாணவர்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னையிலிருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள நமோ சென்டர் அதிநவீன பயிற்சி மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், மும்பை அகமதாபாத் இடையேயான புல்லட் ரயில் திட்டம் அடுத்த ஆண்டு பயன்பாட்டுக்கு வரும் என கூறினார். இந்தியா உலகில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்து வருவதாக கூறிய அவர், டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் நாடு சாதனை படைத்து வருவதாகவும் தெரிவித்தார். நவீன விமான நிலையங்கள், விரைவு சாலைகள், வந்தே பாரத் ரயில்கள் உள்ளிட்டவை நாட்டின் வளர்ச்சியை மேம்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். தற்போது உலக அளவில் இந்திய திரைப்படங்களுக்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை, மும்பை, ஹைதராபாத், பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களைச் சேர்ந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் ஹாலிவுட் திரைப்படங்களுக்கான தயாரிப்புக்கு பிந்தைய பணிகளை மேற்கொண்டு வருவதையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டினார். இந்தியாவிற்கு 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் திஷா எண்ணெய் கப்பல் நாளை காலை குஜராத் மாநிலம் தாஹக் துறைமுகம் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியபோது இதனை தெரிவித்த கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் இயக்குநர் திரு ஒபேஷ் குமார் சர்மா, மால்டாவிலிருந்து புறப்பட்ட இந்த எண்ணெய் கப்பல் கடந்த திங்கட்கிழமை அன்று பாதுகாப்பாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்ததாக தெரிவித்தார். போர் சூழலால் பாதிக்கப்பட்டுள்ள வளைகுடா நாடுகளிலிருந்து 3,639 இந்திய மாலுமிகள் இதுவரை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசியா மற்றும் வளைகுடா நாடுகளில் தங்கி

0: உள்ள இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் திரு ஓபேஷ் குமார் சர்மா தெரிவித்தார். நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். கடந்த 3 நாட்களில் 1,47,00,000 வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 22,900 டன் வர்த்தக பயன்பாட்டிற்கான எரிவாயு விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுவரை 99,000 மேற்பட்ட குழாய் வழி எரிவாயு இணைப்பு பெற்றவர்கள் தங்களின் எரிவாயு சிலிண்டர் இணைப்பை திரும்ப ஒப்படைத்துள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கு நடப்பு நிதியாண்டில் 8.25% வட்டி நிர்ணயம் செய்ய மத்திய நிதியமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. வைப்பு நிதி அறங்காவலர் குழு கூட்டம் தெரிவித்த பரிந்துரையை ஏற்று இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பிற்கு நேட்டோ உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு பீட் ஹெக்சேத் கேட்டுக் கொண்டுள்ளார். நேட்டோ பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் நேட்டோ அமைப்பின் ராணுவத்திறனை வலுப்படுத்த உறுப்பு நாடுகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் தக்கரு யுகுசுகி இணையை வென்றது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி மலேசியாவில் இன்று தொடங்கியது. இந்தியா, பாகிஸ்தான் உட்பட 9 நாடுகளைச் சேர்ந்த 69 பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்தியாவின் சார்பில் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் சேவை தொடங்கப்படும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திஷா எண்ணெய் கப்பல் 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் நாளை காலை குஜராத் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சலோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேர்மை போதி 7:25:30. உழவர் உலகம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், கிசான் வாணி ஆகியன கேட்கலாம். உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்பதற்கு முன்,
2: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. இன்று, நாளை மற்றும் மறுநாள் காலை ஆகிய தினங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33-34°C குறைந்தபட்ச வெப்பநிலை 24-25°C வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். காற்றின் வேகம் மணிக்கு 8-12 km வேகத்தில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும். வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், இளமங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னைநார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். ரப்பரில் பால் வெட்டும் பருவத்தில் நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல்புறத்தில்

மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். வாழை மரங்களுக்கு எல்லா பருவத்திலும் நீர் பாய்ச்சுதல் மற்றும் மூடாக்கு செய்து ஈரப்பதத்தை தக்க வைக்கலாம். அதோடு 7 மாதமான வாழை மரங்கள் காற்றினால் சேதம் ஏற்படாமல் இருக்க மூங்கில் கம்புகளால் முட்டுக் கொடுக்கவும். தென்னை மரங்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து பசந்தால் உரப்பயிர்களை விதைக்கவும். பூப்பதற்கு முன்பும் புதிய இலைகள் மற்றும் ஒட்டுவிடும் போதும் மிளகு கொத்து ஆரம்ப நிலை மற்றும் குண்டூசி தலைப்பருவத்திலும் மிளகு கொத்து உதிர்வதை தவிர்க்க இலைவெளி ஊட்டமாக 1% டை அமோனியம் பாஸ்பேட்டினை தெளிக்கலாம். அறுவடை செய்யப்பட்ட பலாப்பழங்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கலாம் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் June 2026 விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை காலை 10:30 நடைபெறவுள்ளது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து May 2026 விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பெறப்பட்ட விவசாயம் தொடர்பான மனுக்களுக்கான பதில்கள் வழங்கப்படும். மேலும் விவசாயிகளின் விவசாயம் தொடர்பான கோரிக்கைகள் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் நேரில் பெறப்படும். கோரிக்கை மனுக்கள் பதிவு செய்யும் வசதி ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அலுவலகத்தில் செய்யப்பட்டிருக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நேரடியாக தங்கள் கோரிக்கைகளை தெரிவிக்க விரும்பும் விவசாயிகள் கூட்டத்தில் நேரடியாக கலந்து கொள்ளலாம்.

உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டோம். இனி

0: இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, பப்பாளி சாகுபடி அனுபவங்கள், கிள்ளியூர் எஸ் யேசுதாஸ் அவர்களுடன் நேர்முகம், கேட் பச்சாவோ அபியான், விளை நிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதிசாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுது சுரபியில் பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கோழிகளுக்கு வெள்ளை கழிச்சல் நோய், நாகர்கோவில் பணி நிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி கிறிஸ்டோ பால்ராய் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
2: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
3: விவசாயிகள் விவசாய விளைபொருட்களை ஒரு வணிகமாக கருதி எண்ணாமல், இடைத்தரகர் மூலம் அந்த விளைபொருட்களை விற்பனை செய்யாமல் நேரடியாக அதை சந்தைப்படுத்தும் போது விவசாயிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும்.
2: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
1: இப்பொழுது பப்பாளி சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் கிள்ளியூர் எஸ் யேசுதாஸ் அவர்கள்.
4: வணக்கம்.
5: வணக்கம் சார்.
3: ஐயா, விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருடத்து அனுபவங்கள் இருக்கும்?
5: வருடம் 35 வருடத்துக்கு மேல உள்ள அனுபவம் உண்டு.
3: கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகள்னு பார்க்கும்போது விவசாயத்தில் வந்து அனுபவங்கள் இருக்கு.
5: ஆமா.
3: அப்படி பார்க்கும்போது எந்த மாதிரி பயிர்கள் வந்து நீங்க அதிக அளவில் வந்து சாகுபடி செய்றீங்க?
5: முதல்ல எல்லாம் நெல் முதல்ல போட்டிருக்கோம், அடுத்தது மரவள்ளி போடுவோம், வாழை. இப்போ நெல்லுக்கும் போதிய விலைகள் இல்லை, அது மாட்டாட்டு இப்போ அதிகமாக வாழை தான். அதுக்கு அடுத்தது இப்போ புதுசாட்டு பப்பாளி பயிர் போட்டிருக்கு.
3: முன்னாடி காலங்களில் உங்கள் பகுதின்னு பார்க்கும்போது அதிக அளவில் வந்து நெல் பயிர் வந்து

0: சாகுபடிச்சுதாங்க.
1: ஆமா
0: அதுக்கு பிறகு மாற்று பயிர்னு பார்க்கும்போது அதிக அளவில் வந்து வாழைகள் வந்து அதிக அளவில் சாகுபடி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ
1: ஆமா.
0: வாழைகளை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் வந்து அதிக அளவில் வந்து விவசாயிகள் வந்து உங்கள் பகுதியில் சாகுபடி செய்கிறாங்க?
1: யாத்திரையின் உள்ள நேந்திரன், செவ்வாழை, கதளி
0: இந்த மாதிரி ரகங்கள் தான் வந்து சாகுபடி செய்கிறாங்க.
1: சாகுபடி அதிகம்.
0: நீங்கள் வயல் பரப்பில் வந்து நீங்கள் சாகுபடி செய்கிறீங்களா, இல்லை வந்து கரை பகுதிகளில் வந்து நீங்கள் சாகுபடி செய்கிறதானா?
1: கரை பகுதியில் அதிகமாக செவ்வாழை, கதளி, சில கண்டங்களில் பழைய பாரம்பரிய ரகங்கள், பாளையங்கோட்டான், மோரிஸு, இந்த மாதிரி எல்லாம் கலப்புகளாக இருக்கும். வயலுக்குள்ளாடி யாராயில வந்து அதிகமாக யாத்தை கதளை,
0: இந்த ரெண்டு ரகம் தான் வந்து அதிக அளவில் வந்து சாகுபடி செய்கிறாங்க.
1: ஆமாம்.
0: இப்போ நீங்கள் வந்து வாழைன்னு பார்க்கும்போது எந்த ரகங்கள் வந்து நீங்கள் அதிக அளவில் தேர்ந்தெடுத்து எடுத்திருக்கீங்க?
1: எனக்கு செவ்வாழை இருக்குது, யாத்தன் இருக்குது, அடையில் பூவை, கேரளா இல்லை நல்ல மார்க்கெட் உள்ள ரகம் பூவை, அது கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் அது நல்ல பலன் இருக்குது.
0: அது கன்றுகள் எல்லாம் வந்து நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்க?
1: அது கன்று இப்போ அது மூன்றாம் தாம்பு, அது மரது ரெண்டாம் தாம்பு தட்டு மூன்றாம் தாம்பு, அதில் நோய் தாக்குதல் இருக்குது அதிகமாக.
0: ஒரு டைம் வந்து நீங்க செவ்வாழை கன்று வச்சுட்டு தொடர்ச்சியிட்டு வந்து நீங்க ஒரு மூன்று தடவை வந்து நீங்க அறுவடை பண்ணி எடுக்கிறீங்க.
1: ஆமா, இது மூன்றாவது தடவை கன்று விட்டுருக்கு.
0: முதல்ல அறுவடைன்னு பார்க்கும்போது ஒரு கிலோ கணக்கில் வந்து கொலைகள் உள்ள வாய்ப்பு இருக்கும். அதே இது ரெண்டாவது பருவம் மூன்றாவது பருவத்திலேன்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து அந்த கொலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா?
1: வாய்ப்பு கம்மி, குறைவாக தான் இருக்கு. அந்த நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கு, பலனங்களும் கம்மியாக தான் இருக்கு.
0: ஆனால் வந்து அந்த நாட்கள் வந்து குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா?
1: ஆமா, அதாவது கன்று விட்டு எடுக்கும்போது குலை வெட்டும் பருவத்திலே அந்த கன்று வாழை வந்து 3/4% வந்துடும். ஒரு 7 மாத பருவத்துக்கு அது குலை வெட்டும் போதே வந்துடும். அதனால அந்த உரச்செலவுகள், நம்ம வேலை கூலிகள், இது வந்து லாபம்.
0: ஏன்னா வந்து ஒரு 2 ஆண்டுலேயே வந்து அந்த 3 டைம் வந்து நம்ம அறுவடை
1: அறுவடை
0: எடுத்துடலாம். அந்த 1 ஆண்டு வந்து நம்ம மிச்சப்படுத்தலாம்.
1: வேலை செலவு குறைவு, கன்று நடவு, அந்த வேலை கூலிகள், உரச்செலவுகள், ஏன்னா தாய்மூட்டுக்கு பண்ணக்கூடிய உரச்செலவு, உறவு, இதே எடுத்துடும். இதுக்கும் தேவையானது எடுத்துடும்,
0: எடுத்து அது வளர வாய்ப்பு இருக்கும். இது ஏத்தனை பொறுத்தவரை பார்க்கும்போது
1: ஏத்தம் வந்து 1 வருடத்துக்கு 10 மாசம் 11 மாசத்திலே அழிஞ்சிடும்.
0: ஆனால் அது வந்து நம்ம தொடர்ச்சியாட்டு அந்த கன்றுகள் விட்டு எடுக்க வாய்ப்பு இருக்குமா?
1: வாய்ப்பு கரைப்பகுதியில் வேணால் எடுக்கலாம், வயலில் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துலேருந்து மாற்றி அடுத்த பிடுங்கி அடுத்த கன்று வச்சாதான் நல்ல பலனாக கிடைக்கும். ரெண்டாவது அந்த கண்டத்துலேருந்து அந்த கண் இலக்கி வைக்கவும் முடியாது, வேற இன்னொரு கண்டத்திலிருந்தே இலைக்கு ஒரு கண்டத்துக்கு வைக்கணும் மாற்றி மாற்றி.
0: இப்போ ஒரு டைம்ல வந்து நீங்க ஏத்தன் வாழை பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த நிலப்பரப்புல நட்டுருக்கீங்க, ஆனா அந்த கன்றுகளை வந்து திரும்ப வந்து அதிலேயே விட்டு நம்ம வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க?
1: வாய்ப்பு இல்லை சார். ஏன்னா வயல்ல வந்து எப்பவுமே ஈரப்பதம் அதிகமா இருக்கும், அதனால அந்த கிருமிகள் அதிகமா இருக்காங்க, குடியிருக்கும்.
0: இது போக நீங்க உடச்சுனீங்க வந்து பப்பாளி கூட வந்து சாகுபடி செய்றீங்க. இப்போ பப்பாளியை பொறுத்தவரை பார்க்கும்போது அது வந்து எவ்வளவு நிலப்பரப்புல வந்து நீங்க சாகுபடி செய்றீங்க
1: சார்? இப்போ சோதனை அடிப்படையில தான் நான் பண்ணிருக்கேன். ஒரு 100 மூட்டு தை, அது எவ்வளவு இதுன்னு சொல்லி அளவு சொல்ல முடியல. வேற அந்த கண்டத்துல தென்னை நிக்குது, மாவு நிக்குது, வாழைகள் நிக்குது. அப்ப அந்த இடத்தை பார்த்து, அந்த கேப்பை பார்த்து ஒரு 100 பப்பாளி வாங்கினேன். வாங்கி அதுல ரெட் லேடி, கிரீன்பெரி, ஐஸ்பெரி, ஈகோபெரி. அப்போ இது வந்து என்னன்னா, இத வலைத்தளத்துல நான் இந்த ரகங்களை அரைஞ்சி இயற்கை வேளாண்மை ஒரு அமைப்பு இருக்கு,
0: நஞ்சில்லா
1: வேளாண்மை. அப்ப அதுல எனக்கு நிறைய தொடர்புகள் உண்டு. அதில் எனக்கு வேண்டப்பட்டவர்கிட்ட இதை பற்றி நல்ல தெரிந்த நபரிடம் ஃபோன் பண்ணி கேட்டேன். சார், இப்படி இப்படி வலைத்தளத்தில் பார்த்தேன், இதில் நமக்கு எப்படி ரகங்கள் நல்லா இருக்குமான்னு சொல்லி கேட்டாக்கல. அவர் சொன்னார், எல்லாமே நல்ல ரகங்க தான், அதனுடைய பப்பாளியோட குணத்துகளையும் சொன்னார். ரெட் லேடி வந்து நான் கடன் சிவப்பாக இருக்கும், ஈகோபரி ஐஸ்பரி எல்லாம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும், லைட் மஞ்சள் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணார். அதுக்கப்புறமா தான் நான் ஹைதராபாத், தனியார் நிறுவனம், அங்கே ஹைதராபாத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டு டீட்டெயில் எல்லாம் கேட்டு அவங்களுக்கு காசு அனுப்பி கொடுத்தேன். அவங்க எனக்கு பப்பாளிய 3வது நாளே இங்கே கிடச்சிது.
0: சரி, இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து பப்பாளி வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மரங்கள் வந்து வச்சிருக்குன்னு சொன்னீங்க. இப்போ எப்படி உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது இந்த பப்பாளி சாகுபடியை பொறுத்தவரை பார்க்கும்போ?
1: பப்பாளி சாகுபடின்னு என்ன, சின்ன பருவத்தில் எங்களுக்கு நாட்டு ரக பப்பாளி உண்டு, அதுதான் அதில் கொண்ட வரைக்கும் யாரையே நாங்கள் பறிச்சிடுவோம். அதில் வந்து 4 கிளை 5 கிளைகள் இருக்கும், அந்த கிளைகள்லேயே காய்ப்பலன் அதிகமாக இருக்கும், அந்த சத்துக்கள் அதிகம், மருத்துவ குணம் நிறைந்தது. வயிற்றில் ஏதாவது பிரச்சனை என்னென்னா, ஒரு பப்பாளி பழம் சாப்பிட்டா வயிற்றில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் போயிடும். அப்போ சின்னதுலேயே அந்த பப்பாளியின் மேல் நாட்டம் உண்டு. ரெண்டாவது, சோதனை அடிப்படையில் ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி விதை வாங்கி, அதாவது என்னென்னா, கோயம்புத்தூர் கொடிசியா வேளாண்மை கண்காட்சிக்கு போன நேரம் 10 விதை வாங்கிட்டு வந்து தென்னைக்கு ஊடு போயிடான், அது தென்னைக்கு இடையில நட்டேன். அப்போ அதில் நல்ல டேஸ்ட்டு, அதுலேயும் எனக்கு என்னென்னு என்ன, நான் எப்போ தோட்டத்துக்கு போகிறேன்னு சொல்லி பார்த்து மக்கள் வந்து தோட்டத்திலே வாங்கிட்டு போயிடுவாங்க
0: பப்பாளி பழம்.
1: பப்பாளி பழம் அதில் எனக்கு அந்த கொஞ்சம் தண்ணையிலே சந்தைப்படுத்தல எனக்கு பிரச்சனை இல்லை, விலையை தாண்டி எனக்கு கொண்டு போனான் அந்த அளவுக்கு இருந்து. அதனால ஒரு வாழையில் வந்து தொடர்ந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகமாக இருந்து, அதனால சோதனை முயற்சியாட்டு இப்போ அந்த 100 எண்ணம் வாங்கி நட்டிருக்கேன். நட்டு பூத்து காய் பருவம், பறிக்கக்கூடிய அளவில் வரல காய் பருவம்.
0: இப்போ நீங்கள் வந்து பப்பாளி ரகத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ரகங்கள் வந்து

0: வாங்கி இப்போ வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் அதுவும் வலைத்தளங்களை பார்த்து தான் இந்த மாதிரி ரகங்களை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுத்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரகங்கள்னு சொல்லிட்டு பார்த்த அனுபவங்கள் இருக்கா? இப்போ வந்து நீங்கள் வந்து ரெட் லேடி வச்சுருக்கீங்க, ஐஸ்பெரி வச்சுருக்கீங்க, யூகோபெரி வச்சுருக்கீங்க, க்ரீன் பெரி வச்சுருக்கீங்க, இந்த நாலு ரகங்கள் வச்சுருக்கீங்க.
1: ரெட் லேடியாக நிறைய இடங்களில் பார்த்துருக்கு, மகாராஷ்டிராவில் போன நேரம் பார்த்துருக்கு, கோவாயில் பார்த்தேன், ரெண்டாவது ஈரோடு சைடு அந்த தோட்டக்கலை துறை மூலமாகவும் வேளாண்மை அக்ரி துறை மூலமாகவும் கண்டனோர் பயிற்சிகளை கூட்டின்னு
0: போவாங்க,
1: நிறைய பயிற்சிகளை போயிருக்கேன். அப்ப அந்த வேளாண்மை மையங்கள்ல ஒரு நாள் பயிற்சி இருக்கும், ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த தோட்டங்கள்ல போய் நேரடி கலாய் பயிற்சி இருக்கும். அப்ப அதுவும் எல்லாம் நிறைய இடங்கள்ல தான் இது பாத்துருக்கு. ஹைதராபாத்லயும் நான் பாத்திருக்கேன், ஆந்திரா திருப்பதி சைடும் பாத்திருக்கேன். நல்ல அங்கெல்லாம் நல்ல இதா இருக்கு. இப்ப நம்முடைய கிளைமேட்டுக்கு இதெல்லாம் ஒத்து வருமா அப்படின்னு உள்ள ஒரு அடிப்படை ரெட் லேடி நான் அனுபவம் இருக்கு. அந்த ஐஸ்பெரி, ஈகோபெரி, கிரீன்பெரி இதெல்லாமே நம்ம அந்த நம்ம கிளைமேட்டுக்கு மழை அதிகமா உள்ள இடம், அப்ப இது ஒத்து வருமா அப்படின்னு உள்ள ஒரு பார்க்கிறதுக்காக தான் இப்ப சாம்பிள் முறையில சோதனை அடிப்படையில் நட்டிருக்கேன்.
0: இப்ப அது வாங்கி கொண்டு வந்து நீங்க அந்த நிலங்கள்ல நடன்னு பார்க்கும்போது என்ன அளவு குழிகள் எடுத்து நீங்க நட்டிருக்கீங்க
1: சார்? 8x8 தூரம், அடுத்தது 2x2, 2 நீளம், 2 அகலம், 2 ஆழத்துக்கு குண்ட குழி வெட்டி எடுத்து போட்டு ஒரு வாரம் நான் அந்த எனக்கு இங்கே தையும் ரெடியாகணும், அந்த கவரில் இருந்து வேறு பிடிச்சி வரணும், இங்கேயும் கிளியர் ஆகணும், அந்த மண் அந்த சின்ன சின்ன கிருமிகள் மாறுறதுக்காக ஒரு வாரம் வெட்டி காய போட்டிருந்தேன். காய போட்டுட்டு ரெண்டாவது சுண்ணாம்பு வாரி வீசினேன், எல்லா குண்டுகளையும் சுண்ணாம்பு வாரி போட்டுட்டு அடுத்தது அந்த தோண்டி வச்ச மண்ணையே உள்ளே போட்டு சாணம் உணக்க சாணம் வாரி கொஞ்சம் மேல்மட்டமாக போட்டுட்டு நடும்போது வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, பின்னக்க புண்ணாக்கு, மாட்டு எலும்பு பொடி இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி அந்த தையை உள்ளே வச்சுட்டு ஒரு பிடி வாரி அந்த பக்கத்தில் ஓடி அப்படி போட்டுட்டு தான் மண் அணைச்சது. மண் அணைச்சிட்டு உடனே தண்ணி விட்டோம், மறுநாள் தண்ணி விட்டோம், டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாட்டு தண்ணி விட்டோம், இப்போ வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தான் தண்ணி.
0: இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் அந்த குழிகள் எடுத்து அந்த பப்பாளி அந்த கன்றுகளை வச்ச பிறகு அது வந்து இலைகள் உடனே பார்க்கும் வந்து ஒரு மாதத்துக்குள்ள அந்த அடுத்த இலைகள் வாய்ப்பு இருக்குமா, இல்லை வந்து நாட்கள் இந்த வாய்ப்பு இருக்குமா?
1: இல்லை இல்லை இல்லை, ஒரு வாரத்திலே இலைகள் எடுக்க தொடங்கிட்டு வேர்கள் வந்து உடனுக்குடன் இது இதாகிடும். ஒரு வாரத்திலே மற்ற இலைகள் எல்லாம் வந்து வீசி இதாக தொடங்கிட்டு எனக்கு இப்போ 7 ஆகுது. அவங்க என்னன்னா 7 காய் பறிக்கலாம்னு சொன்னாங்க, ஆனால் பறிக்கக்கூடிய பருவம் எனக்கு வரல.
0: ஏன்னா அங்கே உள்ள ஒரு கால சூழ்நிலை வந்து வேற கால சூழ்நிலையெல்லாம் இருக்கு, நம்ம மாவட்டத்தில் வந்து வேற கால சூழ்நிலை
1: என்னன்னா நமக்கு
0: மண்ணுடைய தன்மையும் மாற வாய்ப்பு இருக்கும்,
1: கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். ரெண்டாவது மலைகள் இருக்கு, நமக்கு இடையிடையா மலைகள் இருக்கு, அப்போ மலைகள் இருக்கனால அந்த நோய் தாக்குதல்களும் இருக்கு. அந்த வைரஸ் இல்லை, இது வரைக்கும் வரல. இலைப்பேன் அந்த இலைய அடியில சாரத்துக்கு உறிஞ்சி சுருட்டி கூட்டம், அப்போ அந்த ஒரு 4 ரெண்டு 3 மரங்கள்லாம் விழுந்திருக்கு. மழை இருக்கனால தண்ணி அடிக்க முடியல, தண்ணி அடிச்சாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும், ஓசு போட்டு தான் தண்ணி அடிக்கிறது.
0: இந்த மாதிரி இலை பெண்கள் விழுதுன்னு பார்க்கும்போது அது வந்து அந்த இளஞ்செடியிலே விழ வாய்ப்பு இருக்குமா, இல்லை அதை வளர்ந்த பிறகுதானே அது விழுது?
1: இளஞ்செடியிலே வர வாய்ப்பு இருக்கு, அது எந்த பருவங்களும் இல்லை, எல்லா பருவத்துக்கும் அந்த இலைப்பெண் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம வேப்பண்ணை கரைச்சல் அடித்தாலே மாறும். இப்போ நான் என்னென்ன எனக்கு இந்த ஓசு போட்டு தண்ணி அடிக்கனால பிரச்சனை இல்லை, 2 கூட கழியும் போது வெயில் தாக்கம் இருக்கும், அப்போ தண்ணி அடிக்கச்சில இது மாறிடும், ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அப்படி மாறுச்சு எனக்கு, முதல்ல தொடக்க நிலையில இருந்து அது தண்ணி அடிச்சனால மாறுச்சு.
0: அப்போ என்ன அளவில் நீங்கள் அந்த பராமரிப்பு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க?
1: பராமரிப்பு முக்கியத்துவம் என்னென்னா அதுக்கு 20 இருக்க மீன் அமிலம் அது கரைச்சலில் கலைக்க முடியும். ரெண்டாவது அந்த ரெண்டு பருவம் புண்ணாக்கு வச்சு மூடி இருக்கு, சாணாக்கி வச்சு மூடி இருக்கு. இனி கோழி உரம் வாங்கி போட்டிருக்கேன், ஒரு 10 கூட கழிஞ்சதான் வெயில் இருக்கவும் அந்த கோழி உரம் போடணும். ஈயம் கரைசல் 2 ஈயம் கரைசல் விட்டுருக்கேன். இன்னும் சூடோமோனஸ் வாங்கி வச்சிருக்கேன், அதை இன்னும் பயன்படுத்தலை. சூடோமோனஸும் மறுபடியும் வாங்கி வச்சிருக்கு, அது இன்னும் விடல, அது கலக்கி விடணும்.
0: இப்போ காய்ப்பு திறன் பார்க்கும்போது எத்தனை மாதத்து பிறகு வந்து நம்ம காய்ப்பு திறன் இருக்க வாய்ப்பு இருக்கும்
1: சார்? 4 இது என்ன காய்ப்பு வந்துட்டு அந்த பூ பருவம் வந்தது, ஆனால் அந்த பூ வந்து முதல்ல வந்த பூக்கள் பிடிக்கல, பிஞ்சு பிடிக்கல,
0: உதிர்ந்து கீழே
1: விழுந்து உதிர்ந்து முதல்ல உள்ளது உதிர்ந்து விழுந்து இப்போ வந்து அதெல்லாம் அப்புறமா வந்து காய்ப்புறத்தில் இருக்கு.
0: இப்போ பூன்னு வாரதன் வாங்கும்போது தொடர்ச்சியாக வருமா, இல்லை வந்து அது குறிப்பிட்ட மாதம் கழிஞ்ச பிறகு அடுத்த ஸ்டெப்புக்கு அது பூக்கள் வர வாய்ப்பு இருக்குமா?
1: ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு பூ வந்துட்டே இருக்கு.
0: இயற்கையினால கூட வந்து சில பாதிப்புகளை வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து பப்பாளியை பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த வேர்களின் பிடிப்பு திறன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் அந்த கம்புகள் அந்த மாதிரி கெட்டி விடுற அனுபவங்கள் இருந்தா?
1: ஆமாம், இடையில எனக்கு காட்டினால கொஞ்சம் மூடி சரிஞ்சுது, உடனே கம்பு கொடுத்து மண்ணை அணைச்சி இது பண்ணி விட்டுருக்கீங்க.
0: வந்து நம்ம வளர்றது வர நம்ம அந்த கம்புகளை வந்து கெட்டி விட வேண்டியிருக்குமா?
1: வளர வர நமக்கு அது பப்பாளிக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா காய் வந்து பறிக்கிற நேரம் காய் வரக்கூடிய நேரங்களில் அதுக்கு இது பண்ண முடியாது, நம்ம உயரமாட்டை கம்பு கொடுத்து கட்ட முடியாது. அது இயற்கை நமக்கு எப்படி விவசாயிகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இது

0: பண்ணதோ அப்படி தான் நம்ம அதில் மாற்றி இது பண்ண முடியாது. வாழைகளை கேர் கட்டிய போல கட்டி இது பண்ண முடியாது.
1: எல்லாமே காய் பிடிக்க ஆரம்பிச்சு.
0: எல்லாரும் இது வந்து காய் பிடிக்கும்.
1: இப்போ சந்தைப்படுத்தல் வாங்கும் போது நீங்கள் எப்படி சந்தைப்படுத்தலான்னு சொல்லிட்டு எண்ணத்தில் இருக்கீங்க?
0: சந்தைப்படுத்துதல் வந்து லோக்கலில் தான் கொடுக்க முடியும். நமக்கு இப்போ 100 பப்பாளி வச்சுட்டு சந்தைக்கு நம்ம வண்டி பிடிச்சி கொண்டு போனால் அது இதாகாது. லோக்கலில் அங்கே பழக்கடைகள் அதிகமாக இருக்குது, சுற்றி சுற்றி இருக்குது, அது பழக்கடையிலேயே கொடுத்துடலாம்.
1: இப்போ வந்து பப்பாளியை பொறுத்தவரை பார்க்கும்போது நம்ம வந்து அது பழுக்கும் தருவாய்க்கு வர வாய்ப்பு இருப்போம். அப்போ நீங்கள் பறிக்கிறதுன்னு பார்க்கும்போது பழுத்த பறவை நீங்கள் பறிக்கிறீங்களா, இல்லை அதை அந்த விளைச்சலை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் அந்த பப்பாளியை வந்து அறுவடை பண்ணுறதானா?
0: இல்லை அந்த பப்பாளியோட அந்த உருட்டு இடத்துல மஞ்சள் கலர் அடிக்கும், அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு அடிச்சு அடிச்சு அடிச்சு
1: வரி மாதிரி
0: அந்த வரிக்கு இடையில அந்த பப்பாளியோட மூட்டு பகுதியில் வெளிப்பகுதியில் வந்து மஞ்சள் அடிக்கும். மஞ்சள் அடித்து ஒரு நமக்கு ஒரு 2 இன்ச் வீதி அந்த அளவுக்கு வரும்போது பறிச்சிடலாம். இப்போ மூட்டு காய் 2 இன்ச் அளவில் ஒரு முதல் காய் வருதுன்னு என்ன, அடுத்த காய் வந்து சற்று குறைவாக இருக்கும், அதுக்கு அடுத்த காய் சற்று குறைவாக இருக்கும். எப்படி நம்ம பறிக்கும் போது ஒரு மரத்துல 2-3-4 காய் தொடர்ந்து பறிக்கலாம், அந்த அளவில் தான் வரும். சில நேரங்களில் மட்டும்தான் ஒரு காய் பறிக்க முடியும், மற்ற மாதிரி 3-4 காய் சேர்த்தே பறிச்சிடலாம், அந்த அளவு இருக்கும்.
1: நீங்கள் அப்படி விளைச்சல் விட்டுருந்தா கூட அந்த கலர் வடித்ததுமே வந்து சில டைம் அந்த பறவைகள் கூட வந்து கொத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா?
0: வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பாக இருக்கு.
1: அப்போ அந்த டைமில் நீங்கள் அந்த கவர் அந்த மாதிரி போடுறதா?
0: கவர் இதுவரைக்கும் போட்டதில்லை, முன்னாடி போட்டதில்லை. இனி அது தாக்குதல்கள் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக போட வேண்டியதான், வேறு வழி இல்லை.
1: இப்போ அந்த பப்பாளி பறிக்கிறதுன்னு பார்க்கும்போது இப்போ உங்கள் கைக்கு அளவுக்கு நின்று பறிக்க வாய்ப்பு இருக்குமா, இல்லை மரங்கள் வந்து நல்ல உயரத்துக்கு போக வாய்ப்பு இருந்தால்?
0: இப்போ வந்து ஒரு 2.5-3 அடி கைட்லேயே காய் இருக்கு.
1: ஓ, கிட்டத்தட்ட ஒரு 3 அடி உயரம்,
0: 3 அடி கைட்லேயே காய் இருக்கு. அதனால இப்போ தற்போதைக்கு பிரச்சனை கிடையாது.
1: எவ்வளோ ஆண்டு காலம் வந்து நம்ம அந்த பப்பாளி மரத்தை வந்து நம்ம சாகுபடி செய்யலாம்?
0: 2.5 வருஷம் வரைக்கும் காய் பறிக்கலாம். 2-3 வருஷம் வரைக்கும் ரெட் லேடியே என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து 1 வருஷத்துக்கு மேலானது இருக்கு. அது இப்போ காய் பறிச்சிட்டு தான் இருக்கு, நல்லா கயிற்றுல போயிட்டு என்னாலும் காய் பறிச்சிட்டு தான் இருக்கும்.
1: ஆனால் பப்பாளியை பொறுத்தவரை பார்க்கும்போது அதிக அளவில் வந்து மருத்துவ குணம் நிறைந்தது. அப்போ அந்த அளவுக்கு வந்து மக்களிடையே வந்து இன்னைக்கு வந்து பப்பாளி பழம் வாங்குறதுக்கு வந்து வரவேற்பு கூட இருக்கு. அப்போ நீங்கள் வந்து நேரடியாட்டு கடையில் கொடுக்க முன்னாடியே வந்து அது விற்பனை செய்கிறதா, இல்லை உங்கள் தோட்டங்களே வந்து வாங்கிட்டு போன அனுபவங்கள் இருந்தா? இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பப்பாளி மரம் நட்டுருந்தீங்க?
0: முன்னாடி வந்து தோட்டத்தில் வந்து பழிக்க நேரம் அவங்களாவே பார்த்து சொல்லிடுவாங்க, ஏ இப்படி உன பப்பாளி பழத்திற்கு பறித்து கொண்டா நான் வரேன். தோட்டத்தில் வந்து எனக்கு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க முன்னாடி. அப்போ இனி எப்படி இருக்குன்னு உள்ளது, இனி நம்ம அதிகமாக இப்போ அதிகமாக நட்டுருக்கு, முன்னாடி கொஞ்சம் தான், 5 மரம் நின்னது. 5 மரத்துலேயும் எனக்கு கடைக்கு கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை, ஒவ்வொரு ஆளாட்ட சொல்லிடுவாங்க அந்த பப்பாளி எனக்கு பறிச்சுதா அப்படின்னு சொல்லி அவங்களே இது பண்ணிடுவாங்க. இனி வந்து நம்ம பறிக்கும் போது தான் தெரியும். எப்படி ஆனாலும் இது அதிகமாக நிற்கிது, கண்டிப்பாக மார்க்கெட் அந்த பக்கத்தில் லோக்கல் பழக்கடைகளில் கொடுத்து தான் ஆகணும்.
1: விலைகள் பார்க்கும்போது எவ்வளோ ரூபா வச்சு கிடைக்க வாய்ப்பு இருக்கும்? இப்போ கடைகளில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபா இருக்கு கிலோவுக்கு.
0: 25-30 ரூபா தான் தருவாங்க, எந்த காரணம் அதுக்கு மேலே தரமாட்டாங்க. அவங்க 40 இல்லை 50 விட்டாலும் எங்களுக்கு வந்து 25-30 ரூபா தான். இப்போது கிடைக்கிறதே கஷ்டம்தான், 25 ரூபா அதிகமாக.
1: என்ன அளவில் வருமானம் இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த பப்பாளி மரம் சாகுபடி செய்யறதில்ல பார்க்கும்போது?
0: சாகுபடி பழப்பயிரில் சாகுபடியில் இது பப்பாளி வந்து நல்ல இதான், நோய் தாக்குதல் அதிகமாக இல்லாமல் இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும், லாபம் இதில் இருக்குது, வேலைகள் குறைவு. வாழையை நம்ம கணக்கு பண்ணும்போது இதில் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி விட்டால் போதும், பராமரிப்பு செலவு இல்லாமல் குறவும்.
1: இப்போ இந்த பராமரிப்பு செலவுன்னு பார்க்கும்போது இந்த வேலைகள் செய்கிறேன்னு பார்க்கும்போது நீங்களே செய்கிறதா, இல்லை அதுக்குன்னு ஆட்கள் விட்டு நீங்கள் செய்கிறதானா?
0: இந்த பப்பாளிக்கு வந்து இதுவரைக்கும் நான் வேலையாளர் வச்சு பயன்படுத்தவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த பகுதிகளில் பப்பாளி பயிர் யாருமே அதிகமாக செய்யலை. எல்லாருக்கும் வீட்டு தோட்டங்களில் இருக்கும், விளையாட 1-2 இருக்கும், அந்த பயிராட்டு யாருமே அதில் செய்யலை. அதனால வந்து பெரிய அளவு யாருக்குமே அதுக்குள்ளே தெரியாது. அதனால நானே தான் செய்யறது எல்லா மொத்த வேலையும் நானே தான்.
1: ஏன்னா இன்னைக்கு வந்து மக்களுடைய தேவைக்கு வந்து அதிக அளவில் வந்து இந்த பப்பாளி பழங்களை வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
0: வெளி மாவட்டங்கள்லன்னு தான் நமக்கு நம்ம மாவட்டத்துக்கு வருது. அதனால நமக்கு இதை நட்டு காய் பழிக்க நேரம் பழகி தாக்காம இருந்தா நல்ல விலை எனக்கு கிடைக்கும்.
1: இப்போ பப்பாளி சாகுபடி பார்க்கும் ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு
0: சொல்லி வாய்ப்பு இருக்கு, நம்பிக்கையோட இருக்கு.
1: இவ்வளோ நேரம் பார்க்கும்போது பப்பாளி சாகுபடி அனுபவங்கள் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா, நன்றி வணக்கம்.
0: நன்றி சார், வணக்கம்.
2: இதுவரை பப்பாளி சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் கிள்ளியூர் எஸ் யேசுதாஸ் அவர்கள். உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ். இனி கேத் பச்சாவோ அபியான் விளை நிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.
3: வணக்கம்.
4: வணக்கம்.
3: கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் உர பயன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது அது இயற்கை உரமாக இருந்தாலும் சரி செயற்கை உரமாக இருந்தாலும் சரி விவசாயிகளுடைய விழிப்புணர்வு எப்படி சார் இருக்கு?
4: அதாவது பொதுவாக வந்து விவசாயிகள் வந்து ரசாயன உரங்களை அதிகமாக பயிருக்கு போடணும் என்கிற

0: எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குதே தவிர, இப்படி நம்ம வந்து இந்த உரத்தை வந்து லாபகரமாக பயிருக்கு கிடைக்கும் நிலையில நம்ம வந்து எப்படி வந்து பயிருக்கு போடணும்னு சொல்லி நிறைய வேளாண் பெருமக்களுக்கு தெரியவில்லை. தற்போது காலத்துல எல்லா பயிருக்கும் உரங்களை வீணாக்காம போடுற உரங்கள் வந்து சரியாக அளவுல போட்டு அந்த போடுற உரம் அனைத்தும் அந்த பயிருக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பயிர் செய்யும் போது நல்ல ஒரு லாபத்தை எடுக்க முடியும். அதிக அளவுல வீணாகிறது தான் நம்ம ரசாயன உரங்கள்ல பார்க்க முடியுது. எனவே நம்ம ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம், சமச்சீர் உர நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது மண் வளமும் பாதுகாக்கப்படும், சுற்றுச்சூழலும் எந்த பாதிப்பு இல்லாம இருக்கும், லாபகரமான ஒரு விவசாயம் வந்து நம்ம பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே விவசாயிகள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம்.
1: சார், பேசும்போது கூட சொல்றீங்க ரசாயன உரத்தை பொறுத்த அளவுல வந்து அவங்க அளவு கடந்த வகையில போடுறாங்க அப்படின்னு. அப்ப இதுக்கு வந்து நம்ம அவங்க பயன்படுத்துறதுக்கு ஒரு பரிந்துரை அப்படிங்கிற ரீதியில ஒவ்வொரு விவசாயிக்கும் மண் பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பு வேணும் அப்படின்னு மறைமுகமா குறிப்பிடுற மாதிரிலாம் இருக்குது.
0: நிச்சயமாக மண் பரிசோதனை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம காலங்காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த மண்ணுடைய தரம், அதாவது மண்ணுடைய ஹெல்த்னு சொல்லுவாங்க, அந்த நிலை வந்து ரொம்ப கெட்டு போய்விட்டது மண்ணுடைய வளம். எனவே நம்ம வந்து அதை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வரணும். தேவை இல்லாத உரங்களை வந்து நம்ம போடாம நம்ம வந்து ஆரோக்கியமாக வைக்கணும்னா நிச்சயமாக மண் பரிசோதனை அடிப்படையில சமச்சீர் உர நிர்வாகம் முறைகளையும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது நமக்கு உர தட்டுப்பாடும் வராது, தாராளமாக எல்லா வேளாண் பெருமக்களும் பயன்படுத்துற மாதிரி உரங்கள் வந்து போதுமான அளவில் நம்முடைய மாவட்டத்துல கிடைக்கிறது ஒரு அடிப்படையாக அமையும்.
1: இப்ப கன்னிப்பு சாகுபடி அப்படிங்கிற நுட்பத்துல வந்து நெல் விவசாயிகள் ஈடுபாடு காட்டுறாங்க இல்லையா, கன்னிப்பு சாகுபடி உர நடைமுறைகள் என்ன சார்?
0: குறிப்பாக மண் பரிசோதனையின் அடிப்படையில எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரங்களை மட்டும் நம்ம போட்டாவதும். பொதுவாக வேளாண் பெருமக்கள் என்ன பண்றாங்கன்னா எந்த உரம் விலை குறைவா இருக்குதோ அதிக அளவுல போடுறாங்க. அப்படி போடுறதுனால நம்மளுக்கு பூச்சி நோய்கள் அதிக அளவு பாதிப்பு மட்டுமல்ல, நம்ம எடுக்க வேண்டிய மகசூல் வந்து இழப்பாகிறது, வீணாக ஒரு உரம் வந்து தட்டுப்பாடான ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவதற்கு வாய்ப்பை வந்து நம்மளே ஏற்படுத்திக்கிறோம். எனவே அப்படி இல்லாம மண் பரிசோதனை அடிப்படையில எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரத்தை மட்டும் போட்டா போதும். குறிப்பாக துத்தநாகம் குறைபாடு இருக்குது, இல்லாவிட்டால் மணிச்சத்து குறைபாடாக இருக்குதுன்னு வைங்க, அந்த உரத்தை மட்டும் நம்ம போட்டா போதும். தேவையில்லாம அளவுக்கு அதிகமாக டிஏபி இல்லாவிட்ட காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி உரங்களை நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு நெற்பயிருக்கு ஒவ்வொரு பருவத்திலும் என்னென்ன உரம் அதுக்கு தேவை என்பதும் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அந்த உரங்களை வந்து நம்ம வந்து போட்டா போதும். தேவையில்லாம சிலவங்க ஃபேக்டம்பாஸ் போடுவாங்க, ஆக்சுவலா அந்த விலை அதிகம், அந்த உரம் அந்த பருவத்திற்கு அது போட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய மாவட்டத்துல மண்ணுடைய சூழ்நிலைக்கும் அந்த உரம் போடுறதுனால மண்ணிலையும் பாதிப்பு வரும். அந்த மாதிரி உள்ள தேவையில்லாம உரங்களை நம்ம போடுறதுனால இந்த உர தட்டுப்பாடு சூழ்நிலை உருவாகிறது. எனவே எந்த உரம் தேவைப்படுகிறதோ அதை மட்டும் நம்ம கொடுக்கும் போது அதுதான் சமச்சீர் உர நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. எனவே அதிகமா நம்ம போடுறதுனால ஒரு நம்ம வேளாண் பெருமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பயிர் நல்லா பார்க்க அழகா இருக்கிறது, நல்ல பசுமையா இருக்கிறது, நம்ம யூரியா நிறைய போடும் இல்ல டிஏபி போடும் காம்ப்ளெக்ஸ் போடும் சொல்லி இப்படியே ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி அல்ல, அதாவது ஆரோக்கியமா இருப்பதற்கும் பார்ப்பதற்கு வளமா இருப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதாவது நல்ல ஆரோக்கியமா பயிர் இருக்குன்னா ஏதாவது ஒரு சத்து அதுல குறைபாடாக இருக்கக்கூடாது. அப்ப வந்து அது எப்படி கண்டுபிடிக்க முடியும், மண் பரிசோதனையில தான் கண்டுபிடிக்க முடியும், நம்ம கண் பார்வையில கண்டுபிடிக்கவே முடியாது. குறிப்பாக வேளாண்மை சார்ந்த இந்த தொழில்நுட்பங்களை அகில இந்திய வானொலி நிலையம் மூலமாகவும் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க வந்து எந்த தேவைகளா இருந்தாலும் ஒருவேளை மண் பரிசோதனையா இருக்கலாம், இல்லாவிட்டால் உரம் போடுறது, சமச்சீர் உர நிர்வாகம், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம், இந்த மாதிரி எந்த தொழிற்பண்ணாலும் இங்க எல்லா விஞ்ஞானிகளும் இருக்கிறாங்க. நீங்க நேரடியாக இங்க வரலாம், இல்லாவிட்டால் தொலைபேசி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலம் அறிவியல் பூர்வமாக எப்படி நம்ம நவீன முறைகளை கையாண்டு மண் வளத்தையும் இந்த பயிர் வளத்தையும் இந்த மாதிரி உர தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை நாமளே உருவாக்கி நல்ல ஒரு வளமான பயிர் மட்டுமல்ல அதிக உற்பத்தி அதிக வருமானம் எடுத்து நம்ம வந்து லாபகரமான நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து நம்ம வந்து ஒரு தன்னிறைவு அடைவதற்கு நிச்சயமாக இது ஒரு வாய்ப்பாக அமையும்.
2: இதுவரை விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை வழங்கினார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.
3: அமுத சுரபி
2: தொடர்ந்து பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள்.

0: உரையாடல் கேட்கலாம்.
1: என்ன மழையா இருக்கு, வெளியில இறங்க முடியுதா? எத்தனை நாளா இந்த மழை வந்துட்டு இருக்கு? தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சதுதான் ஆரம்பிச்சு காத்தோட எல்லாம் ஆரம்பிக்கு. கடைக்கு போய் பார்த்தேன், கடையிலையும் மீனும் ஒன்றும் இல்லை. இந்த மழையிலையும் காத்துலையும் மீனவர்கள் வந்து எப்படி கடலுக்கு மீன் பிடிக்க போவாங்க? மீன் இல்லாட்ட வீட்டில் பிள்ளைங்க சாப்பிடவும் செய்யாது.
2: என்னது இந்த அக்கா தனியாக புலம்பிட்டே வராங்க? மீன் கடைக்கு தானே போனாங்க, என்னாச்சு? ஏக்கா என்னதக்கா தனியே வரீங்க, ஏதோ ஒன்று சொல்லிட்டு வரீங்க. வீட்டில் வந்து ஏதாவது சொல்கிறதுக்கு நீங்கள் மனசில் வச்சு சொல்லிட்டு வரீங்களா, இல்லை வந்து சும்மா சொல்லிட்டு வரீங்களா?
1: ஏ தம்பி, வீட்டில் யார்கிட்டையும் ஒன்றும் சொல்ல வேண்டாம், எனக்குள்ளே நான் புலம்பிட்டு வரேன்ப்பா. மீன் வாங்கிறதுக்கு இங்கேருந்து எவ்வளவு தொலை பாரு, நடந்து போயிட்டு வரேன். மீனும் இல்லை ஒன்றும் இல்லை. வீட்டில் எவ்வளவுதான் வெஜிடபிள் கறி வச்சிருந்தாலும் பிள்ளைங்க ஒரு துண்டு மீன் இருக்கான்னு தான் கேட்பாங்க. இப்போ நான் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் அதை ஒழுங்காக சாப்பிடவும் செய்யாது. அதுதான் தன்னால் புலம்பிட்டு வரேன்.
2: ஏக்கா மீன் இல்லைன்னா கூட வந்து அதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. ஏன் தெரியுமாக்கா, இப்போ தொடர்ச்சி வந்து மழை பெய்யுது. இந்த மாதிரி காலகட்டங்கள்னு பார்க்கும்போது மீனவர்கள் வந்து இந்த டைமில் வந்து கடலுக்கு போக மாட்டாங்க. ஏன் தெரியுமாக்கா, இப்போ இந்த டைமில் வந்து மழை இருக்கும், அதுபோல் வந்து காற்று இருக்கும். இந்த மாதிரி காற்று டைமில் வந்து அவங்க வந்து மீனவர்கள் வந்து கடலுக்கு போகும்போது அலையினால் வந்து பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கும். அதனால இந்த சமயங்களில் வந்து மீனவர்கள் வந்து கடலுக்கு போக மாட்டாங்க.
1: நீ சொல்கிறது கரெக்டு தான்ப்பா. ஏன்னா உயிரை பணையம் வச்சு அவங்க வந்து இல்லை மீன்பிடி தொழிலை பார்க்குறாங்க. இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் வந்து யாரால தான் தாக்குப்பிடிக்க முடியும்? அங்கே மீன் கடைக்கு போகிறேன், மீன் விற்கக்கூடியவங்க பாதி பேர் வரல. மீனும் சரியான மீனும் நம்ம எதிர்பார்த்த மீனும் இல்லை. வெள்ளையும் ரொம்ப ஏற்றமாக இருக்கு. அதான்ப்பா வாங்காமல் வந்துட்டேன். சரி ரெண்டு முட்டையை வாங்கி பிள்ளைங்களுக்கு பொறிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் கடைக்கு போகிற வழியில தான் புலம்பிட்டே போகிறேன்ப்பா. சரி தம்பி பாரு, இன்னைக்கு இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அதுக்கு நம்முடைய அரசு ஏதாவது திட்டங்கள் அந்த மாதிரி ஏதாவது செயல்படுத்தியிருக்காப்பா?
2: நிறைய திட்டங்கள் வச்சிருக்காங்க. அதுலன்னு பார்க்கும்போது மத்திய அரசும் பல திட்டங்கள் வச்சிருக்காங்க, அதே போல வந்து மாநில அரசு வந்து பல திட்டங்கள் வச்சிருக்காங்க. இப்ப மத்திய அரசை பொறுத்தவரை பார்க்கும்போது பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் வச்சிருக்காங்க. இதுலன்னு பார்க்கும்போது அந்த மீன் பிடிக்க போகாம அந்த தடை காலம் இருக்கு இல்லையாக்கா, அந்த தடை காலங்களில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தொகை வந்து மத்திய அரசு கொடுக்கறாங்க. அதே போல வந்து மாநில அரசு வந்து அந்த தடை காலங்களுக்கு அந்த ஊக்கத்தொகையாட்டு கொடுக்கறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த மீனவர்களுக்கு வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து பல்வேறு அரசு திட்டங்கள் கூட வந்து மத்திய அரசு அவங்களை வந்து கொடுத்து அவங்களை வந்து ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க.
1: ஆமா தம்பி, இது தவிர இந்த மீனவர்களுடைய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு கூட, குழந்தைகளாகட்டும் மீனவ பெண்களாகட்டும், அவங்களுக்கும் சில பல பயிற்சிகள் கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றம் பண்றது. இன்னொன்று வந்து அந்த குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை இலவசமாக கொடுத்து, இப்போ 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எல்லாம் அவங்க வந்து அதிக மதிப்பெண்கள் எடுத்தாங்கன்னா அதுக்கான அவங்களுக்கு வந்து அடுத்த அவங்களுடைய உயர்கல்வியிலையும் சேர்றதுக்கான அந்த வாய்ப்புகளை அவங்க வந்து இலவசமாகவே வழங்கி அந்த மீனவ மக்களினுடைய நலனில் அக்கறை எடுத்து நம்முடைய அரசு வந்து நிறைய நல்ல பல திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்கப்பா.
2: அது மட்டும் இல்லக்கா, மீனவர்களுக்குன்னு பார்க்கும்போது பல்வேறு காப்பீடு திட்டங்கள் கூட கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து ஆழ்கடல் மீன் பிடிக்க போகும்போது சில விபத்துகள் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கும். வந்து ஏற்பட்ட அவங்களுக்கு வந்து காப்பீடு திட்டம் மூலம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தொகை கொடுக்கறாங்க. இது மட்டும் இல்லாம வந்து அந்த படகுல வந்து ஏதாவது சேதங்கள் ஏற்பட்டால் அந்த மாதிரி சேதங்களை வந்து சரி பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நிவாரண தொகையாட்டு கூட கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம மீனவ மக்களை வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து வங்கியில இருந்து கடன் உதவி கொடுக்கறாங்க. அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுகளுக்கு அந்த ஊக்கத்தொகை கொடுக்கறாங்க. இந்த மாதிரி ஊக்கத்தொகை கொடுக்கும் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் பெறுகிறதுக்கு வாய்ப்பாக அமையும் கூட சொல்லலாம் இல்லையா?
1: ஆமா தம்பி, நீ சொன்ன பத்தி விபத்து காப்பீடு திட்டம், இந்த விபத்து காப்பீடு திட்டத்துல உயிர் இழப்பு இருந்துச்சுன்னா அதுக்கான உதவி தொகை அவங்க கொடுக்கறாங்க. இது தவிர சிலவங்களுக்கு இந்த கை கால் இந்த மாதிரி ஏதாவது மீன் பிடிக்க செல்லக்கூடிய சமயங்கள்ல அவங்களுக்கு ஏதாவது இயற்கை சீற்றங்கள்னாலோ இந்த மாதிரி இழப்பீடுகள் வந்து அவங்களால அடுத்தது வேலைக்கு செல்ல முடியாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்களுக்கு வந்து பென்ஷன் மாதிரியான அந்த பண உதவிகளை நம்மளுடைய அரசு வந்து வழங்கிட்டு வர்றாங்கப்பா.
2: கண்டிப்பா, அது மட்டும் இல்லாக்கா சில பயிற்சிகள் கூட கொடுக்கறாங்க. இப்ப அந்த மீனவர்களுக்குன்னு பார்க்கும் அந்த கடல் பாசி வளர்க்குற பயிற்சிகள், இந்த மாதிரி பயிற்சிகள் பெற்று அவங்க வந்து அவங்க ஒரு தொழிலாக கூட கருதி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இன்னைக்கு வந்து முன்னேற்றத்திற்கு பார்க்கும்போது மத்திய அரசு வந்து பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்கக்கா.
1: ஆமா தம்பி, நீ சொல்றத பார்க்கும்போது நம்மளுடைய அரசு வந்து மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கும் உயிருக்கு பாதுகாப்பான சில உத்தரவாதங்களை செயல்படுத்துவதற்கான விபத்து காப்பீடு முறைகள் கொண்டு நிறைய விஷயங்களை, மீன்பிடி தடைக்காலம் வரும்போது அவங்களுக்கு சில பல உதவி தொகைகளை செய்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காக வேண்டி நம்முடைய அரசு வந்து நிறைய திட்டங்களை கொடுக்கறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாமாப்பா.
2: கண்டிப்பா சொல்லலாம்க்கா. சரியாக்கா, இப்ப நீங்க கூட சந்தையில இருந்து மீன் இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப நானும் மீன் வாங்கதான் போனேன்க்கா. நீங்க சொன்ன மாதிரி நானும் ஒரு 5 முட்டை வாங்கிட்டு இன்னைக்கு வந்து குழம்பு வச்சு அதை சமைச்சு சாப்பிட வேண்டியதான்.
3: அமுத சிறவி.

0: நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இனி கோழிகளுக்கு வெள்ளை கழிச்சல் நோய் தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் பணி நிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி கிறிஸ்டோ பால்ராய் அவர்கள்.
3: கோழிகளுக்கு வந்து முக்கியமாக தாக்கப்படுது ராணிக்கட் டிசீஸ், வெள்ளை கழிச்சல் நோய். அது வந்து கோழியுடைய எச்சத்திலிருந்து வெள்ளையாக காணப்படும். அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட கோழிகள் வந்து ரெக்கைகளை தார்த்து கொண்டு உணவு உட்கொள்ளாமல் இருக்கும். அது ஒரு தொத்து நோய், ஒரு கோழியிலிருந்து இன்னொரு கோழிக்கு வரும். இதுக்கு ஒரே வழி என்ன, வருமுன் காப்போம், தடுப்பூசி உண்டே அதுக்கு தீர்வு.
2: அமைப்பில் உதவி ஸ்ரீ எட்வின் ஜெயராஜ். அமைப்பு டிஎல் ஜேக்கப்.
1: இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது.
4: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை இரவு மணி 7:25 உழவர் உலகம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. சம்பங்கி பூ சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வெள்ளமிடம் சி பொன்மலர் அவர்கள். கேத் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதிசாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுது சுரபி இதில் பிஎம் கிசான் திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் காய்கறி பயிர்களில் நுண்ணூட்ட உரக்கலவை தகவல்களை தருகிறார் திருப்பதிசாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். இன்னும் சில நொடிகளில் செய்தி அறிக்கை கேட்கலாம். சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் வானொலி சேவை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் சுமார் 1000 சமுதாய வானொலி அலைவரிசைகள் செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டு அவர் பேசினார். மும்பையில் நடைபெற்ற வேவ்ஸ் மாநாட்டில் சமுதாய வானொலி முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறினார். தகவல் பரிமாற்றத்தின் முக்கிய கருவியாக சமுதாய வானொலி திகழ்வதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின், வளர்ந்து வரும் ஊடக சவால்களை எதிர்கொள்ள வானொலி கட்டமைப்பில் புதிய தொழில்நுட்பமும் கண்டுபிடிப்புகளும் கொண்டுவரப்படுவது அவசியம் என்று கூறினார். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற புத்தகத்தில் பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதரன் வானொலியின் வளர்ச்சி காட்டிய சிறப்பான சேவை ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் சென்னை வானொலி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொழில்நுட்ப ரீதியாக வானொலி சேவையின் தரத்தை உயர்த்த வேண்டியதன் அவசியத்தை அப்போது அவர் வலியுறுத்தினார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் இன்று உரையாற்றிய அவர், அரசு நிர்வாகத்தை பாதிக்கும் முறையற்ற நிதி பரிமாற்றங்கள், இடைத்தரகர்களின் தலையீடுகள் ஆகியவை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று கூறினார். மாநிலத்தில் பொது அமைதியை நிலைநாட்டவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு விரைந்து விடுவிக்க வலியுறுத்தப்படும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினை மற்றும் அவர்களிடமிருந்து இலங்கை

0: அரசு கைப்பற்றிய படகுகளை மீட்பது போன்றவற்றிற்கு விரைந்து தீர்வு காண மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்று அவர் கூறினார். தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்றும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கித்தர அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஒசூர், கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்குவது குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது உரையில் தெரிவித்தார். தேர்தலின்போது தாவேக்கா அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்த எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆட்சியில் திமுக கொண்டு வந்த திட்டங்கள்தான் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவதை திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்று அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்த எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் கடன் தள்ளுபடியில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தபோதிலும் ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு ஏதுமில்லை என்று கூறினார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கான உதவித்தொகை, மின்கட்டண கணக்கீடு போன்றவை குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். குற்றச்சம்பவங்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எவ்வித சமரசமுமின்றி குற்றச்சம்பவங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனுக்குடன் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதாக தெரிவித்தார். குற்றச்சம்பவங்கள் எதையும் மூடி மறைக்கும் முயற்சியில் மாநில அரசு ஈடுபடவில்லை என்றும் அவர் கூறினார். தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் சமூக ரீதியாகவும் நடைபெறும் குற்றங்களை தடுப்பதற்கு முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மின் விநியோகத்தில் ஏற்படும் தடைகளை களைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மின்வாரியத்திற்கு தேவையான உபகரணங்கள் அளிக்கப்பட்டு வருவதாகவும், தேவையான மின் பணியாளர்களை நியமித்து மின்தடை சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மின்சார வாரியம் தொடர்பாக அடுத்த வாரத்தில் தாம் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் திரு நிர்மல்குமார் கூறினார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், மாநிலத்தின் பல பகுதிகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் கொலைகள் நடைபெறுவது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பிரான்சின் லியோடி நோட்ரஸ் லியூஸ் ரோலன் இணையை வென்றது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செல்லோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 8:05:25.
2: ஆகாஷ்வாணி

0: மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் தலைமையில் இன்று மதியம் சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவின் வானொலி தொகுப்பு.
1: இவ்விழாவில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த சிறப்பு விருந்தினர்கள், இலக்கிய ஆர்வலர்கள், கல்வியாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் அகில இந்திய வானொலியின் தெற்கு மண்டல கூடுதல் தலைமை இயக்குனர் எம் வாசுகி மற்றும் சென்னை அகில இந்திய வானொலியின் துணை தலைமை இயக்குனர் ராமபத்ரம் வெங்கடேஷ் ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினர். தொடர்ந்து அகில இந்திய வானொலியின் தலைமை இயக்குனர் ராஜீவ்குமார் ஜெயின் அவர்கள் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஆர் ஸ்ரீதர் குறித்து பேசுகையில்,
2: It is indeed a very special day today to be able to organize this function. I am very much thankful to Dr. Sridhar for giving us this occasion to celebrate, and I am very proud on behalf of Akashvani to felicitate Dr. Sridhar, and I am thankful to Honorable Minister

0: I also thank the author to bring out the collections in the book, which to some of us, not me, of course, some of my younger colleagues may not look like innovations at all. Let me be very frank, because those were the things some 30 years back, 40 years back. So you can imagine what was the level of technology 40 years back. Innovations basically should be looked into from the perspective of the time and the availability of technology and the acceptability of the idea at that time. An idea 40 years back may be innovative for that particular time, might not look very innovative right now because things have changed. So the book also must be read in that perspective.
1: தொடர்ந்து இணையவழி சிறப்புரையில் டிஜிட்டல் ஊடக ஆலோசகர் சுபோ சென்குப்தா, இந்திய மக்கள் தொடர்புகள் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை இயக்குனர் பேராசிரியர் கே ஜி சுரேஷ் சிறப்புரை ஆற்றினர். தொடர்ந்து இனோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற தலைப்பில் எழுத்தாளர் என் சுந்தரம் அவர்கள் எழுதிய நூலின் சிறப்புகள் குறித்து அட்சயம் வெளியீட்டு நிறுவனத்தைச் சேர்ந்த ஏ சந்திரசேகரன் அவர்கள் இணைய வழியில் மக்கள் அனைவருக்கும் எடுத்துரைத்தார். தொடர்ந்து இனோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் என் சுந்தரம் அவர்கள் கூடியிருந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து பொதுச்சேவை ஒளிபரப்பின் சிறப்புகளையும் சமூக வானொலியின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். மேலும் புத்தகம் உருவான பின்னணி மற்றும் அதன் நோக்கம் குறித்தும் உரையாற்றினார். நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் புத்தகத்தின் முதல் பிரதியை வெளியிட மீடியா ஃபார் கம்யூனிகேஷன் ஃபவுண்டேஷனின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆஷிஷ் திவாரி பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால பயணம் குறித்தும் சமூக வானொலியின் முக்கியத்துவம் மற்றும் சமீபத்தில் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஆர் ஸ்ரீதர் அவர்கள் குறித்தும் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் பேசுகையில்,
2: தொண்ணூறு ஆண்டுகள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆகாஷ்வாணி 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. சென்னை ஆகாஷ்வாணி 88வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த சென்னை ஆகாஷ்வாணியில் சென்னை ஆகாஷ்வாணியினுடைய ஒரு எம்ப்ளாயாக, ஆகாஷ்வாணியினுடைய ஒரு அதிகாரியாக இருந்து ஆகாஷ்வாணிக்கு ஒரு புகழையும் பெருமையும் சேர்த்து கொண்டிருக்கிற திரு ஸ்ரீதர் அவர்களுக்கு, பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கு அவரை பற்றின ஒரு புஸ்தகத்தை வெளியிடுவதென்பது நமக்கெல்லாம் பெருமை. ஏன்னா ஒரு சாதாரண மனிதர் அல்ல திரு ஸ்ரீதரன் அவர்கள். பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர், பல கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர், பல இன்னோவேஷன்களுக்கு சொந்தக்காரர். அவர் மத்திய அரசாங்கத்தால், மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையிலான அரசாங்கத்தால் அவருடைய சேவைக்கு ஒரு பெரிய கௌரவம். அந்த கௌரவத்தை பத்மஸ்ரீ விருது கிடைத்திருக்கின்ற அந்த பெருமை தமிழனாக, ஒரு இந்தியனாக நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கிற ஆகாஷ்வாணியினுடைய குடும்பமாக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, அதேபோல் திரு ஆஷிஷ் திவாரி அவர்கள் இந்த புஸ்தகத்தை வெளியிடுவதற்கு முதல் காப்பியை வாங்கியிருக்கிறாங்க. திரு ஸ்ரீதன்ஜி அவங்க எனக்கு பின்னால் உரையாற்றிருக்கிறாங்க. திரு சுதர்சன் அவர்கள் ஹெட் ஆஃப் த ப்ரோக்ராம் நன்றி உரை சொல்ல இருக்கிறாங்க. மோடிஜி அவர்களுடைய தமிழ் குரலை நாம் கேட்டிருப்போம். இவருடைய இந்தியா முழுவதும், தமிழகம் முழுவதும் இந்த அருமையான நிகழ்ச்சி இன்னோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற அந்த அழகான புத்தகத்தை டாக்டர் என் சுந்தர் அவர்கள், ரொம்ப மூத்தவர், நிறைய யூனிவர்சிட்டியில் ரிஜிஸ்டராக இருந்திருக்கிறார், பல புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். அவர் இந்த புஸ்தகத்தை எழுதியிருப்பது எப்படி 1970களில் எல்லாம் ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி அல்லது ஒரு புதுசாக இன்னோவேஷனை வந்து நாம் அறிமுகப்படுத்தினாலே பல கேள்விகள் வரும், பல க்வெஸ்சன்ஸ் வரும், இது எப்படி சாத்தியம், இது எப்படி சாத்தியம். ஆனால் அதையெல்லாம் சாத்தியமாக்கி காட்டியிருக்கிறார் திரு ஸ்ரீதரன் அவர்கள். அதை அழகாக நம்மளுடைய புஸ்தகத்தில் கொண்டு வந்திருக்கிறார் திரு சுந்தரம் அவர்கள். டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள் நான் ஃபஸ்ட்டு சந்திக்கிறது ஒரு கம்யூனிட்டி ரேடியோ கான்ஃபரன்ஸில். அப்போ அவர் வந்து அறிமுகப்படுத்திக்கும் பொழுது, இவ்வளோ பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரராக, கிட்டத்தட்ட இன்றைக்கு 1000 மேற்பட்ட கம்யூனிட்டி ரேடியோஸ் இந்தியாவில் உருவாக்கியிருக்கிறது. அதுவும் கிட்டத்தட்ட இந்த ஒரு 5 ஆண்டுகளில் இந்த கம்யூனிட்டி ரேடியோ சர்வீசஸ் அதிகமாக கொண்டு வந்திருக்கிறோம். அதையே அந்த கம்யூனிட்டி

0: ரேடியோவை முதல் முதல்ல ஆரம்பித்தது நம்ம ஸ்ரீதர் ஐயா அவங்க தான். அதே நம்ம சென்னையில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதல் முதல்ல இருக்கிற அந்த கம்யூனிட்டி ரேடியோ ஆரம்பித்து வச்சார். இன்றைக்கி ஆசாதிக்கு அமிர்த் மகா உற்சவம் கொண்டாடும் பொழுது நாம் 750 ரேடியோக்கள் கொடுக்கணும்னு டார்கெட் வச்சு பண்ணோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 1000 கம்யூனிட்டி ரேடியோக்கள் இந்தியா முழுவதும் 1000 நெருங்கி கொண்டிருக்கிற கம்யூனிட்டி ரேடியோக்களாக இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க, வேவ்ஸ் வேர்ல்டு ஆடியோ விஸ்வல் என்டர்டைன்மெண்ட் சம்மிட் 2025 நடந்தது நம்ம மும்பையில். 2 நாட்கள் நம்ம மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடங்கி வைத்தாங்க. அதில் கம்யூனிட்டி ரேடியோக்காக ஒரு நிகழ்ச்சி இருந்தோம். அதில் ஐயா டாக்டர் ஸ்ரீதர் அவர்களில் பாராட்டினது நமக்கு பெருமை. அவ்வளோ ஒரு கான்ட்ரிபியூஷன் அவர் கொடுத்துருக்கேன். ஏன்னா கம்யூனிட்டி ரேடியோன்றது ஒரு பெரிய, ஏதாவது டிவி ரேடியோ அல்லது டிஜிட்டல் ரேடியோ கம்யூனிகேஷன் இல்லாத பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்த்துறது தான், கடைசி மனிதனுக்கும் அந்த நம்மளுடைய தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறது தான் கம்யூனிட்டி ரேடியோ. சின்ன சின்ன ஊர்களில் ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு, குறிப்பாக ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார் இந்த மாதிரி பகுதிகளில் காடுகள் அதிகமாக இருக்கிற பகுதி, கோஸ்டல் பகுதிகளில், மலைகள் இருக்கிற பகுதிகளில், அத்தனை பகுதிகளிலும் அந்த நம்மளுடைய செய்திகளை நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஒரு டூலாக விளங்குவது இந்த கம்யூனிட்டி ரேடியோ. அதில் ஒரு தலைசிறந்த பணியை ஆற்றிருக்கிறது நம்மளுடைய ஸ்ரீதர் அவர்கள். எப்படி மெட்ரோமேன் ஸ்ரீதரன் நம்ம சொல்கிறோமோ, கம்யூனிட்டி ரேடியோனுடைய மேன் நம்மளுடைய ஸ்ரீதரன் அவர்கள் நமக்கு அந்த அளவுக்கு கம்யூனிட்டி ரேடியோவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைகளை சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் டாக்டர் சுந்தரம் அவர்கள் இந்த நூலில் இன்னும் சில சாதனைகள் ஒரு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் திரு மெல்வின் டி மெலோ அவங்க தயாரித்த லைன்ஸ் ஆஃப் கிர்ஃபாரஸ்ட், இது ஒரு வானொலி ஆவண நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் எப்படி சிங்கங்கள் கிர்ஃபாரஸ்டில் ரியலாக அந்த சிங்கங்களுடைய உருமலை வந்து நமக்கெல்லாம் கொடுத்தது, அதுக்கு வந்து 1960 ஒரு பெரிய தலை சிறந்த விருதையும் கிடைத்து ஒரு அங்கீகாரம் கிடைத்தது, அதை பற்றியும் கூட நம்மளுடைய சுந்தரமையா அவர்கள் தன்னுடைய புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார். அதே போல் திரு ஆர் மகாதேவன் அவர் தயாரித்த வெற்று ஒளி அல்ல மழலை ஒளி, குழந்தைகளினுடைய ஒளி, குழந்தைகளினுடைய சைகை, குழந்தைகளினுடைய ஒளியை பற்றி அவருங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க, அந்த குழந்தைகளை வந்து பெற்றோர்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார். அதையும் இந்த புஸ்தகத்தில் பதிவு செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய டாக்டர் ஸ்ரீதர் ஐயா அவங்க இரண்டு பேருடைய நட்பு, அந்த சுந்தரம் ஐயா அவங்க ஸ்ரீதரன் ஐயா அவர்களுடைய நட்பு நான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் பார்த்தேன். ஏன்னா அவர் சேலத்துக்காரர், இவர் கோயம்புத்தூர்காரர், நான் நாமக்கல்காரன். மூணு பேரும் ஒரே இடத்துல சந்தித்து இந்த புஸ்தக வெளியீட்டுக்கும் அவருக்கு பாராட்டுறதுக்கும் தேதியும் குறித்தது ஒரு பெருமை. அதனால் அவங்க அந்த வானொலியில் தொலைக்காட்சியில் அவருடைய ஆற்றிய சேவை ஒரு மிகப்பெரிய சேவை. டாக்டர் ஸ்ரீதரன் ஐயா அவருக்கு இந்தியாவில் தலைசிறந்த விருது பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க வந்து தமிழ்நாட்டுக்காரங்க, தமிழகத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறவங்க. அவர்களுடைய பெருமையை நாம் வெளி உலகத்துக்கு கொண்டுட்டு போக வேண்டும் அப்படின்றது. அப்புறம் உடனடியாக நம்மளுடைய தமிழ் மீடியாக்கள் எல்லாம் கூட அந்த விஷயமானது தமிழர் ஸ்ரீ ஸ்ரீதரன் ஐயா அவருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கிடைத்திருக்கிறது. அதே போல் பல்வேறு வானொலியின் காலாவதி என்ற அந்த நாடக நிகழ்ச்சி, மக்கள் மேடை நிகழ்ச்சி, இப்படி பல நிகழ்ச்சிகளையும் அவர் கொடுத்ததோடு இல்லாமல் போட்காஸ்ட்லேயும் கியான் தர்சன், கியான் வாணி, எடுசாட், கியான் சேட்டலைட், அனுபவ் பாட்காஸ்ட், சைனிக் வாணி பாட்காஸ்ட், அப்படி ஓய்வு பெற்ற பிறகும் கூட தொடர்ந்து அவர் தன்னுடைய சேவையை இந்த துறைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அவரை வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லை. அவருக்கு கடவுள் நல்லா இன்னும் அவர் பெரிய சாதனைகள் புரிய வேண்டும். மென்மேலும் இந்த துறையில், பிராட்காஸ்டர் துறையில் பல சாதனைகளை புரிந்து தன்னுடைய நீண்ட ஆயுளோடு இன்னும் நல்ல சேமமோடு அவர் வாழ வேண்டும். அவர் தொடர்ந்து அவர் பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்று இந்த அருமையான நேரத்தில் கேட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.
1: தொடர்ந்து இனோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற புத்தகத்தை அங்கீகரித்து அதன் எழுத்தாளர் என் சுந்தரம் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஆர் ஸ்ரீதர் அவர்கள் புத்தகம் குறித்தும் சமூக வானொலி குறித்தும் பல சுவாரஸ்ய தகவல்களை பகிரும் பொழுது,
2: மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கடந்த சில ஆண்டுகளாக பார்த்து வருகின்றேன். ரொம்ப எளிமையானவர், எல்லோருடனும் பழக்கூடியவர். அவரது தகவல் ஒலிபரப்புத்துறை இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங்கில் சிறந்த பணியாற்றி கொண்டு வருகின்றார். ஐ ஆம் ஸ்டாண்டிங் இன் த பிளேஸ் வேர் ஐ டிட் த ஃபர்ஸ்ட் ரேடியோ ப்ரோக்ராம் இன் 1970, ஃபார் விச் ரீசன் திஸ் பிரதர் ஆஃப் மிஸ்டர் சந்தர் இஸ் ரெஸ்பான்சிபிள், பிகாஸ் ஹிஸ் மதர் was a principal of Raja Chetra Muthiah Chettiar school and then away home, and she used to participate in radio drama. மை கிராண்ட் ஃபாதர் யூஸ் டு பார்ட்டிசிபேட் இன் ரேடியோ.

0: few programs in, and in the radio was in Egmore. Just that book also, Honorable Minister has released it. So, blood may, there is already the interest in that. So, when he was participating in drama, I was doing PhD and doing work in Erode, sir, Chikkenaikar College. So, I got very upset. So, I wrote a postcard, 10 paise. I want to participate in radio program. And the letter came from All India Radio Madras. Why don't you come whenever you come to Chennai, you come and meet us. So I met him. Can you do a variety program for youth, 75 rupees. My total salary in that year was 200 rupees, here 75 rupees. All my brothers and sisters and whoever is next door, neighbor, I made a program in this studio. We did not know anything, and then the person who recorded, I don't know whether she's still alive, so recorded it, "You have not come prepared, get out from this studio." Then we went to that studio in behind CBS studio. I am able to come back to the same room. And I was working for 15 rupees a day, sometimes 0 rupees. So everybody liked me in this radio station. All the bureaucrats whom I have seen, DGs and ministers and everybody, I had given me a free hand wherever I worked.
1: நிகழ்ச்சியின் நிறைவாக அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தின் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் ஆர். சுதர்ஷன் நன்றியுரை தெரிவித்தார். இதுவரை மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் அவர்கள் தலைமையில் இன்று மதியம் சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவின் வானொலி தொகுப்பினை கேட்டீர்கள்.

0: படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: இலவசமாக கண்டுகளிப்போம்.
1: நேர்களை தொடர்ந்து திரைகானம் கேட்போம். முதலில் உயிரே படத்திற்காக
4: குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் இது. நம்ம குமரி பண்பலை 101 நேர்மை போது 8:21:50.

நீர்லி குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கவிருப்பது திரு இசை. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் அபியும் நானும் படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் பாடியது. பாடலுக்கு இசை வித்யாசாகர்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: எழும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
2: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
3: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
4: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
3: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
2: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
3: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
4: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் இது. நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 8:30. பண்பலை 101 பாடல் கேட்கிறது அப்படிங்கிறதே ஒரு தனி சுகம்தான். அதுலேயும் நாம வந்து கடிதம் மூலமா போட்ட பாடல்களை நம்ம குமரி பண்பலை 101 கேட்கிறது ரொம்ப அலாதியான சுகந்தாங்க. ஆரம்பமாவது கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் திருநீலகண்டர் படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியது. இந்த பாடலை கடிதம் மூலமாக விரும்பி கேட்டிருக்கும் நேயர் யார் அப்படின்னா, பல ஊர்ல இருந்து நல்ல பெருமாள் ஆசாரி இவங்கதான். இவங்களோட சேர்ந்து நாம பாடலை கேட்கலாம்.

0: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
1: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: நேர்மை போது 8:34:50. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்ன படத்திலிருந்து அப்படின்னா, உத்தம புத்திரன் படத்திலிருந்து பி சுசீலா பாடிய பாடல் தாங்க அது. இந்த பாடலை கடிதம் மூலமாக விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் யாருன்னா, கோட்டாரிலிருந்து ஆகோலப்பன், ஐஸ்வர்யா, முத்துலட்சுமி. பாடலுக்கு இசை ஜி ராமநாதன், வரிகள் கே எஸ் கோபாலகிருஷ்ணன்.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-249-6458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444-249-6458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

நேரம் இப்போது 8:40. நீர்களே காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடிய பாடல் என்ன படத்திலிருந்து அப்படின்னா ஆலயமணி. இந்த படத்திலிருந்து தான் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், பி சுசீலாம்மா ரெண்டு பேரும் பாடியிருக்காங்க. இந்த பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, வரிகள் கண்ணதாசன். இந்த பாடலை கடிதம் மூலமாக விரும்பி கேட்டிருக்கும் நேயர் யார் அப்படின்னா தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்திலிருந்து ஏ மாடசாமி. இந்த நேயரோடு சேர்ந்து நாமும் பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: அழகான பொண்ணு. நீ என்ன காதலிக்கிறியா இல்ல விளையாடுறியா எனக்கு ஒண்ணுமே புரியல.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையில் புதுடில்லி விஞ்ஞான் பவனில் நாளை மாலை மணி 5:10 நடைபெறவிருக்கும் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கார் யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கான நலத்திட்டங்களை துவக்கி வைக்கும் நிகழ்வினை காணொலி வாயிலாக கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வருவாய் கூட்டரங்கில் நேரலையாக ஒலிபரப்பு செய்யப்படவுள்ளது.

சின்ன சின்ன வரிகள், பெரிய பெரிய உணர்வுகள். இசையோடு பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நமது பண்பலை 101.

கடித வெளி நீகிய விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடியது என்ன பாடல், என்ன படத்திலிருந்து அப்படின்னா, திருடாதே படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் அவங்க பாடின பாட்டு தான். இந்த பாடலுக்கு இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு, வரிகள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த பாடலை கடிதம் மூலமா விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர் யார் அப்படின்னா, மாத்தூர் செம்மன்விழி செல்லன். இந்த நேரோட சேர்ந்து நாம் பாடலை கேட்கலாம்.

நேரம் இப்போது 8:52:30. நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைப்போடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 கடித வெளி நேயர் விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சியில இனி வரக்கூடிய பாடல் என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு படத்திற்காக KJS தாஸ் சித்ரா பவதாரணி பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் கங்கை அமரன். இந்த பாடலை கடிதம் மூலமாக விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் யாரெல்லாம் அப்படின்னா செட்டியார் மடத்திலிருந்து சி மணிகண்டன், ஆதவ், அனுஷிகா.

கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடல் அன்பு கரங்கள் படத்திற்காக பி. சுசீலா பாடியது. பாடலுக்கு இசை ஆர். சுதர்சனம், வரிகள் வாலி. இந்த பாடலை கடிதம் மூலமாக விரும்பி கேட்டிருக்கும் நேயர் புதுக்குடியிருப்பு ஏ. கலீல் ரஹ்மான்.

0: இதுவரை நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள்.
1: வரலாமா
0: இனி ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்

0: அஞ்சு நூற்றாண்டு தாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேர்மை போது 9:15, 40 நொடி.

0: கீத பாடல் மின்சார கண்ணா படத்திற்காக ஹரிஹரன் ஹரிணி பாடியது. பாடலுக்கு இசை தீபா.
1: வாசல் கதவில் பூட்டை போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று.
2: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
3: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
2: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
3: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
2: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
3: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
2: வாசிப்பை சுவாசிப்போம்.

நேரம் இப்போது 9:23. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் காதல் கோட்டை படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீராம் பாடியது. பாடலுக்கு இசை தேவா, வரிகள் அகத்தியன்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையில் புதுடில்லி விஞ்ஞான் பவனில் நாளை மாலை 5:10 நடைபெறவிருக்கும்

இருக்கும். பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கார் யோஜனாவின் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கான நலத்திட்டங்களை துவக்கி வைக்கும் நிகழ்வினை காணொலி வாயிலாக கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வருவாய் கூட்ட அரங்கில் நேரலையாக ஒலிபரப்பு செய்யப்பட உள்ளது. நேர்களை இதுவரை திரையிசை கேட்டு மகிழ்ந்தோம். இன்னும் சற்று நேரத்தில் வலம் வர இருப்பது நாடகமலர். இதில் மாய துப்பாக்கி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் எம் கௌரி அவர்கள். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: 9:30.
1: ஆகாஷ்வாணி நாடக மலரில் நேயர்கள் கேட்கவிருப்பது மாயத்துப்பாக்கி நாடகம். எழுதியவர் எம் கௌரி. அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ மாயத்துப்பாக்கி

0: நிர்மலா, அந்த ஆட்டுக்கு தண்ணி வைக்க மாட்டியா? ராத்திரிலிருந்து கத்திக்கிட்டே கிடக்குது, மனுஷன் தூங்க விடுதா. நிர்மலா,
1: ஏங்க நீங்க எந்திரிச்சு தண்ணி காட்டுறது? அந்த கெடா வேற என்னமோ நோக்காடு வந்த மாதிரி இருக்குது.
0: நோக்காடுன்னா விற்று காசு ஆக்க வேண்டியதுதானே? இருக்கிற பிரச்சனையில் வட்டி வாசி கணக்கையாச்சும் முடிக்கலாம்ல.
1: அந்த கெடாவுக்கு என்ன கோளாரோ, அந்த மாட்டாஸ்பத்திரியில் காட்டுனா ஏதாச்சும் மருந்து இருந்து கொடுத்து சரி பண்ணுவார்ல. பாவங்க சுணங்கி சுணங்கி விழுகுதுங்க.
0: அது மட்டுமா சுணங்கி விழுகுது? நானும் தான் இருக்கிற பிரச்சனையில் சுணங்குறேன். நேற்று என் தம்பிக்காரன் கூட போட்ட சண்டையில் சொத்து கையை விட்டு போயிருமோன்னு கவலையில் இருக்கிறேன். இன்னைக்கு அவன் வக்கீலோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கையெழுத்து வாங்குவான்னு சொல்லியிருக்கிறேன். எனக்கு ஒரே பதட்டமாகவும் இருக்கு, கவலையாகவும் இருக்கு, புரிஞ்சுக்க. அப்பாடா, வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. என்ன, வீட்டுல யாருமே காண? கடா மட்டும் தனியா நிக்குது. ஏன் கத்திட்டே இருக்க? இந்த புள்ள தின்னுட்டு கம்முனு கடை. வாங்கின காசுக்கு பதிலா சொத்த குடு அப்படின்னு கேக்குறேன் என் தம்பிக்காரே. இத்தனை பிரச்சனைகள்ல இருந்தும் எனக்கு ஒரு மோட்சம் கிடைக்காதா? பாரு, உனக்கு கூட திங்கிறதுக்கு புல்லு கட்டு இருக்கு, எனக்கு அது கூட இல்ல. சரி, ஒரு காப்பி தண்ணியாவது வச்சு குடிப்போம். இந்த சட்டிய எங்க வச்சுட்டு போனா? இந்த பரன் மேல ஏறி பாப்போம். ஆட இங்க பாரு, சட்டி கிடைச்சிருச்சு. கருப்பு, நான் காப்பி தண்ணி வச்சு குடிக்க போறேன். நிர்மலா வந்து சமைச்சாதான் சோறு.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: வா நிர்மலா.
1: என்னங்க காப்பி குடிச்சிட்டே இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அது செமிக்கலையா? அங்க எதுவும்
0: கட்டுன புருஷன் வெறு வயிற்றோட காப்பி குடிச்சிட்டு இருக்கேன்.
1: ஐயோ, என்னங்க சொல்றீங்க, சாப்பிடலையா?
0: ஆமா ஆமா, நீ நிறைய சமைச்சு வச்சிட்டு போயிருந்தியல்ல சாப்பிடுறதுக்கு. நிர்மலா, என்னால முடியல, எனக்கு எப்பதா மோச்சம் கிடைக்குன்னு தெரியல. துப்பாக்கி எடுத்து வந்து என்ன சுட்டு நான் மோச்சம் அடைஞ்சிடுறேன்.
1: ஏங்க, எங்கங்க ஆச்சு? என்னென்னமோ பேசுறீங்க. பசி வந்தா

0: நீங்கள் நீங்களாகவே இருக்க மாட்டேங்கிறீங்க. ஏங்க கொஞ்சம் நேரம் போடுங்க, இந்த நான் சமைச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏங்க ஏங்க
1: என்னாச்சு என்னாச்சு நிர்மலா, ஏன் இப்படி பாத்திரத்தோட?
0: ஏங்க இந்த பாத்திரத்தில் அங்கே காப்பி போட்டிங்க?
1: ஆமாம், அதுக்கு என்னப்பா?
0: ஐயோ நான் என்ன சொல்ல, ஏங்க இது மோச்ச பாத்திரங்க, இதில் சமைச்சு சாப்பிடக்கூடாதே, சாப்பிட்டா முத்தி அடைஞ்சிருவாங்கன்னு உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்கங்க.
1: ஐயோ ஐயோ, அந்த பாத்திரம் ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் தான் இருக்கு.
0: இல்லைங்க, இன்னைக்கு அம்மாவாசை வேறங்க, ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரே பயமாக இருக்கே.
1: ஏதாச்சும் ஆனால் நிம்மதியா, வாங்கின கடனை யாருக்கு கொடுக்க வேணாம்ல.
0: சும்மா இருங்க, சாமி காரியத்தில் விளையாடாதீங்க. நம்ம எதுக்கும் நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோமே.
1: கோயிலுக்கா? ஏய் நிர்மலா, இப்போ ஏது காசு செலவுக்கு? கொஞ்சம் பாருங்களா வேணாம், நான் என்ன சமைச்சா சாப்பிட்டேன், காப்பி வச்சு தானே குடிச்சேன், அதான் ஒன்றும் ஆகாது. இங்கே பாரு, நீ போய் சமைக்கிற வேலையை பாரு, எனக்கு பசிக்குது.

0: பசி மோட்சம், துப்பாக்கி மோட்சம், துப்பாக்கி பாத்திரம்.
1: யார் அது தோணத்தோடனு
0: இந்த எடுத்துக்கொள் மோட்சத்திற்கான வழி, முக்திக்கான வழி.
1: நீ யாரு?
0: மனிதன் பிறப்பது இறப்பதற்குத்தான், பெறுவது இழப்பதற்குத்தான். இதை பிடி முதலில்.
1: என்னது, துப்பாக்கி தானே இது? ஏன் என்கிட்ட கொடுத்த? பொம்மை துப்பாக்கியா? ஆமா. நீ யாரு? உன் பேரு கேட்டு நீ சொல்லவே இல்ல.
0: முருகேசா, வேண்டுமென்றால் நீயே எனக்கு ஒரு பெயர் வைத்து விடு.
1: நானே உனக்கு பேர் வைக்கவா? பாக்குறதுக்கு பூதம் மாதிரி இருக்கிற, பூதம்னே கொடுக்கட்டுமா?
0: என்னமோ உன் விருப்பம். உன் கையில் இருக்கும் துப்பாக்கியில் ஐந்து ஐந்து தோட்டாக்கள் உள்ளன. அந்த ஐந்தும் உன்னுடைய முக்திக்கான வழி.
1: முக்திக்கான வழியா? அஞ்சு தோட்டாவா? ஆமா, முக்தி மோட்சம் அப்படின்னா என்ன பூதம்?
0: முருகேசா, உனக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், இல்லாத பணத்திற்கும் இல்லாத மண்ணுக்கும் உன் தம்பியோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறாயே, அப்படிப்பட்ட வெற்று வாழ்க்கை நாடக மேடையில் நடிப்பதை விட்டுவிட்டு இறங்கி வந்து வேடிக்கை பார்ப்பதுதான் மோட்சம். அதற்கான வழிதான் இந்த மாய துப்பாக்கியில் உள்ள இந்த ஐந்து தோட்டாக்கள்.
1: பூதம், என்னென்னமோ உளர்ற. நீ எங்க இருந்து வந்திருக்கிற? சொந்த ஊர் எது?
0: இதை பரன் மீது எடுத்த அந்த பாத்திரத்தை தொடுவதற்கு முன்பு, அல்லது நீ காப்பி அருந்துவதற்கு முன்பு யோசித்திருக்க வேண்டும்.
1: இப்ப என்னதான் வேணும் உனக்கு?
0: முருகேசா, இந்த துப்பாக்கியில் ஐந்து தோட்டாக்கள் இருக்கிறது. அதை வைத்து நீ யாரை சுடுகிறாயோ அவர்கள் உண்மையிலேயே இறந்து விடுவார்கள்.
1: அப்படியா? அப்ப நான் முதல்ல ஒன்னேதான் கொள்ளுவேன். நீதான் ரொம்ப ஓவரா பேச.
0: அது சாத்தியமற்றது. ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள், மொத்தமாக ஐந்து தோட்டாக்கள் தான் இருக்கிறது. எதையும் வீணாக்கி விடாதே.
1: அப்ப நான் அந்த பழைய பாத்திரத்தையே சுட போறேன். நீ போயிருவேல்ல? எங்க அந்த பாத்திரம்? எங்க? இந்தா இருக்கு, இந்தா இருக்கு. இத வச்சுதானே என்னோட முன்னோர்கள் பூர்வீகம் மோட்சம்னு புலம்பிக்கிட்டு இருக்க. இப்பவே சொல்றேன், இப்பவே நான் இதை சுடுறேன், இப்பவே இந்த பாத்திரத்தை சுட போறேன், சுட போறேன், சுட போறேன். சுட்டுட்டேன், நீ வேகமா போய் அந்த மோச்ச பாத்திரத்தை, அதான் நான் நேற்று காப்பி போட்டேன்ல, அதை எடுத்துட்டு வா நிர்மலா.
2: ஏங்க, அதை சொல்லத்தாங்க உங்களை உசு பண்ணேன். பாத்திரம் உடஞ்சு போய் நம்ம போய் கோயில பூசாரிக்கிட்ட அதுக்கு ஒரு வார்த்தை கேட்டு வந்துருவோமா?
1: என்ன சொல்றா, எப்படி உடஞ்சிச்சு?
2: அதாங்க எனக்கும் பயமா இருக்குங்க.

0: இப்ப என்னங்க பண்றது?
1: பூதம் கொடுத்த துப்பாக்கி நம்ம சுட்ட மாதிரி பாத்திரம் உடஞ்சிருச்சு. இதுல உண்மை இருக்கா? சுஷோ, நாம காபி குடிச்சதுனால மாறிடுச்சா? சச்ச, இருக்காது இருக்காது. இந்த கனவு விஷயத்த நிர்மலாக்கிட்ட சொல்லுவோமா? இல்லை வேணாம் வேணாம், இது எல்லாமே பிரம்மதே. அது எதார்த்தம் பண்ணிருக்கோம்.
0: என்னங்க
1: பாத்திரத்தை கீழே போட்டுருப்ப, அது உடஞ்சிருக்கு.

0: ஏசா, அயர்ந்து தூங்கிவிட்டாயா? திசைகள் நான்கு, அகிரினை விலங்கின் கால்கள் நான்கு, மண்டபத்தின் உறுதிக்கு தூண்கள் நான்கு, உன் மோட்சத்திற்கான வழி சொல்லும் மோட்ச துப்பாக்கியில் தோட்டாக்களும் நான்கு. முருகேசா, முருகேசா
1: வந்துட்டியா? நானும் உன்னை நம்பவே மாட்டேன். அது என் பொண்டாட்டி நிர்மலா கை தவறி தட்டி விட்டதால அந்த பாத்திரம் உடஞ்சிருச்சு. அவ்வளவுதான். ஆமா,
0: காண்டாமிருகத்தின் கொம்பு நீளமாக வளர்ந்தால் அது தலைக்கு அதுவே ஆபத்தான். அது போல இருக்கிறது உன் எண்ணங்களின் வளர்ச்சி. சரி, எதற்கு இந்த பேச்சுக்கள்? இன்னும் நான்கு இருக்கிறது. இந்த முறை யாரை சுட போகிறாய்? இந்தா உன் மாய துப்பாக்கி. யாவையும் மாய வித்தைகளே. சில விஷயங்கள் நம்ப வைக்கும், சில விஷயங்கள் ஏமாற்றவும் செய்யும். எது மாயை என்பது உன் மோட்சத்திற்கு பிறகே தெரியும். சுடு.
1: இங்க பாரு, புதா மோட்சம் மோட்சம்னு சொல்றீல்ல, உண்மையிலேயே என்னை விட பாவம் அந்த கடாத கருப்புத நோக்காடு வந்து சுணங்கி போய் கிடக்கு. அது சுட்டா செத்துருமா?
0: நிச்சயமாக நீ சுட்டால் உயிரற்ற பாத்திரமே இல்லாமலானது. அகிரிலை தானே, அதற்கும் மோட்சமே.
1: இந்த பாத்திரம் உடஞ்ச கதையை வச்சு இந்த பூதம் நம்மளை ஏமாத்த பாக்குது. கடாவ கருப்ப சுட்டு பார்ப்போம், என்னதான் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும்ல. சரிப்பா பூதம், உனக்கு எனக்கும் ஒரு டீலிங்க. நான் அந்த கடாவை சுடுறேன், அது சாகலைனா நீ இனிமே வந்து இப்படி தொந்தரவு பண்ண கூடாது. சரியா?
0: சரி. வலுத்ததை விட்டு விட்டு இளைத்ததை குறிவைக்கும் அற்ப மனித புத்தி உனக்கு. உன்னிடம் கிடந்து சுணங்குவதற்கு பதிலாக அதற்கும் மோட்சம் கிடைத்தால் நன்மைதான். அதன் விதி அதுவே என்றால் அப்படியே ஆகட்டும்.
1: பூதம் சுடப்போறேன், அதுக்கு ஒண்ணு ஆகாட்டி நீ வந்து என்ன தொல்லை பண்ண கூடாது. சரியா? சுடப்போறேன், சுடப்போறேன், சுட. என்னாச்சு, என்னாச்சு ஆட்டுக்கு?
2: எங்க என்னங்க ராத்திரியில?
1: ஒண்ணு இல்ல நிர்மலா, தண்ணி எங்க இருக்கு?
2: அங்கதாங்க இருக்கு, குடிச்சிட்டு தூங்குங்க.
1: சரி சரி சரி சரி. சத்தம் இல்லாம போய் ஆட்டுக்கு என்னன்னு பாத்துட்டு தண்ணி வச்சுட்டு வந்துருவோம்.

என்ன அசையாம கிடக்குது, என்னமோ ஆயிடுச்சு. எல்லாம் அந்த பூதத்தோட வேலையா? அந்த மோச்ச பாத்திரத்துல இருந்து இப்ப வெளியே வந்துருச்சா? அப்போ எங்க முன்னோர்கள் நம்புனது

0: இப்போ என்ன நடக்குது? இந்த ராத்திரி நேரத்தில் என்ன பண்றது புரியலையே.
1: ஹே கருப்பு, ஹே கருப்பு!
0: ஐயோ கடா எந்திரிக்க மாட்டேங்குது. ஐயோ இந்த கடா என்ன பாவம் செஞ்சிச்சு, நான் தான் கொண்டுட்டேனா? இந்த நடு சாமத்தில் வாழ்க்கையில் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ ஏய் பாலா போன பூதமே, ஒரு காப்பி குடிச்சது குத்தமா? அந்த பாத்திரம் எதுக்கு எங்க வீட்டுல இவ்வளவு காலமா இருக்கு? பேசாம அந்த செத்த கடாவை எங்கேயாவது மறைச்சு வச்சிருவோம். வேணா வேணா, புதைச்சு வச்சிருவோம், புதைச்சு வச்சிருவோம். அப்படியே போ சத்தம்லாம். அப்பா கருப்பு, என்ன கருப்பு தூக்க முடியும் கண கணக்குது. பக்கத்தில் இருக்க ஆத்துக்கு போய் புதைச்சு வச்சிருவோம்.

0: என்ன கட்டி போட்ட கிடவை காணோம்? ஏ கருப்பு கருப்பு, ஐயோ ஓடி போயிருச்சா? பாவ நோக்காடு வந்த கிடவாச்சே, எங்கிட்டு ஓடுச்சுனே தெரியலையே.
1: மதுனி மதுனி,
0: பாப்பா கணேசா, என்னப்பா காலங்காத்தால யாரோ கூட வந்திருக்காங்க?
1: மதுனி, சார் வந்து வக்கீல், டவுன்ல இருந்து வந்திருக்காரு, அண்ணனை பார்த்து பேசணும்னு சொன்னாரு. அண்ணே இருக்காரா?
2: வா கணேசா, வாங்க சார், உட்காருங்க.
0: அப்புறம் நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருங்க, இந்த கிடா எங்க போச்சுன்னு தெரியல, ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேனே.
2: நல்ல வேலை கிடா ஓடிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டா. சரி நிர்மலா, நீ போய் என்னன்னு பார்த்து வா. போ
1: அண்ணே, இவர் தான் வக்கீல் சாரு, எனக்காக பேச வந்திருக்காரு, நம்ம சொத்து பிரச்சனைக்காக, இதுக்கு ஒரு வழி பண்ணுவோம்னே.
2: இங்கே பாருங்கண்ணே சார், நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா,
3: பாருங்க முருகேசன், நீங்கள் வாங்கின அமௌண்ட்டுக்கு உங்கள் தம்பி ப்ரூஃப் வச்சிருக்கிறாரு, அதனால் அது வட்டியெல்லாம் சேர்த்து இப்போ உங்கள் பங்கு அளவுக்கு ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் சொத்து பங்கை எழுதி கொடுத்துட்டா நல்லது, இல்லைனா ஜப்தி பண்ணுற அளவுக்கு கூட எங்களால் போக முடியும். இது உங்கள் அண்ணன் தம்பி தகராறு தான், இருந்தாலும் உங்கள் தம்பி ஸ்ட்ராங்காக இருக்காரு, அதான் சொல்கிறேன்.
1: அண்ணே, நீ வேற வக்கீல் வச்சாலும் சரி, இல்ல எழுதி கொடுக்கறதுனாலும் சரி, என்னன்னு யோசிச்சு சொல்லுனே. நீ பார்த்து வச்ச வாழ்க்கை தானே எனக்கு, ஆனா கொடுக்கல் வாங்கல்ல ஒரு முறை இருக்கலண்ணே, கொஞ்சம் பார்த்து செய்யணே.
3: அப்புறம் நோட்டீஸ்ல போட்டிருக்கிற தேதிய பாத்துக்கங்க, அதுக்குள்ள நீங்க வேற வக்கீல பார்த்து அடுத்த நடவடிக்கை எடுக்கணும், இல்லனா வந்து கையெழுத்து போட்டுருங்க.
1: நல்லா யோசிச்சு முடிவு பண்ணனே. அடுத்து நாம அண்ணன் தம்பியா இல்ல மனுதாரர் எதிர் மனுதாரரான்னு, வக்கீலு கோர்ட்டுன்னு நீ அலைஞ்சா உனக்கு தானே காசு வேஸ்ட்டு. உன் தம்பியா சொல்றேன், வாங்கின காசுக்கு சொத்தை எழுதி கொடுத்துருனே. உன்னோட நிலைமை சரியில்லை, அதான் சொல்றேன், பார்த்து பண்ணுனே, நாங்கள் வரோம்.

0: என்ன பூதம், வந்துட்டியா? ஏதாவது புலம்பிக்கிட்டே இருப்பிய, உன்கிட்ட நிறைய பேசணும்.
1: முருகேசா, பேச்சு அது மனித உயிரின பரிணாம வளர்ச்சியின் முக்கிய அம்சம். அது மட்டும் இல்லாதிருந்தால் உயிரின சங்கிலியில் அவனும் ஒரு சாதாரண பகுதியாக நிம்மதியாக வாழ்ந்திருப்பான். நீ என்னிடம் பேசுவதற்கு முன்பாக இன்னும் உன்னிடம் மூன்று தோட்டாக்கள் மட்டுமே இருக்கின்றன, ஞாபகம் இருக்கட்டும்.
0: புதமே, நான் உங்ககிட்ட பேசணும் தேடி வந்ததே அதுக்கு தான். நீ உண்மையானு தெரியாது. இந்த துப்பாக்கி, அந்த தோட்டா, இதெல்லாம் உண்மையானு எனக்கு தெரியாது. இது வெறும் கனவு தான் நான் நம்புறேன். இருந்தாலும் நான் என்னால அடக்க முடியாத வெறியில கேக்குறேன். அதனால இந்த கனவுல இந்த மூணாவது குண்ட என் தம்பி கணேசனை நோக்கி சுட போறேன்.

0: இது உன் பழிவாங்கும் உணர்வு. நான் யாருக்கும் அறிவுரை சொல்வதில்லை, ஆனால் நீ கண்மூடித்தனமாக எடுத்த முடிவு காரணமாக சொல்கிறேன். இந்த மூன்றாவது குண்டை பயன்படுத்த நீ உன் தம்பியை நோக்கி துப்பாக்கியை நீட்டுகிறாய். ஜாக்கிரதை.
1: இதோ நான் உயிருக்கு உயிரா பாசம் காட்டி வளர்த்த, தோளுக்கு தோளா என் வாழ்க்கையில கூட நிற்பா என்று நினைத்த, பணத்தாசையில அண்ணனை மறந்த என் தம்பிய நோக்கி நான் சுட போறேன், சுட போறேன்.
2: எனங்க என்னங்க எங்க ஒரு முக்கியமான விஷயம்
1: என்னாச்சு? என்னாச்சு நிர்மலா? என்னாச்சு? என்னாச்சு நிர்மலா?
2: எங்க போன்ல
1: போன்ல என்ன சொல்லு நிர்மலா?
2: எங்க உங்க தம்பிக்கு
1: என்ன? நிர்மலா நிர்மலா தம்பிக்கு
2: தம்பிக்கு போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
1: கணேசனுக்கு என்ன ஆச்சு நிர்மலா?
2: உங்க தம்பிக்கு பயங்கரமா அடிபட்டனால. இப்ப நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருவோமா? எங்க என்ன சொன்னாலும் கணேசன் நம்ம புள்ளங்க.
1: கடவுளே, என்ன காரியம் செஞ்சது? நான் என் தோள்ல போட்டு வளர்த்த என் தம்பி என் அப்பா மாதிரி சொல்லுவாரே, அந்த பிஞ்சு குழந்தை என்கிட்ட பெரியப்பா அப்பா எங்கன்னு கேட்ட, நான் என்ன சொல்லுவேன்? ஐயோ ஐயோ, மொத்த சொத்து தம்பிக்கே போனாலும் சரி, என் தம்பி கணேசன் உயிரோட திரும்பி வந்தாங்க. நிர்மலா நீ முன்னாடி போய்கிட்டே இரு, தம்பி வைப்பு விமலா போய் பாரு, அவளுக்கு ஆறுதல் சொல்லு. நிர்மலா
2: கணேசன் நம்ம புள்ள உழைச்சுக்குவாங்க, நான் முன்னாடி போறேன், நீங்க வாங்க.
1: நிர்மலா போயிட்டாளா? போட்டு போட்டு, ரொம்ப தூரம் போயிட்டா. இப்ப அந்த மாத்திரை எடுத்து போட்டு தூங்கி பூதத்தை சந்திக்கிறேன், அப்பதான் இதுக்கு என்னன்றது தெரியும். ஆமா.

0: முருகேசன் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறான். முருகேசா, முருகேசா,
1: பூதா!
0: திக்கற்று திசை மறந்து போனவனுக்கு திசைகள் இரண்டே. அந்த மாய துப்பாக்கியில் உன் ஏவலுக்காக காத்திருக்கும் தோட்டாக்களும் இரண்டு மட்டும்தான்.
1: உனக்கு என்னதான் வேணும்? என் வாழ்க்கையில வந்து என்ன இப்படி சோதிக்கிற? திக்கத்தை வேண்டியா திசை தெரியாம ஓடிட்டு இருக்கேன். ஒன்னும் தெரியாத அப்பாவி என் தம்பி, அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு நான் தான் காரணமா? இல்ல, இல்லவே இல்ல, இருக்காது. புதா, நீ பொய் சொல்ற, நீ என்ன ஏமாத்துற, இது எல்லாமே மாயை.
0: உன் மனைவி அவள் வாயால் சொன்ன உண்மைகளை உன் செவிதனில் கேட்டாள். நீ ஏவிய குண்டு மாய துப்பாக்கியை விட்டு வெளியேறியதும் உன் தம்பியை படுக்கையில் படுக்க வைத்து விட்டது. இன்னும் இரண்டு குண்டுகள் யார் மீது செலுத்த போகிறாய்?
1: நீ சொல்ற எதையுமே நம்ப மாட்டேன். இது எல்லாமே கனவு. ஆரம்பத்துல இருந்து அந்த பாத்திரம் உடைஞ்சதுல இருந்து இன்னைக்கு என் தம்பிய பத்தின செய்தி வந்த வரைக்கும் நான் ஒன்ன சொல்றேன், நான் ஒன்னதான் சொல்ல போறேன்.
0: அதற்கு வாய்ப்பில்லை என்று ஆரம்பத்திலேயே கூறியதை மறந்து விட்டாயா? எனக்கே இப்போதுதான் ஆர்வமாக இருக்கிறது. அந்த இரண்டு தோட்டாக்களை நீ யார் மீது பிரயோகிக்க போகிறாய் என்று.
1: இந்த நாலாவது குண்ட
0: நன்றாக யோசித்து சொல்.
1: என் உயிருக்கு உயிரான என் மனைவி நிர்மலாவை பார்த்து சுட போறேன். என்ன இதுல இருந்து காப்பாற்றக்கூடிய வலிமை படைச்சவ அவ மட்டும்தான். நான் இந்த மாய கனவுல அவளை சுட்ட பிறகு

0: நிர்மலா திரும்பி வந்து என்னை பார்க்க போறான். அவளோட நான் வாழ போறேன். இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அன்பே நிர்மலா, இது துப்பாக்கியின் தோட்டம் அல்ல, பாச பிணைப்பின் உண்மையான சாட்சி. திரும்பி வா நிர்மலா, என்னை இந்த மாய வலையில் இருந்து மீட்டடு. சுட போறேன். என்னாச்சு நிர்மலா? நிர்மலா, நிர்மலா, நிர்மலா, எந்திரி, நான் வந்துட்டேன் நிர்மலா. நிர்மலா, என்ன பயமுறுத்தாது நிர்மலா. நிர்மலா, நிர்மலா, நீ என்னை விட்டு போயிட்டியா? அந்த பூதம் சொன்னதுதான் சரின்னு நிரூபிச்சிட்டியே. என் அன்பு, காதல், பாசம், ஆசை, இது எல்லாத்துக்கும் ஒரே விளக்கமாக இருக்கிற நீயே என்னை விட்டு போயிட்டியா? நிர்மலா, இந்த உலகத்துல அண்ணன் தண்ணி இல்லாம கூட இருக்க முடியும், ஆனா நீ இல்லாம ஐயோ, அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நிர்மலா, சொந்தனு இப்ப யாருமே எனக்கு இல்லையே. ஐயோ, அந்த பாவப்பட்ட கடவு கொண்டது நான் தாங்கிற உண்மை தெரியாம செத்து போயிட்டியே. நிர்மலா, நிர்மலா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. என்னோட சொத்துக்கள், யாச தம்பி, என் அன்பு மனைவி நிர்மலா, இப்படி எதுவுமே இல்லாத வாழ்க்கையில நான் எப்படி உயிரோட இருக்க முடியும்? ஏ பூதமே, நீ கேட்டுக்கிட்டு தானே இருக்கிற, இந்த மாய கனவு விளையாட்டுல நீ ஜெயிச்சிட்ட. இப்ப நான் என்ன பண்ண போறது தெரியுமா பூதமே? இதோ என்னோட அஞ்சாவது தோட்டாவ, அந்த கொடூரமான அஞ்சாவது தோட்டாவ. என்ன பார்த்து சுடுறே, மூளை மீது சுடுறே, அதுலதான் பஞ்சகமும் சுயநலமும் சந்தேகமும் நிறைஞ்சிருக்குது. இந்த வாழ்க்கையில இனி எனக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இனி இந்த மனித வாழ்க்கையில நான் அடைய விரும்புறது நீ சொன்ன அந்த மோட்சந்தா. அந்த மோட்சந்தா விடை பெறுகிறே.
1: மோட்சம், மோட்சம் என்று அலைந்தாயே முருகேசா, மோட்சம் என்றால் என்ன? சுயநலம், இரக்கமின்மை, சந்தேகம், அருகில் இருப்போரை துச்சம் என கருதும் மேம்போக்கு, இப்படி அனைத்தையும் துறந்து அன்பு செலுத்தி வாழ்வதும் மோட்சம்தான் முருகேசா. மற்றவரிடம் அன்பு, பழி பாவங்களுக்கு நாணுதல், சேர்த்ததை பிறருக்கு வழங்கும் ஒப்புரவு, உறவினர்களுடன் முகதாட்சண்யம், உண்மை பேசுதல் எனும் ஐந்து தூண்கள் தாங்கி நிற்கும் சான்றாண்மை எனும் மாளிகை வாழ்க்கையில் வாழ்வை வாழ். முருகேசா, எழுந்திடு, எழுந்திடு.
0: என்னாச்சு, நான் சாகலையா? உயிரோட தான் இருக்கனா? ஆமா, எல்லாமே கனவுதே. ஆனாலும் இவ்வளவு நாளா என்கிட்ட இருந்த அந்த கெட்ட குணங்கள்லாம் அழிஞ்சு என்ன நல்ல மனுஷனா மாத்தின அந்த பூதத்துக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு இப்பவே மோட்சம் கிடைச்ச மாதிரி இருக்குது. இனிமே என்கிட்ட இந்த தாங்குற கர்வம் இல்லாம சந்தோஷமா விட்டு கொடுத்து வாழ்வேன். ஆஹா.

0: புது மனசுல மாறிட்டே. என்ன போன் அடிக்குது? நிர்மலா தான் கூப்பிடா, என்ன வர்க்கு? ஹலோ,
1: என்னங்க? நான் தாங்க பேசுறேன்.
0: சொல்லு நிர்மலா, தம்பி எப்படி இருக்காப்ல?
1: ஏங்க, உங்க தம்பி கணேசன் ஆபத்து கட்டத்துல இருந்து தாண்டி ஆச்சாங்க. இன்னும் ரெண்டு நாள்ல டிஸ்சார்ஜ் ஆயிடுவாராங்க, டாக்டர் சொன்னாங்க.
0: ரொம்ப சந்தோஷம் நிர்மலா, ரொம்ப சந்தோஷம். இந்த தம்பிய பார்க்க இப்பவே நான் கிளம்பி வர்றேன்.
2: நாடக மலரில் நேயர்கள் இதுவரை கேட்டது மாய துப்பாக்கி நாடகம். எழுதியவர் எம் கௌரி. நாடகத்தில் பங்கு பெற்றோர் முருகேசனாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், நிர்மலாவாக ஆர் ஷானவாஸ் பேகம், பூதமாக எஸ் ஞானசுந்தர், வக்கீலாக எஸ் கார்த்திகே தீபன், கணேசனாக எல் என் ஜி ரவிசங்கர் ஆகியோர். ஒளிப்பதிவு எம் ஜெயப்ரியா. அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 10 மணி, ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்திய அலை 720 கிலோ.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 10:01.

0: இவைகளை நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலாமுற்றம் நேய விருப்ப நேரலை நிகழ்ச்சி போது ஆரம்பமாகிறது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களின் உள்ளம் தோட்ட பாடல்களை கேட்டு ரசிக்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722. இனிப்பேனாக 0465 2. அலைபேசி எண் 890 300 75 70 39. இனிப்பில் வரும் முதல் அன்பு நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்
1: மேடம். வணக்கம், நான் பிரசாந்த் பேசுறேன், குளச்சல்ல இருந்து.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: எனக்கு சின்ன கவுண்டர் படத்துல இருந்து முத்துமணி மாலை அப்படிங்கிற பாடல் வேணும் மேடம்.
0: நிச்சயமா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. பாடலை கேட்கலாம்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நினைவுகளை நினைக்கும் பாடலுடன் உங்கள் மனங்களை தாளாட்டிக் கொண்டிருப்பது நிலாமுச்சம். இனிப்பில் வரும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம். நிலாமுற்றம் யார் பேசுறீங்க?
3: மோகன் பேசுறேன்.
2: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்? இன்னைக்கு
3: படம் பஞ்சவர்ண கிளி. பாட்டு தமிழுக்கும் அமிர்தம் என்று பெயர் அந்த பாட்டு.
2: அந்த பாடல் இல்லையா? அருமையான ஒரு பாடலை கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம்.
3: நன்றி.
2: நன்றி.

0: வானுக்கு ஒளி தரும் நட்சத்திரங்கள், இரவுக்கு ஒளியாக நமது பண்பலை 101 நிலாமுற்றம். மேலும் இப்போது 10:12. இணைப்பில் வரும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு இப்ப கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா? நலம் விசாரிப்பது யார்? சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும்?
1: கை கொடுத்த தெய்வம் பாடல். அகமங்கள மேளம் பொங்கி முழங்க மணமகள் வந்தாள் தங்க தேரிலே, அகமல்லிக பூவிலும் மெல்லிய மாது மயங்கி விட்டாளே உந்தன் பேரிலே. கல்யாண ஊர்வலம் உல்லாசம் ஆயிரம்.
0: நிச்சயமா உங்களுக்கான அந்த பாடல் வந்து காற்றலைகள்ல அப்படியே ஊர்வலமா வருது, பிடிச்சுக்கோங்க. சரியா, நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.

0: மென்மையான இரவும் இனிமையான இசையும் நிறைந்ததுதான் நிலாமுற்றம். நேர்மைப்போது 10:17:50. நிலாமுற்றத்துக்கு மெருகூட்ட வரும் அடுத்த அன்பினேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு கேட்டுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: இது கமலம். அதுல சீனிவாச ஐயாவும் சுசீலா அம்மாவும் பாடின தூள்

0: விடும் விழிகள் கண்டேங்கிற பாடல் வேண்டும்.
1: நிச்சயமா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம்.
0: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
1: நன்றி நன்றி.

0: இனிய இரவும் இனிமையான இசையும் இணைந்ததுதான் நிலாமுச்சம். நேர்மைப்போது 10:23. நேர்களே, நிலாமுற்றத்தில் இணையும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு கேட்டுலாமா? வணக்கம். வணக்கம். உற்சாகமாய் வணக்கம் சொல்வது யார்? ஆஹா, அந்த புன்னகையே தெரியுது. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்? சரி, உங்களுக்கு உங்களுக்காக அப்படி பண்பலையில அப்படி சந்தன காற்று அப்படி வந்துட்டே இருக்கு. சரியா, இணைப்பில் பங்கேற்றமைக்கு நன்றிமா. பாடலை கேட்கலாம்.
1: நன்றி அம்மா.
0: நன்றி நன்றி.

0: சிந்திக்கணுமா சிரிக்கணுமா? ஆ, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே.
1: எதுக்கு கன்ஃபியூஷன்? ஒரே நேரத்துல சிந்திக்கலாம் சிரிக்கலாங்க.
0: என்னங்க சொல்றீங்க? அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்?
1: இன்றைய குறுஞ்செய்தி கேட்கணும்.
0: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி.
2: நேரம் இப்போது 10:30. விண்மீன்கள் சிரிக்கும் நேரம், இசை பேசும் தருணம், உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைகிறது நிலாமுற்றம். அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். நான் அருமணி கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
2: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும்?
3: அம்மா, எனக்கு சௌபாக்கியம் இப்படத்துல வந்து இல்லை அம்பல நடராஜா இந்திய பாடல்.
2: நிச்சயம் உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம். நன்றி நன்றி.

0: பராமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்கயா?
1: செல்லப்பன் பேசுறேன்.
0: குலசேகரபுரம். சொல்லுங்கய்யா.
1: ஒரு பக்தி பாடல்.
0: பக்தி பாடல் வேணுமையா? சொல்லுங்க.
1: ஒரு திருவரங்க செல்வர்னு ஒரு படம்.
0: நிச்சயமா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம். நன்றி ஐயா. நன்றி.

நோக்கத்திற்கு தாங்கிறது.

0: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையில் புதுடில்லி விஞ்ஞான் பவனில் நாளை மாலை மணி 5:10 நடைபெறவிருக்கும் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கார் யோஜனாவின் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கான நலத்திட்டங்களை துவக்கி வைக்கும் நிகழ்வினை காணொலி வாயிலாக கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வருவாய் கூட்ட அரங்கில் நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது. நேரம் இப்போது 10:41 நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நல்லா முற்றம். இணைப்பில் வரும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து கேட்டலாம்? வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு. உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில்
0: உற்சாகமான வணக்கம் ஐயா. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: வீர திருமகன் திரைப்படம். இந்த திரைப்படத்துல இருந்து தீபி சீனிவாச ஐயா சுசீலராமன் பாடுனேன் அப்படின்னு பாட்டு இரவு நேரத்தை நேரடித்தான்.
0: நிச்சயமா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி.

0: நீலம் காதோரம் இசைத்து மனதோடு வருடிக்கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இணைப்பில் வரும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு கேட்டுடலாமா? இப்போ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்கய்யா? எந்த ஊர்ல இருந்தியா? சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: எனக்கு இதய வீணை படத்துல இருந்து பொள்ளந்தி மாலை பூ.
0: நிச்சயமா உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி.

0: காதலும் நினைவுகளும் கலந்து வரும் இனிய பாடல்கள். இரவின் குளிரில் இசையின் வெப்பம் தருகிறது நிலாமுச்சம். நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நல்லா இருக்கும். யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்? அருமையான பாடலை கேட்டிருக்கீங்க. பாடலை கேட்டலாமா? பங்கேற்றமைக்கு நன்றிமா.
1: நன்றி நன்றி
0: நன்றி.

0: முற்றத்தின் நிறைவான நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேட்டுக்கடை அபுபக்கர்.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் ஐயா?
1: அன்பு படத்திலிருந்து லால் பேச்சு
0: பாடல் கேட்கலாம். பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. நன்றி.
1: நன்றி. வணக்கம் மேடம்.

இதுவரை நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பாடல்களை கேட்ட நேயர்களுக்கும் முயற்சித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் உரையாடி மகிழ்வுடன் விடைபெறும் உங்களின் அன்பு தோழி நான் எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன். நேர்களே, இனி மனசு மயங்கும் திரை இசை கேட்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

0: நேரம் 11:01 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில இணைஞ்சிருக்கோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில. நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அருமையான மெல்லிசை பாடல்களை தான் இந்த ஒரு மணி நேரம் நம்ம கேட்க போகிறோம். இந்த வரிசையில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் கற்றது தமிழ் திரைப்படத்திற்காக இளையராஜா குரலில், நான் முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் அட்டகாசமான இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என் வாழ்க்கையில் வந்தது 3 3 லெட்டர்.
2: வாரத்துக்கு 3 நாளாவது குழி அந்த சாக்ஸ் துவைச்சு போடு, நகம் கிடைக்காதா?

பருத்தி வீரன் திரைப்படத்திற்காக அருமையான பாடலை நிறைவு கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 96 திரைப்படத்திற்காக சின்மயி ஸ்ரீபாதா மற்றும் குழுவினர் குரலில், உமாதேவி வரிகளில், கோவிந்த் வசந்தா இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

11:16 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில நெஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில மயக்கம் தரக்கூடிய அந்த பாடல்களை நம்ம வரிசையா மெல்லிசை பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக கே கே குரல்ல நா முத்துக்குமார் வரிகள்ல யுவன் சங்கர் ராஜாவின் அட்டகாசமான இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிறைவாக கேட்ட பாடல் காலா திரைப்படத்திற்காக. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து மெல்லிசை பாடல்கள், அருமையான பாடல்கள் உங்களுக்காக. அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் புதுப்பேட்டை திரைப்படத்திற்காக, யுவன் சங்கர் ராஜா குரலில், நாமுத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில அடுத்தடுத்து பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மயக்கம் என்ன திரைப்படத்திற்காக ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி குரல்ல, தனுஷ் வரிகளில், ஜிவி பிரகாஷ் குமாரின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 11:44 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் நெஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில், மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கோ திரைப்படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ குரலில், பா விஜயின் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 11:54 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில மனசு மயங்கும் நிகழ்ச்சியில தான் அணிஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். எஸ், நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கும் ஃபேஸ்புக் மூலமா உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருகிறது மன்னன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா குரல்களில், வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நள்ளிரவு 12 மணி முதல் இடைவிடாத பாடல்கள், காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என அடுத்தடுத்து பாடல் விருந்து படைக்க காத்திருக்கின்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: அள்ளி தெளிக்கையிலே.
1: சொல்லுங்க.
0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போல.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: நான் ஒருத்தர் மாதிரி பேசுறேன், அதை யாருன்னு சொல்லுங்க பாப்போம். ஓங்க குழந்தைங்களோ ஓங்க, இந்த பஞ்சு முட்டோட வரலாறு சொல்றேன். நீங்க இந்த பஞ்சு முட்டை சாப்பிட்டா தான் உங்களுக்கு நல்லா படிக்க தோணும், நல்லா விளையாட தோணும், உங்க பெத்தவங்க தாய் தந்தை எல்லாம் காப்பாத்த தோணும். அதுக்கு நீங்க சாப்பிட வேண்டியது இந்த பஞ்சு முட்டை. அடுத்தது சொல்றேன்,
1: இந்த பஞ்சு முட்டோட மகிமை அது உங்களுக்கு தெரியாது. அது தெரியணும்னா நீங்க கண்டிப்பா அதை சாப்பிட்டு தாகணும். ஐ மீன் யூ ஹேவ் டு ஈட் இட். அப்பதான் உங்களுக்கு எல்லாமே நல்லது செய்ய தோணும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். முதலாவதாக மீரா திரைப்படத்திற்காக எம் எஸ் சுப்புலட்சுமி குரலில், அமரர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி வரிகளில், எஸ் பி வெங்கட்ராமன் இசையில்.

0: நேரம் 4:11. இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று வள்ளலார் நகர் UE பழனிவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். குடியாத்தம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். முதலில் கிரிப்ரியம், ராகம் கதனகுதூகலம், ஆதிதாளம், ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வள்ளலார் நகர் யூஇ பழனிவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். குடியாத்தம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. இனி கேட்கலாம் அருள்மணி மாலையின் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சுப்பிரபாதம்.

தெய்வீக ராகத்தில் இணைந்திருக்கிறோம். நேரம் 5:29. அடுத்ததாக ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரம் கேட்கலாம்.